ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 14 நாள். ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி திங்கள் 19 நாள். 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 5 தேதி சனிக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றையமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனி கேட்கலாம் மங்கள இசை, இடம்பெற்றராகும் சுத்த சாவேரி.

சுத்தசாவேரி ராகத்தில் இடம்பெற்ற மங்கள இசை ஒழிக்க கேட்டோம். தொடர்வது அறிவுக்கு விருந்தாக குறளமுதம் இல்லறவியல் அதிகாரம் 7 மக்கட்பேறு குறள் எண் 4. குறள் அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். பொருள் உண்ணும் பொழுது தனது பிள்ளைகள் கை வைத்து பிசைந்த உணவு அமிழ்தத்தை விட இனிப்பை தரும். குறளும் பொருளும் மீண்டும் அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். உண்ணும் பொழுது தனது பிள்ளைகள் கை வைத்து பிசைந்த உணவு அமிழ்தத்தை விட இனிப்பை தரும். குறளமுதம் கேட்டீர்கள்.

நேர்களே, இந்த நாள் எல்லா நலத்தையும் வளத்தையும் தந்து இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ச்சி ஆர்ச்சி ராகவேந்திரா. நேரம் 6 மணி. இன்றையமது அலைவரிசையில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நேர்களே, காலை 6:05 8:15 மதியம் 12:05 1:05 2 மணிக்கும் மாலை 6:05 இரவு 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 7:15 காலை 11:00 பிற்பகல் 12:40 மதியம் 1:45 பிற்பகல் 3:00 மாலை 5:00 மாலை 6:30 இரவு 8:00 ஆகிய இந்நேரங்களில் தமிழ் மற்றும் மாநில செய்தி அறிக்கை இடம்பெற கேட்கலாம். இனி மற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நலவை கேட்க வழங்குபவர் முனைவர் சாவித்ரி அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 இயற்கையின் மொழி. இதில் நீலகிரியில் பாதுகாக்கப்பட்ட பூங்காக்கள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி PM சஹானா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். காலை 7:00 காலை கதிர். இதில் நலமுடன் வாழ. இதில் ஹோமியோபதி மருத்துவத்தின் பொதுவான மருத்துவ குறிப்புகள் குறித்து மருத்துவர் டாலி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். தொடர்ந்து திரைகாணம் நிறைவாக சட்டம் அறிவோம். இதில் இணையவழி துன்புறுத்தல்கள் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள். காலை 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ். இதில் பிளே கிரவுண்ட் விளையாட்டு தகவல்கள். அதனை அடுத்து அறிவோம் பகிர்வோம் ஆங்கில மொழியின் வரலாறு குறித்து தீபா அவர்கள் வழங்கும் தகவல்கள் திரைகாணம் இடம்பெறும். காலை 8:00 கப்பலோட்டிய தமிழன் வஉசி பிறந்தநாள் சிறப்புரை. வழங்குபவர் தூத்துக்குடி வஉசி கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் டி சந்திரா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி. காலை 8:30 டிரைவ் டைம் பீச் திரைப்பட பாடல்கள். 9:00 முதல் 10:30 வரை ரெட்ரோ ராகங்கள் ஹீரோ ஸ்பெஷல். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். 10:30 குவாக்குவா வாத்துக்கள் குழந்தைகள் பங்குபெறும் நிகழ்ச்சி. 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு உங்களுக்கு வழிகாட்டிய ஆசிரியர்கள். தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் கருத்து பகிர்வு. பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்குபெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து வெள்ளிசை. 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:55 திரைகாணம். 2:15 நீலமலை நேரம் பணியர் பாடல்கள். 2:30 மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள். இடம்பெறும் திரைப்படம் படையப்பா. 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:02 ஹலோ ஊட்டி டீச்சர்ஸ் டே ஸ்பெஷல் அறிவை விதைக்கும் ஆசான்கள் ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சி. மாலை 4:00 யாதுமாகி ஆன்மாவை ஒளிரச்சை ஆசிரியர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சி. 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நேயர் விருப்பம். வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி வழியாக நேயர்கள் தங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 6:10 விளக்கேற்றும் வேளை திரைப்பட பக்தி பாடல்கள். 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 சேலம் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் நிலக்கடலையை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் குறித்து கலவை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சந்திரிகா அவர்களின் உரை. தொடர்ந்து தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வி பழனிசாமி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். இரவு 8:05 முதல் 9:00 வரை நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். இரவு 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி. வித்வான் காளிபிரசாத் பாபு அவர்களின் மிருதங்க இசை, வித்தல் ராஜ்புரா அவர்களின் பகுவாச் ஆகியன இடம்பெறும். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: United States was the only nation to vote against it, while six countries abstained. The UN vote is non-binding, but it will encourage governments and institutions to stop using the traditional Mercator map. The National Testing Agency has released admit cards for candidates appearing for UGC NET June 2026 in English, Commerce and Sociology on the 9th and 10th of this month. Candidates can download their admit cards from ugcnet.ta.nic.in using the login credentials. The World Archery Para Series 2026 begins at Ahmedabad in Gujarat today. The event brings together 105 athletes from 19 countries. It is the first time India is hosting the World Archery Para Series. The third stage of the series is being held at the Sabarmati Riverfront in Ahmedabad and will continue till 9th of this month. Union Home and Cooperation Minister Amit Shah virtually inaugurated the event last evening. Addressing the gathering, he said, India is moving towards becoming a global sporting hub. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
2: மனிதனை மற்ற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது அவனது பேச்சுத்திறன். ஒருவருடைய நற்பண்புகளுக்கு அணிகலனாக விளங்குவது இன்சொல் மட்டுமே, அதாவது இனியவை கூறல். நாம் பேசும் ஒவ்வொரு இனிமையான சொல்லும் கேட்பவரின் மனத்தை மகிழ்விப்பதோடு நமக்கும் நிலையான இன்பத்தை தரும். வறியவர்க்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பதை விட முகம் மலர்ந்து இன்சொற்களை பேசுவதே உயர்ந்த அறமாகும். பழந்தமிழ் இலக்கியமான நல்வழியில் ஒரு பாடல், வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேடத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும் என நல்வழி பாடல் கூறுகின்றது. இப்பாடலின் பொருள் என்ன தெரியுமா? பெரிய யானையின் உடலில் பட்டு உருவும் அம்பானது மெல்லிய பஞ்சு மூட்டையின் மேல் பாயாது. நீண்ட இருப்பு பாறைக்கு பிளக்க முடியாத கருங்கல் பாறையானது பசுமையான மரத்தின் வேருக்கு பிளந்து போகும். அதுபோன்றே கடுஞ்சொற்கள் இனிய சொற்களை வெல்லமாட்டாவாகும். இனிய சொற்களே என்றும் வெல்லும். கம்பராமாயணத்தில் சொல்லின் செல்வன் என்று போற்றப்பட்ட அனுமன் அசோகவனத்தில் சிறையில் இருந்த சீதாதேவிக்கு ஆறுதல் கூறும்போது மிகுந்த பணிவோடும் நயமான சொற்களோடும் பேசுகிறார். இராவணனின் கொடுமையான சொற்களுக்கிடையே அனுமனின் இனிய சொற்கள் சீதைக்கு நம்பிக்கையை தருகின்றன. எனவேதான் அவர் சொல்லின் செல்வராக போற்றப்படுகிறார். சிலப்பதிகாரத்தில் கற்பின் இலக்கணமாக திகழும் கண்ணகி கோவலனிடம் காட்டும் அன்பும் அவள் பேசும் இனிய சொற்களும் இனிய கூறலுக்கு சான்றாக கூறலாம். எதிரிடம் கூட இனிமையான சொற்களை பயன்படுத்தியமையை வரலாறு கூறுகின்றது. நரசிம்மவர்ம பல்லவன் சிறந்த வீரனாக இருந்தாலும் அவனுடைய எதிரியான வாதாபி மன்னனிடம் கூட நயமாகவும் அவனது கடைசி ஆசையை நிறைவேற்றும் விதமாகவும் கனிவான சொற்களை பேசுவதை எழுத்தாளர் கல்கியின் நாவல் எடுத்துரைக்கின்றது. எனவே நாம் பேசும் ஓர் இன்சொல் நமது எதிரியின் மனநிலையை கூட மாற்றும் வல்லமை பொருந்தியது. மகாபாரதத்தில் நீதி மற்றும் அறத்தின் வடிவமாக திகழும் விதுரன் துரியோதனன் தவறிழைக்கும் போது அவனை கடுமையாக சாடாமல் நல்வழியை எடுத்துரைப்பதை நாம் சான்றாக கூறலாம். விதுர நீதி பாடல்கள் அனைத்தும் இனியவை கூறலின் அடிப்படையில் அமைந்தவை. திருவள்ளுவரும் தன்னுடைய குரட்பாவில் அழகான ஓமையோடு விளக்குகின்றார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்பதுதான் அந்த குறள். இதன் பொருள் என்ன தெரியுமா? நன்மை தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து பிறர் மனம் நோகும் வன் சொற்களை பேசுவது, சுவையான கனி இருக்கும்போது காயை

0: விரும்பி உண்பதை போன்றது. இதனை இன்றைய தலைமுறைக்கேற்ற வகையில் ஓர் அழகான கவிதையாக கூறலாமா? இதயத்தின் கதவுகளை திறக்க இங்கு சாவிகள் தேவையில்லை. முகம் மலரப் பேசும் இன்சொல் ஒன்றே போதுமானது. வார்த்தை என்பது வெறும் ஒலி அல்ல, அது காயப்பட்ட நெஞ்சுக்கு நல்ல மருந்தாகும் வல்லமை கொண்டது. அன்போடு பேசும் கனிவான சொல்லே மனிதனை மனிதனாக்கும் மாபெரும் அறமாகும். பழுத்து தொங்கும் கனிகள் இருக்க பண்பே இல்லாமல் காய்களை பறிப்பது ஏனோ? இன்பம் தரும் இன்சொற்கள் இருக்க இதயம் சுடும் வன்சொற்கள் பேசுவது ஏனோ? உதடுகள் சிந்தும் புன்னகையோடு உள்ளம் கலந்து இன்சொல் பேசுவோமாக. பகைமை என்னும் இருளை நீக்கி அன்பெனும் ஒளியை உலகெங்கும் விதைப்போமாக. இனிமையான சொற்களை பேசி அழகான வாழ்க்கையை வாழ்வோமாக.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா. சாவித்ரி அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:15. நேர்கள் கேட்கலாம் அருளிசை பக்தி பாடல்கள். பாடலை கேட்கும் முன்
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: நேயர்களே, ஒரு இறை சிந்தனை உங்களுக்காக. இறைவனின் மீது பற்று வைப்பதால் மன அழுத்தம் குறைகிறது. பிறரிடம் அன்பு செலுத்துவதையும் கருணையுடன் இருப்பதையும் கற்றுக் கொடுக்கிறது என்ற சிந்தனையோடு புலர்கிறது அருளிசை. முதல் பாடலை பாடுகிறார் உன்னிகிருஷ்ணன் அவர்கள்.

கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அருளிசை பக்தி பாடல்கள் உங்களுடைய எஃப்எம் 101.8. அடுத்த சிந்தனை உங்களுக்காக. பிறர் எதை செய்ய வேண்டுமென்று நீ விரும்புகிறாயோ அதை நீயே செய். மனிதர்கள் புகழ்வதும் விரைவு, இகழ்வதும் விரைவு. எனவே மற்றவர்கள் உன்னை பற்றி சொல்லும் வார்த்தைகளை கவனியாதே என்ற சிந்தனையோடு கேட்கலாம் அடுத்த பாடல். ஹேமாஜான் பாடியது.

0: நேயர்களே, இன்று ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் மற்றும் கல்வியாளர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் ஆகும். 1962 முதல் இந்த நாள் இந்தியா முழுவதும் உள்ள ஆசிரியர்களுக்கு மரியாதை, நன்றி, அன்பை வெளிப்படுத்தும் நாளாக அமைந்தது. ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு, அறிவுரைகள் மற்றும் நவீன சமுதாயத்திற்கு அளிக்கும் பங்களிப்புகள் இந்நாளில் நினைவு கூறப்படுகின்றன. அரும்பலகையின் மீது வெண்ணிற எழுத்துக்களால் வண்ணமயமான வாழ்க்கையை எல்லாருக்கும் அளிக்கும் ஆசிரியர்களுக்கு இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்.
1: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8. குட் மார்னிங் நீல்கிரீஸ்.
2: குட் மார்னிங் நீலகிரிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான். சுவாரஸ்யமான விஷயங்கள், வாசிப்பை நேசிக்க புதின பக்கங்கள், நாள்தோறும் விதவிதமான தகவல்களுடன் உங்களை வரவேற்கிறது குட் மார்னிங் நீலகிரிஸ். தினமும் காலை 7:25 கேட்க தவறாதீர்கள். உங்கள் OTFM 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம். ஆறு மணி 30 நிமிடத்தில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருளிசை பக்தி பாடல்கள். உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது, நெருப்பிலிடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது. நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள், ஆனால் அவர்கள் பாதிப்புக்குள்ளாக மாட்டார்கள். அந்த சோதனையின் மூலம் அவர்கள் மேன்மை அடைவார்களே தவிர கீழே விழமாட்டார்கள் என்ற சிந்தனையோடு அடுத்த பாடல் வருகிறது.

0: மகாநதி சோபனா அவர்கள் பாடிய பாடலோடு நிறைவு பெற்றது அருளிசை பக்தி பாடல்கள். நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்பு. பட்டாணி பயிரில் ஃபுசேரியம் வாடல் நோயை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அளிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். கார்பன் டாசம் 1 kg 2 g விதை என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.25%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் மண்ணை நனைக்க தெளிக்க வேண்டும். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். கேரட்டில் நுற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது 1 hectare 1 ton வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் இடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 1 hectare 250 kg இடுதல். பர்பியூரியோசிலியம் லிலாசினம் 1 hectare 5 kg என்ற அளவில் இட வேண்டும். முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 1 liter 2.5 g என்ற அளவில் இலைவழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் வெட்டுப்புழுக்களை கட்டுப்படுத்த முதிர்ந்த அந்துப்பூச்சிகளை கவர கோடை காலத்தில் ஒளிப்பொறியை நிறுவவும். தெளிப்பு நீர்ப்பாசன முறையை நிறுவி பகல் நேரத்தில் வயலுக்கு பாசனம் செய்யவும்.

குறுமுளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடர்மா அஸ்பரலம் அல்லது பேசிலஸ் செப்டலிஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். பூண்டு ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை. பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். பூண்டு பயிரில் இலைப்புள்ளி அல்லது ஊதா நிற கருகல் நோய் ஏற்படுவதை நிர்வகிக்க மான்கோசிப் 1 லிட்டருக்கு 2 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 1 லிட்டருக்கு 2.5 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளியை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.3%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கவும். விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள். விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: கேட்டுக்கிட்டு இருக்கிறது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சென்னையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். வரும் ஆண்டுகளில் விளையாட்டுகளுக்கான முக்கிய மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மானிய விலை வெங்காய விற்பனை கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தவேகா தலைமையிலான கூட்டணியில் தங்களது கட்சி இடம்பெறவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சென்னையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். தேசிய அளவிலான இதய அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கருத்தரங்கில் அவர் உரையாற்ற உள்ளார். இந்திய இதய வாழ்வு பதிவேட்டு அமைப்பையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். இன்று மாலை நடைபெறும் சிறப்பு தபால் தலை வெளியீட்டு நிகழ்ச்சியிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். வரும் ஆண்டுகளில் விளையாட்டுகளுக்கான முக்கிய மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அகமதாபாத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விளையாட்டு உபகரணங்களை தயாரிப்பதில் இந்தியா முக்கிய மையமாக மாறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். சர்வதேச போட்டிகளில் அதிக பதக்கங்களை வெல்வது மட்டுமல்லாமல் ஒலிம்பிக், ஆசிய விளையாட்டு மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இடம்பெறும் அனைத்து விளையாட்டுகளுக்கான வசதிகளை நாட்டில் உருவாக்குவதே அரசின் இலக்கு என்றும் அவர் கூறினார். சர்வதேச போட்டிகளை நடத்தும் அளவிற்கு இந்தியா நகரங்கள் கட்டமைப்பு வசதிகளை கொண்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். ஆசிரியர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டின் குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் தன்னலமற்ற தியாக மனப்பான்மை கொண்ட சிறந்த மாணவர்களை உருவாக்கும் ஆசிரியர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் விருதுகளை வழங்கி கௌரவிக்கின்றன. புதுதில்லியில் நடைபெறவுள்ள விழாவில் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்க உள்ளார். தமிழகத்திலிருந்து இந்த ஆண்டு தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தென்காசி மாவட்டம் புளிய பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு தங்கராஜ், மதுரை திருப்பரங்குன்றம் கேந்திரிய வித்யாலயா பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி அமுதா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மாநில அரசின் சார்பில் இந்த ஆண்டு 386 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆசிரியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் தங்கள் வழிகாட்டுதல்கள், அறிவுரைகள் மூலம் மாணவர்களின் திறமைகளை வளர்ப்பதிலும் அவர்களின் குணநலன்களை வலுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்குவது ஆசிரியர்களின் கடமை என்றும், ஆசிரியர்களும் தங்களது அறிவை புதுப்பித்துக் கொண்டு புதுமையான கற்பித்தல் முறைகளை கையாள வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். தவேக அரசின் மூத்த அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன் ஆகியோர் நேற்று சென்னையில் இடதுசாரி கட்சித் தலைவர்களை சந்தித்து பேசினர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் ஆகியோரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு நிர்மல்குமார், தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை மாநில அரசு முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக கூறினார். டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்று ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இடதுசாரி கட்சிகளுக்கு எதிரான குஜிலியம்பாறை வட்டாட்சியரின் நடவடிக்கை மற்றும் தலைமைச் செயலாளரின் சுற்றறிக்கை குறித்து வருத்தம் தெரிவித்துள்ளதாகவும், இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாது என்று உறுதியளித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவையும் அமைச்சர்கள் சந்தித்து பேசினர். தவேக தலைமையிலான கூட்டணியில் தங்களது கட்சி இடம்பெறவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 9ஆம் தேதி தவேக ஆதரவு கட்சிகளின் கூட்டம் சென்னையில் நடைபெறவுள்ளதாகவும், அதில் பங்கேற்குமாறு மூத்த அமைச்சர்கள் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் கூறினார். இதுகுறித்த எந்த முடிவையும் தங்களது கட்சி எடுக்கவில்லை என்றும், கூட்டணியில் இடம்பெறுவதில்லை என்பதில் தங்களது கட்சி உறுதியுடன் இருப்பதாகவும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நகர்ப்புறங்களில் கூட்டுறவு அங்காடிகளில் மானிய விலையில் வெங்காய விற்பனை நாளை மறுநாள் முதல் கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் அரியூர் பகுதியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 8419 நகர்ப்புற கூட்டுறவு அங்காடிகளில் தற்போது 1 கிலோ வெங்காயம் 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறினார். இதன் மூலம் 80 லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைந்துள்ளதாகவும், இன்று கூடுதலாக வெங்காயம் விற்பனைக்கு வந்து சேரும் என்றும், அதன் பின்னர் இந்த திட்டம் ஊரக பகுதிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த மாதம் முதல் நியாய விலை கடைகளில் கோதுமை மாவு பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும், படிப்படியாக மற்ற அத்தியாவசிய பொருட்களும் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு வெங்கடரமணன் கூறினார். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள மிகவும் பழமையான ஆதிசன்ன கேசவ பெருமாள் கோவிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவு அமலாக்கப்படவில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். ஆக்கிரமிப்பாளர்களிடம் அறநிலையத்துறை வாடகை பாக்கியை பெற்றுக்கொண்டு அவர்களை மீண்டும் வாடகைதாரர்களாக ஆக்குவது நீதிமன்ற உத்தரவுக்கு முரணானது என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். முதுபெரும் இசைக்கலைஞர் எஸ் ஆர் ஜானகிராமன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 98. இசையமைப்பாளர், எழுத்தாளர், இசை ஆய்வாளர் என பன்முக திறமையுடன் விளங்கிய அவர் சென்னை அகில இந்திய வானொலியின் முதல் நிலை கலைஞராகவும் பணியாற்றியுள்ளார். அவரது இசை திறமையை பாராட்டி அவருக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கியது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இருவரி செய்திகள். ஈரானுக்கு நிதியுதவி செய்ததாக கூறி துருக்கியைச் சேர்ந்த வங்கி ஒன்றின் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு அமெரிக்கா உதவ வேண்டும் என்று அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாடு முழுவதும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆலயங்களில் கோகுலாஷ்டமி நேற்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. எந்தவொரு நிலைமையையும் சமாளிக்கும் வகையில் இந்திய விமானப்படை நேற்று எலாங்காவில் உள்ள விமானப்படை தளத்தில் டார்னியர் விமானங்களின் அணிவகுப்பை நடத்தியது. நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடை மருத்துவ வசதி கிடைக்காத கிராமங்களில் நடைபெறவுள்ள கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு சிறப்பு முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு விவசாயிகளை மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. திண்டுக்கல்லில் அதிநவீன ஆதார் சேவை மையம் நேற்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாற்றில் தென்பட்ட முதலையை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வனப்பகுதியில் கடந்த 6 ஆண்டுகளில் கைப்பற்றப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகளை நேற்று வனத்துறையினர் பாதுகாப்பாக செயலிழக்கச் செய்தனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் சுழல் நிதி திட்டத்தின் கீழ் கடனுதவி பெறுவதற்கான சிறப்பு முகாம் வரும் 9ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் அருகன்குளத்தில் 58 வகையான இனிப்புகளை 10008 பானைகளில் அடைத்து ஸ்ரீகிருஷ்ணருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி துபாயில் இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக வில்வித்தை போட்டி இன்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தொடங்குகிறது. வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் 19 நாடுகளில் இருந்து 105 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சென்னையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். வரும் ஆண்டுகளில் விளையாட்டுகளுக்கான முக்கிய மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மானிய விலை வெங்காய விற்பனை கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தாவேகா தலைமையிலான கூட்டணியில் தங்களது கட்சி இடம்பெறவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
0: நேரம் 6:55.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி.
1: நீலகிரியில் பாதுகாக்கப்பட்ட பூங்காக்கள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி பி எம் சஹானா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நீலகிரியின் பாதுகாக்கப்பட்ட பூங்காக்கள். இந்த செல்வத்தை காக்க நம்ம கோட்டை கலை உருவாக்கியிருக்கிறோம். நம்ம நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாதுகாக்கப்பட்ட பூங்காக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கூர்த்தி தேசிய பூங்கா, அது வரையாடுகளையும் புல்வெளிகளையும் காத்துட்டு வரக்கூடிய ஒரு சிறந்த அம்சமா இருக்கு. இரண்டாவது முதுமலை புலி காப்பகம். இங்கே வந்துட்டு நம்ம புலிகளை போய் பார்க்கறதுக்கான அனுமதி நமக்கு இல்லை, ஆனால் புலிகள் எல்லாத்தையும் இங்கே வந்துட்டு நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறோம். அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக புலிகள் காப்பகமாக டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்டாக வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு. பந்திப்பூர், வயநாடு இது எல்லாமே வந்துட்டு ஒரே நீலகிரி உயிர் காப்பகத்தின் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லலாம். இவை வரைபடத்தில் இருக்கும் பூங்காக்கள் மட்டுமல்ல, அது வந்துட்டு நம்மளுக்கு எதிர்காலத்திற்கான ஒரு விதை வங்கிகள் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஆனா இந்த சொர்க்கத்திற்கு நெருக்கடி அதிகம். அதை பத்தியும் உண்மையா பேசணும் அப்படின்னா இந்த விலங்குகள் அதுக்கெல்லாம் வந்துட்டு டைகர் ரிசர்வ், எலிஃபண்ட் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி வச்சாலும் அதனுடைய பாதுகாப்பு சமீப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அது வந்துட்டு மக்களுடைய நிலங்களுக்கு வர்றதும் அதனுடைய நிலத்திற்கு நம்ம போய் ஆக்கிரமிப்பு பண்ணுறதுனாலையும் இது வந்துட்டு நடைபெற இருக்குது. அதை நம்ம தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்திலுமே நான் கேட்டுக்கிறேன். நீலகிரி முக்கூர்த்தி நேஷனல் பார்க் வந்துட்டு இது வந்துட்டு கோர் ஜோன் அப்படின்னு சொல்லி கருதப்படுது. இது வந்துட்டு 78 ஸ்கொயர் கிலோமீட்டர் மட்டும்தான், ஆனால் மிகவுமே முக்கியமான இதாக இருக்குது. முக்கூர்த்தி நமக்கு வந்துட்டு தண்ணீரையும் வரையாடுகளையும் காக்கக்கூடிய ஒரு சிறந்த பூமியா வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு. முதுமலை வந்துட்டு நம்மளுக்கு காத்து, அதாவது மக்களுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்துட்டு உயிரா கொடுக்கக்கூடிய ஒரு காடுகளாக முதுமலை ஃபாரஸ்ட் ரிசர்வ் அமைக்கப்பட்டிருக்கு. ஒன்னு இல்லாம இன்னொன்னு கிடையாது. ஒன்னை விட்டுட்டு நம்ம இன்னொன்னையும் வந்துட்டு பாதுகாக்க முடியாது. ரெண்டுமே மக்களுடைய வாழ்வாதாரம் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கிய பங்களிப்பு வகுத்திருக்கு. இந்த ஆறு பூங்காக்களும் ஒரே இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது நீலகிரி மாவட்டம் தான். இந்த டூரிஸ்ட் எல்லாம் வரும்போது கண்டிப்பா இந்த இடத்த எல்லாத்தையும் விசிட் பண்ணாம போயிருக்க வாய்ப்பு இல்லை. நீலகிரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆறு இடங்கள் வந்துட்டு ஒரு முக்கிய பங்களிப்பு வகுக்குது. முக்கூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அடர்ந்த காடுகள் அமைக்கப்பட்ட காடா இருக்கு. முதுமலையில நம்மளுக்கு டைகர் ரிசர்வ் இருக்கு அண்ட் எலிஃபண்ட் ரிசர்வ் இருக்கு. அங்க மக்கள் வந்துட்டு அந்த முதுமலை காடுகளுக்குள்ள சென்று வரக்கூடிய வாகனம் அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம அந்த வாகனத்துல ஏறி போனோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த காடுகளை பலம் வந்து அங்க இருக்கக்கூடிய விலங்குகளையும் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்பு நமக்கு அமைக்கப்பட்டிருக்கு. பட் சமீப காலத்துல அந்த வாய்ப்பை வந்துட்டு நமக்கு அரசு தடை செய்யப்பட்டிருக்காங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் போய் அங்க இருக்கக்கூடிய விலங்குகளை துன்புறுத்துறதுனாலையும் போட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடுக்கிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆக்ரோஷம் ஏற்படுது அப்படின்ற காரணத்தாலையும் அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா ஸ்தலங்கள் நம்ம வந்துட்டு

0: ரொம்பவே உபயோகப்படுத்தி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே அங்க போட்டு அந்த இயற்கையை அழிக்கிறதுக்கு ஒரு முக்கிய பங்களிப்பு வகுக்கிறோம் அப்படின்ற காரணத்தினாலையும் நம்ம இங்க இருக்கக்கூடிய மக்கள் யாருமே வந்துட்டு இப்போ கரண்ட்லி முதுமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் போறதுக்கான அனுமதி நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் கூட இது வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய முக்கிய காரணமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு விலங்குகள் ஆகட்டும், நம்ம சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழல் ஆகட்டும், பாதுகாக்கிறதுக்கான வழிமுறையை தான் நம்ம கடைபிடிக்கணுமே தவிர அதை வந்துட்டு அழிக்கணும் அப்படின்றதுக்காகவோ இல்லை விலங்குகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய ஒரு வழிமுறையிலையும் நம்ம வந்துட்டு நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி.
1: நீலகிரியில் பாதுகாக்கப்பட்ட பூங்காக்கள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி பி எம் சஹானா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: நேரம் 7:00. இனி தொடர்ந்து கேட்கலாம்.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
3: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
5: இன்றைய நிகழ்ச்சியில் ஹோமியோபதி மருத்துவத்தின் பொதுவான மருத்துவ குறிப்புகள் குறித்து மருத்துவர் எம் டாலி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
0: ஸோ அடுத்து கேட்குற பொதுவான கேள்வி, அதிகமாக கேட்கப்படுற ஒரு கேள்வின்னு சொல்லலாம். அதாவது, எந்தெந்த நோய்க்கு ஹோமியோபதியில நல்ல தீர்வு இருக்கு? இது நிறைய பேர் கேட்குற ஒரு பொதுவான கேள்வி. மருந்து எடுத்து ஒரு 10 நிமிஷம் காலவிலே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோ வேகமாகவும் ஹோமியோபதி வேலை செய்யும். அடுத்த ஒரு நோய் என்ன அப்படின்னா குரானிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். குரானிக் டிசீஸ் அப்படின்னா நாள்பட்ட நோய், கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும், பல வருடங்களுக்கு, அதாவது முழு வாழ்நாளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சுகர் ஆகட்டும், இல்லை ஒரு ஒரு மூட்டு வலி, அதாவது வயசாகி வர அந்த ஒரு மூட்டு வலி ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி லாங் டேர்ம் இருக்கக்கூடியது தான் குரானிக் டிசீஸ். ஸோ இந்த மாதிரி நோய்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன், இப்போ ஒரு 20 வருஷம் ஒருத்தருக்கு ஒரு தொந்தரவு இருந்திருக்கு, அதுக்கு வந்து மருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 நாளில் 10 நாளில் ரிலீஃப் கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு எப்படியோ ஒரு 3 மாதமோ 6 மாதமோ ஈவன் 1 வருஷம் கூட ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஹோமியோபதிக்கு இந்த மாதிரி நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வரனால பேஷண்ட் என்ன நினச்சிக்கிறாங்க, ஹோமியோபதி ஸ்லோவாக தான் ஒர்க் பண்ணும் போல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நீங்கள் ஒரு சாதா ஃபீவர் வரும்போதோ இல்லை உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு அக்யூட்டாக இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு பிரச்சனைக்கு வந்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டேர்ம்லேயே, ரொம்ப ஒரு ஸ்மால் டைம் பீரியட்லேயே வந்து உங்களுக்கு குயிக் ரிலீஃப் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும், சரிங்களா? ஸோ எந்த நோய்க்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரீங்கன்றதை பொறுத்து தான் எவ்வளோ வேகமாக ஹோமியோபதி வேலை செய்யுது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அடுத்து கேட்குற ஒரு கேள்வி ரொம்ப காமனாக கேட்குற ஒரு கேள்வி, இப்போ ஒரு பேஷண்ட் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து மைக்ரெயினுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மைக்ரெயினுக்கு மருந்து எடுத்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ அவங்க என்ன கேட்பாங்க, டாக்டர் எனக்கு மைக்ரெயின் இருக்குது, அதுக்கு நான் மருந்து எடுத்தேன், இப்போ எனக்கு பெட்டராக இருக்குது, என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கும் மைக்ரெயின் இருக்குது, அவங்களுக்கும் இதே மருந்தை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஹோமியோபதி மருந்துகள் இண்டிவிஜுவலைஸ்டு மெடிசன், அதாவது தனித்துவமான மருந்துகள். உங்கள் மைக்ரெயினுக்கு கொடுக்கப்பட்ட மருந்து உங்களுடைய நோய் அறிகுறிகள், உங்களுடைய சில தனித்துவமான சிம்டம்ஸ், அதாவது உங்களுடைய குணாதிசயங்கள், இதெல்லாம் பார்த்து கொடுக்கப்பட்ட மருந்து. அதனால் அது உங்களுக்கு வேலை செஞ்சது, உங்களுக்கு குணமாக்குச்சு. ஆனால் இன்னொருத்தருக்கு நீங்கள் போகும்போது அவங்களுடைய குணாதிசயம் வேறு, அவங்களுடைய அந்த நோய் அறிகுறிகள் வேறையாக இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த மருந்து வேலை செய்யாது. ஸோ அதனால்தான் என்ன சொல்கிறோம், ஒரு பேஷண்ட்டு கொடுத்த மருந்து அதே நோய்க்கு இன்னொரு பேஷண்ட் கொடுக்கும்போது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. நோய்க்கு ஹோமியோபதியில் மருந்து கிடையாது, நோய்வாய்ப்பட்ட மனிதனுக்கு தான் மருந்து. அதே மாதிரி நிறைய பேர் கேட்குற இன்னொரு காமனான விஷயம், இப்போ வந்து ஃபேமிலியாக ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க, ஒரு அம்மா குழந்தை அப்படின்னு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ சில நேரத்தில் என்னாகும், இப்போ அம்மாக்கு வந்து ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு வந்திருப்பாங்க, குழந்தைக்கு ஒரு சளி இருமல்னு வந்திருப்பாங்க. அப்போ ரெண்டு பேருக்கும் சில நேரத்தில் ஒரே மருந்து கொடுத்துருப்போம். அப்போ அவங்க எங்ககிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு வேறு நோய் அவங்களுக்கு வேறு நோய், ரெண்டு பேருக்கும் எப்படி ஒரே மருந்து வேலை செய்யும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது எப்படி பாசிபிள் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோமியோபதி மருந்துகளுடைய அந்த புக்ஸ், அந்த மெடிசன் புக்கு எடுத்திங்கன்னா ஒரு ஒரு மருந்து கீழேயும் நோய் அறிகுறிகள் எழுதப்பட்டிருக்கும். இந்த மருந்து இந்த நோய்க்கு அப்படின்னு எழுதியிருக்காது. ஸோ அதனால் ஒரே மருந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட நோய்களை குணப்படுத்துகிற தன்மையோடு இருக்கும். ஸோ அதனால் சில நேரத்தில் ஒரு வயிறு பிரச்சனைக்கோ இல்லை ஒரு ஒரு சைனஸ் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சைனஸ் கம்ப்ளைண்ட்டுக்கும் ஒரு அல்சர் கம்ப்ளைண்ட்டுக்கும் ஒரே மருந்து வேலை செய்யும். ஸோ அதனால தான் ஒரே மருந்து வேற வேற நோய்களுக்கு சில நேரங்களில் கொடுக்கப்படுது.
3: நலமுடன் வாழ.
5: இதுவரை ஹோமியோபதி மருத்துவத்தின் பொதுவான மருத்துவ குறிப்புகள் குறித்து மருத்துவர் எம் டாலி அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: கேட்கலாம் திரைகானம். ஒழிக்கும் பாடல் அலைப்பாய்தி திரைப்படத்திற்காக ஏ ரஹமானின் இசையில் சங்கர் மகாதேவன் மற்றும் குழுவினர் பாடியது.

0: அதாவது இன்டர்நெட் நம்மளுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்குது. எப்படின்னா நம்மளோட கல்வியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், நம்மளோட பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அதுல இருந்து தகவல்களை தெரிஞ்சுக்கலாம், நம்மளோட டேட்டாஸை ஷேர் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் புதுசாக ஏதாவது கற்றுக்கலாம். இதெல்லாமே நம்ம இன்டர்நெட் மூலமா பண்ண முடியும். ஆனா சில பேர் இந்த இன்டர்நெட்டை வச்சு நிறைய விஷயத்த வந்து தப்பா பயன்படுத்துறாங்க, நிறைய பேர்த்த தொல்லை செய்யறாங்க. அதை பத்தி பாக்குறோம். சைபர் ஹராஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, ஒருத்தரோட சோசியல் மீடியால வந்து நம்ம அவங்க கூட ஃப்ரெண்டா இருந்து அன்வான்ட் மெசேஜஸ் அனுப்புறது, அவங்கள பயமுறுத்துறது, ஒரு ஃபேக்கான அக்கௌண்ட் அவங்க பேர்ல கிரியேட் பண்றது, இல்ல அவங்களோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ்யூஸ் பண்றது, இதெல்லாமே சைபர் ஹராஸ்மெண்ட்க்கு கீழே வருது. இது ஆன்லைன்ல நடக்கிறதா இருந்தாலும் ஆனா இதோட இம்பாக்ட் வந்து நம்மளோட நிஜ உலகத்திலயும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சைபர் புல்லிங் அப்படின்னா என்னன்னா, ஆன்லைன் மூலமா ஒருத்தரை கேலி செய்யறது, அவங்கள அவமதிக்கிறது, இதெல்லாமே வந்து சைபர் புல்லிங்னு நம்ம சொல்றோம். உதாரணத்துக்கு ஒருத்தரோட போட்டோவை வச்சு நம்ம வந்து கேலி செய்யறது வந்து சைபர் புல்லிங் சொல்லி நம்ம சொல்றோம். பெண்கள் ஃபேஸ் பண்ற ஆன்லைன் இஷ்யூஸ் என்னன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல பெண்கள் எல்லா செக்டர்லயும் வளர்றாங்க. கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில், வணிகம், எல்லா இடத்துலயும் அவங்க வந்து டிஜிட்டல் டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க. ஆனா சில பேர் பெண்களை மட்டுமே டார்கெட் செஞ்சு அவங்களுக்கு ஹராசிங் மெசேஜஸ் அனுப்புறாங்க, போலி ப்ரொஃபைல்ஸ கிரியேட் பண்ணி அவங்களோட போட்டோஸ மிஸ்யூஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் அவங்கள மிரட்டுறாங்க. இதெல்லாமே வந்து ஆன்லைன்ல நடக்குது. குழந்தைகள் கூட இப்போ சோஷியல் மீடியாஸ்லாம் வச்சிருக்காங்க. அவங்கள நம்ம எப்படி வந்து பாதுகாக்கிறதுன்றத நம்ம பார்ப்போம். அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும்னா, நம்மளோட தனிப்பட்ட தகவல்கள், அதாவது நம்மளோட பேரு, நம்மளோட ஸ்கூல் டீட்டெயில்ஸ், அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், அதை வந்து அவங்க வந்து எங்கேயுமே யூஸ் பண்ணாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அவங்க தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்றத நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட எல்லாம் நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாதுன்றத அவங்களுக்கு நம்ம கத்து கொடுக்கணும். அந்த மாதிரி ஏதாவது தப்பு நடந்தா, என்ன நடந்தாலும் அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குற மாதிரி சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பேச போறது ஆன்லைன் டிஃபர்மேஷனை பத்தி. அப்படின்னா என்னன்னா, ஒருத்தரை பத்தி பொய்யான தகவல்களை நம்ம வந்து இன்டர்நெட்ல பரப்புனாலோ இல்ல போஸ்ட் பண்ணாலோ அது ஒருத்தரோட ரெபுடேஷனை பாதிக்கும். சைபர் தொல்லை ஏற்பட்டா எப்படி நம்ம வந்து நம்மள பாதுகாக்கணும்ன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பதட்டமா இருக்க கூடாது. நெக்ஸ்ட் நம்ம எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும். ஸ்கிரீன்ஷாட்ஸ், மெசேஜஸ் இல்ல ஃபோன் லிங்க்ஸ், ஃபோன் நம்பர்ஸ், எதுவா இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் லைக் பாதுகாப்பா வச்சிருக்கணும். அப்பவே அந்த நபரை வந்து இந்த மாதிரி சைபர் ஹராஸ்மெண்ட் ஏதாவது நடந்தா அப்பவே அந்த நபரை வந்து பிளாக் பண்ணி அதே பிளாட்ஃபார்ம்ல ரிப்போர்ட் செஞ்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சைபர்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலாம், இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். குழந்தைகளை பாதுகாக்கிறதுன்றது பெற்றோரோட கடமை மட்டுமே இல்ல, இது நம்மளோட சொசைட்டியோட கடமை கூட. குழந்தைங்களுக்கு டிஜிட்டல் அறிவு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். இணையத்துல என்னெல்லாம் நம்ம சொல்லணும், என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் ஷேர் பண்ணணும், எதெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது, யாரெல்லாம் நம்பணும், இது எல்லாத்தையும் நம்ம தான் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இதோட முக்கிய கருத்து என்னன்னா, ஆன்லைன் தொல்லைகளும் உண்மையான தொல்லைகள் தான். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கும் டிஜிட்டல் பாதுகாப்பு ரொம்பவே முக்கியமானது.
1: சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் இதுவரை இணையவழி துன்புறுத்தல் குறித்து வழக்கறிஞர் ஹீனா ரஹ்மான் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: குட் மார்னிங் நீல்கிரீஸ்.
3: குட் மார்னிங் நீலகிரிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான். சுவாரஸ்யமான விஷயங்கள், வாசிப்பை நேசிக்க புதின பக்கங்கள், நாள்தோறும் விதவிதமான தகவல்களுடன் உங்களை வரவேற்கிறது குட் மார்னிங் நீல்கிரீஸ். தினமும் காலை 7:25 கேட்க தவறாதீர்கள். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: எங்கள் நிகழ்ச்சிகளை இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

0: ಆಕಾಶವಾಣಿ. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகக் கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பல்வேறு தரப்பினருக்கு வாய்ப்புகளை வழங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நேபாளத்தில் 275 இந்தியர்களை காணவில்லை என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக வில்வித்தை போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆசிரியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் தங்கள் வழிகாட்டுதல்கள் அறிவுரைகள் மூலம் மாணவர்களின் திறமைகளை வளர்ப்பதிலும் அவர்களின் குணநலன்களை வலுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்குவது ஆசிரியர்களின் கடமை என்றும் ஆசிரியர்களும் தங்களது அறிவை புதுப்பித்துக் கொண்டு புதுமையான கற்பித்தல் முறைகளை கையாள வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் புதுதில்லியில் நேற்று கலந்துரையாடினார். 2027 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் வகையில் மாணவர்களை ஆசிரியர்கள் தயார்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் நாட்டின் மிகப்பெரிய சொத்து என்றும் அவர்களை பன்முக ஆளுமை கொண்டவர்களாக உருவாக்க வேண்டியது ஆசிரியர்களின் கடமை என்றும் திரு பிரஹ்லாத் ஜோஷி குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர்கள் திரு ஜெயந்த் சிங், டாக்டர் சுகந்த மஜுந்தார் ஆகியோர் கலந்து கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகக் கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். தில்லி பல்கலைக்கழகத்தின் ஒரு பகுதியான ஸ்ரீராம் வணிகக் கல்லூரி இந்தியாவின் உயர்கல்விக்கான முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாகும். இது வணிகம், பொருளாதாரம் மற்றும் மேலாண்மை துறைகளில் புகழ்பெற்ற கல்வி மையமாகும். புகழ்பெற்ற கல்வியாளரும் கொடையாளருமான சர் ஸ்ரீராம் என்பவரால் 1926 ஆண்டு நிறுவப்பட்ட இக்கல்லூரி கடந்த நூற்றாண்டில் ஏராளமான அறிஞர்கள், வல்லுநர்கள், ஆட்சியாளர்கள், தொழில் முனைவோர், கொள்கை வகுப்பாளர்களை உருவாக்கியுள்ளது. 3 பயணமாக கோவா சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இந்த பயணத்தின்போது உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டங்களில் அவர் பங்கேற்கிறார். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாநில அரசின் உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். உள்துறை அமைச்சகத்தின் பல்வேறு பிரிவுகளின் கீழ் கோவா தொடர்பான விவகாரங்களை ஆய்வு செய்வதற்கான கூட்டத்திற்கு அவர் தலைமை தாங்குகிறார். கோவா பயணத்தின்போது புதிதாக கட்டப்பட்டுள்ள பிஜேபி மாநில அலுவலக கட்டிடமான அடல் பவனை திரு அமித்ஷா திறந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து கட்சியின் மாநில மையக்குழு கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவிலும் ஐரோப்பாவிலும் உள்ள விவசாயிகள், மீனவர்கள், சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோருக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் நேற்று நடைபெற்ற இந்தியா பெல்ஜியம் இடையேயான உயர்நிலை பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 200 மக்களை ஒருங்கிணைக்கிறது என்று கூறினார். இது உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கால் பங்கையும் உலக வர்த்தகத்தில் 1/3 பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்றும் அவர் தெரிவித்தார். ஐரோப்பிய யூனியனின் 27 நாடுகளும் இந்த ஒப்பந்தத்தை விரைவில் நடைமுறைக்கு கொண்டுவர விரும்புவதாகவும் கூறிய அவர், ஐரோப்பிய சூழலில் இத்தகைய ஒருமித்த ஆதரவு அரிதானது என்றும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். பெல்ஜியம் பிரதமர் திரு பார்டி வேவர் பேசுகையில், இந்த ஒப்பந்தமானது வர்த்தகத்தை வலுப்படுத்தி நிறுவனங்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோருக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்த வழிவகை செய்யும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேபாளத்தில் 275 இந்தியர்களை காணவில்லை என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 26ஆம் தேதி அந்நாட்டில் நேரிட்ட பெருவெள்ளத்தில் சிக்கிய ஏராளமானோர் மீட்கப்பட்டுள்ளனர். சிலர் தாங்களாகவே பாதுகாப்பாக வெளியேறியுள்ளனர். இருப்பினும் இந்தியர்கள் பலர் குறித்த தகவல்கள் இன்னும் கிடைக்காத நிலையில் காணாமல் போனவர்கள் குறித்த விவரங்களை வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்டது. அதன்படி 275 இந்தியர்கள் குறித்த தகவல்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் குறித்து நேபாள அரசுடன் இணைந்து அவர்களை தேடும் முயற்சியில் இந்திய ஈடுபட்டுள்ளது என்று வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் கூறினார். நேபாள இயற்கை பேரிடரில் இருந்து இதுவரை 166 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் சீன எல்லைப்பகுதியில் தங்கியிருந்த 1907 பேர் பாதுகாப்பாக நேபாளத்திற்குள் வந்துவிட்டதாகவும் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். யுஜிசி நெட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான அனுமதிச்சீட்டை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. ஆங்கிலம், வணிகம் மற்றும் சமூகவியல் பாடங்களுக்கான இந்த தேர்வு இம்மாதம் 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. இந்த தேர்வை எழுதவுள்ள தேர்வர்கள் UGCnet.nta.nic.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அனுமதிச்சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஆங்கிலம், வணிகம் மற்றும் சமூகவியல் ஆகிய 3 தேர்வுத் தாள்களில் பல பிழைகள் இருப்பதாக வந்த புகார்களை தொடர்ந்து இவற்றுக்கான மறுதேர்வை தேசிய தேர்வு முகமே அறிவித்துள்ளது. அதன்படி ஆங்கில பாடத்தேர்வு செப்டம்பர் 9ஆம் தேதி அன்று காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையும், வணிக பாடத்தேர்வு அதே நாள் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 6 மணி வரையும் நடைபெறவுள்ளது. சமூகவியல் பாடத்தேர்வு செப்டம்பர் 10ஆம் தேதி அன்று காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை நடைபெறும். இந்தியா போலந்து இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 10 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டும் என்று போலந்து துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான திரு ராடஸ்வோ தெரிவித்துள்ளார். போலந்து சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் இருவரும் பேசியதாக அவர் கூறினார். கடந்த ஆண்டு இருதரப்பு வர்த்தகம் 6.3 பில்லியன் டாலரை எட்டியதாகவும் இதனை மேலும் அதிகரிக்க இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு, விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். பாரம்பரிய துறைகளை தாண்டி வளர்ந்து வரும் புதிய தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியாவும் போலந்தும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு ராடல்ஸ்வா தெரிவித்தார். ஆப்பிரிக்காவின் புதிய வரைபடத்தை ஐநா பொதுச்சபை அங்கீகரித்துள்ளது. ஆப்பிரிக்க யூனியனைச் சேர்ந்த உறுப்பினர்களின் ஆதரவுடன் தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானம் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து உட்பட 164 நாடுகளின் ஆதரவுடன் நிறைவேறியது. அமெரிக்கா மட்டும் இதற்கு எதிராக வாக்களித்ததுடன் 6 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. வாக்கெடுப்புக்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய டோகோ நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ராபர்ட் டஸ்ஸி, நியாயமான உலகமானது நியாயமான வரைபடத்தில்தான் தொடங்குகிறது என்று கூறினார். யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் 5வது ஆண்டை நெருங்கி வரும் நிலையில் கீவ் நகரில் உள்ள யுக்ரைன் பாதுகாப்பு தலைமை அலுவலகத்தின் மீது ரஷ்யா நேற்று ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. இதில் 12 பேர் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க தூதரக அலுவலகத்தின் முன்முயற்சியால் பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். ரஷ்யாவின் இந்த நடவடிக்கை அமைதி பேச்சுவார்த்தையில் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று யுக்ரைன் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக வில்வித்தை போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்குகிறது. வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் 19 நாடுகளில் இருந்து 105 வீரர்கள் பங்கேற்கின்றனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை மலேசியாவின் அஸ்ரியான் அயூப் டான் வி கியோங் இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி துபாயில் இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகக் கல்லூரியின் 100ஆண்டு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பல்வேறு தரப்பினருக்கு வாய்ப்புகளை வழங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நேபாளத்தில் 275 இந்தியர்களை காணவில்லை என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக வில்வித்தை போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 7:25. நேர்களே, நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீலகிரிஸ். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் இணைந்திருப்பது உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே ராகவேந்திரா. லாங் வீக்கெண்ட் அப்படின்றது வந்து வந்துருச்சு இல்லையா. கிருஷ்ண ஜெயந்தி நேற்று வந்து நிறைய பேருக்கு லீவாக இருந்திருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து லாங் வீக்கெண்டை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு ஹாலிடேஸாக இருக்கும். ஒரு சிலருக்கு எனக்கு ஹாலிடேலாம் இல்லைங்க, எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய ஊர்களுக்கெல்லாமே வந்து போயிருப்பாங்க. அவங்களுடைய ஊர்களுக்கு, அதாவது அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு, இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு வந்து போயிடுப்பாங்க. ஸோ இந்த லாங் வீக்கெண்டை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கிற இந்த நேரத்தில் இன்றைக்குமே வந்து ஒரு ஸ்பெஷலான டே இல்லைங்களா. என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆசிரியர் தினம், ஸோ டீச்சர்ஸ் டே இல்லைங்களா. ஸோ அதை பற்றி ஒரு சிந்தனை துளியோட நிகழ்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நமக்கு உலகை காட்ட நம்மை செதுக்கியவள் தாய், உலகிற்கு நம்மை காட்ட செதுக்கியவர் ஆசிரியர்கள். இன்றைய மாணவர்கள் நாளைய தூண்கள், அந்த தூண்களை வடிவமைப்பவர் ஆசிரியர்கள் அப்படின்ற இந்த சிந்தனை துளியோட எல்லா ஆசிரியர்களுக்கும் வந்து ஆசிரியர்கள் தின வாழ்த்துக்களை வந்து சொல்லிடலாம். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு தகவல்கள், புதிய தகவலோடு பல புத்துணர்ச்சி தர பாடலையும் வந்து நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு க்வெஸ்டினை வந்து இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து வைக்க போகிறேன். க்வெஸ்டினா, மார்னிங்லேயே க்வெஸ்டினா அப்படின்னு சொல்லலாம், நீங்கள் யோசிக்கலாம். பெரிய விஷயம்லாம் இல்லை. எல்லாருக்குமே மனம் கவர்ந்த ஒரு ஆசிரியர் இருப்பார் இல்லைங்களா. ஸ்கூல்னு யோசித்தாலே, டீச்சர்ஸ் டேன்னு ஒரு சிலர் யோசித்தாலே, இந்த டீச்சர் தான் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். பசங்களாக இருந்தாலும் சரி, அதிலே குறிப்பிட்டு வந்து விமனுக்கு, அதிலும் பெண்களுக்கு வந்து நிறைய டீச்சர்ஸ் ரொம்பவுமே வந்து க்ளோஸ் இருப்பாங்க. அவங்களோட ஷேர் பண்ணிக்கிற விஷயமா இருக்கட்டும், அவங்களுடைய சப்போர்ட்டிவ்னஸாக இருக்கட்டும், கைடாக இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயத்த வந்து சொல்லிட்டே போகலாம். ஸோ உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீச்சர் யார், எல்லா டீச்சர்ஸ் டேலையும் அவங்கள தான் வந்து நான் நினச்சிக்குவேன் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க அப்படின்ற அந்த விஷயத்தையும் வந்து வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் எனக்கு வந்து தெரிவிக்கலாம். வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய நம்பர் 8300191918 அப்படின்ற இந்த நம்பரை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். நிகழ்ச்சியில் இப்போ முதலாவது அற்புதமான ஒரு பாடல் வருது, ரெக்க திரைப்படத்திற்காக டி இமானோட இசையமைப்பில். கேளுங்கள், ரசியுங்கள், இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: நேயர்களே, இன்று ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் மற்றும் கல்வியாளர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் ஆகும். 1962 முதல் இந்த நாள் இந்தியா முழுவதும் உள்ள ஆசிரியர்களுக்கு மரியாதை, நன்றி, அன்பை வெளிப்படுத்தும் நாளாக அமைந்தது. ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு, அறிவுரைகள் மற்றும் நவீன சமுதாயத்திற்கு அளிக்கும் பங்களிப்புகள் இந்நாளில் நினைவு கூறப்படுகின்றன. அரும்பலகையின் மீது வெண்ணிற எழுத்துக்களால் வண்ணமயமான வாழ்க்கையை எல்லாருக்கும் அளிக்கும் ஆசிரியர்களுக்கு இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்.
2: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா, சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
0: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்துச் செல்ல அல்ல.
2: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
0: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
2: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
0: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
2: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
0: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம 1,00,000 வண்டியை வாங்கி கொடுக்கலாமா, இது நியாயமா?
2: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

வெல்கம் பேக் அன்புள்ளங்களே. 7:35 ஆயாச்சு. இணைந்திருக்கிறோம் உங்ககூட்டி எஃப்எம் 101.8 குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில். ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு டிப்பையும் கூட வந்து சொல்லிடலாம். நிறைய பேருக்கு வந்து பெட் காஃபி குடிக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் இருக்கும். அதுவும் ஊட்டினா சொல்லவே வேணாம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு டீ குடிப்போம் அல்லது பெட் காஃபி எல்லாம் குடிப்போம், அதுவும் ஒரு சுகமான ஃபீலிங் தான். ஆனால் அதையும் தாண்டி ஹெல்த்தியான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம காலையிலேருந்து உடனே வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பது அப்படின்றது இன்னும் ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயம்னா அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தொடர்ந்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, மகாராஷ்டிராவில் காட்டில் விடுவிக்கப்பட்ட J-132 அப்படின்ற இந்திய பிணந்தின்னி கழுகு 56 நாட்களில் 1600 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம் பறந்து சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க. பம்பாய் இயற்கை வரலாற்று சங்கத்தால் கண்காணிக்கப்படக்கூடிய இந்த கழுகு ஒரே நாளில் அதிகபட்சமாக 168 கிலோமீட்டர் வரை பயணம் செஞ்சதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வு அப்படின்றது அழிவின் விளிம்பில் உள்ள பிணந்தினி கழுகுகளை வந்து பாதுகாக்கும் திட்டத்தில் ஒரு பெரும் வெற்றியாக கூட பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ கழுகுகளுக்கு வந்து மிக ஒரு ஆக சிறந்த யூனிக்னஸ் இருக்குது அப்படின்னே வந்து நிச்சயமாக வந்து சொல்லாங்க. அதுவும் நம்ம தான் சொல்கிறோம், நம்ம பைக்லலாம் இப்போ வந்து நிறைய கிலோமீட்டர்ஸை வந்து நம்ம கவர் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லாகிங் பண்ணுறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க. நிறைய பேர் கன்னியாகுமரி டு காஷ்மீர் அப்படின்லாம் வந்து போகிறாங்க. ஸோ கழுகுக்கெல்லாம் வந்து நேச்சுரலான ஒரு விஷயம் பாருங்கள். 56 நாட்களில் 1600 கிலோமீட்டர், அதுவும் ஒரே நாளில் 168 கிலோமீட்டர் வந்து பறந்து சாதனை படைச்சுள்ளது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லை, கழுகிட்டிருந்து நம்ம ஒரு இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கூட அதுகிட்ட நம்ம கற்றுக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கழுகு வந்து காகத்தோட பறக்கும் போது காகங்களை வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணும். இதை நம்ம ஸ்டோரியாக கூட கேட்டிருப்போம் இல்லைங்களா. கிரிட்டிசைஸ் பண்ணும் அதனுடைய உருவத்தை பற்றி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்தை வந்து சொல்லிகிட்டே போகலாம். காகம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும், இதென்ன கத்தவே மாட்டேன்துன்ற மாதிரிலாம் சொல்லலாம். ஆனால் கழுகு வந்து உயர பறக்க பறக்க எதையுமே மைண்ட் பண்ணாமல் பறக்க பறக்க அதனுடைய என்ன சொல்கிறது, அதனோட உயரம் வந்து மேலே வந்து போய்கிட்டே இருக்கும். யாரும் பார்க்க முடியாத ஒரு வியூவையும் வந்து அதை அட்டைன் பண்ணும். ஸோ லைஃப்பில் இந்த மாதிரி தாங்க நமக்கு நிறைய கிரிட்டிசிசம் வரும். நிறைய பேர் வந்து நம்மளை நீ இப்படி இருக்க அப்படி இருக்க நம்மளை நிறைய சொல்லலாம். ஆனால் எதையுமே காதில் பொட்டிக்காமல் தட்டி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியாக நம்மளோட வேலையை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பியூட்டிஃபுல்லான விஷயம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ல இன்னொரு சிந்தனை துளியும் வந்து சொல்லியாச்சு. ஸோ அது மட்டும் இல்லை, இன்றைக்கி டீச்சர்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்றனால உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்டிருந்தேன். உங்களுடைய ஃபேவரட்டான டீச்சர் யார், அதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஒரே ஒரு நேயர் வந்து நமக்கு கோயம்புத்தூர்லேருந்து கனி அப்படின்றவங்க வந்து நமக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. எனக்கு பிடிச்ச என்னுடைய டீச்சர்ஸ் டே அப்படின்னா எனக்கு ஞாபகம் வரக்கூடியவங்க வந்து லதா அப்படின்ற டீச்சர் தான். காரணம் என்ன அப்படின்னா, எங்களை வந்து ரொம்ப போட்டு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடிக்கிறதுக்காக ஒரு டீச்சர் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் கூட வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து அதிகமாக லஞ்ச் டைமில் அங்கெல்லாம் நாங்கள் அதிகமாக சுற்றினா வந்து எங்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க, எதுக்காக இப்படி சுற்றுனீங்கன்னு சொல்லி அடிப்பாங்க. ஒரு சில நேரத்தில் எங்கூட பசங்க கூடலாம் பேசினா அந்த டேஸில் சொல்கிறாங்க, பசங்க கூடலாம் பேசினா எதுக்காக அவங்ககிட்டலாம் போய் நேம் சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி எங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ கூட என்னுடைய ஃபேவரட்னா அவங்க தான் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ சூப்பர், ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் இந்த தகவலோட இந்த மெசேஜஸோட அடுத்த ஒரு பாடலையும் கேட்கலாம். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் யார் அப்படின்றத 8300-1901 அப்படின்ற இந்த எனக்கு மெசேஜில் நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாடல் வருது. டிராகன் திரைப்படத்திற்காக லியோன் ஜேம்ஸோட இசை அமைப்பில் பிரதீப் குமார் பாடியது.

அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் நடக்கிறது. பெண்கள் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்றில் கஜகஸ்தானின் எலினா ரிஃபாகினா, ஸ்பெயினின் ஜெசிகா மனயோரா மோதினர். இதில் ரிஃபாகினா 6-2, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்றார். மற்றொரு இரண்டாவது சுற்றில் போலந்தின் இக்கா ஸ்வியாடெக் 6-3, 6-2 என அர்ஜென்டினாவின் நாதியா போடோரோஸ்காவை வீழ்த்தினார். மற்றொரு போட்டியில் அமெரிக்காவின் கோகோ காஃப் 6-4, 7-6 என ஸ்பெயினின் பவுலா படோசாவை தோற்கடித்தார். ஜப்பானின் நவோமி ஒசாகா 6-2, 5-7, 6-1 என செக் குடியரசின் கேரோலினா சினியா கோவாவை வென்றார். பிலிப்பைன்ஸின் அலெக்சாண்ட்ரா எலா 6-1, 6-4 என யுக்ரைனின் ஓலினா கோவாவை வீழ்த்தினார். மற்ற இரண்டாவது சுற்று போட்டிகளில் அமெரிக்காவின் அமாண்டா அனிஷிமோவா, மடிசன் கீஸ், ரஷ்யாவின் மிர்ரா ஆண்ட்ரிவா, பெல்ஜியத்தின் எலிஸ் மெர்டன்ஸ் உள்ளிட்டோர் வெற்றி பெற்றனர். ஆண்கள் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்றில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சௌரவ், பிரான்சின் குவாண்டின் ஹாலிஸ் மோதினர். 4:33 நீடித்த போட்டியில் சௌரவ் 6-4, 4-6, 7-6, 6-3 என்ற கணக்கில் போராடி வெற்றி பெற்றார். மற்றொரு இரண்டாவது சுற்றில் அமெரிக்காவின் டைலர் 6-0, 6-1, 6-1 என்ற நேர் செட் கணக்கில் இத்தாலியின் மட்டியா ஹெலுசியை வீழ்த்தினார். மற்ற இரண்டாவது சுற்று போட்டிகளில் கனடாவின் பெலிக்ஸ் ஆகர் அலியாஷிம், ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினார், பிரான்சின் கோயல் மோன்ஃபில்ஸ் தோல்வியடைந்து வெளியேறினர். சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு ஃபிஃபா சார்பில் ஒவ்வொரு அணியும் வரும் செப்டம்பர் 21 முதல் அக்டோபர் 6 வரை 4 நட்பு போட்டிகளில் பங்கேற்க அனுமதி தரப்பட்டுள்ளது. இதையடுத்து 138வது இடத்தில் உள்ள இந்திய அணி சமீபத்தில் உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்ற 3 அணிகளுடன் மோத தயாராக வருகிறது. இதன்படி வரும் 26 இந்திய அணி 44வது இடத்தில் உள்ள பனாமாவுடன் மோத உள்ளது. இப்போட்டி பெங்களூரு கண்டீஸ்வரா மைதானத்தில் நடக்கும். பின் அக்டோபர் 3 5 முறை உலக சாம்பியனான உலகின் 5வது இடத்தில் உள்ள பிரேசில் அணி 1958, 1962, 1970, 1970, 1974 மற்றும் 2002 அக்டோபர் 6 உலகக்கோப்பை தொடரில் இருமுறை சாம்பியனான உருகுவே 1930 மற்றும் 1950 அணிகளுடன் இந்தியா விளையாட உள்ளது. இப்போட்டிகள் கொல்கத்தாவில் நடக்கும். இதற்கான 26 பேர் கொண்ட இந்திய அணியை பயிற்சியாளர் காலித் ஜமீல் அறிவிக்கப்பட்டது. கோல் கீப்பராக அல்பினா கோமஸ், குர்பிரீத் சிங் சாந்து, சோம்குமார் உள்ளனர். தற்காப்பு பகுதியில் அபிஷேக் சிங், ஆகாஷ் மிஸ்ரா, அன்வர் அலி. மத்திய கரத்தில் அனிருத் தாபா, ஆஷிக் குர்னியன், ஃபருக் சௌத்ரி. முன்களத்தில் இர்ஃபான், மான்வீர் சிங், ரஹீம் அலி, ரியான் வில்லியம்ஸ், விக்ரம் பிரதாப் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இந்திய அணி வீரர்களுக்கான பயிற்சி முகாம் செப்டம்பர் 14 முதல் பெங்களூருவில் துவங்குகிறது.

சீனாவில் கலப்பு அணிகளுக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் நடந்தது. இதன் பைனலில் சீனா மற்றும் இந்தோனேஷியா அணிகள் மோதின. அபாரமாக ஆடிய இந்தோனேஷியா 3-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. இந்தோனேஷியா சார்பில் ரினோ சில்வா, ராமந்தி ஜோடி, ஆல்வி பர்ஹான், ஷாஹிபுல் பிக்ரி, டேனியல் மார்டின் ஜோடி வெற்றி பெற்றனர். இந்தோனேஷியா அணி இத்தொடரில் முதன்முறையாக கோப்பை வென்று வரலாறு படைத்தது. இதற்கு முன் 2019 மூன்றாவது இடம் பிடித்து வெண்கலம் வென்றிருந்தது. சீனாவின் ஹாட்ரிக் கோப்பை வெல்லும் கனவு தகர்ந்தது. அரையிறுதியில் தோல்வியடைந்த ஜப்பான் மற்றும் தாய்லாந்து அணிகள் வெண்கலம் கைப்பற்றினர்.

0: நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி அசாருதீன். இத்துடன் இன்றைய பிளே கிரவுண்ட் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: 7:51 ஆயிடுச்சுங்க. குட் மார்னிங் நீலகிரி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உங்களுக்காக அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, நீலகிரி முதுமலையில் சஃபாரி வாகனங்களில் செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் வனவிலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளை குறைக்கும் பொருட்டும் மைய வாழ்விடங்களின் சுற்றுலா மண்டலங்களில் கைபேசிகளை பயன்படுத்துவது வந்து தடை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ ஆகவே சுற்றுலா பயணிகள் சஃபாரி செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மொபைல்ஸை சஃபாரி செய்வதற்கு முன்பாக நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஒப்படைச்சிட்டு மீண்டும் சஃபாரி முடிந்ததும் வந்து வாங்கிக்கலாம். இதனால் வந்து வனவிலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய இடையூறு வந்து குறையும் அப்படின்ற இந்த இன்டென்ஷனோட இந்த நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்ற இந்த தகவலோட அடுத்து நாம் கேட்கலாம். அறிவோம் பகிர்வோம்.
0: அறிவோம் பகிர்வோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஆங்கில மொழியின் வரலாறு குறித்து ஆங்கில ஆசிரியை என் தீபா அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு நாம் ஆங்கில மொழியை பத்தி பார்க்க போகிறோம். ஆங்கில மொழி என்பது முக்கியமான மொழி. அதாவது உலக அளவில் நாம் எங்கு சென்றாலும் ஆங்கிலம் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மொழி. இதில் முதலில் ஆங்கில மொழியின் வரலாறு பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆங்கில வரலாறு, அதாவது ஹிஸ்டரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஆங்கிலம் கற்கும் நாம் ஆங்கில மொழியின் வரலாற்றையும் அறிந்து வைத்துக் கொள்வது அவசியமானது. ஆங்கில மொழியின் வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டுமாயின் நாம் ஆங்கிலேயரின் வரலாற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நமக்கு ஆங்கிலேயரின் பின்புலமும் அவர்களது மொழி பற்றியும் இன்று உலகளவில் ஆங்கிலம் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகிறது என்பதனையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆங்கிலம் இங்கிலாந்தில் தோன்றிய ஒரு மொழியாகும். இது ஜெர்மனிய மொழி குடும்பத்தை சேர்ந்ததாகும். ஜெர்மனிய மொழி குடும்பம் இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தில் இருந்து கிளைத்ததாகும். ஆயினும் ஆங்கிலம் பல மொழிகளினதும் கலப்பு மொழியாகும். இன்று உலகில் அதிகம் பேசப்படும் மொழிகளான சீனம், ஸ்பானிஷ் மொழிகளுக்கு அடுத்தபடியாக அதிகம் பேசப்படும் மொழி ஆங்கிலமாகும். 2007 கணக்கின்படி ஆங்கில மொழியை தாய்மொழியாக கொண்டோரின் எண்ணிக்கை 350 to 375 million ஆகும். அத்துடன் உலகளவில் இரண்டாம் மொழியாக ஆங்கிலம் பேசுவோர் எண்ணிக்கை 1.8 billion ஆகும். எண்ணிக்கை உலக மக்கள் தொகையில் 1/3. இன்று ஆங்கிலம் ஐக்கிய அமெரிக்கா, ஐக்கிய ராஜ்யம், கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அயர்லாந்து, தென்னாப்பிரிக்கா உட்பட 53 நாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்கின்றது. அத்துடன் 130 அதிகமான நாடுகளில் இரண்டாம் மொழியாக பேசப்படுகின்றது. ஐக்கிய ராஜ்யத்தின் ஆதிக்கத்திற்குள் உலகின் பல பாகங்களிலும் பல நாடுகள் உட்பட்டிருந்ததன் விளைவாகவும் அண்மை காலத்தில் ஐக்கிய அமெரிக்காவின் வளர்ச்சியினாலும் ஆங்கிலம் உலகமெங்கும் மென்மேலும் பரவி வருகின்றது. அத்துடன் ஐக்கிய நாடுகள் சபை, யுனைடெட் நேஷன்ஸ், ஐரோப்பிய ஒன்றியம், யூரோப்பியன் யூனியன், பொதுநல வாரிய நாடுகள் காமன்வெல்த் நேஷன்ஸ், ஐரோப்பிய ஆலோசனை சபை கவுன்சில் ஆஃப் யூரோப், வட அத்லாந்திய ஒப்பந்த அமைப்பு நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் நேட்டோ போன்ற உலக அமைப்புகளிலும் ஆங்கிலம் முதன்மை மொழியாக இருக்கின்றது. மற்றும் பொருளாதாரம், மருத்துவம், அரசியல், நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், இராணுவம் பலம், ஹாலிவுட் சினிமா, ஊடகத்துறை, ஆங்கில கலாச்சார மோகம், கணினி இணையம் போன்றவற்றின் காரணமாகவும் ஆங்கிலம் பலருக்கு அவசிய மொழியாகவும் விருப்பு மொழியாகவும் மாறி வருகின்றது. அத்துடன் இன்றைய இணைய பயன்பாட்டில் அதிகம் பயன்படும் மொழியாகவும் ஆங்கிலமே காணப்படுகின்றது. சரி, இனி ஆங்கில மொழியின் வரலாற்றை பார்ப்போம். முந்தைய வரலாறு, கிமு 1500 ஐரோப்பிய நிலத்துடன் இணைந்திருந்த பனி பிரதேசம் பனி உருகி கடல் மட்டம் உயர்ந்ததால் தீவாக தோன்றிய நிலப்பகுதிகளில் ஒன்றே தற்போது பிரிட்டானியா என்றழைக்கப்படும் தீவாகும். கிமு 3 புதிய கற்காலத்தின் தோற்றம், நியூ ஸ்டோன் ஏஜ் ஆரம்பமானது. ஐரோப்பிய பகுதிகளில் இருந்த கெல்டிக் மக்கள் குடும்பங்களாக பிரித்தானியாவில் வந்து குடியேற தொடங்கினர். அவர்கள் விவசாயிகளாக இருந்தனர், போர் குணம் மிக்கவராகவும் விளங்கினர். கிமு 2050 மக்கள் வெண்கலத்திலான உலோக வேலை, செப்பு, தகரம் போன்றவற்றை பயன்படுத்திய மனித நாகரிக வளர்ச்சியின் ஒரு காலகட்டமாகும். மக்கள் வெண்கலத்திலான கருவிகள், ஆயுதங்கள் செய்து பழக்கப்பட்ட செயல்பட தொடங்கினர். கிமு 1200 பிரித்தானியாவில் சிறிய கிராமங்கள் தோன்றிய காலகட்டமாகும். வணிக தொடர்புகள் ஏற்பட தொடங்கின. கிமு 750 ஆண்டு இரும்பு காலத்தின் தோற்றம் அயன் ஏஜ் தொடங்கியது. வெண்கலத்திற்கு பதிலாக மக்கள் இரும்பு பொருட்களை பயன்படுத்திய தொடங்கிய காலகட்டமாகும். அக்காலகட்டத்தில் பிரித்தானியாவில் கிட்டத்தட்ட 150,000 மக்கள் தொகையினர் வாழ்ந்ததாக நம்பப்படுகின்றது. கிமு 500 ஆண்டு மத்திய ஐரோப்பிய பகுதிகளில் இருந்தும் செல்ஸ் இனக்குழுமங்கள் பிரித்தானியாவில் வந்து குடியேற தொடங்கினர். அவர்களும் விவசாயிகளாகவும் போர் குணம் மிக்கவர்களாகவுமே இருந்தனர். செல்டிக் மக்கள், செல்டிக் மொழி, அதை பத்தி பார்க்க போகிறோம். நிலங்களில் குடில்கள் அமைத்து சிறிய கிராமங்களாக மக்கள் வாழ்ந்தனர். வேட்டையாடுதலை பழக்கமாக கொண்டிருந்தனர். அத்துடன் போர் விரும்பிகளாகவும் இருந்தனர். இரும்பில் ஆயுதங்கள், கருவிகள் போன்றவற்றை செய்யக்கூடியவர்களாகவும் விளங்கினர். இக்கெல்டிக் மக்கள் ஏற்கனவே பிரித்தானியா வந்தடைந்திருந்த கெல்டில் மக்களுடன் சக கெல்டிக் இன குழுமத்தினருடன் அடிக்கடி சண்டை இட்டுக் கொண்டிருந்தனர். அதேவேளை கடவுள் பக்தி மிக்கவர்களாகவும் இருந்தனர். வானம், மின்னல், சூரியன் என ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தெய்வமாக வழிபட்டனர். 400 மேற்பட்ட தெய்வங்கள், தேவதைகளை அவர்களது வழிபாட்டில் இருந்ததாக நம்பப்படுகின்றது. இந்த கெல்டிக் இன குழுமங்கள் பேசிய பேச்சு மொழிகள் குழுமங்களிடையே வேறுபட்டவைகளாக இருந்தாலும் கிட்டத்தட்ட அம்மொழிகள் ஒரே மாதிரியதான இருந்தன. இருப்பினும் இம்மக்களை கெல்டிக் மக்கள் என்றும் அவர்கள் பேசிய மொழியை கெல்டிக் மொழி என்றுமே ரோமனர்கள் அழைத்தனர். இந்த கெல்டிக் எனும் சொல் ஒரு கிரேக்க மொழி சொல்லாகும். அதன் அர்த்தம் பார்பேரியன்ஸ் என்பதாகும். அதன் தமிழ் பொருள் நாகரீகமற்ற காட்டு மிராண்டிகள் என்பதாகும். ரோமியர்கள் பிரித்தானியா இன குழுமத்தினர்களை மட்டுமின்றி ஐரோப்பாவில் வாழ்ந்த பல்வேறு பழங்குடியின மக்களையும் அழைக்கும் பொதுவான பெயராகவே கெல்டிக் எனும் சொல்லை பயன்படுத்தினர்.
0: அறிவோம் பகிர்வோம்.
2: நேயர்கள், இதுவரை ஆங்கில மொழியின் வரலாறு குறித்து ஆங்கில ஆசிரியை என் தீபா அவர்கள் வழங்கிய கருத்துக்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: நேர்ல குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்துக்கு நாம வந்துட்டோம். சுரேஷ்குமார் மணிக்கும் சர்வேஷ்குமார் அப்படின்றவர் வந்து ஊட்டிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. எனக்கு என்னுடைய டீச்சர் நிர்மலா தமிழ் டீச்சர் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள தான் வந்து எனக்கு எப்பவுமே டீச்சர்ஸ் டே அன்றைக்கி அப்படின்னா ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி அவரோட மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு. ஸோ கேட்ட தகவல்களோட அதே மாதிரி நேயர்களும் வந்து நிறைய பேர் மெசேஜஸும் அனுப்பியிருந்தீங்க. ஸோ இந்த எல்லா மெசேஜஸோட கேட்ட தகவல்களோட நிறைவு பெறுது குட் மார்னிங் நீலகிரிஸ். மீண்டும் புலரும் குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சி நாளை காலை 7:25. இனி தொடர்ந்து 8 கேட்கலாம் கப்பல் ஓட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் பிறந்தநாள் சிறப்புரை. வழங்குபவர் தூத்துக்குடி வ.உ.சி. கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் டி. சந்திரா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி. இணைந்திருங்கள்.

கப்பலோட்டிய தமிழன் என பார்ப்போற்றும் வஉசி தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரத்தில் 1872 ஆண்டு செப்டம்பர் 5 நாள் பிறந்தார். கல்வி கற்றார், வழக்கறிஞரானார், வாழ்க்கையில் முன்னேறினார். நான் மட்டும் முன்னேறினால் போதுமா, என் நாடு முன்னேற வேண்டாமா என்ற கேள்வி அவருடைய உள்ளத்தில் எழுந்தது. அந்த கேள்விதான் அவரை சுதந்திர போராட்ட வீரனாக மாற்றியது. வஉசி ஒரு வழக்கறிஞர், சட்டத்தை நன்கு அறிந்தவர். அரசியல் சுதந்திரம் இல்லையேல் அந்த சட்டம் முழுமையான நீதியை தராது என்று எண்ணினார். எனவே ஏழை மக்களுக்காக, தொழிலாளர்களுக்காக போராடினார். சுதேசி இயக்கத்தை உருவாக்கி அந்நிய ஆதிக்கத்திற்கு எதிராக மக்களை எழுச்சியடைய செய்தார். அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் அரசியல் அதிகாரத்தை மட்டுமல்ல, இந்தியாவின் வணிகத்தையும் கட்டுப்படுத்தினர். கடல் வாணிபத்தில் அவர்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருந்தது. இதன் விளைவாக உருவாகியதுதான் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. 1906 ஆண்டில் உருவான இந்த முயற்சி இந்தியர்களின் பொருளாதார சுயமரியாதைக்கான மிகப்பெரிய அடையாளமாக அமைந்தது. மதுரை தமிழ்ச்சங்க தலைவராக இருந்த பாலநத்தம் ஜமீன்தார் திரு பாண்டித்துறை சாமி கம்பெனியின் தலைவராக்கினார். தாம் செயலாளராக இருந்து அதனை நடத்தி வந்தார். தூத்துக்குடி வாணிகர்கள் தங்களால் ஆனவரை சுதேசி கப்பல் கம்பெனிக்கு பொருளுதவி செய்தனர். எனினும் அது போதுமானதாக இல்லை. ஏகாதிபத்தியத்தின் சக்தி முழுவதையும் கொண்டு நடத்தப்படும் வெள்ளையர் கம்பெனியின் முன் இந்த உதவி எம்மாத்திரம்? எனவே சிதம்பரனார் வடநாட்டில் பல இடங்களுக்குச் சென்று பொருள் தேடினார். வடநாட்டு வாணிக மக்கள் சுதேசி கப்பல் கம்பெனிக்கு பங்குதாரர்களாக சேர்ந்தனர். சிதம்பரனார் கப்பல் கம்பெனிக்கு பொருள் தேடும் முயற்சியில் ஈடுபட்டு வட இந்தியா சென்றபோது, மீண்டும் என் தமிழகம் திரும்பும்போது கப்பலுடன் திரும்புவேன், இல்லையேல் அங்கேயே கடலில் வீழ்ந்து மாழ்வேன் என்று சபதம் செய்து சென்றார். தனது குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமையை விட இந்திய சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமையே பெரிதென நினைத்தவர் வஉசி. பம்பாய் சென்று சில மாதங்களுக்கு பின்னர் கப்பலுடன் தூத்துக்குடி துறைமுகம் வந்து சேர்ந்தார். தாம் செய்த சபதம் மாறாது கப்பலுடன் வந்தமை கண்டு தமிழ் மக்கள் பரவசம் எய்தினர். எழுந்தது போராட்டம், வீழ்ந்தது ஏகாதிபத்தியம் என முழக்கமிட்டனர். சுதேசி கப்பல் கம்பெனி நாளுக்கு நாள் வளர ஆரம்பித்தது. சுதேசி கப்பலிலேயே பொருட்களை ஏற்றுவது என மக்கள் முடிவெடுத்து அதை நடைமுறையில் நிறைவேற்றினார்கள். முதலில் ஒரு சில வர்த்தகர்கள் வெள்ளையர்களின் ஆசை மொழியில் சிக்கி கட்டுப்பாட்டை மீறி அந்நிய கம்பெனியை ஆதரித்தனர். எனினும் சிதம்பரனாரின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவர்களும் நாட்டுரிமையில் நாட்டம் கொண்டனர். சுதேசி கப்பல் கம்பெனியின் செல்வாக்கு பெருகுவதைக் கண்ட வெள்ளையர்கள் தங்கள் கம்பெனியின் கப்பல் கட்டணங்களை வெகுவாக குறைத்தனர். இந்திய வணிகர்களிடம் தரகர்களை அனுப்பி கெஞ்சினர். ரயில் நிலையத்தில் கையாட்களை அமர்த்தி தங்கள் கப்பல்களில்தான் சுதேசிய பொருட்கள் போவதாக பொய் பிரச்சாரம் செய்தனர். அதனால் சுதேசி கம்பெனியாரும் ரயில்வே நிலையத்தில் தொண்டர்களை நிறுத்தி வணிகர்களுக்கும் பிரயாணிகளுக்கும் உண்மையை கூறி தங்கள் கம்பெனிக்கு ஆதரவு தேடினர். போட்டியிட்டு கட்டணத்தை குறைத்தும் பொய்மொழிகள் பேசியும் எண்ணம் கைகூடாமல் போகவே வெள்ளைய கம்பெனியார் தங்கள் கப்பலில் பிரயாணிகள் கட்டணம் ஏதுமின்றி இலவசமாக செல்லலாம் என்று அறிக்கை விடுத்தனர். எனினும் பயனில்லை. இந்த மாய வித்தைகளினால் மக்களின் மன உறுதியை குலைக்க முடியவில்லை. அவர்களது நாட்டு பற்றாகிய தீ உள்ளத்தில் எரிய தொடங்கியது. மக்களின் மன உறுதியை அறிந்த பிரிட்டிஷ் கப்பல் கம்பெனி முதலாளிகள் சிதம்பரனாரை அணுகி சுதேசி கப்பல் கம்பெனியை விட்டு விலகுவதாயின் 100,000 ரூபாய் தருவதாக மன்றாடினர். வீர சுதந்திரம் வேண்டி நின்றார், பின்னர் வேறொன்று கொள்வாரோ என்று பாரதியார் கூறியது போல வெள்ளையரின் வஞ்சக வலையில் சிக்க மறுத்து அவர்களை விரட்டிவிட்டார் வஉசி. சுதேசி கப்பல் கம்பெனி நாளுக்கு நாள் உரம்பெற்று வளர்ந்தது. இந்தியாவின் வடக்கே வங்க போர் முனையில் ஆங்கில சாம்ராஜ்யத்தின் ஆட்சி ஆட்டம் கண்டு விட்டது என்றால், தெற்கே தமிழக போர்முனையில் ஆங்கிலேயரின் கப்பல் வாணிப சுரண்டலுக்கும் முடிவு கட்டிவிட்டார் சிதம்பரனார். அவருடைய மனதில் இருந்த தமிழ் உணர்வையும் தேசப்பற்றையும் சுதேசிய சிந்தனையையும் தொழிலாளர் நலத்தையும் தியாகத்தையும் துணிச்சலையும் மக்களிடம் எடுத்துச் சென்றார். ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அதன் செல்வந்தர்களின் வளர்ச்சி மட்டுமல்ல, உழைக்கும் மனிதனின் வாழ்க்கையும் உயர வேண்டும் என்பதை உணர்ந்திருந்தார் வஉசி.
எனவே தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடினார். சுதந்திரம் வேண்டும் என்று வெளிப்படையாக பேச பயந்த காலகட்டத்தில் வஉசி மக்களிடம் சுதந்திரம் பற்றிய உணர்வை விதைத்தார். தன் பேச்சுக்களால் மக்களை ஆங்கில அரசுக்கு எதிராக திரட்டினார். இதன் விளைவாக வஉசி கைது செய்யப்பட்டார். வஉசியின் தீவிர போக்கையும் அதிகாரிகளின் அடக்குமுறைகளையும் கண்ட சுதேசி கப்பல் கம்பெனி நிர்வாகிகள் இதனால் என்ன விளையுமோ என அச்சம் கொண்டனர். சுதேசி கம்பெனி பங்குதாரர்களில் பெரும்பாலானோர் லாபத்தை கருதியே சேர்ந்தவர்கள். ஆனால் கம்பெனியை தோற்றுவித்த சிதம்பரனாரின் எண்ணமோ வேறு விதமாக இருந்தது. அவர் இக்கம்பெனியை ஆரம்பித்தது தமக்கு பொருள் சேர்ப்பதற்காகவோ புகழ் சேர்ப்பதற்காகவோ அல்ல. இந்தியாவின் செல்வத்தை சுரண்டிக் கொண்டிருக்கும் வெள்ளையர்கள் கூட்டத்தை இந்நாட்டை விட்டே விரட்டுவதற்காக என்பதாகும். எங்கும் சுதந்திர வாஞ்சையை நாட்டினாய், கனல் மூட்டினாய், ஓட்டம் நாங்கள் எடுக்கவென்றே கப்பல் ஓட்டினாய், பொருள் ஈட்டினாய் என்று கலெக்டர் விஞ்ச் கூறியதும் அதற்கு பதிலாக, பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ அழுது கொண்டிருப்போமோ, ஆண் பிள்ளைகள் கரங்கள் அல்லமோ உயிர் வெல்லமோ என வஉ சிதம்பரனார் கூறியதாக பாரதி பாடியது தக்க சான்றாகும். வஉசி சுதேசி கப்பல் கம்பெனியின் மூலம் சுதந்திர போருக்கு துணை புரிந்தார். எனவே ஏகாதிபத்தியம் அவர் மீது வலுவில் போர் தொடுத்தது எனினும் வஉசி அஞ்சவில்லை. கலெக்டரின் அதிகார ஆணையோ காசாசை கொண்ட கம்பெனி நிர்வாகிகளின் கட்டளையோ அவர் சிறிதும் மதிக்கவில்லை. மார்ச் 9 பிபின் சந்திரபாலரின் விடுதலை திருநெல்வேலியில் சிறப்பாக நடைபெற்றது. கலகம் ஏதும் நிகழாது இருக்க அதிகாரிகள் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகள் எடுத்திருந்தனர். வஉசியும் சிவாவும் கலெக்டரின் தடை உத்தரவை மீறி 16,000 கணக்கான மக்களிடையே ஊர்வலத்தில் கலந்து கொண்டதுடன் பொதுக்கூட்டத்திலும் பேசினர். எங்கும் சுதந்திரம் பேச்சும் வந்தே மாதர முழக்கமும் ஒழித்தன. சிதம்பரனாரும் சிவாவும் கலெக்டர் முன்னிலையில் கைது செய்யப்பட்டனர். சிதம்பரனாரின் கைதை எதிர்த்து திருநெல்வேலி முழுவதும் வர்த்தகர்கள் கடையடைத்தனர். பொதுக்கூட்டங்களும் ஊர்வலங்களும் நடைபெற்றன. 1908 பிப்ரவரி 23, 26 மார்ச் 1, 3 அரசை நிந்தனையாக பேசியதற்காக 123A பிரிவின்படியும், சுப்பிரமணிய சிவாவுக்கு இடமும் உணவும் அளித்ததற்காக 153A பிரிவின்படியும் சிதம்பரனார் மீது போலீசார் வழக்கு தொடுத்தனர். ஜூலை 7 நீதிபதி பின்கே தீர்ப்பு கூறினார். சிதம்பரனார் குற்றவாளி என தீர்மானித்து அரசு நிந்தனை குற்றத்திற்காக 10 தீவாந்தர தண்டனையும், சிவாவுக்கு உடந்தையாக இருந்த குற்றத்திற்காக 10 தண்டனையும், ஆக 20 அனுபவிக்க வேண்டுமென கூறினார். சிதம்பரனார் தனது தண்டனை காலத்தை கோயம்புத்தூர் கண்ணனூர் சிறையில் கழித்தார். கல்நெஞ்சம் படைத்த சிறை

0: வாரத்திற்குள் அவரது உடல் எடை 1/5 குறைந்துவிட்டது. அதன் பிறகே அதிகாரிகள் அவருக்கு கேழ்வரகு உணவை நிறுத்திவிட்டு அரிசி உணவு தந்தனர். சிதம்பரனார் தமது சிறை வாழ்வை குறித்து குடும்பத்திற்கு கவி வடிவில் எழுதிய கடிதங்கள், சிறிய லிரு சட்டைகள் தேகத்தில் புனைந்துள்ளேன், சிறிய ஓர் குள்ளா சிரத்தினில் தரித்துள்ளேன், வெற்றியே தவத்தினும் வேறுள எஃதினும் பெற்றிட செய்திடும் பெருமையோடு மற்றுள நலமெல்லாம் எளிதினில் நல்கிடும் கலலொன்று வலது தாள் மேலே மானுற யாத்துள்ளேன், சிவனடி தொண்டர்கள் சிறப்புற அணிந்திடும் நவமறு மணிகான் நற்களம் பூண்டுள்ளேன், தவத்தினில் சிறிது சரீரம் இழைத்துள்ளேன், ஓப்போடு கண்டனை உயர்வெல்லாம் பெருவையே. உயிருக்கு ஊசலாடும் நிலையில் இருந்தபோதும் பாவுசியை கடுமையான வேலைகளை செய்ய கட்டளையிட்டனர். செக்கு மாடுகள் போல் உழைத்து இயங்குகின்றார் அந்த கரும்பு தோட்டத்திலே என்று தோட்ட தொழிலாளர் துயரை குறித்து பாரதியார் பாடினார். மாடாகவே செக்கினில் பூட்டி செக்கிழுக்கச் செய்தனர். சிறைக்குள் அதிகாரிகள் இழைக்கும் இன்னல்கள் ஒருபுறம் இருக்க, சிறைக்கு வெளியே இருந்து கடன்காரர்கள் தொல்லை கொடுத்தனர். அவர் சிறை புகுந்ததும் அவரால் நடத்தப்பட்ட கப்பல் கம்பெனி மூடப்பட்டது. பங்குதாரர்கள் சிலர் அவர் மீது பழி சாற்றினர். மேலும் தாங்கள் இழந்துவிட்ட பொருளை ஈடு செய்ய வேண்டுமென்று சிறையில் இருந்த சிதம்பரனாரின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்தனர். இதை கண்டு வாவுசியின் உள்ளம் நொந்தது. சிறையில் இருந்த அவர் திரு விஜயராகவச்சாரியாருக்கு பின்வருமாறு கடிதம் எழுதினார். என்னால் துவக்கப்பட்ட சுதேசி கப்பல் கம்பெனிக்கு பொருள் உதவிய எல்லோருக்கும் எனது வணக்கத்தை தெரிவியுங்கள். கம்பெனி முறிந்ததினால் ஏற்பட்ட நஷ்டத்தை பங்குதாரர்கள் ஏற்க மறுத்ததால் அக்கடனை நானே கொடுத்து விடுகிறேன். ஆனால் தயவுசெய்து நான் சிறை மீளும் வரை அவர்களை பொறுத்திருக்கச் சொல்லுங்கள் என்று எழுதினார். கப்பல் கம்பெனிக்காரர்களை பற்றி அவர் எழுதிய கவிதை, எண்ணறிய துன்பங்கள் எய்தியுள்ள வெஞ்சிறையை நன்னிடனும் நான் அஞ்சேன், நாவாயின் எண்ணறியாது என்னோரின் தாழ்நிதியை ஈயாதன கொடுக்க சொன்னாலும் யான் அஞ்சேன் சோர்ந்து, என் மனமும் என் உடமும் என் சுகமும் என் அறமும் என் மனைவியும் என் மகவும் என் பொருளும் என் மனமும் குன்றிடனும் யான் குன்றேன், கூற்றுவனே வந்தாலும் வென்றிடுவேன் காலால் மிதித்து என்று எழுதினார். எத்துன்பம் வந்தபோதும் சோர்ந்து விடாத அவரது மன வலிமையை காட்டுகிறது. வாவுசியின் தோழர் பாரதி அவர் சிறையில் செக்கெழுப்பதைக் கண்டு இறைவனிடம் முறையிடலானார். மேலோர் வெஞ்சிறையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்கிலையோ என்கிறார். வாவுசி என்னும் பெயர் வெள்ளையரிடம் பேரச்சத்தை உண்டு பண்ணியது. அடிமைப்பட்ட தேசம் 5 நிமிடத்தில் விடுதலை பெறும், புரட்சி ஓங்கி எழும் என இவரை தண்டித்த நீதிபதி பின்கே கூறினார் என்றால் வாவுசியின் வீரம் பற்றி நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது.
1: கப்பலோட்டிய தமிழன் வாவு.

0: படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி வானொலி நிலையம்.
1: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.

0: In Maharashtra, the Dahi Handi festival is being celebrated with great enthusiasm today. The festival is associated with Sri Krishna Janmashtami. On the occasion, young participants known as Govindas form tall human pyramids to reach and break an earthen pot filled with curd, milk or butter suspended high in the air, reenacting the childhood mischief of Lord Krishna. A report.
1: In Mumbai and some neighboring areas, Dahi Handi is a traditional celebration associated with the birth of Lord Krishna. The festival witnesses Govindas forming multi-tiered human pyramids to break earthen pots. In view of possible injuries, the BMC has directed its hospitals to remain fully prepared and provide free treatment to injured Govindas. Meanwhile, the Maharashtra government has announced insurance cover for 1,60,000 Govindas. Benefits ranging from 1 lakh to 10 lakh will be provided in case of hospitalization, permanent total or partial disability. Prarthana, Akashvani News, Mumbai.
0: On to sports now. The World Archery Para Series 2026 begins at Ahmedabad in Gujarat today. The event brings together 105 athletes from 19 countries. It is the first time India is hosting the World Archery Para Series. The third stage of the series is being held at the Sabarmati Riverfront in Ahmedabad and will continue till the 9th of this month. Union Home and Cooperation Minister Amit Shah virtually inaugurated the event last evening. Addressing the gathering, Mr. Shah said India is moving towards becoming a global sporting hub.
2: More than 108 para-athletes from 19 countries are participating at this time. I am going to tell everyone that Ahmedabad, Gujarat and India in the coming days, whether it is a sports related to the Olympics, sports related to the Paralympics or other competitions, is going to become a very big center for all types of sports.
0: In women's cricket, India will take on arch rivals Pakistan in the final Group A clash of T20 Asia Cup at the Dubai International Stadium tonight. The match will begin at 8 p.m. Indian Standard Time. India have already secured a place in the semi-finals after recording a convincing victory over Thailand and Hong Kong in the previous two matches. Last night, host United Arab Emirates defeated Indonesia by 6 wickets at the Dubai International Stadium. The India Meteorological Department has issued an orange alert for heavy to very heavy rainfall in East Rajasthan and West Madhya Pradesh today. Heavy rainfall is also expected over parts of northeastern states, Bihar, Madhya Pradesh, Haryana, Chandigarh, Uttarakhand, Sikkim, Bengal and Uttar Pradesh for the next 2 days. National capital received light to heavy rain in different parts yesterday. The weather department has predicted similar weather conditions today as well. And now, for a look at today's newspapers, it's over to Renu Kataria.
3: Thank you, Saira. GSLV successfully places advanced eye in the sky in orbit, writes the Statesman, while the Tribune headlines, India gets eye in the sky as ISRO launches first imaging satellite into orbit. The Asian Age headlines, Yogi warns against bids to harm India, flays opposition. The Pioneer writes about Manjeet Singh Bedi, who was arrested in Punjab. The headline says, FBI's most wanted fraudster arrested in Punjab. The Indian Express writes, Corps commander set to meet Chinese counterpart in Northeast. The Hindu reports, two rescued from Nepal tunnel after 9 days. The Asian Age carries a beautiful picture of Sri Krishna Janmasthan temple compound in Mathura, all lit up and devotees thronging the temple on Janmashtami. And finally, award for teacher who turned kids into tutors. The Times of India writes about geography teacher Rajesh Bordoloi, who gives his students, mostly first-generation tribal learners, a daily assignment that goes beyond textbook teaching methods to teach their mothers to read, make UPI payments, access online banking and navigate digital services. And with that, it's back to you, Saira.
0: Thanks, Renu. And now before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu urges teachers to embrace technology and adopt innovative teaching methods on Teachers' Day to confer national awards on 48 school teachers in New Delhi this morning. Prime Minister Modi to address centenary celebrations of Sri Ram College of Commerce in New Delhi today. Government proposes 3-year permissions and tighter safety rules for importing and transporting petroleum in ISO tank containers. External Affairs Minister S. Jaishankar says, India in continuous touch with Ukraine and Russia to help end the conflict. UN votes to adopt new world map reflecting accurate size of Africa. Stage 3 of World Archery Para Series begins at Ahmedabad in Gujarat. And in women's cricket, India to take on arch rivals Pakistan in final Group A clash of T20 Asia Cup in Dubai tonight. And with that, we end the morning news. Have a great day.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 8:30.
5: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
6: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
7: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
6: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: நேர்களை இனி கேட்டு ரசிக்கலாம் டிரைவ் டைம் பீச் திரைப்பட பாடல்கள். முதல் பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிற அதே டிரைவிங் டிப்ஸ் தான். இருசக்கர வாகன ஓட்டிகள் மறக்காமல் தலைக்கவசம் அணியுங்க. அதே மாதிரி 4 சக்கர வாகன ஓட்டிகள் அனைவரும் பயணிக்கக்கூடிய அனைவரும் வந்து சீட் பெல்ட் அணிந்தோம் அப்படின்னா தான் அது நமக்கு சேஃப்டியை வந்து உறுதி செய்யும் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். அதே போல் இப்போ இந்த லாங் வீக்கெண்ட் இல்லையா, அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. குறிப்பாக ஹில் ஸ்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து மேப்ஸ் பயன்படுத்துவாங்க இல்லைங்களா. ஷார்ட்டரான ரூட்ஸ் வந்து காட்டும் அப்படின்றக்காக நம்ம நிறைய மேப்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸுக்கு அல்லது நிறைய ஹிடன் ஸ்பாட்ஸ் எல்லாமே கூட நிறைய பேர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நிறைய நல்ல விஷயம், இப்போது என்ஜாய் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் அதே நேரத்தில் ரொம்பவுமே வந்து மேப்ஸை ரிலை பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்பவுமே அட்வைசபிளாக இருக்காது. ஏன்னா சில நேரத்தில் நமக்கு தெரியாத ரோட்ஸ் அல்லது தெரியாத ரூட்ஸ், சில நேரத்தில் நமக்கு ரொம்பவுமே காம்ப்ளிகேட்டடான ரூட்ஸாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்பவுமே ரிவர்ஸாக மாறிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு முடிஞ்சளவு லோக்கல் கைடன்ஸோடு நம்ம நிறைய இடங்களை சுற்றி பார்க்குறது அப்படின்றது மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ற இந்த டிரைவிங் சிந்தனையோட நிகழ்ச்சியின் முதல் பாடல் வருது. பச்சைக்கிளி முத்துச்சரம் திரைப்படத்திற்காக பாம்பே ஜெயஸ்ரீ பாடியது ரோஹிணியின் பாடல் வரிகளில். ஹாரிஸ் ஜெயராஜன் இசைமட்டில் ஸ்டேட்யூண்ட்.

0: நேர்களே, இன்று ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் மற்றும் கல்வியாளர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் ஆகும். 1962 முதல் இந்த நாள் இந்தியா முழுவதும் உள்ள ஆசிரியர்களுக்கு மரியாதை, நன்றி, அன்பை வெளிப்படுத்தும் நாளாக அமைந்தது. ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு, அறிவுரைகள் மற்றும் நவீன சமுதாயத்திற்கு அளிக்கும் பங்களிப்புகள் இந்நாளில் நினைவு கூறப்படுகின்றன. கரும்பலகையின் மீது வெண்ணிற எழுத்துக்களால் வண்ணமயமான வாழ்க்கையை எல்லாருக்கும் அளிக்கும் ஆசிரியர்களுக்கு இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: கேட்ட பாடல்கள் பூவெல்லாம் உன்வாசம் மற்றும் ஜோடி திரைப்படங்களுக்காக கேட்டோம். கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது டிரைவ் டைம் பீட்ஸ். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 9 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
3: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
0: நேரலினை கேட்டு ரசிக்கலாம் ரெட்ரோ ராகங்கள். இது ஹீரோ ஸ்பெஷல். முதல் பாடல் கேட்டு ரசிக்கலாம். புன்னகை மன்னன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியது, இளையராஜாவின் இசையில்.

0: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
1: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
0: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
1: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
0: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
1: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
0: அதான்
1: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
0: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான

0: நேரம் 9:10. இனி கேட்கலாம்.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்.
4: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1944 ஒரு நாள் முரார்ஜி தேசாய் எரவாடா சிறையில் இருந்தார். காவல்துறை உயர் அதிகாரி ஒருத்தர் வர்றார். முரார்ஜி தேசாய சிறை அதிகாரி அலுவலகத்துக்கு அழைச்சிட்டு போறார். சிறை அதிகாரி ஒரு தகவலை சொல்றார். உங்க நண்பர் மங்கள்தாஸ் பக்வாசா அப்படிங்கிறவர் நாசிக் சிறையில அடைக்கப்பட்டிருந்தார். அவருக்கு உடல் நலம் ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால அவரை சிறையிலிருந்து பம்பாயில உள்ள ஹரிகிருஷ்ணன் தாஸ் மருத்துவமனைக்கு கொண்டுகிட்டு போயிருக்கிறாங்க. அவரு உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆவலோட இருக்கிறார். அதனால நீங்க வந்து பரோல்ல போய் பார்த்துட்டு வாங்களே அப்படின்னார். நிபந்தனையோட போய் பார்த்துட்டு வரலாம்னார். தியாக செம்மல்கள் பரோல்ல செல்றதில்ல அப்படிங்கிற உறுதியோட தான் சிறைச்சாலைக்கே வருவாங்க. இப்படி இருக்கிறப்போ முரார்ஜி மட்டும் பரோல்ல போயிட்டு வர்றதுக்கு எப்படி சம்மதிப்பார்? உயிர்

0: பம்பாய்க்கு போனார். படுக்கையில நண்பரை சந்திச்சார். அவர் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தார். உடல்நிலை கவலைக்கிடம்னு தான் டாக்டர்களும் சொன்னாங்க. மங்கள்தாஸ், இனி எனக்கு வாழ்க்கையில் என்ன இருக்கு, நான் இறந்து விடுறதே மேலுன்னாராம். முரார்ஜிக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. மங்கள்தாஸ் இல்லத்தில் இருந்த சமயத்தில் தான் முரார்ஜியை கைது பண்ணாங்களாம். அந்த அதிர்ச்சி தான் மங்கள்தாஸை ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கிட்டார். இதை பாருங்க, விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுறவங்களை கைது பண்ணுறதும் சிறையில் அடைக்கிறதும் சகஜம் தானே. அன்னைக்கு உங்கள் வீட்டில் இருந்தப்போ நான் கைது செய்யப்படலைன்னாலும் இன்னொரு இடத்துல நான் கைது செய்யப்பட்டு தான் இருப்பேன். அதனால் அதை பற்றி நீங்கள் ஏன் வேதனைப்படணும்? நீங்கள் தைரியமாக உறுதியாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, அது வரைக்கும் மருந்தே சாப்பிடாமல் இருந்த மங்கள்தாஸை மருந்து சாப்பிட வச்சாராம். ரெண்டு நாள் அவர் பக்கத்திலே இருந்தார். அதுக்கப்புறம் பெரிய டாக்டரை பார்த்து மங்கள்தாஸ் உடல்நலம் சம்பந்தமாக விசாரித்தார். இப்போ பரவாயில்ல, தேறி இருக்கிறார். எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 6 மாதம்தான் அவர் உயிரோடு இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டார் டாக்டர். ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது என்ன தெரியுமா? மங்கள்தாஸ் அதுக்கப்புறம் 25 வருஷம் சௌக்கியமாக இருந்தாராம். இவர் 6 மாதம்தான் இருப்பாருன்னு சொன்ன அந்த டாக்டர் 6 மாதத்தில் ஒரு எதிர்பாராத விபத்தில் சிக்கி இறந்து போனாராம். 6 மாதம்னு டாக்டர் போட்ட கணக்கு சரிதான், ஆனால் இடம் தான் மாறிப்போச்சு.
1: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால் சரியா திறங்கோ சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன் ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.

ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில நேர்கள் அடுத்து கேட்டு ரசிக்கலாம். ஹாட்ரிக் அடுத்தடுத்து நச்சுன்னு மூணு பாட்டு. இது உங்க ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: ஊட்டி எஃப்எம் 101.8
1: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
2: குட் மார்னிங்,
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.

ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன், ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.

0: ராஜா பார்வை திரைப்படத்திற்காக கேஜிஎஸ் தாஸ் பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில் கேட்டோம்.
1: நேர்களே, இன்று ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் மற்றும் கல்வியாளர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் ஆகும். 1962 ஆண்டு முதல் இந்த நாள் இந்தியா முழுவதும் உள்ள ஆசிரியர்களுக்கு மரியாதை, நன்றி, அன்பை வெளிப்படுத்தும் நாளாக அமைந்தது. ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு, அறிவுரைகள் மற்றும் நவீன சமுதாயத்திற்கு அளிக்கும் பங்களிப்புகள் இந்நாளில் நினைவு கூறப்படுகின்றன. கரும்பலகையின் மீது வெண்ணிற எழுத்துக்களால் வண்ணமயமான வாழ்க்கையை எல்லாருக்கும் அளிக்கும் ஆசிரியர்களுக்கு இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்.
2: 1, 2

0: சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் கேட்டு ரசித்தோம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில நேர்கள் அடுத்து கேட்டு ரசிக்கலாம். ஹாட்ரிக் அடுத்தடுத்து நச்சுன்னு மூணு பாட்டு.
1: பாடல்கள் கேட்கலாம். தூங்காதே தம்பி, தூங்காதே, டிக் டிக் டிக் மற்றும் விக்ரம் திரைப்படங்களுக்காக பாடல்.

இவன் இன்று உறங்காத ஜாதி. படுக்கையில் பாம்பு நெளியுது, தலையணை நூறு கிழியுது, நீ அணுகிற ஆடையில் ஒரு நூலன தினம், நான் இருந்திட சனிதபமா.

0: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா, சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
0: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
0: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
0: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
1: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம 1,00,000 ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா, இது நியாயமா?
0: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
2: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.
1: இன்று ஒரு நாயகன் ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.

0: குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம். இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: தினந்தோறும் நண்பகல் 12:10 மணி முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்.
2: குட் மார்னிங்.
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம்.

குறிப்பிட்ட பாடல் இளையராஜாவின் இசையமைப்பில் ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் கடல் மீன்கள் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள் ஹீரோ ஸ்பெஷல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நாயகன் திரைப்படத்திலிருந்து.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன் ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.
1: ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருவது காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி எஃப்எம் 101.8. குவா குவா வாத்துக்கள்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: உங்க பேர் என்ன?
3: ஆஷிஷ்.
2: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
3: 4th.
2: வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
3: எங்க அம்மா, அப்பா, என் தங்கச்சி, நானு.
2: ஓகே. உங்க தங்கச்சிக்குன்னா ரொம்ப பிடிக்குமா?
3: ஆமா, என் தங்கச்சி கூட உட்கார அவன் கூட ஜாலியா பேசி விளையாடுவா. சம்டைம்ஸ் நாங்க சண்டை போடுவோம்.
2: சண்டை போடுவீங்களா? என்ன கிளாஸ் படிக்கிற தங்கச்சி?
3: எல்கேஜி.
2: எல்கேஜி படிக்கிறாளா? ஓகே ஓகே. இப்ப தங்கச்சியும் நீயும் சேர்ந்து விளையாடணும் அப்படின்னா என்ன மாதிரியான கேம்ஸ் எல்லாம் வீட்டுல விளையாடுவீங்க?
3: புடிச்சாது கண்ணாம்பூச்சி தூட்டி விளையாடுறதுதான் நாங்களாம் விளையாடுவோம்.
2: ரெண்டு பேரும் அதான் விளையாடுவீங்க?
3: ரொம்ப அழகா இருக்கே சொல்லுவாங்க.
2: ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லுவாங்களா? ஸ்கூல் விட்டு நீங்க செம்ம டயர்டா தானே வருவீங்க?
3: ஆமா.
2: அந்த டயர்ட பாக்கிறதுக்கு மம்மிக்கு ரொம்ப அழகா இருக்கும்.
3: நான் முடியெல்லாம் அப்படி இது பண்ணிட்டு வந்துருவேன். அம்மா நான் எதாச்சும் கேட்டா நீ அழகா இருக்க அழகா இருக்க சொல்லுவாங்க.
2: அப்படியா? பாக்கிறதுக்கு நிஜமானமே சமைக்கி விட்டாதான் இருக்கீங்க நீங்க. சரி சரி. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன?
3: ரெட்.
2: எதனால ரெட் கலர் பிடிச்சிருக்கு உங்களுக்கு?
3: ரெட்டும் கிரீனும் தான் பிடிக்கும்.
2: எதனால ரெட்டும் கிரீனும் பிடிச்சிருக்கு?
3: ரெட் வந்து என் பாடிக்குள்ள நிறைய இருக்கனால எனக்கு அதையும் பிடிக்கும். சில காருக்குலாம் அதெல்லாம் நல்லா இருக்கும். அதனால எல்லாத்துக்கும் ரெட் நல்லவா இருக்கும். அதான் ஸ்பைடர்மேனோட கலர். ஸ்பைடர்மேனோட கலரும்
2: ரெட்டா? அதனால உங்களுக்கு ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்குமா?
3: ஆமா.
2: ஓகே. என்ன மாதிரியான கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு விளையாடுறதுக்கு பிடிக்கும்?
3: ஃபுட்பால், கிரிக்கெட், இன்டோர்ல செஸ் அந்த மாதிரி எல்லாம் பிடிக்கும்.
2: ஓகே. நீங்க பெருசானவனா என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கீங்க?
3: ஃபுட்பால் பிளேயர்.
2: ஃபுட்பால் பிளேயர். ஓகே. பிளேயருடைய நேம் சொல்லுங்க பாக்கலாம்.
3: ரொனால்டோ.
2: அடிக்கடி ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் பாப்பீங்களா நீங்க?
3: ஆமா, சிலதுதான் பாப்பேன். நான் சிலது பாக்க மாட்டேன்.
2: ஓகே. அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தவொடனே ஈவினிங் டைம்ல ஜாலியா வெளியே ஃபுட்பால் விளையாண்டுருக்கீங்களா நீங்க?
3: ஆமா.
2: ஓகே ஓகேமா. சரி. உங்க வீட்டுல பெட் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கா?
3: இல்ல.
2: ஏன் இல்ல?
3: ஏன்னா எங்க அம்மா அப்பா கிட்ட நான் கேட்டா நீயே ஒரு பெட்டு மாதிரிதான் இருக்க, ரொம்ப அழகா இருக்க சொல்றாங்க.
2: நீயே ஒரு பெட்டு மாதிரிதான் இருக்க, நமக்கு எதுக்கு இன்னொரு பெட்டு அப்படிங்கறாங்களா?
3: ஆமா.
2: அதான் உன்னையே பெட்டா நினைச்சு வச்சுக்கிட்டாங்களா?
3: ஆமா.
2: நீ ஒரு பெட்ட, தங்கச்சி ஒரு பெட்டா? அப்போ
3: ஆமா, நான் வந்து ஒரு டாக், என் தங்கச்சி வந்து ஒரு கேட்.
2: ஐ சபாஸ், சூப்பர் சூப்பர். அப்ப ரெண்டு பேரும் மம்மி சூப்பரா பாத்துக்கிறாங்களா, டாகையும் கேட்டையும்?
3: ஆமா.
2: மம்மிக்கு யார ரொம்ப பிடிக்கும்? டாக் பிடிக்குமா, கேட் பிடிக்குமா?
3: கேட்.
2: கேட்டது ரொம்ப பிடிக்குமா?
3: சம்டைம்ஸ் டாகையும் பாப்பாங்க.
2: டாகையும் அப்பப்போ பாப்பாங்க. ஆனா ரொம்ப கேட்டதை பிடிக்குமா? அப்ப டாகும் கேட்டும் சண்டை போடுமா?
3: ஆமா.
2: எந்த விஷயத்துக்குள்ள சண்டை போடும் டாகும் கேட்டும்?
3: ஃபுட் ஏதாச்சும் அது நான் மறந்து விட்டேன்னா அது கேட் வந்து ஆசைப்பட்டு கேக்கும். அதுக்கு நாங்க சண்டை போடுவோம். அதுக்கப்புறம் டாய்ஸ், ஒரு டாய் மிஸ் ஆச்சுன்னா ஒண்ணு அந்த டாய் என்னோடது அன்னோடதுன்னு என்னோடதுன்னு சண்டை போடுவோம். அது ரெண்டு டைம் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கேண்டிக்கும் சண்டை போடுவோம். ரெண்டு கேண்டி வாங்கி தந்துருவாங்க எங்க அப்பா. அதுல எங்க அம்மா ஒன்னு எடுத்து போயிருவாங்க. அதுக்கப்புறம்
2: எடுத்துட்டு போயிருவாங்களா? எதுக்கு அவங்க எடுத்துட்டு போவாங்க? ஆல்ரெடி டாகு கேட்டு அவங்க சண்டை போட்டுட்டு இருக்குது. இதுல மம்மி வந்து எதுக்கு கேண்டி எடுத்துட்டு போறாங்க?
3: ஏன்னா எங்க மம்மிக்கு வேணும் சொல்லிட்டு.
2: மம்மிக்கும் அது வேணும் சொல்லி எடுத்துட்டு போயிருவாங்களா?
3: ஆமா.
2: ஓகே ஓகேமா. சரி. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன? என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்?
3: கிறிஸ்டின்ல எது வரைக்கும் இறங்காது பேர். எது வரைக்கும் இறங்காது பேர்.
2: எங்க பாடுங்க பாக்கலாம் அந்த பாட்டை.
3: எதுவா இறங்காதிருப்பீர், எது வரைக்கும் தூரமாயிருப்பீர், எது வரைக்கும் இறங்காதிருப்பீர், எது வரைக்கும் தூரமாயிருப்பீர், என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க, என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, என் சமூகத்தை விட்டு தள்ளிடாதீங்க, எது வரைக்கும்

0: நிகரமாய் வாழ்ந்த நாட்களும் உண்டு, தூரமோடின நாட்களும் உண்டு. துணிகரமாய் வாழ்ந்த நாட்களும் உண்டு, ஆனாலும் விட்டு கொடுக்கலையே கிருபை நாள் வீழ்த்து கொண்டீர. ஆனாலும் விட்டு கொடுக்கலையே கிருபை நாள் வீழ்த்து கொண்டீரே. எது வரைக்கும் இறங்காதிருப்பீர், எது வரைக்கும் தூரமாயிருப்பீர்.
1: ஓகே, சம கியூட்டா பாடுனீங்க. இந்த பாட்டை யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு?
0: எங்க அம்மா அப்பாவும்.
1: அம்மாவும் அப்பாவும் நீங்களே இவ்வளவு அழகா பாடுறீங்க, அப்ப உங்க மம்மி டாடி இன்னும் சூப்பரா பாடுவாங்களா?
0: ஆமா.
1: ஓகே, ரொம்ப அருமையா இருந்தது, பாட்டு சூப்பரா இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க?
0: ஆமா.
1: உங்களுக்கு எந்த டீச்சரை ரொம்ப பிடிக்கும்?
0: சுபாஷினி மேம்.
1: எதுக்காக அந்த மேம் பிடிச்சிருக்கு? அந்த மேம் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க உங்களுக்கு?
0: மேக்ஸ்.
1: மேக்ஸ் மேமா அவங்க?
0: ஆமா.
1: ஓகே, நீங்க மேக்ஸ் சூப்பரா போடுவீங்களா?
0: ஆமா, நான் நல்லா போடுவேன்.
1: எதனால உங்களுக்கு மேக்ஸ் மேம் பிடிச்சிருக்கு?
0: மேம் நல்லா சூப்பரா சொல்லி தருவாங்க, டவுட் இருந்தா அதுக்கு நல்லா கிளியரா சொல்லி தருவாங்க, கைண்டா இருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஈஸி ஈஸியா சம்மலா சொல்லி தருவாங்க.
1: ஈஸியான சம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்களா?
0: ஆமா.
1: ஓகே ஓகேமா. சரி, இப்ப உங்க மேமுக்கு வந்து டீச்சர்ஸ் டேக்கு நீங்க ஏதாச்சும் சொல்லணும் மெசேஜ் அப்படின்னா என்ன மெசேஜ் சொல்லுவீங்க?
0: மேம் ஹாப்பி டீச்சர்ஸ் ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கிஃப்ட் கொடுப்போம், பேப்பர் கிஃப்ட்.
1: மேம் கிஃப்ட் எல்லாம் கொடுப்பீங்களா?
0: ஆமா.
1: ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா நீங்க?
0: ஆனா இன்னைக்கு நாங்க இன்னைக்கு ஈவினிங் தான் நாங்க ஸ்கூல்ல செலிப்ரேட் பண்ணுவோம் டீச்சர்ஸ் டே.
1: அப்படியா?
0: அதுக்கப்புறம் நாளைக்கு நாலா நாளைக்கும் லீவு.
1: ஓ, அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் டே முடிஞ்சாலும் லீவ் கொடுத்துறாங்க, ஜாலியா என்ஜாய் பண்றீங்க.
0: ஆமா.
1: ஓகே ஓகேமா, சமைக்கி விட்டா பேசுனீங்க, தேங்க்யூ.
0: தேங்க்யூ.

0: நேயர்களை கேட்ட அந்த பாடலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா நம்மளோட பேச போற குட்டி சுட்டி யாருன்னு சொல்லி பாக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: டிவின் ஜோஷ்.
0: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
1: 3rd ஸ்டாண்டர்ட்.
0: வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: எங்க அம்மா, பாட்டி.
0: உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர் என்ன?
1: ப்ளூ.
0: எதனால ப்ளூ கலர் பிடிச்சிருக்கு உங்களுக்கு?
1: ஏன்னா அது ரொம்ப அழகா இருக்கும்.
0: ரொம்ப அழகானா என்ன மாதிரி?
1: வானம் மாதிரி.
0: வானம் ரொம்ப அழகா இருக்குமா? வானம் என்ன கலர்ல இருக்கு?
1: ப்ளூ.
0: என்ன ப்ளூ?
1: ஸ்கை ப்ளூ.
0: ஓகே. அந்த ஸ்கை ப்ளூல நீங்க என்ன மாதிரி என்ன திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா?
1: ஆமா.
0: என்ன வச்சிருக்கீங்க?
1: டிரெஸ், வாட்ச், காரு.
0: ஓ, இதெல்லாம் வச்சிருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். சரி, நீங்க பெருசானவனு என்ன ஆகணும்னு சொல்லி ஆசை?
1: போலீஸ்.
0: எதனால நீங்க போலீஸ் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறீங்க?
1: அவர் திருடன பிடிப்பாரு, அதனால.
0: அதனாலயா? நீங்களும் அந்த மாதிரி பெருசாகி போலீஸ் ஆகி மக்களுக்கு சேவை செய்ய போறீங்களா?
1: ஆமா.
0: ஓகே. உங்களுக்கு சாப்பிடறதுல என்ன ரொம்ப பிடிக்கும்?
1: பிரியாணி.
0: என்ன பிரியாணி?
1: காளான்.
0: காளான் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்குமா? யார் செஞ்சு கொடுப்பா?
1: எங்க மம்மி.
0: மம்மி சூப்பரா காளான் பிரியாணி செய்வாங்க. இப்ப நீங்க மம்மி செய்யற காளான் பிரியாணிய அதே மாதிரி காளான் பிரியாணி ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வாங்கி சாப்பிடுவீங்களா?
1: ஏன்னா அது அன்ஹெல்தி. கடையில் வாங்கி சாப்பிடுறது.
0: கடையில வாங்கி சாப்பிட மாட்டீங்களா? எப்பவும் மம்மி சாப்பிடுறது தானா? மம்மி செஞ்சு கொடுக்கறது தானா?
1: ஆமா.
0: சரி, இப்ப நீங்க மம்மி கூட ஷாப்பிங் எல்லாம் போவீங்களா?
1: ஆமா, போவோம்.
0: ஷாப்பிங் எல்லாம் போனா என்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவீங்க?
1: சோப்பு, அடுத்து ஸ்நாக்ஸ், அடுத்து பாலு, அடுத்து பேட், இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வருவோம். நாங்க
0: வீட்டுக்கு வேண்டிய பொருளும் வாங்குவீங்க, உங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு வருவீங்களா?
1: ஆமா.
0: ஓகே. நீங்க ஈவினிங் டைம்ல ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் விளையாடுவீங்களா?
1: விளையாடுவோம்.
0: என்னெல்லாம் விளையாடுவீங்க?
1: ஃபுட்பால்.
0: எத்தனை பேர் விளையாடுவீங்க ஃபுட்பால?
1: நானும் என் ஃப்ரெண்டு ரெண்டு பேர் விளையாடுவோம்.
0: ரெண்டு பேர் தான் விளையாடுவீங்களா? எவ்வளவு நேரம் விளையாடுவீங்க?
1: ஒரு 10 minutes.
0: 10 நிமிஷம் விளையாண்டு முடிச்சு வீட்டுக்கு போயிடுவீங்களா? ஓகேமா. சரி, நீங்க டிவியில என்ன ப்ரோக்ராம் ரொம்ப இஷ்டப்பட்டு பாப்பீங்க?
1: சிவசிவா.
0: அது என்னது சிவசிவா?
1: ஒரு கார்ட்டூன் சேனல்.
0: கார்ட்டூன் சேனல் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமா.
0: ஓகே ஓகே. உங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்?
1: தளபதி.
0: தளபதி எங்க பாடி காமிங்க பாக்கலாம்?
1: முடி

0: தளபதி உன் நெஞ்சம் நடிக்கட்டி.
1: சூப்பரா பாடுனீங்க, யாரு சொல்லி கொடுத்தா இந்த பாட்டு உங்களுக்கு?
0: நானே கத்துக்கிட்டேன்.
1: எப்படி கத்துக்கிட்டீங்க?
0: டிவில எல்லாம் பார்த்து, யூடியூப் சேனல் எல்லாம் பார்த்து கத்துக்கிட்டேன்.
1: டிவில யூடியூப்ல எல்லாம் பார்த்து நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா
0: பாட்டு?
1: ரொம்ப கியூட்டா பாடுறீங்க.
0: தேங்க்யூ.
1: ஓகே ஓகே, சரி. இப்ப உங்க வீட்டுல பெட் அனிமல்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா?
0: இல்ல.
1: ஏன் இல்ல?
0: ஏன்னா அது எங்களுக்கு வளர்த்து தெரியாது. அதனால
1: உங்களுக்கு வளர்க்க தெரியாதா இல்ல உங்களுக்கு பாக்குறதுக்கு டைம் இல்லையா?
0: பாக்குறதுக்கு டைம் இல்ல, வளர்த்தவும் தெரியாது.
1: உனக்கு தெரியாதா? உங்களுக்கு பெட் அனிமல் பிடிக்குமா?
0: பட் பிடிக்கும் எனக்கு.
1: என்ன பெட் அனிமல் உங்களுக்கு ரொம்ப?
0: டாக்.
1: எதனால டாக் பிடிக்கும்?
0: ஏன்னா அது வீட்டை பாதுகாக்கும்.
1: வீட்டை பாதுகாக்குமா? ஓகே. ஒருவேளை உங்க வீட்டுல இப்ப டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி எல்லாம் நீங்க பாத்துப்பீங்க?
0: விளையாடி, சாப்பாடு குடுத்து, தண்ணி குடுத்துட்டு, அதை தூங்க வச்சு, அதுக்கு டாய்ஸ் எல்லாம் குடுத்து.
1: டாய்ஸ் எல்லாம் குடுப்பீங்களா உங்க வீட்டுல இருக்கிற டாகுக்கு?
0: அதுக்கு அதுக்கு வீடு கட்டி.
1: ஓ, அதுக்கும் தனியா வீடெல்லாம் கட்டி கொடுத்துருவீங்களா?
0: இவ்வளவு இந்த மாதிரி பண்ணுவோம் நாங்க.
1: இந்த மாதிரி பண்ணுவீங்களா? ஓகே ஓகேமா, சரி. நீங்க உங்க டாடி கூட ஷாப்பிங்லாம் போவீங்களா?
0: போவோம்.
1: எங்கெல்லாம் போவீங்க டாடி கூட ஷாப்பிங்? நீங்க
0: ஒரு சூப்பர் மார்க்கெட், அப்புறம் சாப்பிடறதுக்கு ஸ்நாக்ஸ், அடுத்து ஹோட்டல், அடுத்து இந்த மாதிரி எல்லாம் போவோம்.
1: ஹோட்டலுக்கு எல்லாம் போவீங்களா டாடி கூட? டாடி என்ன வாங்கி கொடுப்பாங்க உங்களுக்கு ஹோட்டல்ல?
0: ஒரு வடை.
1: என்ன வடை உங்களுக்கு?
0: உளுந்து வடை.
1: உளுந்து வடை ரொம்ப பிடிக்குமா? உளுந்து வடை வாங்கிக்கோ சொன்னா எவ்வளவு வடை வாங்கி சாப்பிடுவீங்க?
0: ஒரு ரெண்டு வடை.
1: ரெண்டு வடை சாப்பிடுவீங்களா?
0: ஆமா.
1: அவ்வளவு பிடிக்குமா உங்களுக்கு?
0: பிடிக்கும்.
1: சரி சரிமா, ஓகே. சரி, உங்க வீட்டுல பூச்செடிகள் எல்லாம் இருக்கா? உங்களுக்கு பூச்செடிகள் வளர்க்க பிடிக்குமா?
0: பிடிக்கும்.
1: என்னெல்லாம் பூச்செடி இருக்கு உங்க வீட்டுல?
0: ரோஸ், ரோஸ் அவ்வளவுதான் இருக்கு.
1: ஓகே. ரோஸ் என்னென்ன கலர்ல எல்லாம் இருக்கு?
0: ரெட்
1: கலர்ல மட்டும் இருக்கு. நீங்க வேற என்ன கலர் எல்லாம் ரோஸ் பாத்திருக்கீங்க?
0: ஒரு எல்லோ கலர்ல ரோஸ் பாத்திருக்கேன்.
1: எல்லோ கலர் பாத்திருக்கீங்களா? எப்படி இருக்கு அது பாக்குறதுக்கு?
0: நார்மல் ரோஸ் மாதிரி, பட் கலர் மட்டும் தான் வேற.
1: நார்மல் ரோஸ், ஆனா கலர் மட்டும் தான் வேறையா இருக்கா? வேற என்ன கலர் எல்லாம் ரோஸ் இருக்கு? ரோஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்ல இருக்கு, சரியா? ரெட், அப்புறமா எல்லோ கலரு, ஒயிட் கலரு
0: பாத்திருக்கீங்களா?
1: மறந்துட்டீங்களா? அப்புறம் பிங்க் கலர்ல இருக்குமே, லைட் பிங்கா
0: இருக்கும்
1: பாத்தீங்களா? உங்களுக்கு ஞாபகம் இல்ல, நான் சொல்ல சொல்ல ஞாபகம் வந்துருச்சுல. ஓகே ஓகேமா. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் என்ன?
0: லிச்சி.
1: லிச்சி ஃப்ரூட் ரொம்ப பிடிக்குமா? டெய்லி சாப்பிடுவீங்களா?
0: சாப்பிடுவேன். சில டைம்ஸ் நான் சாப்பிடுவேன், சில டைம்ஸ் நான் சாப்பிட மாட்டேன். எங்க அம்மா வாங்கிட்டு வந்தா நான் சாப்பிடுவேன்.
1: அப்படியா? சரி. அம்மாட்ட உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லினா என்ன திங்ஸ்? அம்மா வந்து உனக்கு நான் ஒரு திங்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன திங்ஸ் வாங்கிட்டு வருவீங்க?
0: கீ செயின், புக், ஸ்டேஷனரிஸ், பாக்ஸ், இந்த மாதிரி தான் வாங்குவேன்.
1: இந்த மாதிரி

0: ஸ்நாக்ஸ் அப்படிங்கும்போது என்ன மாதிரியான ஸ்நாக்ஸ் எல்லாம் கேப்பீங்க மம்மி?
1: பிஸ்கட், சிப்ஸ், ஜூஸ் இந்த மாதிரி
0: எல்லாமே ஜங்க் ஃபுட்ஸா தான் கேப்பீங்களா?
1: ஆமா.
0: ஆனா ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடக்கூடாது தெரியுமா?
1: நான் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன்.
0: கொஞ்சம் தான் சாப்பிடுவீங்களா? சரி. உங்களுக்கு ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா?
1: இருக்காங்க.
0: எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
1: ஒரு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான்.
0: கிளாஸ்ல இருக்க எல்லாமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானா?
1: ஆமா, பாய்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான்.
0: ஓகே ஓகே. இப்போ நீங்க கொண்டு போற ஃபுட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவீங்களா?
1: ஷேர் பண்ணுவேன்.
0: என்ன மாதிரியான ஃபுட் எல்லாம் நீங்க ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போவீங்க சாப்பிட?
1: ஃப்ரூட்ஸ், அடுத்து ஸ்நாக்ஸ்.
0: அது ஸ்நாக்ஸ். லஞ்சுக்கு என்ன போவீங்க?
1: லஞ்சுக்கு வந்து லெமன் ரைஸ், பீட்ரூட் சாதம், பிரியாணி, தயிர் சாப்பாடு தான்.
0: இதெல்லாம் நீங்க
1: சப்பாத்தி பூரி.
0: சப்பாத்தி பூரி எல்லாமே எடுத்துட்டு போவீங்க. இப்போ நீங்க இன்னைக்கு இந்த ஃபுட்டை வேணும் அப்படின்னு சொல்லி மம்மி கிட்ட சொல்லிருவீங்களா காலையிலேயே?
1: ஆமா.
0: நீங்க சொல்றதான் மம்மி செஞ்சு கொடுப்பாங்க?
1: ஆமா, செஞ்சு கொடுப்பாங்க.
0: அவங்களே ஒரு நாள் அவங்களா இஷ்டப்படுத்தி தர மாட்டாங்களா?
1: செஞ்சு தருவாங்க. சில டைம்ஸ் தான் செஞ்சு தருவாங்க.
0: மத்தபடி எல்லாமே நீங்க சொல்றது தானா? பரவாயில்லையே, மம்மி பொறுப்பா உங்களுக்காக எல்லாம் செஞ்சு கொடுத்துறாங்களா?
1: ஆமா.
0: நீங்க மம்மிக்கு என்ன மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க?
1: என்ன, சாம்பார் கலக்கறது, அடுத்து ஏதாச்சும் திங்ஸ் அவங்களுக்கு தேவைனா எடுத்து குடுக்கறது, அடுத்து போன்ல ஏதாச்சும் இந்த மாதிரி போட்டு தானா அதை போட்டு கொடுப்பேன். அவ்வளவுதான் பண்ணி
0: போட்டு கொடு அப்படின்னு சொன்னா நீங்க போட்டு கொடுத்துருவீங்களா? ஓகே ஓகேமா. செம கியூட்டா பேசுனீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு டீச்சர்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் யாரு?
1: உமா மேம்.
0: உமா மேம் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க அவங்க?
1: மேக்ஸ்.
0: எதனால உங்களுக்கு உமா மேம் பிடிச்சிருக்கு?
1: ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க.
0: எப்படி ஃப்ரெண்ட்லியானா? என்னெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு?
1: சிரிச்சு பேசி அழகா இந்த மாதிரி மேக்ஸ் சப்ஜெக்ட் எல்லாம் சொல்லி கொடுத்து தெரியலனா ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி டீச் பண்ணுவாங்க.
0: அப்படியா? அதனால உங்களுக்கு மேக்ஸ் மேம் ரொம்ப பிடிச்சிருக்கா?
1: பிடிச்சிருக்கு.
0: உங்க மேக்ஸ் மேமுக்கு ஒரு விஷுவல் இருக்க பாக்கலாம். ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு சொல்லிட்டு.
1: ஹாப்பி டீச்சர்ஸ் டே மேம்.
0: ஓகேமா, செம கியூட்டா பேசுனீங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டிஎஃப்எம் 101.8 குவா குவா வாத்துக்கள்.
1: நேயர்களை கேட்ட அந்த பாடலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்மளோட பேச போற குட்டி சுட்டி யாருன்னு சொல்லி பாக்கலாமா?
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க?
3: என்ன
2: கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க? ஓகேம்மா. வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
3: அப்பா, அம்மா, அப்பா, நானு, தாத்தா, பாட்டி.
2: ஓகே, நீங்க எல்லாரும் இருக்கீங்களா? சரி, உங்களுக்கு தாத்தா பிடிக்குமா பாட்டி பிடிக்குமா?
3: தாத்தா.
2: எதனால தாத்தாவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? தாத்தா திட்டவே மாட்டாங்களா உங்களை? அப்ப யாரு திட்டுவா உங்களை வீட்டுல?
3: யாரும் திட்ட மாட்டாங்க.
2: அப்ப எல்லாத்தையும் தானே பிடிக்கணும் உங்களுக்கு. ஏன் தாத்தாவை மட்டும் ஸ்பெஷலா சொல்றீங்க? தாத்தா வெளியெல்லாம் கூட்டு போவாரா
3: உங்களை?
2: எங்க போவீங்க தாத்தா கூட நீங்க? அப்படியா, சரி. என்ன சாப்பிட்டீங்க நீங்க?
3: பிரியாணி.
2: பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? யார் செஞ்சு கொடுத்தது? அத்தை செஞ்சு கொடுத்தாங்களா? அத்தை செஞ்ச பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்கா பாப்பாக்கு. மம்மி என்னெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க நீங்க சாப்பிடறதுக்கு?
3: எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க.
2: நீங்க பேர் சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு பிடிச்சது என்னாச்சும் சொல்லுங்க. மம்மி செஞ்சு கொடுத்ததுல அவ்வளவுதானா? இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா? ஓகே, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன? எதனால ப்ளூ கலர் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? பாக்கிறதுக்கு அழகா இருக்குமா ப்ளூ கலரு? வச்சிருக்கீங்களா திங்ஸ் ப்ளூ கலர்ல? என்ன வச்சிருக்கீங்க? உங்களுடைய டாய்ஸ் எல்லாமே ப்ளூ கலர் தானா? சரி, நீங்க அழகா சினிமா பாட்டுலாம் பாடுவீங்களா? எங்க ஒரு பாட்டு பாடுங்க
3: பாக்கலாம்.
2: உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு பாடுங்க.
3: அவ்வளவுதானா?
2: சரி, உங்களுக்கு ரைம்ஸ் எல்லாம் தெரியுமா? தமிழ் ரைம்ஸ் தெரியுமா? இங்கிலீஷ் ரைம்ஸ் தெரியுமா? ஓகே, தமிழ்ல அழகா ஒரு ரைம்ஸ் சொல்லுங்க பாக்கலாம். சூப்பர் சூப்பர். யார் சொல்லி கொடுத்தா இந்த பாட்டு உங்களுக்கு? மேம் சொல்லி கொடுத்தாங்களா? ஓகே. வீட்டுல நீங்களும் அக்காவும் இருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஜாலியா ஃப்ரெண்டா விளையாடுவீங்களா வீட்டுல? அக்காக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பீங்க நீங்க? அக்கா கூட விளையாடும் போது அக்காக்கு என்னாச்சும் ஹெல்ப் பண்ணுவீங்களா? சரி, ஓகே. மம்மிக்கு என்ன என்ன ஒர்க் எல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க
3: வீட்டுல?
2: அப்புறம் வேற என்ன
3: பண்ணுவீங்க?
2: பினிஷ்டா. சரி, உங்க வீட்டுல செடி எல்லாம் இருக்கா? பூச்செடி எல்லாம் இருக்கா? பூச்செடி எப்படி வளர்த்துட்டு இருக்கீங்க நீங்க
3: வீட்டுல?
2: வாட்டர் ஊத்தி வளர்க்குறீங்களா? அதுல நிறைய பூ வந்திருக்கா? என்ன கலர்ல இருக்கு அந்த
3: பூலாம்?
2: சூப்பர். இவ்ளோ பூக்கள் இருக்கா உங்க வீட்டுல? அப்ப டெய்லி தண்ணி ஊத்தி பாத்துப்பீங்களா நீங்க? யாரு டெய்லி தண்ணி ஊத்துவா, மம்மியா நீங்களா? ஓ, பாட்டிக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? பாட்டி நிறைய கதைலாம் சொல்லுவாங்களா உங்களுக்கு? ஏதாச்சும் ஒரு கதை சொல்றீங்களா பாட்டி சொன்னதுல? ஞாபகம் இல்ல, மறந்து போச்சா? பாட்டிக்கு என்ன மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்க நீங்க? இப்படியா மாடு வச்சிருக்கீங்களா நீங்க? பக்கத்துல போவீங்களா நீங்க? ஒண்ணும் பண்ணாதாது. பரவாயில்லையே. வேற என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க மாட்டுக்கு நீங்க என் பக்கத்துல போயி? தண்ணி காட்டி கட்டுவீங்களா நீங்க? பரவாயில்லையே. யார் இந்த ஒர்க் எல்லாம் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? கிராண்ட்மாவா? பரவாயில்லையே. இவ்வளவு குட்டிலேயே அழகா மாடு எப்படி பாத்துக்கணும், எப்படி தண்ணி கொடுக்கணும், எப்படி கட்டி போடணும் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல? குட் கேர்ள். மாடு நமக்கு என்ன தரும்? நீங்க நல்லா பால் குடிப்பீங்களா?
4: ஒரு நாளைக்கு எவ்வளவு கிளாஸ் பால் குடிப்பீங்க? டூவா? போதுமா? அது நல்லா டேஸ்டா இருக்குமா? சுகர் ஆட் பண்ணுவீங்களா? ஓகேம்மா, சூப்பரா பேசுனீங்க, தேங்க்யூ.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 குவா குவா வாத்துக்கள்.

0: நடா
1: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
0: ஓகேடா போடே.
2: நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது குவா குவா வாத்துக்கள். குழந்தைகள் தங்கள் மனதில் உள்ளதை கள்ளங்கபடமின்றி உள்ளதை உள்ளபடி தன் மழலை குரலில் அருமையாக பேசியிருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சியினை நிறைவு செய்வது நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி.
3: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆசிரியர்கள் புதுமையான கற்பித்தல் முறைக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆசிரியர் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருது 48 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கப்படுகிறது. 2036 ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான உரிமம் இந்தியாவிற்கு கிடைக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் வரலாற்றை வரும் தலைமுறையினர் அறிந்து கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சாதிகள் பட்டியலை இணைத்தே மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று பாமக மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது. திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவின் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 2 உயிரிழப்புக்கு காரணமான புலியை 16வது நாளாக வனத்துறையினர் இன்றும் தேடி வருகின்றனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று 14-0 என்ற கோல் கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் இவான் கிங் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா சீனாவை எதிர்த்து ஆடி வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மோட்டியஃபாம் 101.8. நேரம் 11:02. நேயர்கள் கேட்க இருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு உங்களுக்கு வழிகாட்டிய ஆசிரியர்கள். எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியின் தலைப்பு மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு வழிகாட்டிய ஆசிரியர்கள். இந்த தலைப்பு குறித்து நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் உள்ளூர் நேயர்கள் 9344-1010-18 என்ற எண்ணிற்கும், வெளியூர் நேயர்கள் 9342-1010-18 என்ற எண்ணிற்கும், புதிய நேயர்கள் 8300-1019-1018 என்ற எண்களுக்கும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய பாடல்களையும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். வாட்ஸ்அப் வழியாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நேயர்கள் 8300-1019-1018 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமா உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடலாம். எண்ணங்களின் வணங்க நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக

0: நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு உங்களுக்கு வழிகாட்டிய ஆசிரியர்கள். இது குறித்த நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை இங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344-9001018, 9342-9001018, 8300-0019-1018. வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க 8300-0019-1018 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். ஸோ இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வழிகாட்டிய ஆசிரியர்கள். ஸோ இந்தியாவோட முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்தநாளை தான் நம்ம ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். ஆசிரியர் பணி அப்படின்றது ஒரு அறப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தகைய பணி செய்யும் ஆசிரியர்களை நன்றி செலுத்தும் நாள் இது. ஆசிரியர்கள் நம்மளுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்தும் வழிகாட்டிகள் அப்படின்னு சொல்லலாம். சமூகத்தோட சிற்பிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் கல்வி கண் திறந்த கடவுள்கள், கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் தினம் இது. கருவறைக்கு அம்மா, கல்வியறைக்கு ஆசிரியர். சுயநலம் பாராத பொதுநல சிற்பிகள். ஒளி கொண்டு செதுக்காது மொழி கொண்டு செதுக்கும் சிற்பிகள். கற்க கசடர கற்ற பின் கற்பித்தவரை கனவிலும் மறவாது வாழும் நாள் வரை ஆசிரியர்களை வாழ்த்தி மகிழ்வோம். இன்றைய தினம் ஆசிரியர்கள் தினம் கொண்டாடும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஓடிஎஃப்எம் சார்பாக இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை சொல்கிறோம். எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியின் முதல் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: கோவை மாவட்டத்திலிருந்து இடையர்பாளையம் பெருமாள் சாமி பேசுகிறேன்.
0: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: நலமாக உள்ளோம். நீங்கள் எல்லாம் நலமா?
0: நாங்கள் அனைவரும் நலம். இன்றைய தலைப்பு கேட்டீர்களா?
1: தலைப்பை கேட்டேன், என் கருத்தை மொழிகிறேன். முதற்கண் ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க முதலிலேயே சொல்லிட்டேங்க, ஆசிரியர்களுக்கு வந்து அனைவரும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று. அதன் பொருட்டு ஐயன் திருவள்ளுவர் தன் மறைநூலில் என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொண்ட மார்க்கு என மொழிந்திருப்பதை இத்தருணத்தில் நினைவு கொண்டுதான் ஆக வேண்டும்.
0: கண்டிப்பா.
1: அதனால நானும் அவரை திருவள்ளுவர் மூலமாக ஆசிரியர்களுக்கு நன்றி கூறுதலை கூறிவிட்டு சில கருத்துக்களை மொழிகிறேன். எனக்கு சில ஆசிரியர்கள் சிறந்த முறையால் வழிகாட்டியுள்ளார்கள். எப்படி வாழ வேண்டும், எதன் பொருட்டு வாழ வேண்டும் என்றெல்லாம் அற்புதமாக தெளிவுபடுத்தி உள்ளார்கள். அவர்களை இன்று வரை நெஞ்சில் நிறுத்தி பூஜித்துக் கொண்டுதான் உள்ளேன். அவர்களால்தான் வாழ்வில் நல்லதொரு சிறப்பான நிலைமையை அடைந்துள்ளேன் என்பதுதான் நிதர்சன உண்மை. ஆகையினால் அவர்களுக்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டவன். இது எனக்கு மட்டுமல்ல.

0: நிலை அடைந்தவர்கள் யாரும் வழிகாட்டிய ஆசிர் பிறந்தைகளுக்கு என்னாலும் நன்றி மறவாதவர்களா இருக்க வேண்டும் என்பது அவசியம்.
1: ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை சொல்றீங்க. அழைத்தமைக்கு நன்றி.
0: நன்றி மேடம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு உங்களுக்கு வழிகாட்டிய ஆசிரியர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: நான் தென் பொன்முடியிலிருந்து தேனா மணிகண்டன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கிறேங்க மேடம். ஆசிரியர்கள் தின வாழ்த்துக்களுங்க. நம்மளுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களை நினைவு கூற செய்தமைக்கு ஊட்டி பண்பலைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க.
1: ஓகே, ரொம்ப அருமைங்க. எங்களுடைய உங்களுக்கு வழிகாட்டிய ஆசிரியர்கள் யாராவது இருக்காங்களா குறிப்பா?
2: இருக்கிறாங்க மேடம். எலிசபெத் டீச்சர், செல்வராஜ் ஆசிரியர், காரையன் மாஸ்டருங்க இன்னும் அவங்க இருக்காங்க. எனக்கு 6வதுல இருந்து 10வது வரைக்கும் அவங்க எனக்கு வழிகாட்டினாங்க. அது இந்த எலிசபெத் டீச்சர் அப்படிங்கிறவங்க வந்து ஆங்கிலத்துக்கும் கணக்குக்கும் 6வதுல இருந்து 8வது வரைக்கும் இருந்தாங்கங்க. உண்மையில ஒரு என்ன சொல்றதுங்க, டீச்சர் இருக்க மாட்டாங்க, ஒரு அம்மா பையன் மாதிரிதான் இருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுங்களா, அவங்க சொல்றது அவங்க சொல்றதை பதில் சொல்ற வரைக்கும் விடமாட்டாங்க. அது ஒரு இது மாதிரி பண்ணி அப்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. ஆனா போக போக தெரிஞ்சது, அப்ப நம்ம கரெக்டா இப்படி ஒரு கேள்வி கேக்குறாங்கன்னா அதுக்கு எப்படி பதில் சொல்லணும். இன்னைக்கு நாம இப்ப இந்த வானொலியில இந்த அளவுக்கு பேசுறதுனால கூட அன்னைக்கு படிப்பிச்ச படிப்பினை தாங்க. அந்த மாதிரிங்க. ஏன்னா ஆசிரியர்கள் தாங்க நம்ம வழிகாட்டு. நம்ம வீட்டுல இருந்து நம்ம அங்க போயிடுறோம். இப்பவும் கூட என்ன ரெண்டு பெண் குழந்தைங்க, அவங்க ஒன்னு ஒரு பொண்ணு காலேஜ் போறாப்புல, ஒரு பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் அவங்க பள்ளி எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து இப்ப ஹைஸ்கூல் வரைக்கும் இருக்கிற ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வாத்தி இருக்கு நான் தொடர்பு வச்சிருக்கிறேன். ஏன்னா அவங்க படிச்சிருந்தாலும் அவங்களும் எனக்கு ஒரு ஆசிரியர்கள் மாதிரி இன்னும் தொடர்பு வச்சிருக்கிறேங்க. காலையில கூட எல்லாரும் வாழ்த்து சொன்னாங்க, கூப்பிட்டு வாய்ப்புக்கு நன்றிங்க. ரொம்ப ரொம்ப
1: மகிழ்ச்சியா சொல்லும் பொழுதே மகிழ்ச்சியோட உங்க ஆசிரியர்களை பத்தி சொன்னீங்க. ரொம்ப அருமை. உங்களுடைய கருத்துக்கள் பதிவிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344901018, 9342901018, 8300119 1918 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடலாம். நிகழ்ச்சியின் ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
3: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
1: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
0: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
2: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
0: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 மட்டும்.
3: எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு உங்களுக்கு வழிகாட்டிய ஆசிரியர்கள் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம்
4: அன்பு சகோதரி பிரீத்தி அவர்களுக்கு வணக்கம் கோரி நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியுடன் கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் ஏழப்பநாயமலை கிராமத்திலிருந்து ரத்தன் பேசுகிறேன். நான் ஒரு ஆசிரியர். உடன் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பணியாற்ற போகின்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் இதனிருந்து ஆசிரியர்கள் நல்வாழ்த்துக்களை முதல் உரித்தாக்குகிறேன்.
3: மிக்க நன்றி. உங்களுக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்.
4: நன்றி நன்றி கோடானுகோடி.
3: சோ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில இந்த தலைப்புக்கு இத மாதிரி ஒரு ஆசிரியர் வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். உங்க எத்தனை ஆண்டுகளை நீங்க ஆசிரியரா இருந்தீங்க?
4: நான் 1967 ஜாயின் பண்ணி 2007 வரைக்கும் ரிட்டையர்மெண்ட். 40 ஆண்டுகள் முழுமையா போச்சு.
3: வாழ்த்துக்கள் சார். 40 ஆண்டுகள் நீங்க ஆசிரியர் இருந்திருக்கீங்க. சோ உங்களுக்கு வழிகாட்டி ஆசிரியர் யாராவது இருந்திருக்காங்களா, அவங்கள பத்தி சொல்லுங்க.
4: எனக்கு வழிகாட்டி ஆசிரியர் நாங்க, நான் எலிமெண்ட் ஸ்கூல் வந்து RS செல்லம் ஐயர் வாத்தியார் நல்லா சொல்லி கொடுப்பாரு. அவர் ஒரு ஆசிரியர் இல்லைங்கிறது 5 வகுப்பு ஒரே வாத்தியர் தான். அப்ப அந்த காலத்துல அவர் நல்லா ஓரளவுக்கு நல்லா கதையெல்லாம் சொல்லுவாரு. நிறைய பாட்டு இந்த அதாவது குருவி குருவி கொண்டைக்கு போக கூட காக்கா காக்கா கண்ணுக்கு போய் கொண்டு கொக்கை குக்கை குழந்தைக்கு தேன் கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. நல்லா இருக்கும். அப்புறம் மதுரைக்கு போகலாம், மல்லிகை பூ வாங்கலாம், தஞ்சாவூர் போகலாம், தாளம் பூ வாங்கலாம்.
3: நீங்க ஒரு டீச்சர்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கிளாஸ் எடுக்கிறீங்களா?
4: ஆமா. கண்ணு எனக்கு நல்லா மறக்க முடியாத ஒரு ஒரே ஒரு சம்பவம். ரங்கசாமி ஒருத்தர் அவர் ஊட்டியில கடைசியா பணியாற்றி பிள்ளைங்க அவர் 92 வயசுல இறந்துட்டாரு. அவர் வந்து அற்புதமா ஆங்கிலம் சொல்லி கொடுப்பாருங்க. ஆங்கிலம் அவரு மிகச்சிறப்பா. அதே மாதிரி எஸ்பி மாத்தான் அவரு ஊட்டிக்காரதா, அவரு எனக்கு வந்து ஆங்கிலம் சொல்லி கொடுத்தாரு. ரெண்டு பேரும் அப்புறம் கோபால் ஒருத்தர் ஹிந்தி சொல்லி கொடுத்தாருங்க. தமிழ் எனக்கு அவ்வளவுக்கு தமிழ் நம்ம தாய்மொழியா இருந்தாலும் அவருக்கு அந்த சிறப்பாக எனக்கு அமைதி தமிழாரம். பட் ஆங்கிலத்தை நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஆசிரியர் நான் மறக்க முடியாது. நம்முடைய இன்னைக்கு அவங்க எல்லாம் இல்லைங்க. இருந்தாலும் அவங்க தெய்வ நிலை அடைஞ்சிட்டாங்க. இருந்தாலும் அவங்க எல்லாம் நம்ம நினைவு மறக்காம
3: வாழ்த்துக்கோங்க.
4: அதே மாதிரி ஜெயபிரகாஷ் ஒருத்தருங்க எனக்கு ஆங்கிலம் சொல்லி கொடுத்தாங்க. ஆரம்பத்துல கோரமன்ற அந்த புஸ்தக பேர் கூட இன்னும் ஞாபகம் இருக்கு. 70 வருஷம் கோரமன்ற லீடர்ஸ் பேருங்க.
3: நம்மளால மறக்க முடியாதுல்ல. நம்ம ஒரு சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பிச்சாலே கண்டிப்பா
4: ஆங்கில பாடல் ஒரு மட்டும் சொல்லுங்களா?
3: சொல்லுங்க.
4: One who has been long in city spent, it is very sweet to look into the sun and open eyes of heaven to breathe a prayer. Full in the smile of the blue for a moment, who is more happy when with heart content? That he sings you some pleasant air of every grace and rich debonair. And gentle tale of love and language, returning home at evening with an ear catching the notes of the lover. And I watching the sight and shoulder with bright carol. He mocks the day so soon he was clouded by evil at the passage of an angel tear that falls through the clear ether silently.
3: வாழ்த்துக்கள். உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை யூடிஎஃப்எம் சார்பாக இனி ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அழைத்தமைக்கு நன்றி.
4: மீண்டும் நன்றிகள்.
3: தேங்க்யூ தேங்க்யூ சார். உங்களுக்கு என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
4: எனக்கு அந்த இது அந்த குறும்ப 30 மேப்பலும் ஒரு படம் வருங்களா
3: இருக்கும். இந்த கண்ணு மீன் ஒரு நல்லா இருக்கும். அந்த பாடல் ஓகே. உங்களுக்கு பிடித்தமான பாடல் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி.
4: நன்றி.

0: நேயர்களே, இன்று ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் மற்றும் கல்வியாளர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் ஆகும். 1962 முதல் இந்த நாள் இந்தியா முழுவதும் உள்ள ஆசிரியர்களுக்கு மரியாதை, நன்றி, அன்பை வெளிப்படுத்தும் நாளாக அமைந்தது. ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு, அறிவுரைகள் மற்றும் நவீன சமுதாயத்திற்கு அளிக்கும் பங்களிப்புகள் இந்நாளில் நினைவு கூறப்படுகின்றன. கரும்பலகையின் மீது வெண்ணிற எழுத்துக்களால் வண்ணமயமான வாழ்க்கையை எல்லாருக்கும் அளிக்கும் ஆசிரியர்களுக்கு இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு உங்களுக்கு வழிகாட்டிய ஆசிரியர்கள். நேயர்கள் உங்களோட கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344-1001-18 என்ற எண்ணிற்கும், 9342-1001-18 என்ற எண்ணிற்கும், 8300-1901-1018 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம், நான் மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
1: வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாரும் நலமா இருக்கோம். தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டுங்க மேடம்.
1: சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள்.
2: அதாவது மேடம், நான் 1வது அப்பெல்லாம் யூகேஜி எல்கேஜி கிடையாது, 1வது தான் ஜாயின் பண்ணேன். அப்ப இருந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் படிச்சேன். மேரேஜ் பண்ணிட்டாங்க. அப்ப வரைக்கும் எல்லா ஆசிரியருக்கும் எல்லாருமே எனக்கு வழி கேட்டுவாங்க. ஐயோ, நீ நல்லா ஹைட்டா இருக்க, நல்லா விளையாடலாம், அப்படி இப்படி சொல்லி விளையாட்டுல என்ன நம்பரும் ஆக்குனாங்க. படிப்புலயே நல்லா படிமா, உனக்கு என்ன விளையாட்டுல மட்டும் ஃபர்ஸ்ட் இருக்க, படிப்புல ஃபர்ஸ்ட் வர முடியாத என்ன படிமா படிமாங்க. எனக்கு இந்த மேக்ஸ் தமிழ் கொஞ்சம் ரொம்ப படிக்க மாட்டேன், தமிழ் நம்ம தமிழ் படிக்க மாட்டேன், மேக்ஸ் வந்து கொஞ்சம் படிக்க விருப்பம் இருக்காது. அதனால ஒரு 3வது 4வது அப்படிதான் ரேங்க் எடுப்பேன். படிப்புல வந்து 3-4 பின்தங்கிடுவேன், ஆனா விளையாட்டுல மட்டும் நம்பர் ஒன்று. அப்புறம் பிடி டீச்சர் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க நீ வந்து என்ன அழகா டான்ஸ் ஆடுற, நீ டான்ஸ் ஆடுமா, நீ பாட்டு பாடுமானு அப்படி எல்லாரும் ஊக்குவிப்பாங்க. எனக்கு கூச்ச சுவாபம் அதிகம், அதனால மேடையில போய் டான்ஸ் மட்டும் என்னால ஆட முடியல. ஆனா பாட்டும் பாட முடியாது, மேடைக்கு போக முடியாது. ஆனா மத்தபடி விளையாட்டுல எல்லாம் ஃபர்ஸ்டா இருந்த எல்லாரும் வழிகாட்டுவாங்க. காலேஜுக்கு போனாலும் அப்படிதான், எல்லாம் ஸ்டூடெண்ட் எல்லாம் ஐயோ மகாராணி மகாராணின்னு சொல்லி எல்லாம் ஊக்குவிப்பாங்க.
1: ரொம்ப அருமையா எல்லாருமே உங்களுக்கு வழிகாட்டிகளா இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அருமையா சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில் அளித்தமைக்கு நன்றி.
2: நன்றி மேடம்.
1: தேங்க்யூ. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: அன்பு அறிவிப்பாளர் பிரீத்தி மேடம் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: இனிய காலை வணக்கம். நலமா இருக்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் மெக்கானிக் சக்தி பேசுறேன் மேடம்.
1: சூப்பர் சார், இன்னைக்கு தலைப்பு கேட்டிருப்பீங்க?
3: ஆமா, கேட்டுக்கிட்டே இருக்கேன் மேடம்.
1: ஓகே, சொல்லுங்க சார், உங்களுக்கு வழிகாட்டி ஆசிரியர்கள் யாரு?
3: முதல்ல வந்து அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள்.
1: ஓகே.
3: என்னை முதல் முதலில் வந்து சிலேட்டில் வந்து கையை பிடித்து வந்து ஆனா எழுது என்று சொல்லி கொடுத்த ஆசிரியருக்கு அவர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா அவர் தான் வந்து நமக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது. அவர் கற்றுக் கொடுத்த பாடம் தான் நம்ம இன்றளவும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம நல்ல வழியில போய்கிட்டே இருக்கோம். ஆமா,
1: கண்டிப்பா.
3: ஆமா, ஏன்னா ஒரு ஆசிரியர் இல்லை அப்படின்னா மாணவன் இல்லை, நல்ல பழக்க வழக்கங்கள். ஆமா, அதனால வந்து ஆசிரியர் தான் நமக்கு குரு. ஆமா.
1: ஓகே ஓகே சார், சூப்பர். ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டீங்க, அளித்தமைக்கு நன்றி.
3: ரொம்ப நன்றி மேடம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு உங்களுக்கு வழிகாட்டிய ஆசிரியர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் அம்மா.
1: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாளி புதுந்து பாட்டப்பன் பேசுறேம்மா.
1: நலமா இருக்கீங்களா?
4: அருமையா இருக்கமா. நல்லா நல்லா இருக்கீங்களா?
1: ஆ, நல்லா இருக்கும். எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, தலைப்பு கேட்டீங்களா?
4: எனக்கு வழிகாட்டி வந்து கல்வி வழிகாட்டி வந்து ஜெயக்குமார் வாத்தியார் சரஸ்வதி டீச்சரே 3வது 4வது 5வது மட்டும் வந்தாராமா. கல்வி நல்லா கத்து கொடுத்தாரு, அருமையான ஒரு வாத்தியார். அதே மாதிரி தற்காப்பு கலை கத்து கொடுத்த குமாரசாமி அவர்கள், அவர் வந்து சிலம்பம் கரையத்தாவெல்லாம் கத்து கொடுத்தாராமா, ஒழுக்க நெறி கத்து கொடுத்து நல்ல ஒரு இதை வழிகாட்டினாராமா அவரு. அதே பார்த்தோமா, ஒரு முதலமைச்சர் கூட பதவியில் இருக்கும்போது தானே அந்த முதலமைச்சர் ஒரு ஒரு இது. ஆனா ஆசிரியர் ரிட்டையர் ஆனாலும் எவ்வளவு வயசானாலும் நம்மளுக்கு வாத்தியாரு வாத்தியாரு தானம்மா.
5: கண்டிப்பா நம்ம எங்க பார்த்தாலும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம டீச்சர் எங்க டீச்சர் தான் சொல்லுவோம் இல்லையா?
4: அது பவரே வேற மாதிரி,
5: பேரே வந்து டீச்சர் டீச்சர் வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்ல?
4: ஆமாமா, அவன 35 வருஷம் கழிச்சு வாத்தியார் பாக்க போனமா. போனா கச்சிதமா அவரு நான் போய் பாக்க போறேன் அவருக்கு ஞானம் தேடி சொன்னமா, நான் நாலாம் வகுப்பு வந்து பாட்டை பண்ண சொன்னேன். அப்ப அங்க நான் போகும்போது கரெக்டா அந்த இந்த நாலாம் வகுப்பு நடந்த பசங்களை பத்தி இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு கச்சிதமா.
5: ஓகே ஓகே,
4: வாழ்த்துக்கலாமா.
5: ஓகே, அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கோரிட்டு நிகழ்ச்சியில் அனைத்தமைக்கு உங்களுக்கு நன்றி கோரி விடைபெறுகிறோம். நன்றி. நேயர்கள் கேட்டரசு கொண்டிருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு உங்களுக்கு வழிகாட்டிய ஆசிரியர்கள் அப்படின்றது குறித்து நேயர்கள் ரொம்பவே அருமையா உங்களுடைய லைஃப்ல மறக்க முடியாத அந்த ஆசிரியர்கள் அந்த பள்ளிப்பற வாழ்க்கைக்கு போயிட்டே இருக்காங்க. இதே போன்று மற்ற நேயர்களும் தொடர்பு கொள்ள 9344-9001018 9342-9001018 8300-0019-1918 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துல தங்கவேல் பேசணுங்க.
5: நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கிறேங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? வாத்தியார் ஆசிரியர் தின வாழ்த்து சொல்லுங்க.
5: வாத்தியார் வாத்தியார் ஞாபகம் வந்துட்டாரா உங்களுக்கு?
6: இல்லைங்க, நம்மளாம் நாம படிச்சது 1வது 2வது வந்து 1975 படிச்சுங்க. 1வது 2வது அதோட அதுக்கப்புறம் நாங்க படிக்கலீங்க. ஒரு வாத்தியார் நம்மளுக்கு டீச்சர் கூடவே இருந்து நம்மளுக்கு பையனை நல்லபடியா படிச்சு வச்சு
5: 12வது வரைக்கும் இருக்காங்க இல்லையா? இதே போன்ற ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை ஆறு பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: நேயர்கள் இணைந்திருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு உங்களுக்கு வழிகாட்டிய ஆசிரியர்கள். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: இனிய நற்கலை வணக்கம் மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கப்பலியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா மேம்?
0: வணக்கம், நலமா இருக்கா? நீங்க நலமா இருக்கீங்களா?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்
0: மேம். ஓகே, உங்களுக்கு வழிகாட்டிய ஆசிரியர் யார்?
1: கார்த்திகேயன் அந்த ஆசிரியர் தான் மேம் எனக்கு வழிகாட்டிய ஆசிரியர் அப்படின்னு குறிப்பிடுவேன். என்னுடைய காலேஜ் படிக்கும் பொழுது எனக்கு ஆசிரியராக கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டுக்கு வந்தாரு மேம். பாத்தீங்கன்னா எங்க கிட்ட இருக்கக்கூடிய திறன் எல்லாம் என்ன அப்படிங்கறத அவர் கண்டறிஞ்சார். அதாவது தன்னுடைய பீரியட் 45 minutes இருந்தது அப்படின்னா 15 நிமிஷம் மாணவர்களுடைய அந்த தனித்திறன் அப்படிங்கறத எக்ஸிபிட் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சிலருக்கு கவிதை வரும், சிலருக்கு கதை வரும், சிலருக்கு மிமிக்ரி வரும், சிலருக்கு டான்ஸ் வரும், சிலருக்கு பாட்டு பாட தெரியும். இது மாதிரி பேச்சாற்றல் அப்படிங்கறது எல்லாம் இருந்ததுன்னா அது ஒரு 15 minutesல எக்ஸிபிட் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கறது கொடுத்தாரு மேம். மாணவர்களுடைய அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் படிப்பையும் தாண்டி அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத அவர் உணர்ந்து எங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய தனித்திறமைய வெளிப்படுத்துவாரு மேம். அதே மாதிரி வாழ்வியலுக்கு தேவையான டெக்னாலஜி பத்தி எல்லாம் அப்பவே எங்களுக்கு கத்து கொடுத்தாரு மேம். எந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கணும், எப்படி ஒர்க்ல பண்ணணும், நம்ம எப்படி தன்னிகரற்ற ஒரு ஐடென்டிட்டி அப்படிங்கறத வாழ்க்கையில எஸ்டாப்லிஷ் பண்ணணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு மேம்.
0: எனக்கு
1: அவர் வழிகாட்டிய ஒரு விஷயம் அப்படிங்கறது ரொம்ப பிடிச்சதுன்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தனித்திறனை அடையாளப்படுத்தி உன்னுடைய தமிழ் சிறப்பாக இருக்கு, அது அதுல நீ வந்து சிறப்பாக பயணி அப்படின்ட்டு எனக்கு அடையாளப்படுத்தினார். அது என்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விதமாக இருந்ததுனால நிறைய கவிதை போட்டிகள்லாம் பங்கு பெற்று நான் பரிசெல்லாமும் வாங்கியிருக்கிறேன் மேம்.
0: ஓகே சார், ரொம்ப அருமையா உங்களுக்கு வழிகாட்டு ஆசிரியர்கள் பத்தி சொன்னீங்க. நிகழ்ச்சியில் அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி மேம்.
0: எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நேயர்கள் எல்லாரும் ரொம்பவே அருமையாக உங்களுடைய வாழ்க்கையில் வழிகாட்டிய ஆசிரியர்களை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை சொன்னீங்க. நிகழ்ச்சியை நினைந்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: கோவை மாவட்டம் சின்னவளத்திலிருந்து செல்வராஜ் பேசுறேன். நல்லா இருக்கிறீங்களா மேடம்?
0: நலமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நலமா இருக்க. வெயில் தான் அதிகமா இருக்கு மேடம். இன்னைக்கு என்ன மேடம் தலைப்பு? இப்பதான் ரெடியா போட்டேன் நானு.
0: சோ வெயில இருந்துட்டு வந்து தலைப்பு தெரியாம இருந்திருக்கீங்க?
2: வழிகாட்டிய
0: ஆசிரியர்கள் பற்றி நீங்க சொல்லணும். இப்போ
2: எனக்கு வழிகாட்டி பாத்தீங்கன்னா மல்லிகா டீச்சர் தான் எனக்கு ஞாபகம் வரும் மேடம்.
0: மல்லிகா டீச்சரா? ஓகே.
2: என்னுடைய ஸ்கூல்ல 1st class எடுத்தது அவங்க. அவங்க மூஞ்சிதான் என்ன எனக்கு ஞாபகம் இருக்குது மேடம்.
0: நிறைய டீச்சர்ஸ் மல்லிகான்ற பேர் வச்சிருக்காங்க போல இல்லையா?
2: எனக்கு பாத்தீங்கன்னா அவங்க மூஞ்சி நல்லா எழுதத்துல நல்லா பயந்துச்சு மேடம். அவங்க நல்லா பாடம் சொல்லி கொடுப்பாங்க.
0: சூப்பர் சூப்பர். அடுத்த பிறவியை எடுத்தாவது நீங்க வந்து அவங்கள பாக்கணும்னு ஆசை பண்றீங்கன்னா எவ்வளவு சூப்பர்.
2: அவங்கள நான் பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குது மேடம்.
0: ஓகே ஓகே. இருக்காங்களா இப்ப அவங்க?
2: என்னங்க மேடம்?
0: அவங்க இருக்காங்களா? உயிரோட இருக்காங்களா?
2: நானும் பாக்குற மாதிரி எங்க கணக்கு தட்டுப்படமான இருக்க மாட்டான்னு நினைக்கிற மாதிரி எனக்கே வயசு 60 ஆச்சு மேடம்.
0: ஓகே ஓகே ஓகே.
2: அவங்க இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னொரு பிறவியா சேர்த்து எனக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்கணும்னு விரும்புறேன் மேடம்.
0: ஓகேங்க, கண்டிப்பா. ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் அழைத்தமைக்கு நன்றி.
2: தேங்க்யூ தேங்க்யூ.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்களுடைய FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

நேயர்கள், இதுவரை எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில உங்களுக்கு வழிகாட்டிய ஆசிரியர்கள் குறித்து ரொம்பவே அருமையா உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டீங்க. நிகழ்ச்சியின் இறுதி நேயரா ஃபிங்கர் போஸ்ட் பகுதியிலிருந்து சுப்பிரமணிய அப்படின்றவர் வாட்ஸ்அப் வழியாக அவருக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் வந்து வேளாங்கண்ணி டீச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க வந்து ஒரு சிங்க பெண் மாதிரி இருந்து அந்த காலத்திலேயே நிறைய நம்பிக்கை கருத்துக்களையும் நிறைய மோட்டிவேஷனையும் அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களுக்காக அவர் சிங்க பெண் அப்படின்ற பாடலை கேட்டிருக்காரு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக பிகில் திரைப்படத்திலிருந்து சிங்க பெண் பாடலை கேட்டு ரசிக்கலாம். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சம ஹிட்டு.

நேயர்கள், இதுவரை எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில உங்களுக்கு வழிகாட்டிய ஆசிரியர்கள் குறித்து உங்களுடைய அனுபவங்களை ரொம்பவே அழகா பதிவிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அறியாமை என்னும் நோய் நீங்க, கண்டிப்பு என்னும் கசப்பை கலந்து, கல்வி என்னும் மருந்தை கொடுத்து நம்மளுடைய அனைவரின் வாழ்வை இனிப்பாகிய ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒருமுறை இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை ஓடிஎஃப்எம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 12 மணி. நேயர்கள் கேட்க இருப்பது இன்றைய மதலியத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 சிநேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. ஒன்று 5 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 1:55 திரைகானம், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் பணியர் பாடல்கள், 2:30 மேக்னி டைம் ஒரு பட பாடல்கள் படம் படையப்பா, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ ஊட்டி டீச்சர்ஸ் டே ஸ்பெஷல், அறிவை விதைக்கும் ஆசான்கள் ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு யாதுமாகி ஆன்மாவை ஒளிர செய்த ஆசிரியர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சி, 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நேர் விருப்பம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். மாநில 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள், 7 மணிக்கு திரைகானம், 7:10 சேலம் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.

இரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, நிலக்கடலையை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் குறித்து கலவை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சந்திரிகா அவர்களின் உரை, தொடர்ந்து தூத்துக்குடி SCAD வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வி பழனிசாமி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைக்கானம். இரவு 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி, வித்வான் காளிப்பிரசாத் பாபு அவர்களின் மிருதங்க இசை, வித்தல் ராஜ்புரா அவர்களின் பக்கவாச், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை இன்றைய முதலியத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 12:13. ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில இன்னைக்கு பெண்கள் உங்களுக்கு தெரிந்த அழகு குறிப்புகள், வீட்டு குறிப்புகள், இன்னும் உங்களுக்கு தெரிந்த இந்த சேமிப்பு திட்டங்கள், இப்படி உங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் தெரியுமோ அது எல்லாமே இந்த நிகழ்ச்சியில எங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344-901-0018, 9342-901-0018, 8300-1-1018 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் வழியாகவும் நேயர்கள் உங்களுடைய உங்களுக்கு தெரிந்த அந்த அழகு குறிப்புகள் இல்லைனா என்ன உங்களுக்கு தெரியுமோ அதை வந்துட்டு 8300-1910-18 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய டிப்ஸ் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வைக்கலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
0: சோ இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில முதல் டிப்ஸ் வந்து நான் தரப்போறேன். சோ பெண்களுக்கு எல்லாருக்குமே காமனா வர ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிக்மெண்டேஷன். பிக்மெண்டேஷன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கண்ணத்துல அப்புறம் இந்த மூக்குக்கு மேலாம் லைட்டா அப்படியே கருப்பு நிறமா லைட்டா ஒரு டாட் மாதிரி வர தொடங்கும். அது போக போக அப்படியே பரவி அது ரொம்பவே அசிங்கமா இருக்கும். சோ அதை நினைச்சு பெண்கள் எல்லாமே ரொம்ப கவலைப்படுவாங்க. சோ இந்த பிக்மெண்டேஷன் வர்றதுக்கு முக்கியமான காரணமே கவலைப்படுறதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எதுக்காக வருது, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிக்மெண்டேஷன் எதுக்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிலில் அதிகமாக போகிறதால இந்த பிக்மெண்டேஷன் வருதாமா. அப்புறம் ஹார்மோன் மாற்றம், தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் இது வரும். சில பேருக்கு இந்த மாதவிடை காலத்தில் சரியாக பீரியட்ஸ் போகாமல் இருக்கிற காரணங்களாலும் இது வந்து ஏற்படும். கர்ப்ப காலத்தில் அந்த அழுக்குகள் சரியாக வெளியாகாமல் இருக்கும் பொழுது இந்த பிக்மெண்டேஷன் வர காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தால், எதையாவது நம்ம நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால், ஸோ வீட்டில் இருக்க பெண்கள் கண்டிப்பாக நம்ம வந்து எதையாவது நினச்சி கவலைப்பட்டுட்டே தான் இருப்போம். மதியானத்துக்கு என்ன சமைக்கணும், நைட்டுக்கு என்ன சமைக்கணும், லஞ்ச் கொண்டு போனவங்க அதை சாப்பிட்ருப்பாங்களா, அந்த மாதிரி இந்த பாத்திரம் கழுவணும், வீடு கிளீன் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி கவலைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் அந்த வேலைகளை நாம தான் செஞ்சு ஆகணும். ஸோ அதை நினச்சி இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா சொல்லிட்டு ரொம்ப யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க. ஸோ அப்படி பண்ணுறதுனால நம்மளோட இந்த அழகு பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தூக்கமின்மை, கரெக்டாக வந்து நம்ம 8 hours அது தூங்கணும். அது வந்து நம்ம 1:00 தூங்கி 8:00 எழுந்திரிக்கலாம் அப்படியெல்லாம் கிடையாது. கரெக்டாக குறைந்தபட்சம் வந்து ஒரு 10-30 மணிக்கு மேலே கண்டிப்பாக நம்ம தூங்க போயிடணும். ஏன்னா அந்த நேரத்தில் உடல் உறுப்புகள் வந்துட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனுடைய வேலை அதாவது அப்போ தான் வந்து கரெக்டாக செய்யணும். ஸோ அந்த தூக்கம் அப்படின்றது ரொம்பவே அவசியம். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் இந்த பிக்மெண்டேஷன் வந்துட்டு வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வீட்டிலே வந்து இதை எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி வெயில போகிறதுக்காக தான் இந்த பிக்மெண்டேஷன் வருது அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம வெளியே போகும்போது கட்டாயமாக சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணிடுறேன். காலகட்டத்தில் நம்ம பயன்படுத்துகிற இந்த க்ரீம்க ஃபுட்டு அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது, ஸோ சன்ஸ்கிரீன் போடாமல் நம்ம வந்து வெளியே போகக்கூடாது. ஸோ கண்டிப்பாக அதை போட்டுட்டு தான் போகணும். தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். சில பேர் வீட்டில் இருக்க பெண்கள் வந்து டீ குடிச்சுக்குவாங்க, அந்தந்த டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க. 11 மணிக்கு ஒரு டீ, அதுக்கப்புறம் 2 மணிக்கு ஒரு டீ, அவங்க லஞ்ச் டைமே பார்த்தா ஒரு 3-4 மணிக்கு இருக்கும். அப்போ டின்னர் வந்து அவங்களால சாப்பிட முடியாது. ஸோ நெஞ்சு எரியுது, ஜீரணமாகல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தண்ணி வந்து அவங்களுக்கு எப்போ தாகம் எடுக்குதோ டீயை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு தண்ணி நிறைய குடிக்கலாம். அதுக்கப்புறம் கீரை பழங்கள், அப்புறம் விட்டமின் சி உள்ள சத்தான பழங்களை சாப்பிடணும். நம்ம ஆரஞ்சு இந்த அப்புறம் லைம் அந்த மாதிரி விட்டமின் சி இருக்க பழங்களை சாப்பிடலாம். அதுக்கப்புறம் முகத்தை வந்து நம்ம கண்ட கெமிக்கல் க்ரீம் போட்டு தைக்கணும். இந்த பிக்மெண்டேஷன்லாம் வந்தால் நான் சொன்ன மாதிரி உடலில் உள்ளுறுப்புகள் இருக்க ப்ராப்ளம் நடத்தா வருது. ஸோ நீங்கள் ஸ்கின்ல எவ்வளோ எண்ணெயத்தை போட்டு தேய்ச்சாலும் இந்த கெமிக்கல் க்ரீமை யூஸ் பண்ணால் அது அதிகமாக பரவுமே தவிர கம்மியாக வாய்ப்பில்லை. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவோ இல்லை ரொம்ப டார்க்காகவோ இருந்தால் நீங்கள் வந்து ஒரு டெர்மா டாக்டரை கன்சல்ட் பண்ணி

இதுக்கான நீங்க தீர்வை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம கவலைப்படாம எதையும் நினைக்காம கரெக்டா ஆரோக்கியமா சாப்பிட்டு சரியான நேரத்தில் தூங்கினாலே இந்த பிக்மெண்டேஷன் பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நேகிய நிகழ்ச்சியின் முதல் பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் ஸ்நேகிதி வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் மகா தாராபுரத்திலிருந்து பேசுறேன் மேடம்.
0: வணக்கமா, நலமா இருக்கீங்களா?
1: நான் நலமா இருக்கேன். நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்கும். இன்னைக்கு என்ன சூப்பரான டிப்ஸோட வந்திருக்கீங்க?
1: ஒரு குட்டி கவிதை சொல்றேன் மேடம்.
0: கவிதையா? ஓகே.
1: கவிதை குட்டி. அவன் தாலி கட்டிய கணவன் தான், ஆனாலும் அவனுடைய காதல் படர்ந்திருப்பதோ பக்கத்தில் இருப்பவளிடம். அவள் யார் வேறு ஆண்களிடம் பேசினால் துடிப்பான், துவள்வான், துவண்டு விடுவான். அப்பேற்பட்ட தெய்வீகமான காதல் அவள் மீது. அவளை ஒரு நாள் கூட விட்டு பிரிய மாட்டான். 24 மணி நேரமும் அவள் காலடியிலே கிடப்பான். பார்த்தால் மனைவி, ஆஹா, அவனை மதிக்காவிட்டாலும் அவனது தெய்வீக காதலை மதிக்க வேண்டும் என்று அவனை விட்டு பிரிந்து வெளிநாடு சென்று விட்டாள்.
0: ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இது உங்களுடைய கவிதையா?
1: ஆமாங்க மேடம்.
0: ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.
0: தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஸ்நேகிதியின் நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில நேயர்கள் வந்து சூப்பரான டிப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஸ்நேகிதி நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா ஒரு ஆசிரியர் வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஆசிரியர் தினம் செலிப்ரேட் பண்றதுனால அந்த ஆசிரியர்கிட்ட நம்ம வந்து பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, இன்னைக்கு வந்து நம்ம ஆசிரியர் தினத்தை செலிப்ரேட் பண்றோம். ஸோ உங்களுக்கு இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: ரொம்ப நன்றிமா. என்னுடைய பேர் நல்வீமா. நான் வந்து அரசு பள்ளியில ஆசிரியா ஒர்க் பண்றேம்மா.
0: ஓகே மேம். உங்களுக்கு வந்து இந்த ஆசிரியர் பணி, நீங்க எத்தனையோ ஃபீல்ட் இருக்கும் பொழுது இந்த ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுக்க என்னமா காரணம்?
1: அது நான் சின்னதுல படிக்கக்குள்ளமா ஒரு ஆசிரியர் வந்து எங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க. அதனால அப்பத்துல இருந்தே நான் ஆசிரியரா ஆகணும்னு எனக்கு ஒரு ரொம்ப ஆசைமா. அதனால அப்படியே படிச்சு அதுபடியே ஆசிரியா எப்பவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேம்மா.
0: ஓகே மேம், சூப்பர். ஓகே, நீங்க வந்துட்டு இந்த டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் வந்து உங்களுக்கு எப்படி போச்சு அதை பத்தி சொல்லுங்க.
1: எங்கது ஸ்கூல்ல எல்லாம் 3rd எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டோமா. பசங்க எல்லாம் வச்சு டீச்சர்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்துச்சுமா. அப்பவே முடிச்சிட்டோம்மா. இன்னைக்கு வந்து இன்னைக்கு டீச்சர்ஸ் டே வார்டு, நேற்று வந்து கவர்மெண்ட் ஆல்டனால முந்தானே முடிச்சிட்டோமா.
0: ஓகே,
1: இன்னைக்கு வந்து நிறைய பேர் காலேஜ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் இன்னும் தெரிஞ்சவங்க ரிலேஷன் எல்லாரும் விஷ் பண்ணாங்கம்மா. ரொம்ப மகிழ்வா இருக்குமா.
0: சோ ரொம்ப ஹாப்பியா இந்த நாள் உங்களுக்கு போயிட்டு இருக்கு.
1: ஆமாமா.
0: ஓகே மேம், இப்போ வந்து இந்த கால மாணவர்கள் வந்துட்டு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்புகள், இதை விட்டுட்டா உங்க லைஃப் வந்து இன்னுமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியரா நீங்க கொடுக்கற அட்வைஸ் என்ன?
1: ஃபர்ஸ்ட் பிள்ளைங்களுக்கு மரியாதைனா என்னன்னு தெரியணுமா.
0: ஓகே,
1: மரியாதையும் விட்டு கொடுக்கற தன்மையும் தெரிஞ்சாலே அவங்க வாழ்க்கையில நல்லா முன்னேறிடலாமா. அந்த மரியாதை தெரிஞ்சாலே படிப்பு எல்லாம் தன்னை போல வந்துருமா. மரியாதை தன் நம்பிக்கையும் வேணுமா. நம்பிக்கை இருந்துச்சா நம்ம படிச்சிடலாம் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற எண்ணம் வந்துடும். அதனால நம்பிக்கை முக்கியமா வேணுமா. நம்பிக்கையும் மரியாதை ஃபர்ஸ்ட் இருக்கணுமா. இருந்துச்சுன்னா அந்த பசங்க நல்ல மண்ணுக்கு வந்துருவாங்கம்மா.
0: ஓகே மேம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. எத்தனை வருடங்களா நீங்க ஆசிரியர் பணியில இருக்கீங்க?
1: நான் ஒரு 20 இருக்கேங்கம்மா.
0: ஓகே மேம், நீங்க அந்த காலத்துல பார்த்த மாணவர்களுக்கும் இந்த காலத்துல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஏதாவது ஒரு வித்தியாசம் நீங்க பாக்குறீங்களா?
1: வித்தியாசம்னா அந்த காலத்து பசங்க எல்லாம் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லம்மா. ஆனா அந்த காலத்து பசங்க எல்லாம் நல்ல ரெஸ்பெக்டா இருந்தாங்க. இந்த காலத்து பசங்க அவ்வளவு ஆசிரியர்களுக்கு அவ்வளவு பயப்படுற மாதிரி எல்லாம் இல்ல. அது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த காலத்து பசங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் காலம்ன்றாங்க இல்லையா, அதனால பசங்க ரொம்பவே வளர்ந்துட்டாங்கம்மா. இருந்தாலும் நம்ம சொல்லி கொடுக்கறது நம்மளுடைய கடமை. ஆசிரியர் பணின்றது பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது தான். நம்ம சொல்லி கொடுக்கற விதத்துல சொல்லி நம்ம வந்து எப்படி அதுங்களை நடத்தணுமோ அந்த மாதிரி நடத்தினா எந்த கெட்ட மாணவனா இருந்தாலும் நல்ல மாணவனா வளர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குமா.
0: ஓகேம்மா, ரொம்ப அருமையா பேசுறீங்க. உங்களுக்கு ஓடிஎஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் அனைவரின் சார்பாகவும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்.
1: ரொம்ப ரொம்ப நன்றிமா.
0: நன்றிமா, தேங்க்யூ மேம்.
1: தேங்க்யூ.
0: தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: ಸ್ನೇಹಿತೆಯೇ,
1: நலவாழ்வின் நம்பிக்கை குரல். நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது ஸ்நேகிதியே. இந்த நிகழ்ச்சியில அடுத்ததான் பெண்களுக்கான ஒரு பிஎம்ஐ பற்றி நான் சொல்ல போறேன். ஸோ பிஎம்ஐ அப்படின்னா என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம உயரத்துக்கு ஏற்ற வெயிட் இருக்கிறோமான்னு பார்க்குற ஒரு கணக்கு தான் இது. ஸோ நம்ம எல்லாருமே பெண்களுக்கு வர மோஸ்ட்லியான ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு வெயிட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ அதை பற்றி சொல்கிறேன். அதை எப்படி நம்ம கணக்கிடணும் அப்படின்னாக்கா, அந்த பிஎம்ஐ கண்டுபிடிக்க நம்மளுடைய வெயிட் டிவைடட் பை நம்மளுடைய ஹைட்டை வந்து ரெண்டு டைம் வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தாக்கா கிடைக்கிற அளவு தான் வந்துட்டு பிஎம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிஎம்ஐயோட அளவு வந்துட்டு 18 கீழே இருந்தால் நம்ம வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒரு 18 24 இருந்துச்சுனாக்கா நம்ம நார்மல் வெயிட்டில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் 25 மேலே இருந்துச்சுனாக்கா கூடுதலான வெயிட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம அந்த வெயிட்டை கம்மி பண்ணால் தான் நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளும் ஆரோக்கியமாக வேலை செய்யும், நம்மளுடைய வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளே வந்து இதை செக் பண்ணிக்கலாம். இன்னொரு டைம் இந்த பிஎம்ஐ கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்கிறேன். நம்மளுடைய வெயிட் டிவைடட் பை நம்மளுடைய ஹைட்டை வந்துட்டு ரெண்டு டைம் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி அதை டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் தான் வந்து நம்மளுடைய பிஎம்ஐ. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹைட் வெயிட் வந்து அதிகமாக இருந்துச்சுனாக்கா நம்ம நடைப்பயிற்சி செய்யலாம். முக்கியமாக வந்து இந்த சர்க்கரை பொருட்களை வந்து அப்புறம் இந்த எண்ணெய் அப்புறம் இந்த பரோட்டா அப்படின்ற இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணாலே வந்து நம்ம வெயிட் லாஸ் ஆயிடலாம். தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த சுகர் போட்டு டீயை குடிச்சுக்கிட்டே இருந்தால் நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சாப்பிடாமல் இருந்தாலும் வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, நான் என்ன அவ்வளோ சாப்பிட்றேன்னா நான் சாப்பிட்றதே இல்லை, இருந்தாலும் வெயிட் வந்து இறங்கவே மாட்டேங்குதுன்னு. அதுக்கு காரணம் இது தான், உங்களுடைய ஃபுட்டோட ரொட்டீனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். கண்டிப்பாக அதை மாற்ற நம்ம வந்து வெயிட் லாஸ் வந்து ஆகுவோம். இந்த பிஎம்ஐ கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு இந்த கால் வலி மூட்டு வலி, நிறைய பேருக்கு இந்த மூட்டு வலி கால் வலி வருது. அதுக்கான காரணம் நம்மளோட பாடி வெயிட்டை வந்துட்டு நம்ம கால்கள் வந்து தாங்கிட்டே இருக்கு. ஸோ மோஸ்ட்லி பெண்கள் வந்து கிச்சனில் நின்றுட்டே வேலை செய்வாங்க, கூட்டுறது தொடக்கிறது எதுவாக இருந்தாலும் ஸ்டாண்டிங்காக அந்த ஒர்க் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்போ அந்த பாடியோட வெயிட் ஃபுல்லாக அந்த காலில் இறங்கும் பொழுது அதால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் தான் மூட்டு வலி அந்த பாத வலி மறுத்து போகிறது அது எல்லாமே ரத்த ஓட்டம் இல்லாமல் வருது. ஸோ இதுக்காக வந்து வெயிட் லாஸ் கம்மி பண்ணாலே பாதி பிரச்சனைகள் கம்மியாயிரும். பிஎம்ஐ கரெக்டாக இருந்தாலே போதும், வாழ்க்கை வளமுடன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நேகிதி நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக புதுமை பெண் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் PM சூர்யா கர் முஃப்த் பிஜ்லி யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். மின்சாரம் என்பது இன்று அத்தியாவசிய தேவையாகிவிட்டது. ஆனால் ஒவ்வொரு மாதமும் மின்சார பில் வரும்போது நம்மில் பலருக்கு ஒரு சிறிய கவலை ஏற்படத்தான் செய்கிறது. இதற்கு தீர்வாகவும் இயற்கையோடு இணைந்த ஒரு வழியாகவும் வந்ததுதான் இந்த வீட்டுக்கூரை சூரிய மின்சக்தி திட்டம். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் இந்தியாவில் உள்ள 1 கோடி வீடுகளுக்கு இலவச மின்சாரத்தை வழங்குவதும், மக்கள் தாங்களே மின்சாரத்தை தயாரிக்கும் மின் உற்பத்தியாளர்களாக மாற்றுவதும் ஆகும். இந்த திட்டத்தின் கீழ் உங்கள் வீட்டின் கூரையில் சோலார் பேனல்களை பொருத்துவதன் மூலம் மாதந்தோறும் 300 யூனிட் வரை இலவச மின்சாரம் பெற முடியும். அதிகப்படியான மின்சாரத்தை அரசாங்கத்திற்கே விற்று வருமானம் ஈட்ட முடியும். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத பசுமை ஆற்றலை நாம் உருவாக்க முடியும். சோலார் பேனல்களை வைப்பதற்கு அதிக செலவாகுமே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதற்காகவே மத்திய அரசு மிகப்பெரிய மானிய திட்டத்தை அறிவித்துள்ளது. 1 கிலோவாட் வரை ரூபாய் 30,000 மானியமும், 2 கிலோவாட் வரை ரூபாய் 60,000 மானியமும், 3 கிலோவாட் மற்றும் அதற்கு மேல் அதிகபட்சமாக ரூபாய் 78,000 மானியமாக வழங்கப்படுகிறது. மீதமுள்ள தொகைக்கு மிக குறைந்த வட்டி விகிதத்தில் வங்கிகள் கடன் வழங்குகின்றன. இது ஒரு செலவு அல்ல, நீண்ட காலத்திற்கான ஒரு சிறந்த முதலீடு. இந்த சோலார் பேனல்கள் 25 ஆண்டுகள் வரை உழைக்கக்கூடியவை. இதற்கு பெரிய பராமரிப்பு தேவையில்லை. அவ்வப்போது தண்ணீரில் பேனல்களை துடைத்து சுத்தமாக வைத்திருந்தால் போதுமானது. நீங்கள் பகலில் உற்பத்தி செய்யும் மின்சாரத்தை பயன்படுத்தியது போக மீதமுள்ளது பொது மின் இணைப்பிற்கு செல்லும். இரவு நேரத்தில் நீங்கள் கிரிட்டில் இருந்து மின்சாரம் எடுப்பீர்கள். மாத இறுதியில் நீங்கள் கொடுத்த மின்சாரத்திற்கும் எடுத்த மின்சாரத்திற்கும் உள்ள வித்தியாசத்திற்கு மட்டுமே நீங்கள் பணம் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் முறை மிக எளிமையானது. PM சூர்யாகர் .gov.in என்ற இணையதளத்திற்கு செல்லுங்கள். உங்கள் மாநிலம் மின்சார விநியோக நிறுவனம் மற்றும் நுகர்வோர் எண்ணை பதிவிடுங்கள். உங்களுக்கு பிடித்த அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தை தேர்வு செய்து சோலார் பேனல்களை பொருத்துங்கள். நிறுவிய பின் தணிக்கை செய்யப்பட்டு உங்கள் வங்கி கணக்கிற்கே நேரடியாக மானிய தொகை வந்து சேரும். சூரிய ஒளி என்பது இறைவன் நமக்கு கொடுத்த இலவச வரம். அதை மின்சாரமாக மாற்றுவது நமது புத்திசாலித்தனம். இந்த திட்டத்தின் மூலம் மின்சார பில் 0 மாறுவதுடன் கார்பன் வெளியேற்றத்தை குறைத்து நம் பூமியை காக்கவும் நாம் உதவுகிறோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் வீட்டை ஒரு மின் உற்பத்தி நிலையமாக மாற்றுங்கள். இருளை விரட்டுவோம், சூரிய ஒளியில் நாட்டை உயர்த்துவோம். இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் PM சூர்யா கர் முஃப்த் பிஜ்லி யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: तो धीरे धीरे वो उसमें से बाहर आ सके। और ऐसे में क्रिएटिविटी की तरफ हम बच्चों को जितना ज्यादा जोड़ेंगे, और हमने ऐसे कुछ न कुछ कार्यक्रमों को आदत बनानी चाहिए।
1: Prime Minister Narendra Modi will participate in the centenary celebrations of Sri Ram College of Commerce in New Delhi today. Mr. Modi will also address the gathering on the occasion. Sri Ram College of Commerce, part of the University of Delhi, is one of India's premier institutions of higher education. It is a distinguished centre of learning in commerce, economics and management. The External Affairs Ministry has said three more Indian nationals, including a five-year-old child, have been rescued from the flood-hit Trishuli Bazar area of Nepal, bringing the total count of Indian evacuees to 169. Sharing broader updates on the safety of Indian nationals while briefing media in New Delhi yesterday, MEA spokesperson Randeep Jaiswal said 275 Indian nationals remain missing. He noted that 1,907 Indians have safely crossed over to Nepal from China. Mr. Jaiswal said that the Indian Embassy in Kathmandu is facilitating the return of Indian evacuees on flights back home. Meanwhile, the death toll from the floods in the Himalayan nation rose to 1,344 after rescue workers recovered more bodies from affected areas. The rising water levels of major rivers in Bihar, including Ganga, Gandak and Kosi, continue unabated. Flooding has affected 16 districts, while the situation remains serious in 14 districts, including Patna. According to the Water Resources Department, the Ganga River in Patna is flowing nearly 2 metres above the danger mark. In women's cricket, India will take on arch rivals Pakistan in the final Group A clash of T20 Asia Cup at Dubai International Stadium at 8 p.m. Indian Standard Time tonight. In badminton, Indian men's doubles pair Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty will take on Malaysian duo of Noor Mohammad Azreen Ayub and Tan Wee Kyong in the semi-final of the China Masters in Shenzhen today. And that is the end of this news bulletin.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 1:10. உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 நீலமலையோரம் கவின் மலையாளமும் சுந்தர தெலுங்கும் காந்தார கன்னட கானமும் இன்னிசை இந்தியும் பாடலாக ஒலிக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.
3: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
2: வண்ண வண்ண பூக்களில் முதலாவதாக மலரும் பாடல் ஹிந்தி மொழி பாடல்.

கேட்ட பாடல் யூசப் அவர்களின் பாடல் வரிகளில் ஷியாம் இசை அமைப்பில் ஏசுதாஸ் குரலில் நாடோடி காட்டு திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது. நேயர்கள் கேட்டரசித்துக் கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை ஆறு பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீலமலையோரம் கவின் மலையாளமும் சுந்தர தெலுங்கும் காந்தார கன்னட கானமும் இன்னிசை இந்தியும் பாடலாக ஒழிக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள். வண்ண வண்ண பூக்களின் நிறைவு பாடல்.

கேட்ட பாடலுடன் வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தலைப்புச் செய்திகள். மாணவ மாணவிகளை வடிவமைப்பதில் ஆசிரியர்கள் இன்றியமையா பணியாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் தெரிவித்துள்ளனர். சென்னையில் 396 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருதுகளை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வழங்கினார். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 155வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. வ.உ. சிதம்பரனாரின் தேசப்பற்றையும் தியாகத்தையும் என்றென்றும் நினைவு கூறுவோம் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். திமுக முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேரு மற்றும் அவரது உறவினர்கள் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மாணவ மாணவிகளின் அறிவுத்திறனை மேம்படுத்தி நல் மதிப்பீடுகளை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் இன்றியமையா பணியாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டு தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த தினம் தேசிய ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படும் நிலையில், புதுதில்லியில் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை 82 கல்வியாளர்களுக்கு குடியரசுத் தலைவர் வழங்கி உரையாற்றினார். ஆசிரியர்கள் மாணாக்கரிடம் அன்புடனும் பொறுமையுடனும் அவர்களின் நலனில் அக்கறை உடையவர்களாகவும் திகழ வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். பாடத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு ஆசிரியர்கள் மாணாக்கரை வடிவமைப்பதில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் பெற்றோர்களும் பாதுகாவலர்களும் சமூகமும் மாணவர்கள் உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அர்ப்பணிப்பு மிகு ஆசிரியர்களால் நம் நாடு உலகளாவிய முன்னோடி நாடாக உருவெடுக்கும் என்று குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்களுடன் புதுதில்லியில் கலந்துரையாடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, மாணவர்களின் வாழ்வில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை ஏற்படுத்தி அவர்களின் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பாராட்டு தெரிவித்துள்ளார். புத்தகங்கள் பாடத்திட்டங்களை தாண்டி உலகியலுக்கு ஏற்ற திறன் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தினார். கைபேசி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களின் தேவையற்ற பயன்பாட்டை தவிர்க்க விளையாட்டுகளில் குழந்தைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என கூறிய பிரதமர், கல்வியுடன் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். ஆங்கிலேயருக்கு எதிரான விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து சுதேசி உணர்வை மக்களிடையே விதைத்த வ.உ.சியின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவோம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆசிரியர்களின் தன்னலமற்ற அர்ப்பணிப்பும் வழிகாட்டுதலும் மாணாக்கரின் எதிர்காலத்தை மேலும் ஒளிமயமாக்கட்டும் என வாழ்த்தியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த 396 ஆசிரியர்களுக்கு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் நல்லாசிரியர் விருதுகளை வழங்கினார். இவ்விருதுகள் தங்கள் பணியை ஆர்வத்துடன் தொடர ஊக்கமளிப்பதாக விருது பெற்ற திருச்சி மாவட்ட ஆசிரியைகள் எமது செய்தி பிரிவிடம் தெரிவித்தனர்.
1: என்னுடைய பெயர் ஆனந்தி. கடந்த 19 வருஷமா SBI UA மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல சயின்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த வருஷத்துக்கான தமிழக அரசோட டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது கிடைச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு. மாணவர்கள் கல்வியில சாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் உதவிகள் செய்ய முடியும், என்னெல்லாம் அவங்களுக்கு கைட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணேன். நான் செஞ்ச சின்ன சின்ன விஷயங்களுக்காக தமிழக அரசு எனக்கு விருது கொடுத்து என்னோட பணியை அங்கீகரிச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
2: என்னுடைய பெயர் முனைவர் கா பழனியம்மாள். 30 ஆண்டுகாலமாக ஆசிரியர் பணியில் இருக்கும் நான் பூவாலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிகின்றேன். ராதாகிருஷ்ணன் விருது இந்த ஆண்டு எனக்கு கிடைச்சிருக்கு. என்னுடைய இந்த பணிக்கு அரசு கொடுத்த ஒரு அங்கீகாரமாகவும், இந்த பணியில நான் தொடர்ந்து செயல்படுவதற்கு ஒரு ஊக்க மருந்தாகவும் அமைந்திருக்குது.
0: கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 155வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில், நாட்டின் விடுதலைக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனாரின் தேசப்பற்றையும் தியாகத்தையும் என்றென்றும் நினைவு கூறுவோம் என தெரிவித்துள்ளார். அரசியல் மட்டுமன்றி பொருளாதார விடுதலையை முன்னெடுக்கும் வகையில் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய அன்னாரது முயற்சி மக்களின் தற்சார்பு உணர்விற்கு புதிய எழுச்சியை ஏற்படுத்தும் என முதலமைச்சர் கூறியுள்ளார். சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள அன்னாரது திருவுருவப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், டாக்டர் அருண்ராஜ், திரு வெங்கடரமணன், திரு ராஜ்மோகன், திரு ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கோவை வ.உ.சி. மைதானத்தில் உள்ள சிதம்பரனார் சிலைக்கு மாநில அமைச்சர் திரு சம்பத்குமாரும், மதுரை சிம்மக்கல் பகுதியில் உள்ள சிலைக்கு மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமாரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வ.உ. சிதம்பரனார் பிறந்த இடமான தூத்துக்குடி ஒட்டப்பிடாரத்தில் உள்ள அன்னாரது இல்லத்தில் நிறுவப்பட்டுள்ள முழு உருவ சிலைக்கு ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று தமிழகம் வருகிறார். கிண்டியில் நடைபெறும் இதய நோய்களுக்கான அதிநவீன சிகிச்சைகள் குறித்த தேசிய மருத்துவர்கள் மாநாட்டில் பங்கேற்கும் அவர், தினமலர் நாளிதழின் 75வது ஆண்டு நிறுவன நாள் கொண்டாட்டங்களில் பங்கேற்று சிறப்பு தபால் தலையையும் வெளியிடுகிறார். கேரள மாநிலம் திருச்சூர் அருகே நள்ளிரவு நேரிட்ட சாலை விபத்தில் திண்டுக்கல் தனியார் பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். இவர்கள் சென்று கொண்டிருந்த கார் நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திமுக முன்னாள் அமைச்சர் கே என் நேரு மற்றும் அவரது சகோதரர்களின் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி, சென்னை, கோவையில் உள்ள திரு கே என் நேருவின் வீடுகள், அலுவலகங்கள் உள்ளிட்ட 10 மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை கண்காணிப்பாளர் திரு மணிகண்டன் தலைமையில் 15 பேர் கொண்ட குழு சோதனையில் ஈடுபட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறையில் 1020 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் இந்த சோதனை நடைபெறுகிறது. இதனிடையே மதுரையில் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் திரு நிர்மல்குமார், இந்த சோதனை எவ்வித பழிவாங்குதல் நடவடிக்கையும் கிடையாது என்று கூறியுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்பாடுகளில் தலையிடும் உரிமை யாருக்கும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். கோவை மாவட்டம் மதுக்கரையில் தனியார் சிமெண்ட் தொழிற்சாலையால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாத வகையில் அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். கோவையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், சுற்றுச்சூழல் மாசுவால் மக்களின் ஆரோக்கியம் பாதிக்காத வகையில் உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றார். தவேகா கூட்டணியில் பெயர் வரும் 9 தேதி அறிவிக்கப்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், அன்றைய தினம் சென்னை அருகே பனையூரில் நடைபெறும் கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் கூட்டணியின் பெயர் இறுதி செய்யப்படும் என்றார். இதனிடையே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளனை நேரில் சந்தித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் அருண்ராஜ் உள்ளிட்டோர் இன்று அழைப்பு விடுத்துள்ளனர். உலக முதுகு தண்டுவட பாதிப்பு விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இத்தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா துவக்கி வைத்தார். வேலூரில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 100 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: இன்று வேலூரில் உலக முதுகு தண்டுவடம் பாதிப்பு தினம் குறித்த விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 100 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று இருசக்கர வாகனம் ஓட்டும்போது தலைக்கவசம் அணிவது, செல்போன் பயன்படுத்துவதை தவிர்ப்பது, அதிக வேகம் மற்றும் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது, அதிவேகத்தை தவிர்ப்பது உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வேலூரில் இருந்து மோகன்.
0: பெரம்பலூர் மாவட்டம் ஒகளூர் கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி தலைமையில் வரும் 9 தேதி நடைபெறவுள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் வரும் 17 தேதி நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு கௌரவ் குமார் இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் தெத்துக்காடு கிராமத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு முகாம் இன்று தொடங்கியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை மலேசியாவின் ஆயுப் கியோன் இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் துபாயில் இன்றிரவு 8 இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. US ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் வீனஸ் இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவ மாணவிகளை வடிவமைப்பதில் ஆசிரியர்கள் இன்றியமையா பணியாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் தெரிவித்துள்ளனர். சென்னையில் 396 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருதுகளை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வழங்கினார். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 155வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. வ.உ. சிதம்பரனாரின் தேசப்பற்றையும் தியாகத்தையும் என்றென்றும் நினைவு கூறுவோம் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். திமுக முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேரு மற்றும் அவரது உறவினர்கள் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8 நேரம் 1:55. மறுபடியும் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: Rajasthan and West Madhya Pradesh for today. And now, before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu says Viksit Bharat will only be possible with quality education, confers national awards on 48 school teachers. Prime Minister Narendra Modi urges teachers to go beyond textbooks while shaping lives of students, also calls for less screen time, more sports activities for children. Prime Minister to address centenary celebrations of Sri Ram College of Commerce in New Delhi this evening. Bihar flood situation remains critical in 14 districts. Relief and rescue operations underway. India delivers 95 tons of relief material to flood-hit Nepal to send more supplies and Bailey bridges. In badminton, Indian men's doubles pair of Satvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty to face Malaysian duo in Chinese Masters semi-final in Shenzhen this evening. And in women's cricket, India to take on arch-rivals Pakistan in final Group A clash of T20 Asia Cup in Dubai tonight. And with that, we end the midday news.
1: Akashvani. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். ஆசிரியர் தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் இவ்விருதுகளை அவர் வழங்கினார். தமிழகத்தைச் சேர்ந்த இருவர் உள்பட 48 பேர் இந்த விருதுகளை பெற்றுக் கொண்டனர். மதுரை பி எம் ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி அமுதா இவ்விருதினை பெற்றுக் கொண்டார்.
2: அமுதா ஜே, கேந்திரிய வித்யாலய சங்கடன்.
1: தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு தங்கராஜுக்கு குடியரசுத் தலைவர் விருதை வழங்கினார்.
2: தங்கராஜ் எம், தமிழ்நாடு.
1: இந்த விருது பெற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று திரு தங்கராஜ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: இந்த விருது எனக்கு பெருமை சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் என் மாணவர்கள் நலன் சார்ந்து செயல்படக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு, ஊர் பொதுமக்களுக்கு, தன்னார்வலர்களுக்கு, மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு, என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு, என் பள்ளிக்கு நன்கொடை அளித்த நன்கொடையாளர்களுக்கு, தன்னார்வ அமைப்புகளுக்கு, என்ஜிஓ அமைப்பிலிருந்து வரக்கூடிய அந்த அன்பர்களுக்கு அனைவருக்கும் இந்த விருதினை சமர்ப்பிக்கிறேன். அதோடு சேர்த்து மட்டுமல்லாமல் நான் பிறந்த கிராமம் சொக்கம்பட்டி என்ற கிராமம், அந்த கிராமத்திற்கும் நான் வந்து நன்றி கடன் பட்டுள்ளேன். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் இந்த பள்ளிக்கு உதவி செய்துள்ளார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு நல்ல நிகழ்வு. அதோடு மட்டுமல்ல, நான் வாழக்கூடிய இந்த தென்காசி மாவட்டத்திற்கு உள்ள எல்லா பெரியோர்களுக்கும் இந்த விருதினை நான் சமர்ப்பிக்கின்றேன்.
1: இதேபோல் மற்றொரு விருதாளர் திருமதி அமுதா, ஆசிரியர் பணியை சிறப்பாக மேற்கொள்ள உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக எமது செய்தியாளரிடம் கூறினார்.
4: இந்த அவார்டு கிடைச்சதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பிளஸ் பெருமையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அவார்டை வந்து நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு தான் டெடிகேட் பண்றேன். பிகாஸ் நான் என்ன இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கிறேனோ, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை மதர் அண்ட் ஃபாதர் தான். அவங்க ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன்ல தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் மை டீச்சர்ஸ் ஆல்சோ. இந்த அவார்டை வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிருக்காங்க, என்கரேஜ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைம் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்னோட குழந்தைங்க. நான் குட்டி குழந்தைங்களோட இருக்கிறதுக்கு எப்பவுமே ரொம்ப விரும்புவேன். அண்ட் அதுதான் என்னோட பேஷன். குழந்தைங்களுக்கு நிறைய நல்லா செய்ய முடிஞ்சுது. அது எல்லாத்தோட அவுட்புட்டோ தான் இன்னைக்கு சொல்லணும், ஐ குட் கெட் திஸ் அவார்டு. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தேர் சப்போர்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன்.
1: ஆசிரியர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள், தமிழக முதலமைச்சர் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும்

0: நடக்கும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் தேசிய நல்லாசிரியர் விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் உரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கைபேசி பயன்பாட்டை மாணவர்கள் குறைப்பதற்கும் ஆசிரியர்கள் உதவிட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். ராஜாளி கழுகுகளை பாதுகாப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். சர்வதேச ராஜாளி கழுகுகள் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் இந்த வகை கழுகுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இவற்றை பாதுகாக்க மக்களும் இந்நாளில் உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு புபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். நாட்டுக்காக தம் வாழ்நாளையே அர்ப்பணித்த தியாகி கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் என்று தமிழக அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த தினத்தையொட்டி கோவையில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: சுதந்திர போராட்ட தியாகி சைக்கிளத்தை செம்மல் கப்பல் ஓட்டிய தமிழன் சுதேசி கப்பலை நமது நாட்டுக்காக இயக்கிய ஒரு தமிழர். அவர் 155வது பிறந்த தினம். நாட்டுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு தியாகி. அவருக்காக மரியாதை செலுத்துவது ஒவ்வொரு தமிழனுக்கு உண்டான கடமை. அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு சுதந்திரத்திற்காக ஒவ்வொரு தமிழரும் எந்த அளவுக்கு போராடினாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு இளைஞர்களுக்கு வரக்கூடிய தலைமுறை தெரியப்படுத்த வேண்டும் என்பது நமது கடமை. இப்பொழுது மத்திய சிறைச்சாலை காரமடை பிளிச்சி பகுதியில் வந்து அமைவுள்ளது. அதை இடமாற்றம் செய்யப்போம். அதனால அங்கிருக்கக்கூடிய சக்கை பொதுமக்கள் மற்ற இளைஞர்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு அவருடைய தியாக தெரிந்து கொள்ளும் வகையில் அதை காட்சிப்படுத்த வேண்டும் என்பது நமது கோரிக்கை. முதலமைச்சர் கவனத்துக்கு வந்து செஞ்சிருக்கோம். நல்ல முடிவுகள் கூடிய விரைவில் அறிவிப்பாங்க.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழகத்தில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவின் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். திரு கே என் நேருவுக்கு சொந்தமான இடங்களிலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இது என்று திரு கே என் நேரு கருத்து தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இது என்று சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். இதற்கெல்லாம் திமுக அஞ்சாது என்றும் சட்ட ரீதியாக அனைத்தும் எதிர்கொள்ளப்படும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். இந்த மாணவர்கள் சென்று கொண்டிருந்த கார் திருஷூர் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்கள் திண்டுக்கல்லைச் சேர்ந்த பொறியியல் மாணவர்கள் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். மத்திய பிரதேசத்தில் சுங்கச்சாவடிகளில் தடையின்றி வாகனங்கள் செல்லும் வசதி முதல் முறையாக பாண்டா சுங்கச்சாவடியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. போபால் தேவாஸ் வழித்தடத்தில் உள்ள இந்த சுங்கச்சாவடியில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனங்கள் கடக்க இயலும் என்று அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராகேஷ் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முன்னோடி திட்டமாக இந்த வசதி தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் வெற்றியை பொறுத்து பிற சுங்கச்சாவடிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கட்டணம் வசூலிக்கப்படவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட வாகனங்களுக்கு மின்னணு ரசீது வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட உரிமையாளர்கள் 3 நாட்களுக்குள் சுங்க கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்றும் இல்லையென்றால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் திரு ராகேஷ் சிங் கூறினார். அசாம் அரசு பள்ளிகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் அம்மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. இது தொடர்பாக 6 நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அம்மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ரனோஜ் பெகு கூறியுள்ளார். பள்ளிக்கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்த இது உதவிடும் என்றும் சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். திரிபுராவில் சரணடைந்த தீவிரவாதிகள் 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மேற்கொண்டு வரும் போராட்டம் 2வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களில் இதுவரை 169 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். திரிஷூலி பசார் பகுதியிலிருந்து 5 வயது குழந்தை உள்பட 3 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 275 இந்தியர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியா இதுவரை 95 டன் நிவாரணப் பொருட்களை நேபாளத்திற்கு அனுப்பியுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கோவில் எபோலா பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3072 அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 6000 மேற்பட்டோர் எபோலாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எபோலாவை கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்க நிதியுதவி கோருவது உள்பட 6 மாத கால திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் நிதேஷ்குமார் நவீன் சிவகுமார் ஆகியோரும், இரட்டையர் பிரிவில் ஹர்திக் மகர் சிராக் பரீதா இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சுமதி சிவனும், ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் சசாங்குமார் மற்றும் சிராக் பரீதாவும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் நவீன் சிவகுமார் சூரியகாந்த் யாதவ் இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம் உட்பட 37 பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு முதல் ஆட்டங்களில் வெற்றி பெற்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. மகளிர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 2:25.
1: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
2: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
3: என்ன, உண்மையாவா?
4: உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
5: 1800-419-1800 and 1097.
6: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
0: சைவம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓட்டி எஃப்எம் 101.8. நேயர்கள் கேட்க இருப்பது மேட்னி டைம். இன்றைய மேட்னி டைம் நிகழ்ச்சியில படையப்பா திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக

கேட்ட பாடல் வைரமுத்து பாடல் வரிகளில் ஏ ரஹ்மான் இசையமைப்பில் மனோக்குரலில் ஒலித்தது. மேட்டி டைம் நிகழ்ச்சியில் நம்ம பழைய பாத்திரப்பட்டிலிருந்து பாடல்களை கேட்டுட்ருக்கோம். இந்த திரைப்படமானது 1999 ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வெளியானது. இந்த திரைப்படத்தோட இயக்குனர் KS ரவிக்குமார். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் ஏ ரஹ்மான். அவரின் இசையமைப்பில் மீண்டும் ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் OTFM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

வைரமுத்து பாடல் வரிகளில் ஏ ரஹ்மான் இசையமைப்பில் ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீராம் நித்யா ஸ்ரீ குரல்ல இந்த பாடல் கேட்டோம். மேட்னி டைம் நிகழ்ச்சியில நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது படையப்பா திரைப்படத்திலிருந்து பாடல்கள். இந்த படையப்பா திரைப்படத்துல ரஜினிகாந்த் வந்து ஹீரோவா இருக்காரு. அதுல அவருடைய பெயர் படையப்பா, ஹீரோயினா சௌந்தர்யா இருக்காங்க. அவங்களுடைய பெயர் வசுந்தரா. இந்த திரைப்படத்துல ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு சூப்பரான நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய பெயர் நிலாம்பரி. இந்த படம் வந்து ரொம்ப ஒரு மாபெரும் வெற்றி அடைந்தது. இந்த படத்திலிருந்து அடுத்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

வைரமுத்து பாடல் வரிகளில் ஏ ரஹ்மான் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஹரிணி இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். மேட்னி டைம் நிகழ்ச்சியில படையப்பா திரைப்படத்திலிருந்து ரொம்பவே சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததா படையப்பா திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்ற டைலாக்ஸ்லாம் ரொம்ப ஒரு ஃபேமஸா இருந்துச்சு. ஏன் வழி தனி வழி அப்படின்ற டைலாக்கும் அதிகமாக ஆசைப்படுறவங்களும் ரொம்ப அதிகமாக கோவப்படுறவங்களும் வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை அப்படின்ற டைலாக்கும் இன்றளவும் ரொம்ப பேசப்பட்டு தான் வருது. ஸோ இதே மாதிரி நேயர்கள் எல்லாருமே வாழ்க்கையில் எதுக்குமே அதிகமாக ஆசைப்படாமலும் அதிகமாக கோவப்படாமலும் வளமுடன் வாழ வாழ்த்துக்களுடன் மேட்னி நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் மதுரை மாவட்டம் பேரையூர், திருமங்கலம் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், கடலூர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, புதுச்சேரி மாவட்டம் திருக்கண்ணூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மதுரை விமான நிலையம், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், வேம்பாக்கம், விருதுநகர் மாவட்டம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சிவகங்கை, விருதுநகர் இடபிள்யூஎஸ், மின்னல் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கலவை PWD, பம்பாரணை, திருப்பத்தூர், மானாமதுரை, தூத்துக்குடி, சிவகிரி, செய்யார் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சோழவந்தான், வந்தவாசி, ராணிப்பேட்டை AWS, சோளிங்கர், ஆற்காடு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலை குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் தர்மபுரி, கரூர், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் 3.1 டிகிரி முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையாக 40 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவாக உள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக தமிழ்நாட்டின் சமவெளி பகுதியில் 23.1 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. இன்று சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை தொடங்கி 11ஆம் தேதி வரை மதுரை, விருதுநகர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், நாமக்கல், கரூர், பெரம்பூர், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காவேரி டெல்டா பகுதிகளில் இன்று தொடங்கி 11ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் பலத்த காற்று இடி மின்னலுடன் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று தொடங்கி 11ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் காற்றுடன் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 30.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.9 டிகிரி செல்சியஸ். கன்னியாகுமரியில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழ்நாடு கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: நேரம் 3 மணி, நீ கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். தமிழகத்தைச் சேர்ந்த 2 உட்பட 48 பேர் இந்த விருதுகளை பெற்றுக் கொண்டனர். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த 396 ஆசிரியர்களுக்கு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் நல்லாசிரியர் விருதுகளை வழங்கினார். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ராஜாளி கழுகுகளை பாதுகாப்பதற்கு பல்வேறு நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாட்டுக்காக தம் வாழ்நாளையே அர்ப்பணித்த தியாகி கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் என்று மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவின் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று திமுக தெரிவித்துள்ளது. கேரளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். காங்கோவில் எபோலா பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3072 அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. உலகக்கோப்பை பிக்கல் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு முதல் ஆட்டங்களில் வெற்றி பெற்றது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் இவான் கிங் இணை 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நிலையத்தில் நேரம் 3:02.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. அறிவை விதைக்கும் ஆசான்கள். கல்வியை காட்டிலும் ஒழுக்கமே ஒரு மனிதனை உயர்த்தும். மாணவர்கள் தவறு செய்யும் பொழுது அதை சுட்டிக்காட்டி அவர்களை நல்வழிப்படுத்துபவர்கள் ஆசிரியர்கள். அத்தகைய சிறப்பு பணியில் தங்களை அர்ப்பணிக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் ஊட்டிஎஃப்எம் சார்பாக ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சியில் இணைவோம். பஞ்சாயத்து யூனியன் இடைநிலை பள்ளி மேல்கவட்டியில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரியும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை பெற்ற கிறிஸ்டினா சாரா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.
4: ஹலோ மேம், வணக்கம்.
5: வணக்கம் மேம்,
4: உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க மேம்.
5: என்னோட பேர் கிறிஸ்டினா சாரா. நான் வந்து செகண்ட் கிரேட் டீச்சர், பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் மேல்கவட்டி அப்படிங்கிற கிராமத்துல, உதகை ஒன்றியம் நீலகிரி மாவட்டத்துல இடைநிலை ஆசிரியராக கடந்த 16 நான் பணியாற்றி வருகிறேன்.
4: மேம், 16 வந்துட்டு ஒரு ஆசிரியரா நீங்க பணிபுரியறீங்க இல்லையா, சோ இந்த ஆசிரியர்களுக்கு என்னென்ன திறப்புகள் இருக்கு ஆசிரியரா இருக்கிறதுல?
5: அதாவது நான் ஒரு இடைநிலை ஆசிரியர், அதாவது 1-5 ஹேண்டில் பண்ற டீச்சர்ஸ். அந்த டீச்சர்ஸ் வந்து எப்போதுமே எப்படி இருப்பாங்கன்னா, டீச்சர்ஸ் தான் வந்து அவங்களுடைய செகண்ட் பேரண்ட் அப்படின்னு சொல்லலாம்.

0: குழந்தைங்க 5 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க, அதோட அவங்க பயணிக்கிறது டீச்சர்ஸ் கூட தான். சோ அந்த சின்ன குழந்தைங்க வந்து, அதாவது நம்ம அந்த சைக்காலஜி படிச்சுதான் வரும் இல்லைங்களா, அப்ப அந்த சின்ன குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன மாதிரி நடந்துட்டா அவங்க வந்து ஈஸியா நம்ம கூட மூவ் பண்ணி அந்த கற்றல் விளைவுகளை அவங்க வந்து அடைவாங்க அப்படிங்கறதுக்கான ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் நம்ம அங்க போடுறோம். அதாவது அந்த குழந்தைங்களோட லெவல்கே நம்ம இறங்குறோம், குழந்தைங்களோட குழந்தைங்களாவே மாறி ஒரு பயத்தை ஃபர்ஸ்ட் போக்குறோம் நம்ம. அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கி அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த கற்றலை வந்து அவங்களுக்குள்ள நம்ம ஊக்குவிக்கிறோம். சோ அந்த வகையில என்ன பொறுத்த வரைக்கும், அதாவது 1 to 5 ஹேண்டில் பண்ற டீச்சர்ஸ் வந்து ஒரு அம்மா மாதிரி ஒரு அப்பா மாதிரி தான் அந்த குழந்தைங்களோட டிராவல் பண்ண வேண்டி இருக்குங்க. இந்த காலகட்டத்துல அவங்க வந்து அதிகமான தொழில்நுட்பங்களை அவங்க வந்து விரும்புறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கல்வி முறை அமைஞ்சிருக்கு, அதுல நிறைய மாற்றங்களும் வந்திருக்கு. சோ அது அந்த வகையில அந்த குழந்தைங்களை வந்து அவங்களுக்கு ஏத்த முறையில நம்ம கொண்டு போறது ஒரு நல்ல நடைமுறைன்னு நான் நினைக்கிறேன்.
1: ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. ஏன்னா வந்து அடி எடுத்து வைக்கிறதே ஆரம்ப பள்ளியில தான் ஒரு குழந்தை. சோ அந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. இப்ப நீங்க வந்து ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சதுக்கு முக்கிய காரணம் ஏதாவது இருக்கா?
0: ஆமாங்க, கண்டிப்பா. நான் வந்து சின்னதுலயே வந்து டீச்சர் ஆகணும், அதாவது குழந்தைங்க எல்லாம் விளையாடுவாங்க, நான் வந்து டீச்சர் விளையாட்டுதான் விளையாடுவேன் வீட்டுல என்னோட தம்பியை வச்சுட்டு. அதுக்கு காரணம் என்னோட அம்மா. என்னோட அம்மா வந்து அவங்க ஒரு எய்டட் ஸ்கூல் டீச்சர், அவங்க பெத்லஹேம் ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணாங்க. அவங்க ஒரு ஒரு பெஸ்ட் டீச்சர். அவங்க எப்படி வந்து அந்த குழந்தைங்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, அவங்களோட கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும், அவங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கும்னு சின்ன வயசுல இருந்து அவங்களோடவே இருந்து நான் அதை வந்து கவனிச்சிருக்கேன். அது என்னோட மனசுல உள்வாங்க, அது உள்ள பதிஞ்சிருக்கு. அந்த ஒரு ஆசைதான் எனக்குள்ளார அப்படியே வளர்ந்துட்டு வந்திருக்கு. அது வந்து நாளடைவுல அது ஒரு ஆசிரியராகவே மாறணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஆசிரியர் பயிற்சியில நான் என்னோட அம்மா சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறமா என்னோட அம்மா மாதிரியே நான் வந்து ஒரு டீச்சரா இன்னைக்கு நான் நிக்கிறேங்க. அவங்க இன்னைக்கு உயிரோட இல்ல, இருந்தாலும் அந்த பிளெஸிங் வந்து எனக்கு அவங்கள்ட்ட வந்து கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேங்க.
1: ஓகே, அதாவது ஒரு ரோல் மாடல் வந்து உங்களுக்கு அம்மாவே இருந்திருக்காங்க இல்லையா, ஒரு சிறந்த ஆசிரியரா இருந்திருக்காங்க. ஓகே, இப்ப ஒரு நல்ல டீச்சர் அப்படின்னாக்கா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 3 பண்புகள் ஷார்ட்டா எப்படி சொல்வீங்க?
0: அதாவது குழந்தை மைய கற்றலா தாங்க இருக்கணும். அதே போல வெறும் பாடங்களையோ ஒரு பிரிண்டட் மெட்டீரியல்ஸையோ வச்சு நம்ம வந்து பாடங்களை சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம்னா இந்த கால குழந்தைங்க அது வந்து சரிப்பட்டு வராதுங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி செயல்பாடுகள், அதுக்கப்புறமா அந்த அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, தொழில்நுட்ப உதவிகள் எல்லாம் இப்ப நிறையவே இருக்கு. இப்போ அரசு பள்ளி ஆசிரியர் அப்படிங்கிற முறையில நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல தனியார் பள்ளிகளுக்கு ஈக்குவலா வந்து எல்லா தொழில்நுட்பமும் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கு, அதுக்கப்புறமா தனித்தனியா சிஸ்டம்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் நமக்கு யூபிஎஸ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க, வைஃபை இருக்கு. என்ன இல்ல அந்த அளவுக்கு வந்து தனியார் பள்ளியை மிஞ்சுற அளவுக்கு அரசு பள்ளிகள் இன்னைக்கு வந்து நிறைய வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் பயன்படுத்தி அந்த குழந்தைங்களுடைய அதாவது கற்றலை வந்து ரொம்ப எளிய முறையில ஆசிரியர்கள் வந்து சொல்லித்தர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இப்ப அமைஞ்சிருக்குங்க.
1: ஓகே மேம், சூப்பர். அதாவது ஒரு மாணவன் வந்து தோல்வி அடைந்தார், அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு தோல்வி வந்துருச்சு அப்படின்னா, ஒரு ஆசிரியரா நீங்க வந்து அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன?
0: அந்த தோல்விங்கிற இதையே நம்ம வந்து நிறைய கதைகள் மூலமாகவும், அதாவது தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்திலேயே வந்து நிறைய விழுமிய கல்விகள் எல்லாம் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இந்த வருஷம் இந்த நியூ டெக்ஸ்ட் புக்லயே இன்னொரு பீரியட் ஒன்னு ஆட் பண்ணி அதுல வந்து நிறைய விழுமிய கல்வி, வாழ்க்கைக்கு தேவையான விழுமியங்கள் எல்லாம் வந்து அவங்க கதை மூலமா நிறைய கத்துக்கிறாங்க. சோ அதுக்காக ஒரு வேல்யூ எஜுகேஷன் இதெல்லாமே இருக்குங்க. அதெல்லாம் வந்து ஒரு முறையா ஒரு கதை மூலமா அது சொல்லிக் கொடுக்கும் போது மாணவர்கள் வந்து இந்த பிஞ்சு வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து அந்த பயம், அந்த தோல்வி அப்படிங்கறதே வந்து நம்ம அறவே நீக்க முடியும். அதுக்கு ஆசிரியர் கண்டிப்பா ஒரு வழிகாட்டியா அமையலாம் அப்படிங்கறது என்னுடைய கருத்துங்க.
1: தேங்க்யூ, தேங்க்யூ மேம். கண்டிப்பா சில மாணவர்களுக்கு வந்து ஊக்கப்படுத்தக்கூடியதா இருக்கு உங்களுடைய சொற்கள். உங்களுடைய ஆசிரியர் பணியில உங்களால மறக்க முடியாத தருணங்கள் சம்பவங்கள் ஏதாவது இருக்கா?
0: கொரோனா டைம்லங்க பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வந்து சாத்தியிருந்தாங்க, ஸ்கூல்ல எதுவுமே திறக்கல. அப்ப அந்த டைம்ல வந்து என்னோட குழந்தைகள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண, ஒரு யூடியூப் சேனல்ல, அதாவது என்னோட யூடியூப் சேனல்ல நான் வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சேன். அது வந்து பெற்றோர்கள்கிட்ட வந்து நான் வாட்ஸ்அப் மூலமா போய் சேர்ந்தது. அது வந்து அரசு பள்ளிகள் என்கிட்ட படிச்ச குழந்தைகள் மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்க குழந்தைங்க எல்லாம் உட்கார்ந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்காங்க. அதன் மூலமா குழந்தைங்க வந்து மொபைல் போனை வச்சுட்டு வேற ஏதேதோ பாக்குற நேரத்துல அந்த குழந்தைகள் வந்து அந்த யூடியூப் மூலமா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கத்துக்கிட்டாங்க. இது முக்கியமா ட்ரைபல் பிள்ளைங்களுக்கும் போய் சேர்ந்திருக்குங்க. அது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு உண்மை இருந்தது. அந்த ஊர் மக்களே என்கிட்ட சொன்னாங்க, அப்புறம் நானும் அந்த மக்களை போய் மீட் பண்ணுங்க. சோ அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. என்னோட யூடியூப் சேனல் வந்து அந்த டைம்ல போய் சேர்ந்தது, குழந்தைங்க நிறைய வந்து கத்துக்கிட்டாங்க.
1: ஆமா,
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவை விதைக்கும் ஆசான்கள், ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சி.
1: மேம், இப்ப உங்க லைஃப்ல நீங்க வந்து ஒரு டீச்சரா வந்து நிறைய விஷயங்கள், நிறைய மாணவர்களை வந்து 16 வருடங்களா பாத்திருப்பீங்க. சோ உங்களுடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்னா என்ன இருக்கு மேம்?
2: என்னுடைய அச்சீவ்மெண்ட் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து இந்த கடந்த 5 வருடத்துக்கு முன்பாக எண்ணம் எழுத்தும் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டது. அதாவது கொரோனா டைம்ல வந்து குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு வராததுனால அந்த 21 மாசம் வந்து கற்றல் இடைவெளி ஆயிடுச்சுங்க. சோ அதை நிரப்புறதுக்காக முதல் என்ன பண்ணாங்க, தமிழக அரசு வந்து இல்லம் தேடி கல்வி அப்படின்னு ஒரு வாலண்டியர்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு நான் தான் ட்ரைனிங் கொடுத்தேன். அதாவது நீலகிரி மாவட்டத்துல உதவி ஒன்றியத்துல அனைத்து ஆசிரியர்களுக்கு மட்டும் இல்லாம இந்த இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு எல்லாம் நான் வந்து ட்ரைனிங் கொடுத்தேங்க.

0: ஸ்கூல்ல நான் இருக்கேன்.
1: ஓகே.
0: அப்போ அந்த எமரால்டு ஸ்கூல்ல நான் ஒர்க் பண்ணும்போது அங்க வந்து ஸ்டேட் லெவல்ல நான் வந்து ஒரு மாடல் கிளாஸ் ரூம் உருவாக்கினேன். அந்த மாடல் கிளாஸ் ரூம் வந்து அதாவது டீச்சர்ஸ்க்கு வந்து டெலிகிராம் அப்படிங்கிற ஒரு தன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஷேர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்ப அதுல நான் வந்து என்னுடைய எண்ணெய்த்தும் வகுப்பறைய நான் அதுல வந்து போஸ்ட் பண்ணிருந்தேன். அது வந்து டைரக்டர் அளவுக்கு போய் எஸ்சிஆர்டி டைரக்டர் அளவுக்கு போய் அங்க இருந்து இந்த டீச்சர் யாரு அவங்க வந்து போய் நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்வி டிவில இருந்து ஒரு குரூப் வந்து சென்னையில இருந்து நீலகிரியை நோக்கி என்னோட ஸ்கூலை தேடி என்னை தேடி வந்தாங்க. அப்ப அவங்களுக்கான எல்லா வசதிகளையும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் செய்து கொடுத்தாங்க கோத்தகிரி. அவங்க வந்து இங்க ஒரு வாரம் தங்கியிருந்து என்னோட வகுப்பறையை வந்து ஃபுல்லா கல்வி டிவிக்காக அவங்க ஷூட் பண்ணி நான் நிறைய வீடியோஸ் அவங்களுக்காக நான் வந்து பண்ணுங்க. இது வந்து இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அரசினுடைய ஒரு அங்கீகாரம். அதன் மூலமா நான் வந்து நிறைய கல்வி டிவிக்காக கான்ட்ரிபியூஷன் பண்ணேன். நான் சென்னைக்கெல்லாம் போவேன், நிறைய வீடியோ ஷூட் எல்லாம் பண்ணிருக்கேங்க. டயட் கோத்தகிரிலயும் நான் வந்து வீடியோ ஷூட் எல்லாம் பண்ணி நாங்க சென்னைக்கு அனுப்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா எஸ்சிஆர்டி டைரக்டர் மதிப்பிற்குரிய இயக்குனர் அம்மா அவங்க வந்து அவரோட தனிப்பட்ட விதத்துல வந்து என்ன நிறைய பாராட்டியிருக்காங்க. என்னுடைய ஸ்டார் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தையும் எனக்கு கொடுத்திருக்காங்க. என்னோட வீடியோஸ் எல்லா கியூஆர் கோட் அங்கீகாரமும் கிடைச்சிருக்குங்க. கடந்த 5 வருஷமா அந்த என்னும் எழுத்துக்கு ஸ்டேட் லெவல்ல போய் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு வந்து இங்க நான் வந்து மாவட்ட அளவிலையும் அதாவது பிளாக் லெவல்லையும் ஊட்டி பிளாக் லெவல்லையும் நான் வந்து டீச்சர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணிருக்கேங்க. பிரைமரி டீச்சர்ஸ் 1 to 5 ஹேண்டில் பண்ற அனைத்து டீச்சர்ஸையும் நான் வந்து ட்ரைனிங் கொடுத்து என்ன மாதிரியே அவங்களும் வகுப்பறையில சிறப்பா செயல்படுறதுக்கு என்னென்ன நுணுக்கங்கள் என்னென்ன புதிய நடைமுறைகள் வந்துச்சோ அதை வந்து நான் ட்ரைனிங் மூலமா அவங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேங்க. என்னை சார்ந்த அனைவருக்கும் என்னை பற்றி தெரியுங்க. சோ அந்த ட்ரைனிங் எல்லாம் வந்து மிக சிறந்த முறையில நான் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். அது போக வந்து மாஸ்டர் ட்ரைனர் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட்டும் வாங்கியிருக்கேங்க. அது வந்து ஏற்காடுல ரெசிடென்சியல் ட்ரைனிங் அட்டன் பண்ணி அந்த ஒரு சர்டிபிகேட்டையும் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ அதாவது 5 வருஷ காலமா நினைவேற்றும் திட்டம் இருந்துச்சு இல்லைங்களா, அதுல வந்து ஒவ்வொரு டேர்ம்லயும் புக்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். அடுத்தடுத்து அடுத்தடுத்து புக்ஸ் மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு டேர்முக்கும். அந்த ஒவ்வொரு டேர்ம்லயும் ஒரு புக்கோட கவர் பேஜ் அப்படின்னு சொன்னா குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரியான படங்கள் வந்து அதுல வந்திருக்கும். அதாவது சின்ன குழந்தைங்க வந்து இந்த கார்ட்டூன் இந்த மாதிரி எல்லாம் அதிகமா விரும்புவாங்க. அப்ப அது அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்ணாங்கன்னா டெக்ஸ்ட் புக் பிரிண்ட் பண்றவங்க அந்த அட்டைப்படம் இருக்கு இல்லைங்களா, தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் இந்த 5 பாடங்களுக்குமான அட்டைப்படத்துல சிறப்பாக செயல்படும் அந்த ஆசிரியர்களுடைய படங்கள் வந்து நாங்க டெலிகிராம் குரூப்ல அனுப்புவோம், போட்டோஸ் நாங்க அனுப்புவோம். அதுல பெஸ்டா தேர்ந்தெடுத்து அட்டைப்படமா பிரிண்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து இந்த 5 வருஷமும் என்னோட கிளாஸ் ரூம் படங்கள் ஒரு டேர்ம் விடாம அனைத்து டேர்ம்லயும் என்னோட வகுப்படை செயல்பாடுகள் வந்து அட்டைப்படமா வந்திருக்கு. இது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். அது வந்து என்னோட கிளாஸ் ரூம்ல நான் ஒரு கேலரியாவே வச்சிருக்கேன். அதனை தொடர்ந்து இந்த வருஷமும் புது டெக்ஸ்ட் புக்லயும் அந்த 4ஆம் வகுப்புல அது வந்து வந்திருக்கு. என்னோட கிளாஸ் ரூம் படம் வந்து வந்திருக்குன்றது எனக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. அது வந்து எனக்கும் என்னோட குழந்தைகளுக்கும் கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். சோ தமிழ்நாடு ஃபுல்லா நம்மளோட டெக்ஸ்ட் புக் அவங்க யூஸ் பண்ணும்போது என்னுடைய வகுப்பறை படங்களும் மற்ற குழந்தைகளும் பாப்பாங்க இல்லைங்களா.
1: சோ
0: அது வந்து ஒரு விதத்துல அந்த குழந்தைங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி, கூடவே ஆசிரியராகி எனக்கும் ஒரு மகிழ்ச்சிங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த நியூ டெக்ஸ்ட் புக் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது புதிய பாடத்திட்டம் 1ல இருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் வந்திருக்குங்க. அதுல வந்து கருத்து கேட்பு கூட்டம் வந்து கோவை மண்டலத்துல நடந்தது. நான் வந்து கல்வி அலுவலர்களோட நான் பயணம் செய்து போனேன் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து செலக்ட் ஆகி. அப்ப கோவையில வந்து நான் சொன்ன ஒரு கருத்து என்னன்னா நம்மளோட வகுப்பறை அதாவது அரசு பள்ளிகள்ல வகுப்பறை வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அதாவது குழந்தைங்களுக்கு தனி கவனம் தேவைப்படுற குழந்தைகள் வந்து அதுல இருப்பாங்க. அதாவது CWS சொல்லுவாங்க, சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட். அப்ப அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் உள்ளடங்கிய கல்வி நம்ம குடுக்கறதுனால இந்த பாடங்கள் வந்து அவங்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கற ஒரு கருத்து இருக்கு இல்லைங்களா. அதுல வந்து நம்ம என்ன கேட்டிருந்தோம்னா அந்த குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு வீடியோ வந்து கியூஆர் கோட் வாட்டில நீங்க அவங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அப்ப அவங்க வந்து என்னோட கருத்தை வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க. இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த 1 முதல் 3 வகுப்பு வரை இருக்கக்கூடிய எல்லா பாடத்திலயும் இ புக் ஐ புக் அப்படின்னு சொல்லிட்டு ஐ புக் அப்படிங்கிறது தான் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்கான கியூஆர் கோட். அது வந்து நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரியான வீடியோஸ் வந்து அதுல அப்லோட் பண்ணிருக்காங்க. சோ என்னோட கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது எனக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியும் நம்மளுடைய மாவட்டத்துக்கு ஒரு பெருமையாகவும் நான் நினைச்சுக்கிறேங்க.
1: சூப்பர் சூப்பர் மேம், கண்டிப்பா வந்துட்டு இது பெரிய ஒரு சாதனையான விஷயம்தான். கண்டிப்பா உங்ககிட்ட பேசுறதுல நிச்சயமா ஊட்டியப்பம் சார்பாக வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது.
0: தேங்க்யூ மேம்.
1: நம்ம வந்து ஆசிரியர் தினம் வந்து சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் வந்து இந்த நல்லாசிரியர் விருதெல்லாம் வந்து வழங்குறாங்க இல்லீங்களா.

0: இப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல ஆசிரியர் விருது வழங்குவதற்கான தகுதிகள் என்னென்ன, அந்த மாதிரி ஏதேனும் அனுபவங்கள், ஏன்னா இவ்வளவு சாதனைகள் வந்து நீங்க புரிஞ்சிருக்கீங்க, இந்த மாதிரி அனுபவங்களை வந்து உங்களுக்கு இருந்தா ஷேர் பண்ணுங்க மேம்.
1: கண்டிப்பா மேம். அதாவது நான் என்னுடைய சாதனைகளை நான் சொல்லும்போது 2021 கல்வியாண்டுல நான் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை நான் பெற்றேன். அது வந்து தமிழக அரசினுடைய மிக உயரிய ஒரு விருது. அது வந்து எனக்கு கிடைச்சது ரொம்ப ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம். இந்த வயதுல வந்து நான் அதை பெற்றது, விருதி பெற்றது மிகவும் எனக்கு ஒரு பெருமையான விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் என்னுடைய கல்வி பணி வந்து அமைஞ்சிருந்தது. அதாவது மாணவர் சேர்க்கைக்கு நம்ம அரசு பள்ளிகள்ல மாணவர் சேர்க்கை ரொம்ப குறைவுங்க. அந்த மாணவர் சேர்க்கையை வந்து அதிகப்படுத்துற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அவங்க தனியார் பள்ளியை நோக்கி போறாங்களா, அங்க என்னென்ன பண்றாங்களோ அதை வந்து நம்மளுடைய அரசு பள்ளியில நம்ம வந்து அந்த குழந்தைகளை கவர்ற மாதிரியான ஒரு செயல்பாடுகள் நம்மளோட பள்ளியில நம்ம செய்யணும். அது மட்டும் இல்லாம அவார்டோ இந்த என்னென்ன பாராட்டோ அது மட்டும் ஆசிரியருக்கு முக்கியம் கிடையாது. ஒரு மாணவன் வந்து தன்னம்பிக்கையோட வளரணும், அவனோட வாழ்க்கையில வந்து அவன் முன்னேறத நம்ம வந்து பாக்கணும். சோ அதுதான் ஒரு ஆசிரியருடைய மிகப்பெரிய சாதனையா நான் நினைக்கிறேன். அதுல வந்து பெற்றோர்களும் நிறைய அவங்களுக்கு வந்து கைடன்ஸா இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு குழந்தைங்களுடைய தனித்தன்மைன்னு ஒண்ணு இருக்குதுங்க. அந்த தனித்திறமை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டறியறதுக்கு கண்டிப்பா இந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கு மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. அவங்க வந்து அந்த ஊக்கப்படுத்தி அந்த குழந்தைங்களுடைய தனித்தன்மை என்ன அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சு அந்த தனித்தன்மையை அவங்க டீச்சர்ஸ் வந்து வளர்க்கணும். அது மட்டும் இல்லாம என்னென்ன பாடத்திட்டங்கள்ல அரசு கொண்டு வருதோ அது அத்தனையும் நம்மளுடைய வகுப்பறையில நம்ம செயல்படுத்தணும். ஏன்னா மனப்பாட கல்வி மட்டுமே இப்ப இல்லைங்க. குழந்தை வந்து தனியா போய் இப்ப பாருங்க, ஸ்பீக் ஃபார் அ மினிட் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. கிளாஸ் 1ல இருந்து 5th வரைக்கும் அவங்க கையில ஒரு டம்மி மைக்க கொடுத்து ஒரு ஸ்டேஜ் நம்ம வந்து ஒரு ஒரு வகுப்புலயும் இருக்குதுங்க. அதுல வந்து அவங்களை வந்து ஒரு டாபிக் நம்ம லெசன் எடுக்கிறோம்னா அடுத்த நாள் அந்த டாபிக்கை பத்தி அந்த குழந்தை தன்னம்பிக்கையோட தமிழ்லயும் பேசுவான், ஆங்கிலத்திலயும் பேசுவான். சோ அந்த ஆங்கில திறமையை வந்து நம்ம நிறைய இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு நம்ம கொடுக்கணும். அது வந்து நான் இந்த ஜாலிபோனிக்ஸ் ட்ரைனிங் எல்லாம் அட்டன் பண்ணி அந்த ஜாலிபோனிக்ஸ் ட்ரைனரா நான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் கவுன்சில் ட்ரைனிங்கும் அட்டன் பண்ணி அந்த ட்ரைனராகவும் நான் இருக்கேன். அது வந்து என்னோட பள்ளியில மட்டும் இல்லாம இன்னொரு அதாவது காந்தல்ல இருக்கக்கூடிய உருது நகராட்சி பள்ளியிலயும் நான் வந்து போய் இந்த ஜாலிபோனிக்ஸ் திட்டத்தை நான் வந்து செயல்படுத்திருக்கேன். அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் ஜாலிபோனிக்ஸ் வந்து அவங்களுக்கு எளிமையா கத்துக்கிட்டாங்க. திடீர்னு லாஸ்ட் இயர் வந்து என்னோட பள்ளியில வந்து மாணவர் குறைவு இருந்ததுனால அதை படிக்க போய் அதை செயல்படுத்தினேன். இந்த மாதிரி விஷயங்கள், நல்ல ஒரு ஆங்கில புலமை, அப்புறம் போனிக்ஸ், இதெல்லாம் வந்து சின்ன வயசுலயே நம்ம நல்லா கத்துக் கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தைங்க வந்து தன்னம்பிக்கையோட நல்ல ஆங்கில புலமை வந்து பெறுவாங்க அப்படிங்கறது என்னுடைய ஒரு கருத்து. சோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆசிரியர் வந்து கொஞ்சம் இன்னோவேட்டிவா பண்ணணுங்க. என்னோட யூடியூப் சேனல் நேம் வந்து இன்னோவேட்டிவ் டீச்சர் நெல்கிரிஸ். அதுல வந்து நான் என்னென்ன இன்னோவேட்டிவா கிளாஸ் ரூம்ல பண்றேன்னா அதை அப்படியே நான் வந்து அதுல அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி ஆசிரியர்கள் எல்லாருமே தனித்திறமை வாய்ந்தவர்கள் தான். அவங்க வந்து அதை தகுந்த முறையில அவங்க வந்து அதை வெளிப்படுத்தி குழந்தைங்கள்கிட்ட அந்த ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்கும் போது நமக்கே வந்து அதுவே ஒரு மிகப்பெரிய விருதுதான். இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யும் போது நம்ம தாராளமா விருதுக்கு நம்ம தான் விண்ணப்பிக்கிறோம். நம்மள யாரும் கூப்பிட்டு இந்தமா விருது கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து தைரியமா நம்ம வந்து விண்ணப்பிச்சு அந்த விருதை வந்து நம்ம பெறலாம் அப்படிங்கறது என்னுடைய எண்ணம். தொடர்ந்து நானே என்ன அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கேன். நான் ஒவ்வொரு நாளும் என்னென்ன பயிற்சிகள் எனக்கு மாநில அளவுல கொடுக்குறாங்களோ அந்த பயிற்சிகள் எல்லாம் நான் அட்டன் பண்ணிக்கிறேன். மேலும் இன்னும் புதுசா என்னென்ன கத்துக்கணுமோ அது எல்லாத்தையும் வந்து நான் என்ன அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கேன். அந்த வகையில இன்னும் நான் வந்து இந்த நேஷன் பில்டர் அவார்டெல்லாம் நான் வந்து வாங்கியிருக்கேங்க. அது வந்து குழந்தைகள் மத்தியில நான் வந்து என்னென்ன விருதுகள் வாங்குறேனோ அதை என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சமர்ப்பணமா அவங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் என்னுடைய தனித்திறமைகள் வந்து இன்னோவேட்டிவா ஏதோ பண்ணணும்னு நினைச்சிட்டே இருக்காங்க. அதே மாதிரி அந்த ட்ரைனிங்ல நான் என்ன மற்ற டீச்சர்ஸ் சொல்றேனோ அதை முதல்ல நான் என்னோட கிளாஸ் ரூம்ல நான் வந்து செயல்படுத்துவேன். இதெல்லாம் தான் வந்து என்ன வந்து ஏன் ஒரு தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு நம்ம வந்து விண்ணப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்த வருடமும் நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அதுலயும் நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல செலக்ட் ஆனேன். இந்த வருஷமும் நான் வந்து அப்ளை பண்ணேன். அதுவும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நான் வந்து செலக்டட் லிஸ்ட்ல நான் இருக்கேங்க. நேஷனல் அவார்டு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல செலக்ட் ஆனது எனக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியும் பெருமையும் கொடுக்குது. என்னோட தனிப்பட்ட முயற்சியின் காரணமா, அதாவது என்னோட இப்ப நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஸ்கூல்ல வந்து 0 என்ரோல்மெண்ட் ஆயிடுச்சு 1வதுல இருந்து 5வது வகுப்பு வரைக்கும். அதனால அது வந்து ரொம்ப கவலையா இருந்தது, என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் வந்து மதிப்பிற்குரிய மாவட்ட கல்வி அலுவலர் நம்மளுடைய டிஓ சார், எலிமெண்டரி எஜுகேஷன் ஆபீசர் நீல்கிரிஸ், அவரை நான் சந்தித்து இந்த மாதிரி மாணவர்கள் சேர்க்கை நான் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டேன். நான் உனக்கு துணை நிற்பேன், நீ வந்து தாராளமா பண்ண அப்படின்னு அவர் நிறைய வழிகாட்டுதல் நெறிமுறைகளை கொடுத்தாருங்க. அவருடைய வழிகாட்டுதலின் படிதான் நான் வந்து ஜீரோ என்ரோல்மெண்ட்ல இருந்து இன்னைக்கு 8 மாணவர்களை நான் வந்து இந்த தொடக்கப்பள்ளியில நான் வந்து சேர்த்திருக்கேன். இன்னைக்கு இந்த ஸ்கூல் வந்து ரன் ஆகிறதுக்கு காரணமே என்னுடைய தனிப்பட்ட மாணவர் சேர்க்கைக்கு நான் மேற்கொண்ட முயற்சிகள் மற்றும் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் எனக்கு கொடுத்த ஊக்கமும் தான். இதெல்லாமே எனக்கு ஒரு இன்னைக்கு இந்த ஸ்கூல் ரன் ஆகிறதுக்கு நான் காரணமா இருக்கேன் அப்படின்றது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு பெருமையா நான் நினைச்சுக்கிறேன். இதெல்லாம் தான் எனக்கு வந்து ஏன் நேஷனல் அவார்டு நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருந்தது. அதனாலதான் நான் இதை அப்ளை பண்ணுங்க. சோ அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அது அந்த தகுதி இருந்ததுனால நான் பண்ணேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா மேம், ரொம்ப அருமையா வந்து சொன்னீங்க. அதாவது உங்களுடைய அனுபவங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கு அப்படின்றது நீங்க பேசுறதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா இன்னைக்கு நம்ம ஆசிரியர் தினத்தை சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல கேட்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் ஒரு ஊக்கமூட்டக்கூடியதா உங்களுடைய வார்த்தைகள் வந்து கண்டிப்பா இருக்கும்.
2: ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைவோம். இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: போகர்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவை விதைக்கும் ஆசான்கள், ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சி.
2: ஆசிரியர் வந்து தன்னுடைய திறமைகளை வந்து எப்படி எல்லாம் வளர்த்துக்கலாம் மேம்?
3: அதாவது நான் சொன்ன மாதிரி எல்லா டீச்சருங்களுக்குமே ஒரு தனித்திறமை கண்டிப்பா இருக்கும். அத வந்து அவங்க அந்த மாணவர்களுடைய அந்த கற்றல் விளைவுலதான் அதை நம்ம பார்க்க முடியும். அவங்க வந்து எந்த வகையில அது கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அத வந்து குழந்தைங்கள்ட்ட பயம் இல்லாம அந்த குழந்தைங்க வந்து தன்னம்பிக்கையோட வந்து அந்த கற்றல் விளைவுகளை அடையும் போதுதான் ஒரு ஆசிரியருக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய பெருமையாவும் அமையுதுங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்களுடைய தனித்திறமையை கொண்டு வர்றது, அந்த குழந்தைங்களை ஊக்கப்படுத்துறது, அதாவது சின்ன வயசுலயே அந்த பயத்தையும் அச்சத்தையும் ஆங்கில பாடம் மேக்ஸ் அப்படின்னா ஒரு அச்சம் இருக்கும் அது எல்லாத்தையும் வந்து நீக்கி ஒரு குழந்தையோட குழந்தையா அப்படியே ஜாலியா ஒரு பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்லாம இந்த ஹைடெக் லேபு மற்றும் நிறைய டெக்னாலஜி எல்லாம் நிறைய வந்துருச்சுங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி இப்பத்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நம்மளே கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேங்க. இளம் ஆசிரியர்களும் நிறைய இருப்பாங்க, அவங்களும் வந்து இப்போ ஏத்த மாதிரி அவங்க டெக்னிக் எல்லாம் இன்னும் நம்ம அப்டேட் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேங்க.
2: சூப்பர் மேம், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆசிரியரா நம்மளுடைய திறமைகளை வந்து எப்படி வந்து ஒவ்வொருத்தரும் வந்துட்டு வளர்த்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய அனுபவங்கள்ல இருந்து நிறைய விஷயங்களை வந்து கண்டிப்பா இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் வந்து கத்துக்க முடியும். மாணவர்கள் இடத்திலயும் வந்து பெண்களை விட வாழ்க்கையில மாணவர்களுக்கு எதெல்லாம் வந்துட்டு அவசியமானது, எதெல்லாம் மாணவர்கள் வளர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி மாணவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன மேம்?
3: நிறைய அவேர்னஸ் கேம்ப் எல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்ல நடத்துறோங்க. அதுக்கப்புறமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் வந்து நிறைய அந்த போதை பொருள், அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் அவங்களும் வந்து நிறைய விழிப்புணர்வு கூட்டங்கள் எல்லாம் அவங்க நடத்துறாங்க. பாடத்திட்டத்திலயும் அந்த கருத்துக்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அது போக எஸ்இஆர்டில இருந்து எஸ்ஆர்டி மூலமாகவும் நிறைய விளக்கப்படங்கள் காணொலிகள் எல்லாம் நாங்க வந்து காட்டுறோம். ஏன்னா எல்லா ஸ்கூல்லயுமே இப்ப வந்து ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கு, ஸ்மார்ட் போர்டு இருக்கு, அப்புறம் ஹைடெக் லேப் இருக்கு. சோ அதெல்லாமே வந்து நாங்க பயன்படுத்துறோம். அந்த குழந்தைங்க வந்து அவங்க என்னென்ன விரும்புறாங்களோ அது எல்லாத்தையும் வந்து ஸ்கூல்லயே வந்து அவங்க கத்துக்கிறதுக்கும் ஸ்டைல் படுத்துறதுக்கும் தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துறதுக்குமான ஒரு தளமா ஸ்கூல் இருக்கு. சோ அதுல வந்து அவங்க எந்த பயமும் இல்லாம டீச்சருடைய கைடன்ஸோட அவங்க வந்து அவங்களை தங்களே வந்து அப்டேட் பண்ணிக்கணும். அதாவது மதிப்பெண்கள் அப்படிங்கறது குழந்தைங்களை வந்து எல்லா வகையிலயும் அது வந்து வேறுபடுத்தி காட்டும். அதனாலதான் இப்ப நமக்கு வந்து கிரேட் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அங்க மதிப்பெண்களை சொல்ல மாட்டோம், கிரேடு தான் நம்ம வந்து கொடுப்போம். சோ அந்த கிரேடு குடுக்கறதுனால மாணவர்கள் மத்தியில நீ ஜாஸ்தி மார்க் வாங்கியிருக்க, நான் கம்மி மார்க் வாங்கியிருக்க அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் இப்ப இல்லைங்க. எல்லா குழந்தைகளையுமே ஒரே மாதிரிதான் நம்ம வந்து ட்ரீட் பண்றோம். அந்தந்த குழந்தைக்கு வந்து எல்லாரும் ஒரே மாதிரி படிக்க மாட்டாங்க. சோ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏற்ற அந்த நிலை கேட்ட மாதிரிதான் நமக்கு வந்து எக்ஸசைஸ் எல்லாம் புக்ல கொடுத்துருக்காங்க. சோ அத வந்து அவங்க கரெக்டா புரிஞ்சிட்டு அவங்க வந்து அது டீச்சரோட கைடன்ஸோட படிக்கணும். பேரண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணும். நம்ம அரசு பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே ரொம்ப ஏழை எளிய மாணவர்கள் தான், கிராமத்துல இருந்து வரக்கூடிய மாணவர்கள் தான். அவங்க எல்லாமே இந்த ஒவ்வொரு நாளும் கூலி வேலைக்கு போய் வரவங்க தான். அவங்களுக்கு அங்க சொல்லி கொடுக்கறதுக்கு டைம் இருக்காது. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் அதை டீச்சரை சார்ந்துதான் இருக்கு. அதனால டீச்சர் வந்து மேக்சிமம் எந்த அளவுக்கு தன்னோட குழந்தைகள் மாதிரியே அந்த குழந்தைகளுக்கும் அந்த திறமைகளை கொண்டு போய் நம்ம சேர்க்கணும், அந்த குழந்தையினுடைய திறமையை வெளியே கொண்டு வரணும்.
2: ஓகே, சூப்பர் மேம், ரொம்ப அருமையா வந்து சொன்னீங்க மேம். இப்ப வந்து அதாவது இன்றைய தலைமுறைக்கு நீங்க வழங்க விரும்பும் ஒரு பொன்னான அறிவுரை அப்படின்னா என்ன மேம்?
3: இன்றைய தலைமுறை மாணவர்கள் வந்து ரொம்ப சிறப்பான மாணவர்கள் தான். அதாவது ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுட்டு தான் வராங்க. ஏன்னா இப்ப வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் நம்ம சொல்றோம், எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுமே இங்கிலீஷ் மீடியம் ஆயிடுச்சுங்க. அப்போ புதுசா வந்து அவங்க இங்கிலீஷ் மீடியத்துல சேர்ந்து இங்கிலீஷ் அப்பதான் கத்துக்கலாம்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க வந்து 5 வயசு வரைக்கும் வீட்டுல இருந்துட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில அவங்க இங்கிலீஷ தான் பயன்படுத்துறாங்க. அதனால இப்ப பாருங்க, பிஸ்கட் தெரியும், ராப்பர்ஸ் தெரியும், பஸ் தெரியும், கார் தெரியும். சோ இந்த மாதிரி குட்டி குட்டி வேர்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நிறைய தெரியும். சோ மேக்சிமம் இங்கிலீஷ் நாலேஜோட தாங்க அவங்க வந்து ஸ்கூலுக்கு வராங்க. அப்போ அந்த குழந்தைய வந்து நம்ம அந்த இங்கிலீஷ் மீடியத்துல நம்ம ட்ரெயின் பண்ணும்போது அந்த குழந்தைங்க வந்து ஒரு பயம் இல்லாம அவங்க வந்து ஈஸியா கத்துக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நம்ம பள்ளிக்கூடத்துல இருக்கு. அந்த மாணவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்களும் நிறைய கத்துக்கலாம் அப்படிங்கறதுதான் இன்றைய தலைமுறை மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்.
2: இன்றைய ஆசிரியர் தின கொண்டாட்டத்துல ஆசிரியர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்க மேம்.
3: எனது அருமை ஆசிரியர் பெருமக்களே, நீங்க தான் வந்து ஒரு வழிகாட்டிகளாக, சமுதாய சிற்பிகளாக, மாணவர்களை செதுக்கும் சிற்பிகளாக நம்ம ஆசிரியர்கள் எல்லாரும் இருக்கீங்க. அதே மாதிரி நிறைய மூத்த ஆசிரியர்கள் வந்து நமக்கு ஒரு எடுத்துக்காட்டா விளங்குவாங்க. ஒரு ட்ரைனிங் அப்படின்னு வரும்போது அவங்களுடைய தனித்திறமையை அந்த இடத்துல அவங்க கொண்டு வந்து நமக்கு சேர்ப்பாங்க அந்த மேடையில. அந்த ஆசிரியர்கள் எல்லாம் நம்ம பின்பற்றி இந்த அவங்க குடுக்கிற அறிவுரை எல்லாம் நம்ம வந்து வாங்கிக்கணும். அதுவும் இல்லாம நம்மள நம்மளே வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நம்மள அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். நிறைய பணிச்சுமைகள் இருந்தாலும் சென்சஸ் டியூட்டி அது இதுன்னு ஏகப்பட்ட பணிச்சுமைகள் வந்து நமக்கு இந்த நாட்கள்ல இருக்கு. அதையும் போக நம்ம வந்து ஒரு சவாலாக நம்மளே நம்ம அப்டேட் பண்ணிட்டு இன்னும் நிறைய புதிய விஷயங்களை நம்ம வந்து கத்துக்கிட்டு அந்த மாணவர்களுக்கு இந்த தலைமுறைக்கு ஏற்ற இந்த மாணவர்களை வந்து மிகச்சிறந்த முறையில நம்ம வந்து உருவாக்கணும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து. ஆசிரியர்கள் அனைவருக்கும், சமுதாய சிற்பிகள் அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி மேம். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஊட்டியஃபம் சார்பாக. இவ்வளவு வந்து சிறப்பா நீங்க பணியாற்றுவது வந்து இன்னும் சிறப்பாக மேன்மேலும் பணியாற்றுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். நிச்சயமா வந்துட்டு உங்க கூட பேசினதுல எங்களுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு நல்லாசிரியர், விருது பெற்ற ஒரு ஆசிரியர் வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள், உங்களுடைய கல்வி பணிகள்ல நீங்கள் சாதித்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எங்க கூட இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்க கூட பேசினதுக்காக நிச்சயமா நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். ஊட்டிஎஃப்எம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம்.
3: மிக்க நன்றி மேம். எனக்கு வந்து இந்த அளவுக்கு எனக்கு இந்த எஃப்எம் ரேடியோல எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க ஒரு தளமா இது அமைஞ்சிருக்கு. மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய இந்த விருதுக்கெல்லாம் காரணமான என்னுடைய பள்ளி கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள், இயக்குநர்கள், அப்புறம் நீலகிரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மதிப்பிற்குரிய மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ஐயா அவர்கள், அப்புறமா மதிப்பிற்குரிய வட்டார கல்வி அலுவலர், அப்புறம் என்னுடைய மூத்த ஆசிரியர்கள், ஆசிரியர் தோழிகள், நண்பர்கள், என்னுடைய மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவரின் சார்பாக ஊட்டி எஃப்எம்க்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: அறிவை விதைக்கும் ஆசான்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஜே எஸ் எஸ் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியை திருமதி பானு அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.
1: உங்களுடைய பேர், உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க.
2: வணக்கம் மேம், நான் மிஸ்ஸஸ் பானு அபாஸ். நான் ஒரு 13 வருஷமா டீச்சரா இருக்கேங்க.
1: ஓகே, எந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க மேம்?
2: மேம், நான் இப்ப ஜே எஸ் எஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க.
1: ஓகே, இத்தனை வருட காலங்கள் வந்து நீங்க வந்து சிறப்பா ஒரு ஆசிரியர் பணியை வந்து செஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆசிரியர் பணியில நீங்க பெருமைப்பட்ட தருணம் அதை பத்தி சொல்லுங்க
2: மேம். நான் ஆசிரியரா இருக்கிறதுக்கே ரொம்ப பெருமைப்படுறேங்க. ஏன்னா இந்த தொழிலை வந்து நான் மனசாரமும் ஆத்மார்த்தமும் பண்ணிட்டு இருக்கேன். இத ஒரு நாளும் நான் டீச்சரா இருந்தாலும் ஒரு நாளும் நான் புதுசா ஒரு விஷயத்தையும் அனுபவங்களையும் கத்துட்டு இருக்கேன். அதே எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா தான் மேம் நினைக்கிறேன்.
1: ஓகே, பொதுவா கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு இல்லையா? என்னதான் ஆசிரியரா இருந்தாலுமே நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து இன்னும் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஒரு ஆசிரியராகிய ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கதான் செய்யுது இல்லைங்களா?
2: கண்டிப்பா. ஆமாங்க மேம், அது உண்மைதான்.
1: ஓகே மேம், இன்றைக்கு வந்து ஆசிரியர் தினத்தை சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல ஒரு ஆசிரியரா மாணவர்கள்ட்ட நீங்க வந்து பார்த்த விஷயங்கள், அவங்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க?
2: நான் இன்னைக்கு ஒரு டீச்சரா இருக்கிற காரணம் என்னோட டீச்சரான மிஸ்ஸஸ் மாலதி சிஸ்டர் ஃபுல்ஜென்சியா இவங்களோட இன்ஸ்பிரேஷனா தான் நான் டீச்சரா வந்திருக்கேன் மேம். இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்க்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்றதுனா, கஷ்டப்பட்டு படிக்கிறத விட இஷ்டப்பட்டு படிங்க. ஒரு மொபைல் போன்ல நம்ம எந்த விஷயத்த தேடுறோமோ அது நமக்கு வருது. அதனால நம்ம நல்லத படிப்பு சம்பந்தமா நம் கேட்டோம்னா, தேடணும்னா நம்மளோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நல்லா சாப்பிடுங்க, நல்லா விளையாடுங்க, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுல ஏதாவது கவனத்தை செலுத்துங்க, நல்லா பேசுங்க, சிரிச்சு இருங்க, நல்லா தூங்குங்க, உடம்ப நல்லா ஆரோக்கியமா வச்சுக்குங்க. சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியாது இல்லைங்களா? அதனால உடல் நலம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேங்க. கிளாஸ் டைம்ல டீச்சர் நடத்துற பாடத்தை கவனமா கேளுங்க. டவுட் இருந்தா தயங்காம கேளுங்க, அப்பப்பவே உங்க டவுட்ட கிளியர் பண்ணிக்கோங்க. டெய்லி உங்களோட வேலைய கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவா இருங்க. கடைசி நிமிஷத்துல படிக்கிற வேலைய வேண்டாம். லேட் நைட் ஸ்டடிஸ் பண்ணி உடம்ப கெடுத்துக்காதீங்க. ஒர்க் போடுறதை விட ஸ்மார்ட்டா படிச்சுக்குங்க.
1: இத்தனை விஷயங்கள் வந்து நம்ம இப்ப இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பா சொல்லணும் நீங்க ஆசைப்படுறீங்க இல்லையா மேம்? அதாவது ஒரு ஆசிரியரா, ஒரு சிறந்த ஆசிரியரா இவ்வளவு வருஷ காலங்கள் வந்து பல அனுபவங்கள் வந்து உங்களுடைய கல்வி பணியில இருந்திருக்கும். அதுல நீங்க மறக்க முடியாத விஷயங்கள், உங்க மாணவர்கிட்ட இருந்து ஒரு மாணவன் வந்து ஒரு சிறந்த ஒரு இடத்தை அடைஞ்சிருப்பாங்க, அந்த மாதிரியான அனுபவங்கள் இருந்தா ஷேர் பண்ணலாம்
2: மேம். கண்டிப்பா. என்னோட மாணவர்கள் வந்து தமிழ், நான் வந்து ஒரு தமிழ் ஆசிரியரா இருக்கேன். மாணவர்கள் பாத்தீங்கன்னா, நான் வந்து போர்டிங் ஸ்கூல்ல ஒர்க் பண்றதுனால பல மாணவர்கள் வந்து வேற வேற மொழியில இருந்து வருவாங்க, கன்னடா தெலுங்கு அவங்க எல்லாம். அவங்க வந்து நம்ம சொல்லி கொடுக்கற அந்த மொழிய வந்து ரொம்ப ஈஸியான முறையில கத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து, மேம் என்னால தமிழ் நல்லா பேச முடியுது, எழுத முடியுது, படிக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அது வந்து ஒரு பெரிய சந்தோஷமாவும் அந்த மாணவர்கள் அடையக்கூடிய வெற்றியாவும் நான் கருதுறேன் மேம்.
1: கண்டிப்பா, அது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். நம்ம மொழியை வந்துட்டு வேறு மொழியில இருந்து வந்த மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்றது வந்து நிச்சயமா ஒரு வந்து அது ஒரு சாதனை அப்படின்னு சொல்ல முடியும். அவங்களுக்கு கல்வி புகட்டுவது அப்படின்றது அவங்களும் அந்த அளவுக்கு ஆர்வமா எடுத்து படிக்கிறாங்க இல்லைங்களா?
2: ஆமாங்க மேம். நம்மளோட மாணவன் கௌதமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவர் பாத்தீங்கன்னா, இப்போ லாரன்ஸ் ஸ்கூல்ல இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து வரும்போது கிளிப் ஸ்கூல்ல அவர் வந்து கத்துக்கிட்டாரு. இப்ப வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கவிதைகள்லயும் பேச்சு போட்டிகளிலும் சிறந்த மாணவனா வந்து பரிசுகளை வாங்கிறாரு. ஒரு முறையும் அதை போன் பண்ணி இந்த விஷயத்த இந்த பகிரணும் அப்படின்னு அவன் அந்த விடுமுறைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். எப்ப வந்து கால் பண்ணி பாருங்க மேம், நான் வந்து வாங்கிட்டேன், இப்படி நான் பரிசு வாங்கிட்டேன், நான் இந்த டைம் நான் தான் பேச்சு போட்டியில ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். கேட்கும் போது இது ஒரு பெரிய சாதனையா தான் மேம் நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் படுறோம். குழந்தைங்க இப்படி ஒரு இதுலயும் எடுக்கும் போது ரொம்ப பெருமையாவும் இருக்குது நம்ம ஒரு ஆசிரியரா இருக்கிறதுக்காக. அதே மாதிரி நம்ம அப்துல் கலாம் கண்ட கனவு மாதிரி மாணவர்கள் பெரிய கனவு காணணும், தன்னம்பிக்கையோட இருக்கணும், தோல்வியை கண்டு எப்போதும் பயப்படாதீங்க, உங்கள் உழைப்ப போடுங்க, நேரத்தை மதிங்க, நல்ல சிந்தனைய வளர்த்துக்குங்க, பெற்றோர்களை மதிங்க, நேர்மையா ஒழுக்கமா வாழ்

0: நாட்டினோட நாளைய தலைவருங்க நீங்க. நான் சாதிப்பேன் என்ற நம்பிக்கையே தொடர்ந்து முயற்சி செய்யுங்க.
1: இந்த ஆசிரியர் தின சிறப்பு கொண்டாடத்துல ஆசிரியர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன?
0: ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல் மை டீச்சர்ஸ்.
1: தேங்க்யூ சோ மச் மேம் இவ்வளவு நேரம் எங்க கூட பேசினதுக்கு. உங்களுக்கும் ஊட்டியஃபம் சார்பாக ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
0: நன்றி மேம்.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிஎஸ்ஐ சியமம் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியை அனிதா அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.
1: ஹலோ, வணக்கம் மேம்.
3: வணக்கம் ரெபேக்கா மேடம்.
1: எங்களை அறிமுகப்படுத்திக்கீங்க.
3: நான் வந்து சிஎம்எம் ஸ்கூல்ல டீச்சரா வேலை செய்யறேன். நான் சிஎம்எம் ஸ்கூல்ல டீச்சரா வேலை செய்யறது ஆசிரியரா வேலை செய்யறது எனக்கு ஒரு பெருமை தான். ஏன்னா மாணவர்களை வந்து அகர முதல்ல எழுத்தறிவித்து அறிவு கண் திறந்தவர்கள் ஆசிரியர்கள். நல்லா இருந்த மாணவர்களை கலையழகு சிற்பமாய் செதுக்கியவர் ஆசிரியர்கள். தன்னை உருக்கி ஒளி கொடுக்கும் மெழுகுவர்த்தி ஆசிரியர். மாணவர்கள் வாழ்க்கை படியில் விண்ணை தொடக்கூடிய உழைப்பில் சிறந்தவர் ஆசிரியர். ஏன், இன்றைய காலகட்டத்தில் நம் நாட்டை ஆளக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சரும் கூட ஒரு ஆசிரியரிடம் கற்றுதான் தன்னுடைய அரியணையில் அழகாக அமர்ந்து பணிகளை செவ்வனே சிறப்புற செய்து கொண்டிருக்கிறார். மாணவர்கள் நினைத்தால் வாழ்வில் எதையுமே சாதிக்க முடியும். இன்றைய மாணவர்கள் நாளைய தூண்கள். நம்மை விட வளர்ந்து விட்டானே என்று பொறாமைப்படாத ஜீவன் ஆசிரியர் ஒருவர் மட்டுமே. ஆசிரியர்களிடம் கருணை மற்றும் அன்பு கண்டிப்பு ஆகியவற்றின் கலவையே ஆசிரியர். மாணவர்களை ஏணிப்படிகளாய் உயர்த்தக்கூடியவர்களும் ஆசிரியர். அந்த ஆசிரியருடைய சொல் பேச்சுகளையும் அறிவுரைகளையும் கேட்டு ஒரு மாணவன் சிறந்த வழிகாட்டியாக மற்றவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக சமுதாயத்தில் விளங்கக்கூடியதுவும் ஆசிரியர்களுடைய பங்கு வகிக்கிறது.
1: அனிதா மேம், நீங்க எத்தனை வருஷமா வந்து ஒரு ஆசிரியர் பணியில வந்து இருக்கீங்க?
3: மேம், நான் வந்து மெட்ரிகுலேஷன்ல வந்து 10 வருஷமும் எய்டட் ஸ்கூல்ல வந்து 15 வருஷமும் என்னுடைய ஆசிரியர் பணி வந்து 25 வருஷம். முடங்கி கிடந்தால் சிலந்தியும் வலைப்பின்னும், எழுந்து நடந்தால் எரிமலையும் வழி கொடுக்கும். அந்த எரிமலை பாத்தீங்கன்னா வெளிச்சம், உலகத்திற்கே வெளிச்சம். நான் அதனாலதான் வகுப்புல அடிக்கடி பசங்கள்கிட்ட சொல்வேன், சோர்வுகளை தகர்த்தி வாழ்க்கையில் தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றுவதும் நம் கையில தான் இருக்கு. அந்த காலகட்டத்துல இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா மாணவர்கள் ஓரளவுக்கு சொல் பேச்சு கேட்டு நடந்தாங்க. ஆனா காலம் மாற மாற, சூழ்நிலைகளும் மாற, தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமா வளர்ந்து கொண்டே இருக்கிற காரணத்தினால உலகம் உங்கள் கையில்னு இன்னைக்கு மாணவர்கள் உலகத்தையே தங்களுடைய கைகளை நினைச்சபடி உடனே எல்லாம் சாதிச்சிடணும், எல்லாம் செஞ்சிடணும். அழகா எழுதினார் திருவள்ளுவர் பொறையுடைமை அதிகாரத்துல, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அதனால வரக்கூடிய மாணவர்கள் இந்த ஆசிரியர் தின நாளிலும் கூட அவங்களுடைய குறைகளை களைந்து முள்ளில் வளரக்கூடிய ரோஜா மாதிரி உலகத்துல செம்மையான காரியங்களை செவ்வனே செய்து சிறப்புற மென்மேலும் வாழ்த்துகிறேன்.
1: இப்ப வந்து ஆசிரியர்கள் வந்து வெறும் பாடம் நடத்துபவர்கள் மட்டுமல்ல, அவங்க வந்து இன்றைய தலைமுறைக்கு வந்து வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டியாகவும் அறிவை விதிக்கும் ஆசான்களாகவும் இருக்காங்க. அப்ப இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன மேம்?
3: என்னுடைய கருத்துனா, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லனவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் அப்படின்னு செம்மறி ஆடு போல நாம இல்லாம சிலந்தி பூச்சி மாதிரி எத்தனை முறை வலை பின்னி தோத்தாலும் கடைசியா அதுல வெற்றி பெறுவது நம்பிக்கையோட முயற்சி செய்தோம். அந்த மாதிரி மாணவர்கள் நம்மளால எதையும் சாதிக்க முடியும்ன்ற ஒரு மனப்பான்மையோட மாணவர்கள் வளரணும்.
1: இப்ப உங்களுடைய மாணவர்கள் கிட்ட நீங்க எப்போதும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் என்னென்ன?
3: அன்பு, பொறுமை, விட்டு கொடுத்தல், சகிப்பு தன்மை, எதையும் தாங்கும் இதயம். என்ன வந்தாலுமே நம்ம வெற்றி பெறலாம் உயிரை தவிர்த்து. அதனால எதை கண்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தோல்விகளை பெருசா எண்ணக்கூடாது. ஒரு நம்மளுடைய வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்ததுதான். இன்பமே என்னாலும் இருக்காது, துன்பமே இருக்காது, அதே மாதிரி தோல்வியே இருக்காது, அதே மாதிரி வெற்றியும் இருக்காது. அது ஒவ்வொரு படிநிலைகளை தாண்டி நாம முன்னேற்ற பாதையில மேலோங்கி நிற்பதுதான் நம்மளுடைய குறிக்கோளே. இன்னைக்கு எங்க படிச்ச பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா துறைகளிலயும் சிறந்துதான் இருக்கிறாங்க. அதுல வழி தவறி போன மாணவர்கள் தான் சில பேரு. அவங்க எங்களை பார்க்கும் பொழுது, உங்கள்ட்ட படிக்கும் போது நாங்க சொல் பேச்சு கேட்கலையே, இன்னைக்கு நாங்க நல்லா இருந்திருப்போமே, அப்ப ஏனோ தானோன்னு சொல்லிட்டு இருந்துட்டோமே மிஸ் அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுவாங்க. அதே படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த பசங்க, நீங்க அன்னைக்கு சொன்னீங்க பாருங்க, நாங்க கேட்டோம்ல அதனாலதான் இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறோம் அப்படின்ட்டு அவனுங்களே தங்களை பத்தி பெருமையா சொல்லுவாங்க.
1: சோ காலத்தை வந்து நம்ம ஏற்ற நேரத்துல சரியாக எப்படி பயன்படுத்தணும், அப்படி பயன்படுத்தினால் கண்டிப்பா வாழ்க்கையில உயரலாம்.
3: காலத்தின் அருமையை உணராமல் கண்ணீர் தான் விடணும். உதிர்ந்து விட்ட சொற்கள், எய்து விட்ட அன்பு, தவற விட்ட சந்தர்ப்பம், கடந்து விட்ட காலம் ஒரு மாணவனுக்கு திரும்ப வரவே வராது.
1: காலத்தை பிரயோஜனைப்படுத்திக்கொள் அப்படின்றதுதான் நீங்க அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம்.
3: கண்டிப்பா மேம்.
1: ஓகே. ஒரு ஆசிரியராக 25 ஆண்டு காலம் வந்துட்டு எத்தனையோ மாணவர்களை வந்து நீங்க பாத்திருப்பீங்க, எத்தனையோ மாணவர்களை வந்து கரையேற்றி இருப்பீங்க, வழிகாட்டி இருப்பீங்க. சோ அந்த சமயத்துல நீங்க பணியாற்றியதுல வந்து நீங்க பெருமைப்பட்ட தருணம் ஏதாவது இருக்கா?
3: ஆமா ஆமா. ஏன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய பாடத்திலேயே தமிழ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 100க்கு 98 மார்க் வாங்கக்கூடிய ஒரு சிறந்த மாணவர்களை நான் உருவாக்கி
1: இருக்கிறேன்.
3: கண்டிப்பா. அதே மாதிரி 100% ரிசல்ட்டுமே நாங்க வாங்கியிருக்கிறோம். ஏன்னா என்கிட்ட படிச்ச பிள்ளைங்க, சில பிள்ளைங்க வந்து அந்த மார்க்குக்கு அவ்வளோ வாதாடுவாங்க. அப்ப நான் சொல்வேன், என்கிட்ட இப்படி நீ மார்க் கேக்குறிய, அதே கவர்மெண்ட் எக்ஸாம்ல உன்னால வாங்க முடியுமானா? சேலஞ்ச் பண்ணி ஒரு பொண்ணு கரெக்டா 98 மார்க் வாங்கிட்டு வந்து என்கிட்ட காமிச்சா, அது வந்து என்னுடைய வாழ்க்கையில பெருமை தான். இந்த வருஷம் கூட படிச்ச பொண்ணு இப்ப 10th 97 மார்க், ஷபானா அம்ரின். அப்ப அது எனக்கு ஒரு பெருமை தான். ஏன்னா நம்மள்ட்ட படிச்ச பிள்ளைங்க இவ்வளவு மார்க், ஏன்னா லாங்குவேஜ்ல அவ்வளவு போட மாட்டாங்க, இவ்வளவு மார்க் வாங்குதுங்களே அப்படின்ட்டு.
1: ஓகே. இப்ப நீங்க வந்து ஒரு ஆசிரியரா மாறி 25 ஆண்டுகளும் சிறப்பா பணி செஞ்சிருக்கீங்க. உங்க வாழ்க்கையில உங்களை வந்து கவர்ந்த ஆசிரியர், நீங்க படிக்கும் போது அப்படின்னாக்க எந்த ஆசிரியர சொல்லுவீங்க?
3: நான் படிக்கும் பொழுது நான் ஜெல்ல தான் படிச்சேன். என்னை கவர்ந்த ஆசிரியர் யார் அப்படின்னா சயின்ஸ் மிஸ் விஜி மிஸ் வந்து ரொம்ப அன்பா இருப்பாங்க. பிள்ளைங்களை வந்து ஒரு ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுவாங்க. கோபம்ன்றதே அவங்கள்ட்ட இருக்காது. அந்த அவங்களுடைய அன்புலயே பிள்ளைங்க வந்து தங்களுடைய காரியத்தை சரியா செஞ்சிருங்க. ஆனா அவங்க மாதிரி நான் ரோல் மாடலா இருக்கணும்னு நான் நினைக்கல. ஆனா வந்து நான் கொஞ்சம் கண்டிப்பாவும் இருப்பேன், நான் கொஞ்சம் அன்பாவும் இருப்பேன். விட்டு கொடுக்கற இடத்துல விட்டு கொடுப்பேன், புடிச்சு இழுக்க வேண்டிய இடத்துல புடிச்சு இழுக்குவேன். ஆனா அவங்களை வந்து நான் எப்பவுமே வாழ்க்கையில ஒரு ரோல் மாடலா நான் நினைச்சிருக்கேன்.
1: ஓகே. இப்ப வந்து ஒரு நல்ல டீச்சர் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு 3 குணங்கள் அப்படின்னாக்க நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்க?
3: தாய் போல அன்பு செய்து, தந்தை போல் பரிந்து பேசி, தூய நன் நடத்தை உடையவனே ஆசான் எனப்படுவான். அந்த 3 கொள்கைகளும் ஒரு ஆசிரியருக்கு கண்டிப்பா இருக்கணும்.
1: ஓகே. இப்ப வந்து கல்வி மட்டுமல்ல ஒழுக்கமும் வந்து வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒழுக்கம் கல்வி இது ரெண்டையுமே வந்து புகட்டக்கூடியவர்கள் தான் ஆசிரியர்கள். ஒரு மாணவனை வந்து நல்வழிப்படுத்தி ஒழுக்கத்திலையும் கல்வியிலும் மேம்பட்டவனா அவனை உயர்த்தி பார்த்து, நீங்க சொன்ன மாதிரி அவன் எவ்வளவு உயரத்துல போனாலும் சரி, நம்மளை விட தாண்டி போனாலும் சரி, ஏ மாணவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமை வந்து ஒவ்வொரு ஆசிரியருக்கும் இருக்கும். அந்த மாதிரி உங்ககிட்ட படிச்சு ஒரு சிறந்த ஒரு பணியில போய் உங்களை மீட் பண்ண மாணவர்கள் ஏதாவது இருக்காங்களா?
3: இருக்காங்க. அருண் இருக்காங்க மேம், ஜீவான் இருக்காங்க. இன்னைக்கு எல்லாம் அவங்க வந்து சாதனையாளர்களா தான் இருக்காங்க. நம்ம ஊட்டி டிஸ்ட்ரிக்ட்லயே எஸ்பியாவே இருக்கிற ஒரு பையன்.
1: ஓகே. அப்ப கண்டிப்பா வந்து அது ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு.
3: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஓகே. இந்த நேரத்துல ஆசிரியர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் நீங்க வந்து ஆசிரியர் தினத்துல நம்ம சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கோம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை நான் ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நீங்க சொல்லலாம்.
3: ஆனா ஆசிரியர்கள் நம்ம மாணவர்களை வந்து அன்போட அரவணைப்போட நமக்கும் பாதுகாப்போட இருந்து மாணவர்கள் மத்தியில நம்ம வந்து எந்த ஒரு இடைஞ்சலும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதபடி நம்ம காத்துக்கொள்வதா நம்மளுடைய கடமையும் நம்மளுடைய பாதுகாப்பும். ஏன்னா மாணவன் வாழ்க்கையில அவன் படிப்பு முக்கியம், நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய பாதுகாப்பு முக்கியம். ஆசிரியர் தின நாள்ல வந்து மற்ற ஆசிரியர்களுக்கு நான் சொல்றேன்.
1: ஓகே. இப்ப வந்து மாணவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஆசிரியர்களுக்கு சில நேரங்கள்ல ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாக்கும். அந்த மாதிரி மாணவர்கள் செய்யக்கூடிய எந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி கொடுத்திருக்கு?
3: இந்த காம்படிஷன்ல எல்லாம் போய் பேசி பிரைஸ் வாங்குறது, அப்புறம் இந்த சயின்ஸ் சம்பந்தமா ப்ராஜெக்ட் செஞ்சு நல்லா பெஸ்ட் அவார்டு வாங்குறது, அதெல்லாமே. இப்ப திருக்குறள்னு பாத்தீங்கன்னா சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களாட சொல்லக்கூடிய திறமை அந்த குழந்தைகிட்ட இருக்கு. அப்ப அதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு பெருமை தான்.
1: கண்டிப்பா அது எல்லாமே பெருமைப்படக்கூடிய ஒரு தருணம். இன்னைக்கு மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா, மாணவர்களும் பல்வேறு இதுல வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த கலை திருவிழா அதெல்லாம் நடத்துறாங்கல்ல, அத பத்தி நீங்க சொல்லுங்க.
3: கலை திருவிழாலும் ஒரு மாணவருக்கு படிப்பு மட்டும் வாழ்க்கை இல்ல, அவனுக்குள்ள எல்லா திறமைகளையும் ஆற்றல்களையும் வெளிக்கொணர்ந்து உழைப்பாலையும் உயர்வாழ்வையும் உயர்ந்தவங்க இருக்காங்க கண்டிப்பா. அப்ப அந்த திறமைகளை கொண்டு வந்து அவன் சமுதாயத்துல அவனும் ஒரு சக மாணவர்கள்ல சிறந்த மாணவன் எடுத்து காட்டுவதுதான் அந்த கலை திருவிழாவினுடைய சிறப்பே.
1: அதுல நிறைய மாணவர்களுக்கு ஊக்கத்தோட நிறைய வாய்ப்புகளும் வழங்கப்படுகிறது
3: கண்டிப்பா மேம். அரசுமே அதுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க, என்கரேஜ் பண்றாங்க, மோட்டிவேஷன் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி டெவலப் ஆகணும் எல்லாத்திலயுமே இருக்கணும், தற்காப்பு கலை, அடுத்தது வந்து நடனக்கலை, கலைகள் எத்தனை இருக்குது, ஆயர்கலைகள் 64, அந்த 64 இல்லாட்டியும் கூட ஒரு 6 கலைகள்லயாவது மாணவர்கள் சிறந்திருக்கணும். ஏன்னா ஒரு மாணவன் படிப்பு என்னும் படியில ஏறினாதான் மதிப்பு என்னும் மாளிகையை அவன் அடைய முடியும். திரு திரும்பும் பல்குத்த உதவும். நான் அடிக்கடி சொல்வேன், எறும்ப பாருடா போய் அதுகிட்ட போய் நம்ம சுறுசுறுப்ப கத்துக்கணும், அது வெயில் காலத்துல எப்படி பொருளை சேர்த்து வச்சுட்டு மழைக்காலத்துல வந்து எப்படி கவலைப்படாம இருக்குது, ஒரு சின்ன எறும்பு இமயமலைக்கு போகணும்னு கூட நினைக்குது, நம்மளால ஏன் முடியாதா? கண்டிப்பா முடியும். யானைக்கு எப்படி தும்பிக்கை முக்கியமோ அது போல மனிதனுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். அந்த நம்பிக்கையில இருந்து நம்ம தவற விடக்கூடாது, தளர்ந்துடக்கூடாது.
1: சூப்பர் மேம், உண்மையுமே இந்த மோட்டிவேஷனல் வார்த்தைகள் எல்லாம் கண்டிப்பா உங்க மாணவர்கள் கிட்ட நீங்க தினந்தோறும் சொல்லும் பொழுது அந்த மாணவர்கள் எந்த அளவுக்கு உற்சாகப்படுவாங்க ஊக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கேட்கும் போதே வந்து புரிகிறது. கண்டிப்பா இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து அது வந்து பயனுள்ளதா இருக்கும். நிறைவா உங்களுடைய வாழ்த்துக்களை நம்ம ஊட்டி எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்க ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் நீங்க தெரிவிச்சுக்கலாம்.
3: இந்த நாளிலும் இந்த வாய்ப்பை கொடுத்த ஊட்டி எஃப்எம்க்கு என்னுடைய என்னுடைய சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சமுதாயத்தில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை குறித்தாக்குகின்றேன். நன்றி.
1: உங்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்.
3: தேங்க்யூ மேம்.

0: அறிவை விதைக்கும் ஆசான்கள் சிறப்பு நிகழ்ச்சியின் மூலமாக நம் வாழ்க்கையில் ஒளியேற்றும் ஆசிரியர்களின் அருமையையும் அவர்களின் அன்பையும் அர்ப்பணிப்பையும் நினைவு கூர்ந்தோம். ஒரு நல்ல ஆசிரியர் பாடங்களை மட்டும் கற்றுத்தருவதில்லை, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கற்றுத்தருகிறார். மாணவர்களின் எதிர்காலம் என்ற மண்ணில் அறிவு என்ற விதையை விதைத்து நம்பிக்கை என்ற நீரை ஊற்றி வெற்றிக்கான பாதையை உருவாக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் ஊட்டி எஃப்எம் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களும். ஆசிரியர் விதைக்கும் அறிவு ஒரு மாணவனின் வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஒரு தலைமுறையின் எதிர்காலத்தையே மாற்றும். இந்த இனிய எண்ணங்களுடன் அறிவை விதைக்கும் ஆசான்கள் சிறப்பு நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. அதுவரை அறிவை தேடுவோம், அறிவை பகிர்வோம், நம் ஆசான்களை என்றும் மதிப்போம். நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவை விதைக்கும் ஆசான்கள். நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி இ ரெபேக்கா.
1: ஊட்டி எஃப்எம் 91.8 நிலத்தி நேரம் 4:02.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்கள் கேட்கவிருப்பது யாதுமாகி, ஆசிரியர்கள் ஆன்மாவை ஒளிர செய்பவர்கள். சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் 138வது பிறந்த தினமான 65வது தேசிய ஆசிரியர்கள் தினத்தையொட்டிய சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை வழிநடத்துபவர் நீலகிரி மாவட்ட தனியார் பள்ளிகள் பொறுப்பு கல்வி அலுவலர் பார்த்தசாரதி அவர்கள். உடன் கலந்துரையாடுவோர் உதகை பாலகொலா டாக்டர் KJG மெமோரியல் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் யஷ்வந்த் வாசுதேவன் அவர்கள், உதகை எம்பாலாடா ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வி ரங்கநாதன் அவர்கள், உதகை யூனிக் மெட்ரிக் பள்ளியின் தலைமை ஆசிரியை காயத்ரி தேவி அவர்கள், உதகை கிறிஸ்த் ரெக்ஸ் சீனியர் செகண்டரி பள்ளியின் ஆங்கில பாட ஆசிரியை KM சாந்தி அவர்கள், அறிவியல் பாட ஆசிரியை K நிர்மலா அவர்கள்.

0: அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் பார்த்தசாரதி. தனியார் பள்ளிகளின் மாவட்ட கல்வி அலுவலராக பணிபுரிந்து வருகிறேன். நம்முடன் திரு யஷ்வந்த் அவர்கள், KJG மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் கரஸ்பாண்டன்ட். பிறகு நம்முடன் இணைந்திருக்கும் மற்றொரு நபர் திருமதி நிர்மலா அவர்கள், ரெக்ஸ் மேல்நிலைப் பள்ளி. திருமதி சாந்தி அவர்கள், ரெக்ஸ் மேல்நிலைப் பள்ளி. திருமதி காயத்ரி தேவி அவர்கள், யூனிக் பப்ளிக் ஸ்கூல். அண்ட் திரு ரங்கநாதன் அவர்கள், ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் பள்ளி, எம்பாலாடா. உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, ஆசிரியர் தினத்தன்னைக்கு ஆசிரியருக்குன்னு சில குரல் இருக்கு. ஆசிரியர் குரல் அப்படின்னு பார்க்கும்போது ஆசிரியருக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கு, சில கடமைகள் இருக்கு. சமுதாயத்தில் ஆசிரியருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. ஸோ அந்த இடம் இங்கே நமக்கு இருக்கா, நம்ம கடமைகள் நம்ம சரியாக செஞ்சிட்ருக்கோமா, அல்லது நம்ம கடமை இன்னும் மெருகேற்ற வேண்டியிருக்கா, இதை பற்றி ஒரு கலந்துரையாடல் தான் இது. இந்த கலந்துரையாடலில் உங்கள் அனைவரையும் மாணவர்களுடைய நன்மைக்காக என்ன பண்ண முடியும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த நேரத்தில் ஷேர் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறோம். முதலாவதாக திரு யஷ்வந்த் அவர்கள் இருக்கிறார், அவரிடம் பேசுவோம். சார், சொல்லுங்கள், ஆசிரியர் தினத்துடைய கொண்டாட்டங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆஸ் அ டீச்சர் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க சமுதாயத்தில்?
1: வணக்கம். என் பெயர் யஷ்வந்த், டாக்டர் KJG மெமோரியல் மெட்ரிகுலேஷன் பள்ளி முதல்வர். நான் முதல்ல எல்லா டீச்சர்ஸும் எல்லா ஆசிரியர்களும் ஏன் ஆசிரியர்கள் தினம் கொண்டாடுறோன்றதை ரியலைஸ் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். இது ஆரிஜின் எப்படி வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், அனைவருக்கும் தெரிந்த மாபெரும் நல்லாசிரியர், அவர் இந்தியாவோட ரெண்டாவது பிரசிடென்ட்ஷிப் எடுக்கிறப்போ 1962 அவருடைய மாணவர்கள் மற்றும் அவருடைய நண்பர்கள் அனைவரும் உங்களோட பிறந்தநாளை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய பிறந்தநாளை எனக்காக செலிப்ரேட் பண்ணாதீங்க, என்னோடய பிறந்தநாளை ஆசிரியர் தினமாக நீங்கள் கொண்டாடுங்கள். அனைத்து ஆசிரியர்களையும் நம்ம வந்து இந்த நாளில் வந்து அவங்க அனைவரும் பெருமையடைய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கொண்டு வந்தது தான் இந்த ஆசிரியர் தினம். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஆசிரியர் தினத்தன்னைக்கு காலையில் வந்து எந்தெந்த ஆசிரியருக்கெல்லாம் நான் என்னென்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி, என்னோடய பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர் இல்லாமல் என்னோட கிராமத்தில் என்னோட நெய்பர்ஹுட்டில் எந்தெந்த வீடெல்லாம் கதவை தட்ட முடியுமோ, எங்கெங்கெல்லாம் ஆசிரியர் இருக்காங்களோ அந்த வீட்டெல்லாம் கதவை தட்டி அத்தனை ஆசிரியர்களுக்கும் காலையிலேயே போய் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் பெற்று வந்த நாட்கள் உண்டு. அடுத்ததாக அந்த டீச்சர்ஸ் டே வேல்யூ ரெக்கக்னைஸ் பண்ணி தான் இந்த செலிப்ரேஷன் கொண்டாடப்படுதான்ற ஒரு கேள்வியுமே எனக்கு அதிகமாக இருக்குங்க சார். இல்லை ஒரு கேலண்டர் இயரில் இதெல்லாம் செலிப்ரேஷன்ஸ்னு சொல்லி அது கடந்து போகிறோமா, இல்லை உண்மையாலுமே அந்த டீச்சர்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுன்றதுக்காக இந்த செலிப்ரேஷன் நடக்குதான்றதுமே ஒரு கேள்விக்குறி. நம்ம கலந்துரையாடலில் இதுக்கான பதில்கள் நம்ம கண்டறிவோம்னு பார்த்துக்கலாம் சார்.
0: கிடைக்கணும். அப்போ சார் என்ன கேட்குறாருன்னா, உண்மையிலேயே டீச்சர்ஸ் டே வந்து அந்த ரியல் ஸ்பிரிட்டோட செலிப்ரேட் பண்ணுறோமா, இல்லை அதுவும் மற்ற நாள் மாதிரி கேலண்டரில் ஒரு தேதி மாதிரி அதுவும் போயிருதா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. உங்களுடைய பதில நீங்கள் சொல்லலாம். அடுத்ததாக திருமதி நிர்மலா அவர்கள்.
2: எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி இந்த ஜென்சி கிட்ஸ் வந்து டீச்சர்ஸ்கிட்ட என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பண்ண போகிறாங்க அதை பற்றி பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து அந்த டீச்சர்ஸ் அவங்கள நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. சும்மா வந்து டீச் பண்ணிட்டு போகிறது இல்லாமல் ஒவ்வொரு குழந்தையுமே ஒவ்வொரு டேலண்ட் வச்சுருப்பாங்க, அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள தனியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு க்வெஸ்சன் ரேஸ் பண்ணுறதுக்கு, டவுட் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு லிபர்ட்டி வேணும்னு யோசிக்கிறாங்க. ஒரு எம்பாரஸ்
0: நினைக்கிறீங்களா?
2: லிபர்ட்டி இருக்குது சார், ஆனால் ஒரு சில கிளாஸஸில் ஒரு எம்பாரஸிங்காக போயிடுது. அவங்களுக்கு அந்த எம்பாரஸ்மெண்ட் இல்லாமல் அவங்களுக்கு கேட்குற க்வெஸ்சன்ஸ் மற்றவங்களுக்கு அது சின்ன விஷயமா இருக்கலாம், பட் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அது ஒரு டவுட். ஸோ ஹீ வாண்ட்ஸ் டு clarify his own doubts without any embarrassment.
0: So Gen Z kids அதான் எதிர்பார்க்குறாங்கன்றீங்க?
2: ஆமாம்.
0: இப்போ எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போ பொதுவாக நம்ம பசங்க வந்து நம்மள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்பாங்க, நம்ம சொல்லலைன்னா நமக்கு மேலே ஒரு டீச்சர் இருக்கார், உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பாருங்கள், பெரும்பாலான ஆசிரியர்களும் அந்த டீச்சரை நம்பி தான் இங்கே உட்காந்துருக்குறோம். உண்மையை சொல்லப்போனால் அவர் பேர் கூகுளாச்சாரியா இல்லையா? ஸோ அப்போது மாணவர்கள் வந்து இன்னைக்கு நம்ம ஆசிரியர்கள்ட்ட சில டவுட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்குறாங்க, அதை நம்ம சரியாக கிளாரிஃபை பண்ணலன்னா அடுத்தது கூகுளாச்சாரியாட்ட போயிடுறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அது வந்து சரியான பாதையில் தான் மாணவர்கள் போயிட்டுருக்கிறாங்களா, இல்லை இது வந்து நிறுத்தப்பட வேண்டுமா, கூகுளே பார்க்கக்கூடாதா மாணவர்கள்?
2: இல்லை சார், அதை அவங்க செக் பண்ணலாம், அவங்க டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு செக் பண்ணலாம். ஆனால் கிளாஸ்லேயே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டென்ஷன் சீக்கிங்காக இருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு நான் க்வெஸ்சன் கேட்டால் என்னோட டீச்சர் எனக்கு அட்டென்ஷன் தருவாங்க, அதனாலே அவங்க க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க.
0: ஸோ சைக்காலஜிக்கலி நீங்கள் அவங்கள அப்படி பார்க்குறீங்க, சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டில் பார்க்குறீங்க. ஒரு மாணவன் வந்து ஒரு கேள்வி எழுப்பும்போது அந்த கேள்விக்கு அந்த ஆசிரியர் வந்து சரியான ஒரு பதிலை கொடுத்தாருன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து அந்த குழந்தையோட மதிப்பு அந்த வகுப்பில் உயரும், அவருக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம் மேடம். அதுதான் ஜென்சி கிட்ஸ் வந்து எதிர்பார்க்கறாங்க.
2: இன்னொன்னு, அவங்க வந்து ஒரு கம்பாரிசன் இல்லாம எல்லா கிட்ஸுமே ஒரே மாதிரி பாக்கணும்னு யோசிக்கிறாங்க. இன்னொன்னு,

0: ஸ்பார்க்ஸ் மட்டுமே இல்லாமல் அதையும் தாண்டி அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அந்த டேலண்ட்ஸை வெளியே கொண்டு வரணும் டீச்சர்ஸ் அப்படின்னு யோசிக்கிறாங்க. டீச்சர்ஸ் வந்து ரொம்ப அப்ரோச்சபிளா இருக்கணும்னு யோசிக்கிறாங்க சார்.
1: டீச்சர்ஸ் அப்ரோச்சபிள்னா எப்படி சொல்றீங்க?
0: அவங்களுக்கு இந்த புக்ஸ் மட்டுமே இல்லாம அவங்களுக்கு ஒரு அந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அந்த மாதிரி டீச்சர்.
1: இல்ல மேடம், இப்போ பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, எல்லா ஸ்கூல்ஸ்லயும் வந்து இப்போ தனியார் பள்ளிகளாகட்டும் அரசு பள்ளிகளாகட்டும் நமக்கு பெரியமான ஸ்கூல்ஸ்ல ஸ்மார்ட் போர்ட்ஸ்ல வந்துருக்கு இல்லையா. ஸ்மார்ட் போர்ட்ஸ் யூஸ் பண்ணி டீச் பண்ணும்போது நீங்க சொன்ன மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு தேவையான டவுட்ஸ் அப்பப்பே நம்ம கிளியர் பண்ணிடலாம். இப்போ நீங்க சொன்னதெல்லாம் நடைமுறையா நடந்துட்டு வர விஷயம்தான். இதுல மேபி எங்க ஒன்னு ரெண்டு இடத்துல தொய்வுகள் இருக்கலாம், பட் எல்லா இடத்துலயும் தொய்வுகள் இல்லை இல்லையா, அப்படிதானே எடுத்துக்கணும் நம்ம. சோ ஆசிரியரா நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த கேப் எப்படி ஃபில் பண்ணலாம்?
0: சார், ஒரு சில டீச்சர்ஸ் வந்து அந்த போர்ஷன்ஸ் முடிக்கணுன்றதுல தான் குறியா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணணும்னாலுமே அவங்க அதுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட்டோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணணும்.
1: இல்லை, போர்ஷன்ஸ் முடிக்கணுன்றது பார்க்கும்போது டென்த்து டுவெல்த்தில் மட்டும்தான் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, மற்ற அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. எனிவே, நீங்கள் சொன்ன நல்ல கருத்து தான், அதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்ம நிர்மலா மேடம் சொன்ன கருத்தை கொண்டு போய் சேர்க்கலாம், பார்த்துக்கலாம் அதை, சரிங்களா? ரைட். அடுத்தது நமக்கு திருமதி சாந்தி அவர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட பேசுவோம். மேடம் சொல்லுங்கள், டீச்சர்ஸ் டே அன்றைக்கி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
2: சார், ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் டீச்சர்ஸ் ஆஃப் த சோல் லைட்டர்ஸ்ங்கிற ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கே ப்ரிவிலேஜாக நாங்கள் இன்றைக்கி நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு நான் இந்த ஜென்ரேஷன் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அந்த ஜென்ரேஷன் சார்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு அந்த எந்த பீரியட்ல பசங்க எப்படி இருக்காங்கங்கிறது நமக்கு தெரியும்.
1: மேடம், நம்ம எஃப்எம்ல உட்காந்துருக்கோம், ரேடியோ ஸ்டேஷன் உட்காந்துருக்கோம், கிளாஸ் ரூம்ல இல்லன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இருந்தாலும் இங்கேயும் சார்ட்னு பேசுறீங்க, பரவாயில்ல, சந்தோஷம், சொல்லுங்க. தப்பு இல்லை, எல்லாருமே
2: தெரிஞ்சுக்கலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா தப்பு இல்லை, சொல்லுங்க.
2: இல்ல சார், இந்த சார்ட் பிரகாரம் நம்ம பார்த்தோம்னா ஃப்ரம் 1946 இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியிலிருந்து 1964 வரைக்கும் பார்த்தோன்னா அந்த ஜென்ரேஷனை பேபி பூமர்ஸ்னு சொல்கிறோம்.
1: பேபி பூமர்ஸ்,
2: பேபி பூமர்ஸ்,
1: ஓகே.
2: அதுக்கப்புறம் 1965 to 1980 ஜென்ரேஷன் எக்ஸ்,
1: ஜென்ரேஷன் எக்ஸ், ஓகே.
2: இந்த ஜென்ரேஷன்ல தான் கம்ப்யூட்டர் வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல இன்ட்ரடியூஸ் ஆகுது. அப்போ மைட் பி மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் நம்ம இப்போ ஹேண்டில் பண்றவங்க எல்லாம் இந்த ஜென்ரேஷன்ல சேர்ந்தவங்களை தான் இருப்போம்.
1: சரி,
2: இந்த ஜென்ரேஷன்ல இருந்தவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அடாப்டபிலிட்டி. எந்த எந்த புதுசா இதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னா டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஆகும்போது நம்ம நம்மளே அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கிட்டோம். மைட் பி நம்ம ஜென்ரேஷனை பார்த்தோம்னா தான் டெலிபோன் பார்த்திருப்போம், அதுக்கப்புறம் இப்போ ஸ்மார்ட் போன் வரைக்கும் இப்போ புது புது கேட்ஜெட்ஸ் எல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ங்கிற மாதிரி நம்ம ஒன்னொன்னா கத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஸ்டேஜ்ல. மைட் பி ஆஸ் டீச்சர்ஸ் வி ஆர் ஆல்சோ க்ரோயிங், நம்மளும் அதை அப்படியே பார்த்து வி ஆர் மூவிங் ஆன் த ட்ராக். அண்ட் இந்த 1981 to 1996 இந்த குரோத்ல வந்த பசங்க வி கால் த மில்லினியல்ஸ். இவங்க வந்து குளோபலைசேஷன் எல்லாம் பார்த்தவங்க, கொஞ்சம் மாடர்ன் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணவங்க. இப்போ இந்த பசங்க பிறக்கும் போது பார்த்தா பேரண்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரியும். மைட் பி ஊம்பிலேயே அவங்க இருக்கும்போது மைட் பி நிறைய கேட்ஜெட்ஸ் லைட்டுக்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. ஓரளவுக்கு நாலேஜ் பேரண்ட்ஸ்க்கு இருக்காது.
1: ஆமா, இப்போ பாத்தீங்கன்னா கிராமத்துல எல்லாம் ஒரு தாய் வந்து கர்ப்பமா இருக்கும்போது 9 மாசம் வளகாப்பு பண்றது காரணம் என்னன்னா அந்த வளையோசை வந்து குழந்தைக்கு கேட்டுட்டு இருக்கணும். இப்போ வந்து அதையும் தாண்டி எல்லாம் எக்ஸ்ட்ரா மாடர்னா அல்ட்ரா மாடர்னா போயிட்டு இருக்கு இல்லீங்களா?
2: எஸ்
1: சார். ஓகே, அப்படிப்பட்ட குழந்தைங்க பிறக்கும்போது செல்போனோட தான பிறப்பாங்க, வேற என்ன
2: பண்ணுது? ஓகே, இப்போ 1997 to 2012 நம்ம எடுத்தோம்னா இப்போ பிரசன்ட் நம்ம ஸ்கூல்ல இப்போ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற ஜென்சி கிட்ஸ், அப்போ இவங்களுக்கு ஸ்மார்ட் போன், சோஷியல் மீடியா ஃப்ரம் பர்த், எல்கேஜில இருந்து பசங்களுக்கு தெரியும். மைட் பி நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப லேட்டா கத்துக்கிட்டது அந்த குழந்தைக்கு எல்கேஜி குழந்தைக்கு தெரியும். சோ இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் த சைல்ட். சோ அப்போ நம்ம சொல்ற கருத்துக்கும் அவரோட அடாப்டபிலிட்டிக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு சார்.
1: சரி, நீ டீச்சர்ஸ் டே அன்னைக்கு டீச்சர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இது மூலமா?
2: இல்ல சார், இது மூலமா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, டீச்சர்ஸ் அடாப்ட் பண்ற மெத்தடாலஜி இன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் சாக் டாக் தியரி, அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. என்னதான் ஸ்மார்ட் போர்டு இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வி ஷுட் ஸ்டார்ட் கிளாஸ் வித் சாக் அண்ட் டாக்.
1: ட்ரெடிஷனல் டீச்சர்,
2: ட்ரெடிஷனல் டீச்சரா ஃபர்ஸ்ட் ஒரு 5 minutes. அப்போ நம்ம அந்த சாக் வைக்கும்போது ஏதோ ஒரு டாபிக் போகும் போது தே வில் ஹாவ் கிரியேட்டிவிட்டி, மேம் என்ன பத்தி இன்னைக்கு சொல்ல வராங்கன்னு. அப்போ தே வில் ஹாவ் தியர் ஓன் ஐடியாஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு பிபிடி பிரசன்டேஷன், அப்போ அதோட டெப்த் தெரிய வந்துடும். தேர்ட், அவனுக்கு என்ன டவுட் இருக்கோ அவங்க அந்த குவெஸ்டியனை வந்து என்ன மைட் பி கிளாஸ் டிஸ்கஷன்ல என்ன ஆன்சர் கிடைக்குது, ஒரு ஆன்சர் ஏஐ என்ன கொடுக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். தட்ஸ் எனஃப். இந்த லிமிட்ல வச்சா மைட் பி அவங்களையும் ஒரு கான்சென்ட்ரேஷன்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு நாங்க நினைக்கிறோம்.
1: ஓகே மேடம், ரொம்ப சந்தோஷம். சோ நீங்க வந்து குழந்தைங்க பிறக்கும் போதே டெக்னாலஜியோட பிறந்ததுனால இப்ப டீச்சிங் மெத்தடாலஜியும் 100% டெக்னாலஜியோட இருக்கணும்னு நினைக்கிறீங்க?
2: இருக்கணும், பட் நம்ம அதே வேல்யூஸும் அது கூட கொடுக்கணும் சார்.
1: சரி,
2: லைஃப் ஸ்கில்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கறேன்.
1: எனக்கு என்னமோ இப்ப என்ன தோணுது, சில்ட்ரன்ஸ் டே பேசிட்டு இருக்கிறோமா டீச்சர்ஸ் டே பேசிட்டு இருக்கமான்னு தெரியல. எனிவே பரவாயில்ல, அதான் தட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் இல்லைங்களா? ஏன்னா டீச்சர்ஸ் எப்ப பேசினாலும் எங்க பேசினாலும் யாரை பத்தி யோசிப்பாங்கன்னா மாணவர்களை பத்தி மட்டும் தான் யோசிப்பாங்க. யஷ்வந்த் சார் கேட்டா டீச்சர்ஸ் டே உண்மையான அந்த

0: அடுத்தபடியாக திருமதி காயத்ரி அவர்கள் இருக்கிறார்கள். மேடம் சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன?
1: சார் வணக்கம். எல்லாருக்குமே ஆசிரியர்கள் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம எல்லாருமே இங்க இருக்கோம். சோ ஒரு ஆசிரியர்ங்கிறதுல எனக்கு ஒரு பெருமிதம் இருக்கு. எல்லா ஆசிரியருக்கும் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் நிற்பதில்லை, ஒரு தலைமுறையின் எதிர்காலத்தின் முன்னால் நிற்கிறார்கள். அவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் போய் நிக்கிற ஒரு இது இல்ல. எல்லா குழந்தைங்களுக்குமே டீச்சர் தான் ஹீரோ. ஆக்சுவலா அவங்க இன்னுமே அதே ஸ்பிரிட்டோட செலிபிரேட் பண்றாங்க, நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன்.
0: மேடம் சொன்ன மாதிரி டீச்சர்ஸ் செலிபிரேட் பண்றதுக்கு குழந்தைங்க எல்லாம் ரொம்பவே அற்புதமா எல்லா நாளும் இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஸ்கூல்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, டீச்சர்ஸ் மாதிரி மிமிக்ரி பண்ணுவாங்க. அந்த டீச்சர் வந்து கிளாஸ்ல வேரியஸ் டைப்ஸ்ல அவங்க வந்து வேற வேற விதமாலாம் பாடம் எடுத்திருக்கலாம், கண்டிச்சிருக்கலாம். அதை மிமிக்ரி பண்ணும் போது பக்கத்துல உட்காந்து டீச்சர்ஸ் நெளிவாங்க, ஆஹா நம்மளை பத்தி ஏதாவது போட்டு கொடுத்துருவானா, நம்ம இப்படி எல்லாம் பண்ணிருக்குமே கிளாஸ்ல, அப்படி என்ஜாய்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. கரெக்ட் மேடம் சொல்றீங்க, குழந்தைங்க வந்து என்ஜாயிங் இட்.
1: இப்ப என்னன்னா, இப்போ எங்க கிட்ட வரப்போ நான் என்ன சொன்னேன்னா, சில்ட்ரன்ஸ் டே சில்ட்ரன் நீங்க என்ஜாய் பண்ணுங்க, டீச்சர்ஸ் டே மேக் டீச்சர்ஸ் டு என்ஜாய், நீங்க டான்ஸ் ஆடி அந்த மாதிரி. சோ தே ஹவ் கம் வித் ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் ஸ்கெட்யூலோடவே வந்திருக்காங்க. ஏன் இவ்வளவு ப்ரொஃபஷனலா இருக்கு அப்படின்னு நான் கேட்டப்போ, மேம் டீச்சர்ஸ்னா ப்ரொஃபஷனலா இருக்கணும் தானே அப்படின்னு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எப்படி எதிர்பார்க்கறாங்க இப்போனா, ஒரு டீச்சரோட ரோல் எப்படி மாறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீச்சர்ல இருந்து இப்ப நம்ம ஃபெசிலிட்டேட்டருக்கு வந்துட்டோம்.
0: வெரி குட்,
1: வி ஆர் ஆல்ரெடி ஃபெசிலிட்டேட்டிங். சொன்ன மாதிரி எல்லாமே அவனுக்கு தெரியுது, நம்ம பின்னாடி இருந்து அவனை புஷ் பண்ணா போதும். ஃபெசிலிட்டேட்டர் டு மென்டார், மென்டார் டு ரோல் மாடல், அது வந்து ரொம்ப பெரிய டிரான்சிஷன் ஃபார் அ டீச்சர். நம்ம ஃபெசிலிட்டேட்டர் வரைக்கும் டச் பண்றதே கொஞ்சம் டஃபா இருக்கு, இப்போ புரியல அந்த கான்செப்ட். சோ அதுக்கப்புறம் நம்ம மென்டாரா மாறி நம்ம லைஃப் லாங்கா அவன் நம்ம எடுக்கணும், அண்ட் நம்மள ஒரு ரோல் மாடலா எடுக்கணும் அப்படிங்கும் போது ஒரு டீச்சருக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. குழந்தைங்க உள்ள வரும்போது மார்க் வாங்கினாங்களா செட்டில் ஆனாங்கிறத தாண்டி, இந்த கேட்ல இருந்து வெளியில போகும்போது ஒரு நல்ல மனிதரா உருவாக்கி நம்ம வெளியில அனுப்பியிருக்கோமா, நம்மள ஞாபகம் வச்சிருக்காங்களானா, எல்லாருமே செலிபிரேட் டே லைக் அஸ், அவங்க வந்து இன்னுமே வி ஆர் ஹீரோ, எல்லாருமே பிடிக்கும், நம்ம பிடிக்கிற மாதிரி அவங்க கிட்ட இருக்கணும். நம்ம பேசுனா அவங்க

0: கேப்பா.
1: நல்ல மெசேஜ் மேடம். இப்ப ரீசெண்டா லாஸ்ட் வீக்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன். அந்த கான்ஃபரன்ஸ்ல நம்மளுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஸ்ரீ ஞானேஷ்குமார் சார், ஹி வாஸ் டாக்கிங். அப்ப குழந்தைங்கள்ட்ட அவர் இன்ட்ராக்ட் பண்றாரு. இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்கள்ட்ட கேட்கறாங்க, ஹூ இஸ் யர் ரோல் மாடல்னா, அவர் வந்து மை ஃபாதர் அண்ட் மதர்னு சொன்னாரு, அண்ட் நெக்ஸ்ட் மை டீச்சர்ஸ் சொன்னார். ஸோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே ரோல் மாடலாக வந்து நம்ம டீச்சர்ஸ் தான் பசங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. அற்புதமான ஒரு இது. அந்த ரோல் மாடலை நம்ம வி ஹாவ் டு கேரி தி ஸ்பிரிட் ஓவர், அவ்வளோதான். இன்னும் பல விஷயங்களில் அவங்களுக்கு ரோல் மாடல் நம்ம இருக்கணும், ஆனால் தவறான விஷயங்களும் ரோல் மாடலாக இருந்துடக்கூடாது. சுருக்கமாக அடுத்து நம்ம திரு ரங்கநாதன் சார் அவர்கிட்ட போயிடுவோம். டீச்சர்ஸ் டே அன்னைக்கு சார் உங்களுக்கு என்ன மெசேஜ் நீங்க கன்வே பண்ண விரும்புறீங்க?
2: அனைவருக்கும் வணக்கம். வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும், இது வந்து திருவள்ளுடைய வாக்கு. நான் இன்றைய ஆசிரியர்கள் எப்படியெல்லாம் மாணவர்களுக்கு உதவியாக இருக்கின்றார்கள், ஆசிரியர்கள் இல்லை என்றால் மாணவர்கள் இல்லை, மாணவர்கள் இல்லை என்றால் ஆசிரியர் இல்லை, ஆசிரியரும் மாணவர்கள் இல்லை என்றால் நம்மளுடைய நாடு இல்லை.
1: கண்டிப்பா
2: இதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். சிறந்த மனிதனாக மனித நெறிப்படி வாழ வழிகாட்டுபவர்கள் ஆசிரியர்கள். எது எப்படி இருந்தாலும் சிறந்த அர்ப்பணிப்பு உணர்வுடன், எந்த லாப நோக்குடன் இன்றி, பாடப்புத்தக அறிவு மட்டுமின்றி பல்துறை பரந்த அறிவை மாணவர்களுக்கு வழங்கி அவர்களின் உலகை விரிய செய்து உத்தரவாதமான எதிர்காலத்தை தொடர்ந்து வழங்கி சிறந்த முறையில் கற்பித்து என்பதே இத்தினத்தை கொண்டாடுவதற்கு நமக்கு பெருமை.
1: அதான் இப்ப சார் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆசிரியர்களுடைய பெருமையை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அது உண்மையிலேயே போற்றக்கூடிய விஷயம்தான். ஒரு சின்ன கேப் சார் எடுத்துக்கிட்டோம், அதுக்குள்ள நான் ஒரு சின்ன கதை சொல்லலாம்னு பாக்குறேன். சொல்லலாங்களா? அதாவது இப்ப மேடம் சொல்லும் போது ஆசிரியர் வந்து மென்டர் ரோல் மாடல் சொன்னோம் இல்லைங்களா, அது இன்னைக்கு இருக்காங்க. நாங்கள் இது ஒரு ஜென் கதை, ஒண்ணு புத்திஸ்ட் சமயம் சார்ந்த ஒரு கதை. அதுல ஒரு குரு இருக்காரு, ஒரு சிஷ்யம் இருக்கான். அந்த குருக்கு வந்து ஞான திருஷ்டி, அது ஞான திருஷ்டி மூலமாக பல விஷயங்களை முன்கூட்டியே அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு தவ ஞானின்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஞான திருஷ்டியால் அடுத்த நாள் நைட்டு தன்னுடைய மாணவனுடைய கழுத்தை ஒரு பாம்பு வந்து கொத்தப்போகுது அப்படின்றத அவர் வந்து புரிஞ்சுக்கிறார். சரி, அந்த மாணவனை காப்பாற்றணும், அதே சமயம் அந்த மாணவன்கிட்ட வந்து பயமுறுத்தக்கூடாது. அதே போல் தன்னுடைய ஞான திருஷ்டியை சொல்லி அது நடக்கலைன்னு வைங்க, மாணவனுக்கு ஒரு மேல் இருக்க மதிப்பு போயிடும். நீங்கள் சொன்னீங்க பாம்பு வரல ஒன்றும் வரல அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால் அந்த குரு என்ன பண்ணுறாரு, சைலண்ட்டாக இருந்துட்டு அடுத்த நாள் ராத்திரி அந்த மாணவன் தூங்கிட்டு இருக்கும்போது மெதுவாக பக்கத்தில் போய் ஒரு சின்ன கத்தி எடுத்து அவரோட கழுத்தை லேசாக அறுத்துட்டு இருக்கார். எதுக்கு அறுக்கிறாருன்னா, சப்போஸ் பாம்பு வந்தால் கூட அது என்ன பண்ணும், அந்த ரத்தத்தை டேஸ்ட் பண்ணிட்டு அது போயிடும், அது கதை தான், டேஸ்ட் பண்ணிட்டு போயிடும், மாணவனை பாதிக்காது அப்படின்ற மாதிரி அவரோட அபிப்பிராயத்தில் அதை செய்கிறார். உடனே இந்த மாணவன் படுத்துட்டு இருந்தவன் லேசாக கண்ணு முழிச்சு பார்க்குறான், என்ன தன்னுடைய குரு வந்து தன்னுடைய கழுத்தை அறுத்துட்டு இருக்காரே அப்படின்னு அவன் யோசிக்கிறான். மற்றவனால என்ன பண்ணியிருப்போம், அடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு என்னன்றது பயத்தில் பசங்க பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த மாணவர் எந்திரிக்கல, அமைதியாக படுத்துட்டு இருக்காரு. எல்லாம் முடிச்சதுமே அதே போல் அந்த குரு நினைச்ச மாதிரியே பாம்பு வருது, அந்த ரத்த வாடையை பார்த்துட்டு பாம்பு திரும்பி போயிடுது. அடுத்த நாள் காலில் குரு கூப்பிட்டு கேட்குறார், என்ன கேட்குறான்னா, என் பண்ண ராத்திரி வந்து உன்னுடைய கழுத்தை நான் அறுத்துட்டு இருந்தேனே, நீ ஏன் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கலன்னு சொல்லி, குருவே நீங்கள் என்ன செஞ்சாலும் என் நன்மைக்கு தான் இருக்குன்றத நான் முழுக்க நம்புகிறேன் அப்படின்னு அந்த மாணவன் சொல்கிறதா அந்த கதை முடியுது. அப்போ இன்றைக்கி இருக்க மாணவர்களில் நம்ம மேலே 100% ஃபெய்த் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நம்பலைன்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்தை சொல்லலாம். இப்போது ஒரு ஆசிரியருடைய வகுப்பறை சக்ஸஸ்ஃபுல் வகுப்பறை ஆனால் தான் இந்த சொசைட்டி வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும் இல்லைங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு மாணவர் வந்து சின்ன வயசில் 18 வயசு கீழே ஏதாவது தவறு இழைக்கிறாருனா கூட அவரை கொண்டு போய் நம்ம சிறைச்சாலையில் தள்ளுறது இல்லை. அதுக்கும் நம்ம என்ன சொல்கிறோம், சிறுவர் சீர்திருத்த பள்ளின்னு தான் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த சீர்திருத்த பள்ளியிலையும் ஒரு ஆசிரியர் தான் இருக்கார். ஸோ எங்கே போனாலும் டீச்சர்ஸ் தான் மேடம் இந்த ப்ரோக்ராம்க்கு பேரே வந்து யாதுமாகி, உங்களுக்கு தெரியும் இல்லையா, யாதுமாகி நின்றான்ற மாதிரி ஆசிரியர் தான் வந்து இந்த சமுதாயத்துக்கு யாதுமாகி நின்றுட்டு இருக்காங்க. அவங்க இல்லைன்னா சமுதாயம் இல்லைன்றதான் உண்மை. ஸோ அப்போ இது ஒரு சைடாகவே போகாமல் எதிர்த்தரப்பில், அதாவது நம்முடைய மாணவர் தரப்பில் நமக்கு அந்த 100% ஃபெய்த்து நம்மகிட்ட இன்றைக்கி மாணவர்கிட்ட இருக்கதா நீங்கள் பார்க்குறீங்களா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை எனக்கு அனுபவம் தான் கூட சொல்லலாம்.
0: அவங்க நம்மளை நம்புகிறாங்க. நம்ம அந்த ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணணும்னா நிறைய விஷயங்கள் செய்யணும். அந்த ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் டீச்சர்ஸ் கிட்டேயும் இருக்கணும். அது நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறதே நம்ம ஒரு டிஸ்கஷனாக இப்போ எடுத்துக்கலாம். அவனை அட்ராக்ட் பண்றது ஈஸியான விஷயம் இல்ல. சாந்தி மேம் பேசும்போது சொன்னாங்க, அவங்க பிறக்கும் போதே நெட்டோடவும் கலர்ஃபுல் வேர்ல்டோடவும் உள்ள வராங்க. நம்ம அந்த லாங்குவேஜ்ல பேசுறோமாங்கிறதே ஒரு
1: க்வெஸ்டின்.
0: நம்ம அந்த லாங்குவேஜ்ல கண்டிப்பா பேசணும். நம்ம இப்ப போய் நம்ம பழைய கதைகள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தா அவனுக்கு புரியவே புரியாது, அவனுக்கு அந்த வேர்ல்டே தெரியாது.
1: இல்ல மேடம், பழைய கதைகளை சொல்லலன்னு சொன்னா அந்த என்ன சொல்றது, ஓல்ட் இஸ் கோல்டன் இல்ல,
0: கதைகள்ங்கிறது இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி ஸ்டோரிஸ் அவங்களை நல்லாவே டச் பண்ணும். நான் சொல்றது எங்க காலத்துல தெரியுமா, நாங்க வந்து அப்படி
1: கஷ்டப்பட்டோம்.
0: இப்ப எல்லா இடத்துல அது நடக்கும்போது குழந்தைங்களே சொல்லுவாங்க, மேம் இவங்க என்ன சொல்றானுங்களே, ஏன்னா அவனுக்கு அந்த வேர்ல்டே தெரியாது. இப்ப நம்ம வரும்போது டிவிங்கிற ஒரு விஷயம் இருந்தது, நம்ம அது கூடவே வாழ்ந்துட்டோம். இவ வரும்போதே இதெல்லாம் இருக்கு, வைஃபை நெட் எல்லாமே இருக்கு. அவனுக்கு வந்து நாங்க டிவி இல்லாம இருந்தோ தெரியுமா, நாங்க அப்படி இருந்தோ. அப்ப டீச்சர்ஸ் என்ன பண்ணணும்னா, நம்மள அப்கிரேட் பண்ணி அப்ஸ்கில் பண்ணி அவங்க கூட ரன் பண்ணணும். அவங்க கை கோத்து பண்றது ஒரு பெரிய சேலஞ்ச்.
1: நம்ம
0: அந்த கலர்ஃபுல் இது கொடுக்கறோம்
1: இல்லையா, இப்ப ஃபெய்த் ஏர்ன் பண்ணணும்னா டீச்சர்ஸ் அவங்கள மாடிஃபை பண்ணிக்கணும். இல்ல மேடம், மாடிஃபை பண்ணி அப்டேட் பண்ணிக்கணும்ன்றாங்க. உங்களோட கருத்து என்ன?
3: ஐ பர்சனலி ஃபீல் டெக்னாலஜி வந்து செகண்டரி தாங்க சார், டீச்சர் இம்பேக்ட் தான் சார் ஃபர்ஸ்ட்டு. ஒரு ஆசிரியர் பண்ண முடியாததை வந்து எந்த டெக்னாலஜியும் பண்ணிட முடியாதுன்றது வந்து
1: சார் சொல்கிறது கரெக்ட். கொரோனா காலத்தில் நம்ம பார்த்துருப்போம், எல்லா இடத்துலையும் ஆன்லைன் கிளாஸ் வந்துச்சு. நிறைய இடத்துல ஆன்லைன் கிளாஸ் வந்து, இப்போ நிறையா தனியார் நிறுவனங்கள்லாம் ஆன்லைன் கிளாஸஸ் போட்டாங்க, ஆனால் சக்ஸஸ் ஆகலை. எல்லாம் என்ன ஃபீல் பண்ணாங்க கடைசியில்னா, ஆசிரியருடைய பிரசன்ஸ் வந்து அங்கே முக்கியமாக தேவைப்படுது, என்னதான் நம்ம டெக்னாலஜியில் கொடுத்தா கூட தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. வெரி குட் சார், ஓகே.
3: எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன நீடு இருக்குன்றதை தெரிஞ்சு அதை ஸ்பெசிஃபிக்காக கொண்டு போய் கொடுக்குற டீச்சர் மேலே ஃபெய்த் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அனைத்து டீச்சர்களும் ஐ மீன் தே கேன் மூவ் ஃபார்வர்ட் வித் திஸ்.
1: ஸோ ஃபெய்த்தை டெவலப் பண்ணுறதுக்கு அந்த மாணவர்கள் அவங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கொடுக்கணும்னு சார் சொல்கிறாரு. அதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா சார் சொன்ன இந்த கருத்துல?
0: பெரிய விஷயம் எல்லாம் எதிர்பார்க்கறது இல்ல சார், டெய்லி உன்னால முடியுங்கிற ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா எல்லா குழந்தைங்களும் முடிச்சிருவாங்க. இது மட்டும் எல்லா டீச்சர் ஒரு மந்திரமா டெய்லி சொல்லிட்டாலே.
1: நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, அவரு சொல்லக்கூடிய கருத்து நீங்க ஆமோதிக்கிறீங்களா? காமனா எல்லா டீச்சருக்கும் சொல்லிடலாமா, மாணவருக்கு என்ன தேவை அதை மட்டும் தேடி கொடுங்கன்னு சொல்ல முடியுமா, அது சாத்தியமா?
4: அதான் இந்த கிட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க சார், எனக்கு என்ன வரணும்னு டீச்சர்ஸ் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணணும். எல்லாத்தையுமே ஜென்ரலைஸ் பண்ணி எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்க கூடாது. எனக்குன்னு ஒரு அட்டென்ஷன் தரணும், என்னால எப்படி படிக்க முடியுமோ அந்த ஸ்டைல்ல எனக்கு அது மைண்ட்ல ஏத்துணும் அப்படின்னு யோசிக்கிறேன்.
1: மேடம் என்ன சொல்றாங்க, இது இதுதான் இந்த குழந்தைக்கு ஸ்கில்னு தெரிஞ்சு அவனுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு மேடம் சொல்றாங்க. அது நம்ம பண்றோமா பள்ளிகள்ல இன்னைக்கு
3: சார்? எனக்கு தெரிஞ்சு ஆஃப் லேட் சிம்பிளிஃபை பண்ணுறதை விட மோர் காம்ப்ளெக்ஸ் தான் சார் பண்ணிகிட்ருக்கிறோம். போர்ஷனை முடிக்கணும், ஒரு லெசனை முடிக்கணும், ஒரு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணணுமோ அதை விட்டு அது வந்து மோர் ஆஃப் காம்ப்ளெக்ஸிட்டி தான் போயிட்டுருக்குது. நீ எதார்த்துக்கு சொல்லிடுறேன், ஒரு இங்கிலீஷ் பீரியடில் பசங்க கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த கதை தெரியுது. ஒரு ப்ரோஸில் ஒரு கதை இருக்குன்னா அந்த கதை எல்லா குழந்தைங்களுக்கும் தெரியுது. அந்த குழந்தையால ரீநரேட் பண்ண சொன்னீங்கன்னா, நீங்க மறுபடியும் நரேட் பண்ண
1: சொன்னீங்கன்னா
3: அந்த குழந்தையால முடிய மாட்டேங்குது. ஆனா அங்க வந்து ரீடிங் நடந்திருக்கணும், ஸ்பீக்கிங் நடந்திருக்கணும், லிஸ்னிங் நடந்திருக்கணும், ரைட்டிங் நடந்திருக்கணும் த்ரூ ப்ரோஸ் அஸ் எ மீடியம். ப்ரோஸ் ஒரு மீடியம் தான்.
1: ஆமா.
3: ஆனா இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, கதைகள் போய் பசங்களை சேர்ந்துருச்சு, ஆனா அந்த குழந்தைங்களால திருப்பி ஒரு கதை எழுத சொன்னா எழுத முடியல அந்த குழந்தைங்களை. ஸோ அது வந்து டீச்சர் கையில தான் சார் இருக்கு. லிஸ்னிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு போயிருந்தாங்கன்னா.
1: ஆமாம் சார் சொல்கிறது 100%. உண்மை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பாடங்கள் எடுத்துகிட்டு ரெண்டு வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணுறப்போ ஸ்கில்லை மட்டுமே டெஸ்ட் பண்ணக்கூடிய பாடங்கள், நாலேஜ் டெஸ்ட் பண்ணக்கூடிய பாடங்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பெரும்பாலும் ஸ்கில்லுக்கும் நாலேஜுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் ரெண்டையும் சேர்த்துறோம். ஸோ அந்த ஒரு வேறுபாடை நம்ம சரி பண்ணிட்டோம்னு சொன்னால், குறிப்பிட்ட மாணவனுக்கு என்ன தேவை, எது கொடுத்தா அந்த மாணவன் தன்னிறைவு அடைவான் அப்படின்றத நம்ம நோக்கி நிச்சயமாக போக முடியும். இது ஒரு செய்தியாகவே இந்த நேரத்தில் ஆல் இண்டியா ரேடியோ மூலமாக அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நாம் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம்.

0: பேருக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தது. அது ஃபியர் ஃபேக்டராகவும் இருக்கலாம், ரெஸ்பெக்டாகவும் இருக்கலாம். பட் திஸ் ஜென்ரேஷன்ல இப்போ நம்ம இந்த ஜென்சி கிட்ஸை ஹேண்டில் பண்ணும்போது ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அட் த சேம் டைம் நமக்கு கொஞ்சம் நிறைய அங்கே டிஸ்கிரிபென்சிஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குட் மார்னிங் நம்ம டீச்சர்ஸ் நம்ம சொல்லியிருப்போம், அங்கே இருக்கும்போது நம்ம கிராஸ் பண்ணும்போது ஒரு ரெஸ்பெக்ட்ல குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேம் சொல்லுவோம். இப்போதான் பசங்க டைரக்டாக வந்தோன்னா ஹாய் மேம். பட் அது நம்ம நெகட்டிவாவே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவங்க ஜெனரேஷன் அப்படிதான் ஹை ஃபைவோட தான் போறாங்க.
1: ஐ அம் சாரி, மை க்வெஸ்சன் இஸ் நாட் ப்ராப்பர்லி டேக்கன் டு யூ. ஐ திங்க் ப்ரொஃபஷனல் இன் தி சென்ஸ் நம்ம டீச்சர்ஸ் ப்ரொஃபஷனலா இருக்கறமா இன்னைக்கு.
0: எஸ் சார், தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு டெல். சோ இந்த பசங்களை இப்படி ஹேண்டில் பண்ணிட்டு வரும்போது இப்போ ஒரு ஒரு இதுலயும் நமக்கு அங்க ஒரு டிராபேக் வந்துகிட்டே இருக்கு. டு அடாப்ட் டு தேர் ஸ்டைல் நம்ம மாறிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. மைட் பி இப்போ ஒரு கிளாஸ் எடுத்தாலும் கூட, மைட் பி இஃப் ஐ எம் கிவிங் அ பயோகிராஃபி ஆஃப் ஒரு ரைட்டர் பத்தி கொடுத்தாலும் அவனோட அடாப்டபிலிட்டி இப்போ ப்ரெசென்ட்ல அவன் அதை தான் பாக்குற தவிர்த்து அது அந்த வேல்யூஸ் அவனோட ஸ்டைல்ல கொடுத்தா தான் ஹீஸ் ரெடி டு டேக். நம்ம ஒரு டைரக்டா ஒரு கான்வர்சேஷன்ல நம்ம ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ற இது வந்து அவங்க பசங்க கிட்ட இப்போ பார்க்க முடியாது. பட் வி கோ டவுன் டு தயர் லெவல் பட் ஆஸ் அ ஃப்ரெண்ட்லி அப்ரோச்ல, பட் வி மஸ்ட் ஆல்சோ மெயின்டைன் அவர் எத்திக்ஸ். அப்படியே மெயின்டைன் பண்ணா தட் சைல்டு இஸ் பிட் க்ளோஸ் டு அஸ். இல்லாட்டி அந்த டிஸ்டன்ஸ் அப்படியே மெயின்டைன் டீச்சர் தானே.
1: இல்ல மேடம், நான் என்ன கேட்கறேன், டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் தேவையா?
0: இல்ல சார், ரெஸ்பெக்ட்ங்கிற இடத்துல சார் மைட் பி அந்த ஏஜ் ஃபேக்டர்.
1: இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஹாய்னு சொல்லிட்டு போனோம்னா ரெஸ்பெக்ட் வந்துராது அந்த இடத்துல.
0: எஸ் சார், தட்ஸ் வை.
1: சொல்லுங்க சார், ரங்கநாதன் சார் ஏதோ கருத்து
2: சார். நம்ம நன்னுள்ள பவணந்தி முனிவர் சொல்லியிருக்காரு, ஒரு ஆசிரியர் மாணவரும் எந்த இடைவெளியில் இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க சார். இப்ப நம்ம நெருப்பு ஒரு இடத்துல போடுறோம் குளிர் காயறதுக்காக, நெருப்பை விட்டு தூரமா போயிட்டோம்னா நம்ம குளிர் காய முடியாது. அதே மாதிரி ரொம்ப குளிர் அடிக்குன்னு சொல்லி அந்த நெருப்பு மேலே உட்கார முடியாது. அப்படி உட்கார்ந்தோம்னா நம்ம என்ன ஒன்றும் தெரியும் இல்லைங்களா. அந்த ஒரு டிஸ்டன்ஸை வந்து நம்ம மாணவருக்கும் ஆசிரியருக்கும் நம்ம அதை மெயின்டெயின்ஸ் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் நம்மளுடைய சமுதாயம் நல்லா இருக்கும்.
1: இப்ப இதுக்கு இன்னொரு வகையான எடுத்துக்கலாம். சில வருடங்களுக்கு முன்பாடு பார்த்த ஒரு மூவி அவதார், நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு ஏலியன் சம்திங், அதை வேற்று கிரகவாசி, அங்கே வந்து ஒரு பறவை இருக்கும், ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஈகிள் சைஸில் ஒரு பெரிய பறவை இருக்கும். அந்த பறவை ஏறி அந்த குறிப்பிட்ட கதாநாயகன் வந்து டிராவல் பண்ணணும், அடுத்தடுத்த இடத்துக்கு போகணும். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இவனுடைய கேசத்துக்கும் அந்த பறவையோட ரெக்கைக்கும் இடையில ஒரு முடிச்சிருக்கும், ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷன் ஏற்படுத்தி அந்த பறவை இவனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அந்த பயணம் சுமூகமாக அமையும், இல்லைனா அது கீழே தள்ளி விட்டுரும். உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்றது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு மாணவர்களுக்கும் டீச்சர்ஸ்க்கும் இடையே ஒரு பாண்டு வேணும் இல்லையா? அப்ப நீங்க சொல்ற அந்த ரெஸ்பெக்ட், அந்த டிஸ்டன்ஸ், அந்த பாண்டை உடைச்சிடாதா? ஏ மேடம், யாராவது சொல்லுங்களேன், அந்த பாண்டை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
0: சார், ஆக்சுவலா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு, பட் இஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் பாடி லாங்குவேஜ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் இன் திஸ் ஜெனரேஷன். அவனுக்கு டீச்சர் விஷ் பண்ணணும்னு இருக்கு, பட் நம்ம ஸ்டைல அவன் இஸ் நாட் டூயிங் இட். அவனோட ஸ்டைல தட் இஸ் ஆல்சோ அ வே டு கன்வே, நான் மிஸ் விஷ் பண்றதுக்காக தானே சொன்னேன் அப்படிங்கறத மைண்ட்ல இருக்கு. பட் அதுதான் அந்த பாடி லாங்குவேஜ் அங்க டிஃபர் ஆகுது.
1: ஓகே மேடம் சொல்லுங்க.
3: இல்ல சார், பாண்ட்ங்கிறது இட் இஸ் நாட் தட் ஃப்ரெண்ட்லியா க்ளோஸா இருக்கணுங்கிறதுக்காக இல்ல. நம்ம எல்லாருமே நம்ம பாடி லாங்குவேஜ் ஒரு இதுலயே பாத்தீங்கன்னா, நம்மளை சுத்தி ஒரு ஸ்மால் ஸ்கொயர், நம்மள இமேஜினரி ஸ்கொயர் இருக்கும். அதுக்குள்ள யாரை விடணும் யாரை விடக்கூடாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ டில் வாட் எக்ஸ்டென்ட் அவனை வந்து வி கேன் கிவ் அ லிமிட், அதுவும் ஒரு டீச்சருடைய குவாலிட்டி.
1: கண்டிப்பா
3: நம்ம கூட இருக்கும், பட் அதே டைம்ல நம்மள பார்த்தா பயமா இருக்கணும். அது கிரியேட் பண்றது டீச்சருடைய டியூட்டி. இப்ப சொல்ற மாதிரி இப்போ ஹை ஃபை சொல்றாங்க இல்லைங்களா, இப்போ அதை நம்ம வேற மாதிரி மாத்தலாம். We are teachers. இப்ப ஹாய் சொல்லாது, லைக் தே லைக் இன் தி ஆசம் மார்னிங் மேம், குட் மார்னிங் பதிலா.
1: எங்க ஒரு ஸ்கூல்ல கூட போகும்போது நான்
3: பார்த்தேன், எங்க ஸ்கூல்ல எல்லாம் ஆசம் மார்னிங் மேம், ஹேப்பி மார்னிங் மேம், ஆசம் ஈவினிங் அப்படி எல்லாம் சொல்றாங்க, என்தூசியாஸ்டிக் ஈவினிங் எல்லாம் சொல்றாங்க. இது வந்து ஒரு லேர்னிங்கா எடுத்து நம்ம அந்த ஹாய் ஃபைக்கு பதில் இப்படி சொன்னா தே ஆர் ஹாப்பி. சோ அதையே நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அவங்க பாடி லாங். பட் நம்ம என்ன சொன்னாலும் கண்ணுல ஒரு பயம் இருக்கணும் சார். இப்ப நம்மள மேம் நீங்க வேற மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க சார், கிளாஸ் நல்லா இருக்கு, நீங்க அந்த பக்கம் டெரர் மேம் அப்படிம்பாங்க. ஆக்சுவலி அப்படிதான் இருக்கணும். வென் பெர்மிஷன் கேக்குறப்ப டெரரா இருக்கணும், கிளாஸ் எடுக்கும்போது ஃப்ரெண்டா இருக்கணும். சோ அவனுக்கே தெரியக்கூடாது நம்ம ரோல் எந்த இடத்துல எப்படி இருப்பாங்கன்னு. You should not be the same everywhere. அப்படிங்கிறது மை தாட்ஸ் சார் as a teacher.
1: That's great. மேடம், இந்த கருத்து நீங்க என்ன சொல்ல வரீங்க?
3: ஆமா சார்,
1: ஆசிரியர் மாணவர் உறவுல மாணவரும் ஆசிரியரும் மதிக்கிறது, இவங்க சொல்ற மாதிரி ரொம்ப வெளிப்படையான மரியாதை தேவைப்படுதா? மரியாதை மனசு இருந்தா போதும்ப்பா அப்படின்னு சொல்லிடலாமா?
4: இல்ல சார், ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும்.
1: டிஸ்டன்ஸ் இருக்கணும்,
4: கண்டிப்பா இருக்கணும் சார். அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்ப ஜெனரேஷன் சார், அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி அப்ரோச் பண்றாங்களோ அதே அப்ரோச் தான் டீச்சர்ஸ்ட பண்றாங்க. அது இருக்க கூடாது சார். அது ஒரு ஸ்டெப் ஹையரா அந்த டீச்சர்ஸ் கிட்ட ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும்.
1: இந்த
4: ரெஸ்பெக்ட்ங்கிறது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி சார். அங்கிருந்து வந்தாதான் இங்கிருந்து கொடுக்கப்படும்.
1: சொல்லுவாங்க, அப்ப கமாண்ட் ரெஸ்பெக்ட்ன்ற போது நம்மளுடைய, அதுக்காக தான் இந்த கேள்வியை நம்ம இப்ப முன் வச்சோம். இப்ப ப்ரொஃபஷனல் அப்படின்னு பார்க்கும்போது, இஃப் அ டீச்சர் இஸ் ரியலி எ ப்ரொஃபஷனல் அப்படின்னா, ஹி வில் கமாண்ட் ரெஸ்பெக்ட். ஹி ஆர் ஷி வில் டெஃபினெட்லி
5: என்னோட ஒபினியன்ல டீச்சர் 24/7 ப்ரொஃபஷனலா இருந்துதான் ஆகணும்.
4: ஏன்னா
5: சொசைட்டி, நீங்க ஸ்கூல் முடிக்கிறீங்க, காலையில 9:00 யூ கெட்டின், 4:10 நீங்க வெளியில வரீங்க, அதோட என்னோட ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இந்த சொசைட்டி யூ கேன் நாட்
1: எக்ஸாக்ட்லி எதிர்பார்த்தோம்.
5: 365 days 24/7 ஒரு டீச்சர் ஒரு தவறு செய்தால் அதை வந்து சுட்டி காட்டுறதுக்கு சொசைட்டி வந்து ரொம்ப, ஐ மீன் நிறைய பேர் சுட்டி காட்டுறதுக்காக
1: இருக்காங்க. ஒரு டீச்சர் நீங்களே எப்படி இருக்கலாமா, நீங்களே எப்படி பண்ணலாமா
3: இருங்க நமக்கு தோணுது கரெக்டா வாங்க நேரா நடங்க.
1: ஏற்புடையதா
5: ஆசிரியர்கள் சொல்றீங்களா சார்? இதுல என்னன்னா, நான் அடுத்து சொல்ல வந்த பாயிண்ட் அதுதாங்க சார். இங்க எல்லா ப்ரொஃபஷன்லயுமே வந்து ஒரு இமோஷனல் பேர்ன் அவுட் அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குதுங்க சார். ஆனா ஆசிரியர்கள் தொழில மட்டும், ஆசிரியர் ப்ரொஃபஷன்ல மட்டும் அவங்க ஒரு இமோஷனல் பேர்ன் அவுட், அவங்க வந்து இமோஷனலா டயர்ட் ஆகுறத அட்ரஸ் பண்றதுக்கான சிஸ்டம் இல்லைங்க சார்.
1: இல்லைன்றீங்க. அதாவது இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, டீச்சிங்ன்றது ஒரு ப்ரொஃபஷனை தாண்டி இட்ஸ் எ வே ஆஃப் லைஃப். இப்ப இன்னைக்கு டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு இன்னொன்று நினைவு கூறணும். அவர் எழுதியிருக்க ஒரு புத்தகத்தோட பேர் வந்து ஹிந்து வே ஆஃப் லைஃப். அவர் என்ன சொல்றாருன்னா, ஹிந்துஇசம் அப்படின்றது இட்ஸ் எ வே ஆஃப் லைஃப்ன்ற மாதிரி அவர் எழுதிட்டு வர்றார். ஸோ அது போல ஆசிரியர் தொழில் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா, தொழிலை தாண்டி வே ஆஃப் லைஃப். மேடம் சொன்னீங்க இல்லையா, ஹைஃபை சொல்றாங்க பசங்க அப்படின்னா, என்ன அர்த்தம்னா, நம்ம எங்கேயோ யாரையோ ஹைஃபை சொல்லியிருக்கிறோம், அதை பையன் காப்பி பண்றோம், அவ்வளவுதான். ஸோ நம்ம பிரின்சிபலை, நம்ம கலீக்ஸ், நமக்கு கீழே ஒர்க் பண்றவங்கள நம்ம எப்படி நடத்துறோமோ, அது எவ்ரிதிங் இஸ் பீங் அப்சர்வ்ட் பை த ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி. அது இன்னைக்கு இருக்க ஜென்சி கிட்ஸ் நீங்க சொல்லவே வேண்டாம், ரொம்ப ஷார்ப். என்ன, அவன் கண்ணில் அப்சர்வ் பண்றானாலே மொபைல் அப்சர்வ் பண்ணிட்டு போயிடுறான், நிறைய வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்துடுறான். அப்போ டீச்சர்ஸ்ன்றது இதையும் தாண்டி, அந்த ப்ரொஃபஷனலிசம்ன்றதையும் தாண்டி, அவங்க செயின்ட் லைக் ஒரு வாழ வேண்டி இருக்கா இன்றைய கட்டத்தில்
4: சார்? அதனாலதான் இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனே ஒரு நோபல் ப்ரொஃபஷன் சொல்றாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு ப்ரொஃபஷனலாலும் இருக்க முடியாது. இந்த டீச்சிங் வந்து அந்த டீச்சர்ஸ் மட்டும் பெனிஃபிட் ஆகுறதுல இந்த சொசைட்டியே பெனிஃபிட் படுத்துறாங்க.

0: அப்படி பார்க்கும்போது சமுதாயத்தில் ஆசிரியருக்குன்னு சில வரைமுறைகள் இருக்கு. இப்போ ராணுவ வீரர் எடுத்துக்கோங்களேன், ராணுவ வீரருக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அதை தாண்டினா அவரால் ராணுவத்தில் இருக்க முடியாது இல்லையா. அவர் முடி இப்படி தான் வெட்டிக்கணும், இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், ஜாகிங் போகணும், யூனிஃபார்ம் இப்படி தான் போடணும், டெய்லியும் ஷேவ் பண்ணணும் எப்படின்னு சொல்லி ராணுவத்தில் ராணுவ வீரர்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு, ஒரு வாழ்க்கை முறை இருக்கு. ஸோ அப்படி டீச்சர்ஸும் அவங்களுடைய வாழ்க்கை முறையை கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம கவனிக்கப்படுறோம். நம்ம ஏன் கவனிக்கப்படுறோம்னா, இந்த சமுதாயத்தை உருவாக்குறோம்.
1: எஸ் சார்,
0: சாதாரண வேலை கிடையாது. ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து பட்டனை தட்டி கண்ட்ரோல் செட் கொடுக்கறது இல்லை நம்ம வேலை. மாணவர்கள் மனசுக்குள்ளே ஆழமாக போகணும் அப்படின்னு சொன்னால் மாணவர்கள் எதை அதிகமாக பார்க்குறாங்களோ அதை நம்புகிறாங்க, எதை அதிகமாக பார்க்குறாங்களோ அதை காப்பி எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் தன்னையும் அறியாமல். இப்போ ஒன்றும் இல்லை, பாடி லாங்குவேஜில் கினஸ்தட்டிக்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கினஸ்தட்டிக்னு சொல்லுவாங்க. இப்போ ரெண்டு பேர் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் கை கட்டினார்னா பக்கத்தில் நின்று பேசுறவரும் கை கட்டுவோம். இப்போ நான் கை கட்டிட்டேன், மேடம் கை கட்டிட்டாங்க, கினஸ்தட்டிக்ஸ். இப்போ நான் சார் கணத்தில் கை வச்சிருக்காரு, எனக்கும் கணத்தில் கை வைக்கணும் போல தோணுது, இது கினஸ்தட்டிக்ஸ்னு சொல்லுவோம். இப்படி பின்னாடி கை கட்டினோம்னா பக்கத்தில் இருக்கிறவங்களும் பின்னாடி கை கட்டுவாங்க, ஒரு பாக்கெட்டில் கை விட்டு அவங்களும் ஒரு பாக்கெட்டில் கை விடுவாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால இது வந்து சைக்கலாஜிக்கலி மாணவர்கள் வந்து அதிக நேரம் நம்மளை பார்க்க, நம்மளை பார்த்து அவங்க அது மாதிரி நடந்துக்கிறதுக்கு இயல்பாகவே ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆசிரியர் தினத்தன்றைக்கு நம்ம ஆசிரியர் பெருமக்களுக்கான வேண்டுகோள் என்னென்னா, கூடுமான வரைக்கும் நம்ம வந்து நம்மளுடைய டிஎல்கியூன்னு சொல்லுவோம், டீச்சர் லைக் குவாலிட்டின்னு சொல்லுவோம், அந்த குவாலிட்டியிலிருந்து பிழலாமல். அது வீட்டில் அவங்க சொன்னால் சொல்லிட்டு போட்டு நீங்கள் வீட்லேயும் டீச்சராக இருக்கீங்கன்னா பரவாயில்ல. சி, ரீசெண்டாக ஒரு படத்தில் வந்த ஒரு டைலாக், ஒன்ஸ் அ ஸ்பை ஆல்வேஸ் அ ஸ்பை, ஒன்ஸ் அ டீச்சர் ஆல்வேஸ் அ டீச்சர், அவ்வளோ எங்கே போனாலும் டீச்சர் தான்.
2: ஸோ
0: அது நல்லா தானே இருக்கு, அந்த ஒரு ஃபீல்
2: வெரி டிசிப்ளின்ட் நல்லா இருக்குல்ல டீச்சர்
0: இல்லைங்களா. அது அந்த மாதிரி நம்ம இருந்துட்டோம்னு சொன்னா கண்டிப்பா மாணவர்கள்ட்ட வி கேன் கமாண்ட் ரெஸ்பெக்ட். நீங்க இப்ப ஒண்ணு மென்டர் மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, மென்டர்ன்ற பாக்கும்போது நமக்கு இப்ப காலேஜ்ல மென்டர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு எல்லாம் எல்லா காலேஜும் போனோம்னா அங்க ஒரு மென்டரை கொடுத்துறாங்க. ஏன் எங்க மென்டரிங் பண்றாங்கன்னு சொன்னா, இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தட் மென்டர் டு கைடு திஸ் சைல்டு. அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்டை கைட் பண்ணி அந்த கோர்ஸை முடிக்கிற வரைக்கும் அவன் கூடவே இருந்து அவன் வெளியில போறதுக்கு சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கு கைட் பண்றதுனால தான் அவங்கள நம்ம மென்டர்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய ப்ரொஃபஷனில் நிறைய விஷயங்கள் இருக்கு.

0: ஸோ இப்போ அடுத்த டிஸ்கஷன் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க? இப்போ இது வரைக்கும் டீச்சர்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் பேசணும். அடுத்து என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு நினைப்போம். இப்போ டீச்சிங் ப்ரொஃபஷன் எடுத்துட்டால் வி ஹாவ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயும் வேரியஸ் போர்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் கவர்மெண்ட் ஸ்கூல் சைட்லேருந்து பேசுகிறேன், நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூல் சைட்லேருந்து பேச போகிறீங்க. ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் த சேலஞ்சஸ், என்ன சேலஞ்சஸ் இருக்குது நமக்கு?
1: சார், அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன் கேட்டீங்க, சொசைட்டில இந்த டீச்சர்ஸ் டே எப்படி வந்து சொசைட்டி எப்படி நம்மளை ரெகக்னைஸ் பண்ணுதுன்னு. தோஸ் வேர் டேஸ் வேர் டீச்சர்ஸ் நிஜமாவே ரெகக்னைஸ் பண்ணுது. இப்போ வந்து இவங்க பேசும்போது நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன்ஸ் கரெக்டா சொல்லிட்டு இருந்தேன். அதுல ஒரு பர்டிகுலர் லாஸ்ட் ஜென்ரேஷன்ல இருக்கிற பேரண்ட் தான் இப்ப பேரண்டா இருக்காங்க. சோ அவரே வந்து ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு அவங்களை ஹேண்டில் பண்றது. ஏன்னா இப்ப நம்ம ஒரு பனிஷ் பண்ணாலும் மேபி இதே சிங்கிள் சைல்டா இருக்கலாம், இல்ல அவனுக்குள்ளேயே இன்னும் அவனுடைய ப்ரொஃபஷன்ல செட்டில் ஆகாம இருக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம ஒரு வார்த்தை சொல்ல முடியறதுல எந்த குழந்தையுமே. அவங்க வந்துடுறாங்க, லெட் இட் பி ஒரு ஹேர் கட்டா இருந்தாலும் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. மேம் நீங்க அந்த வேலையை மட்டும் பண்ணுங்க, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்ன்ற அளவுக்கு பேரண்ட்ஸ் ஆர் ஆல்சோ டாக்கிங். இப்ப நம்மளுடைய டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் யங்கர் ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ், மேபி ஃபர்ஸ்ட் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அப்படி எடுத்துக்கலாம், மேபி 12. ஸோ அவங்களை ஹேண்டில் பண்றதே ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு பேரண்ட்ஸ்க்கு. ஏன்னா அவனும் நிறைய தெரிஞ்சுக்குதுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஸோ தட் இட்ஸ் ஹேண்டிலிங் பேரண்ட் இட் செல்ஃப் இஸ் அ பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஃபார் த டீச்சர்ஸ். சில்ட்ரன் ஆர் நைஸ், சில்ட்ரன் வந்து ஓகே நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். பேரண்ட் ஹேண்டில் பண்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். இது அக்ரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாரும்.
0: ஏதாவது உங்களுக்கு இதுல மாற்று கருத்து இருந்தா சொல்லலாம். பேரண்ட்ஸ் உங்களால ஹேண்டில் பண்ண முடியுதா?
2: இல்ல சார், அது டஃப் டைம் தான். அவங்க சொன்ன மாதிரி பர்சனல் க்ரூமிங்க்கு நம்ம ஸ்கூல்ஸ்க்குன்னு ஒரு சின்ன ரூல்ஸ் வச்சிருந்தாலும் கூட தே டோன்ட் ஃபாலோ. அது சப்போர்ட் பண்ணிட்டே இப்போ ரெண்டு காதல இப்ப பசங்களே ஒரு காது குத்திட்டு வருவாங்க, ஒரு கம்மல் இருக்கும். சோ ஸ்கூல் ரூல்ஸ் பிரகாரம் இதை நீங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாலே அதை எதிர்த்து ஒரு நாலு பேரண்ட்ஸ் வந்து நிப்பாங்க. அது எங்க கம்யூனிட்டியில நாங்க அதை இப்படிதான் போடணும்,
1: அது வேற பொய் சொல்றதுக்கு கத்து கொடுக்கறாங்கன்னு நான் எனக்கு என்ன சொல்றாங்கன்னா கோயிலுக்குன்னு சொல்லிரு.
0: ஆமா சரி, வேற என்ன சவாலஞ்ச் மேம் நம்ம ஃபேஸ் பண்றோம்
1: சொசைட்டில இருக்கிற? தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் சார். ட்ரக் இஸ் எ வெரி பிக் சவாலஞ்ச் விச் இஸ் கோயிங் அரவுண்ட். அது வந்து அதுவும் பேசினால்தான் சரி பண்ணலாம் தோணுது. அப்புறம் டிப்ரெஷன்ங்கிற ஒரு வேர்டு வந்து
0: அதை பத்தி நம்ம பேச
1: கரெக்டா வச்சிருக்கான் அவன் வந்து. ஒரே டிப்ரெஷன் மேம், எல்கேஜி பையனும் சொல்றா சார் டிப்ரெஷன் மேம். நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. நம்ம ஏஐ டெக்னாலஜி எல்லாம் பேசுறோம், பட் சிலபஸும் அந்த மார்க்குங்கிற விஷயங்கள் மாறவே இல்லை. நம்ம என்ன சொல்றோம், நீ பை ஹார்ட் பண்ணி எழுது. அதுதான் எங்க சார் கிட்ட சொல்லுவாரு, சொசைட்டி அந்த ப்ராடக்ட் தான் கேக்குது, நீ அந்த ப்ராடக்ட உருவாக்க அது மட்டும் போதும்.
0: எனக்கு அது ரொம்ப
1: டென்ஷனா இருந்தது. ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் டிஃபரெண்டா பண்ணலாம்னா, இல்லம்மா என்ன ப்ராடக்ட் சொசைட்டில கேக்குறோம் அந்த ப்ராடக்ட் நீ பண்ணு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப மனசுக்கு சங்கடமான விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு சேலஞ்சஸ் தான். அப்புறம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லேர்னர்ஸ் இருக்காங்க உள்ள. ஸோ கினஸ்தெட்டிக் இருக்காங்க, ஆடிட்ரி. இது டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்சு அதுக்கு கேட்டர் பண்ணுறாங்களா? கேட்டர் பண்ணலாம், பட் அட் தி எண்ட் நீங்கள் ஒரே ப்ராடக்ட் தானே கேட்குறீங்க. அட் தி எண்ட் த க்வெஸ்சன் பேப்பர் இஸ் சேம்.
0: நீங்க வந்து சக்சஸ்ஃபுல் டீச்சரா இல்லையான்றது எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா, 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்கள்ட்ட பேசுங்க. ஹவு மெனி ஆஃப் யூ வாண்ட் டு பிகம் டீச்சர்ஸ் அப்படின்னு கேளுங்க. நிறைய பேர் கை தூக்குனாங்கன்னா யூ ஹவ் இன்ஸ்பயர்ட் நான். இட் கோஸ் லைக் தட்.
1: 7th அப்புறம் மாறிடுது சார் அந்த. ஏன்னா அவனும் அந்த ஏஜ் குரூப்குள்ள போறான், நம்ம அவனை மிரட்டுறோம். லைக் வி டெல் தெம் பி குட்,
0: டிஸ்டன்ஸ் வந்துருது
1: வந்துருது. அவங்களுக்கு அந்த டிசிப்ளின் பண்ண பண்ண நம்மளை பார்த்து டீச்சரா அப்படின்னு சொல்லி வரும். நீங்க சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் தில் ஸ்டார்ட் லைக்கிங், எனக்கு ஒரு டீச்சர் இருந்தாங்க.
3: அவன் வந்து வாழ்க்கையில வந்து ஒரு தருணத்துல ஆசிரியர்களுக்கு நன்றி கூறாத மாணவன் எவனுமே
4: இருக்கு. அங்க போய் நிறைய விஷயங்கள் சொசைட்டில பார்த்ததுக்கு அப்புறம் இந்த டீச்சர் இந்த விஷயம் சொன்னதுக்கு இதுக்காக தானா அப்படின்னு ரியலைஸ் பண்றாங்க. அது திரும்ப நம்ம கிட்டே வந்து சொல்றாங்க, மிஸ் நீங்க ஒரு காலத்துல சொன்னீங்க, நான் அதை எடுத்தேன், இப்ப நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க.
0: அப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. நார்மலாக எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் பெருசாக வராதோ பிடிக்காதோ எனக்கு தெரியல, பட் ஐம் நாட் குட் இன் மேத்தமெட்டிக்ஸ். ஆனால் இங்கிலீஷ் எனக்கு நல்லா வரும் ஒரு பக்கம் எடுத்துட்டா. ஆனால் ஒரு விஷயம், ரீசன்ட் டைமில் ஐ வாஸ் லிசனிங் அண்ட் ஐ வாஸ் அப்சர்விங் மை செல்ஃப். என்னன்னு பார்த்தா, எங்கள் மேத்ஸ் டீச்சர் எப்படி டீச் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, ஒரு சம் போட்டாங்கன்னா அந்த சம் கூட வேற விஷயத்த கம்பேர் பண்ணுவாங்க. அந்த ஸ்கில் எனக்குள்ள வந்திருக்கு. மேத்ஸ் வரல, பட் த மெத்தடாலஜி த டீச்சர் ஹேஸ் ஸ்டார்ட் ஹேஸ் கமிங் டு மீ. ரொம்ப ஃப்ரீயா என்னால பல விஷயங்களை இன்னொரு விஷயத்தோட கனெக்ட் பண்ண முடியுது, இன்டர்பிரட் பண்ண முடியுது. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த மேத்ஸ் டீச்சர். ஸோ இப்படி ஒவ்வொரு டீச்சருமே தேர் யூனிக் இன் தேர் ப்ரொஃபஷன். எந்த டீச்சருமே கிளாஸ்க்குள்ள போய் நின்றுட்டு நீங்க நான் பாடமே எடுக்கக்கூடாது, இந்த பசங்க எல்லாம் ஃபெயில் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு உலகத்தில் எந்த டீச்சருமே இப்படி நிற்க மாட்டாங்க. 100% ஷியூர் அபவுட் தட். ஸோ ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு நோபல் காஸோட ஒரு நோபல் தாட்டோட தான் ஒரு கிளாஸ் ரூம்குள்ளேயும் போகிறாங்க. ஏன்னா தேர் ஆல்சோ அவேர் தட் கிளாஸ் ரூம் இஸ் அ பிளேஸ் வேர் த சொசைட்டி இஸ் ஷேப்டு, ஃபியூச்சர் ஆஃப் த கண்ட்ரி இஸ் இந்த கிளாஸ் ரூம் அவங்களுக்கும் தெரியுது. ஸோ அந்த ஒரு கடமை உணர்வை உணர்ந்து கொண்டு, பொறுப்புணர்வை உணர்ந்து கொண்டு, மிகச்சரியாக மிக அற்புதமாக பணியாற்றி கொண்டிருக்கும் நமது ஆசிரிய பெருமக்களுக்கு இந்நேரத்தில் நமது மனமார்ந்த ஆசிரிய தின வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக நீங்க உங்களுடைய ஃபைனல் சேயிங்ஸ்.
3: நான் ஒரு ஆசிரியர், என்னை விட ஒருவன் உயர்ந்தால் அதை பார்த்து மகிழ்பவன் நானாகவே இருப்பேன் என்றது வந்து என்னோட மாணவர்களை பார்த்து தான். உன்னால் எந்த ஹைட்ஸ் ரீச் பண்ண முடியாமல் நீ ரீச் பண்ணுன்னு சொல்கிறது வந்து அப்பா அம்மாவை தவிர்த்து அடுத்தது ஆசிரியாக தான் இருக்க முடியும். என்ன சொல்லி முடிக்கணும்னு விரும்புகிறேன்னா, டீச்சர்ஸ் ஆர் சோல் லைட்டர்ஸ். ஆசிரியர்கள் வந்து வெறும் பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அல்ல, ஆசிரியர்கள் ஆன்மாவை ஒளிர செய்பவர்கள் அப்படின்றது வந்து பதிவு பண்ணி என்னோட உரையை நிறைவு செய்து விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஆகாஷ்வாணி, அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.
0: நன்றி மேடம். நீங்கள்
4: சார், இந்த டைட்டில் டீச்சர்ஸ் ஆர் த சோல் லைட்டர்ஸ்ன்ற மாதிரி பசங்க என்னதான் கூகுள் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேட்டாலுமே ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருது. ஆனால் டீச்சர்ஸ் அந்த லைஃப் இருக்கும்போது தான் அவங்களை ஒரு மாரல் வேல்யூஸோடவோ அவனை நல்ல ஒரு ஷேப் பண்றதுக்கோ டீச்சர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. தேங்க்யூ.
0: எஸ் மேடம் சாந்தி மேடம்.
2: சார், அஸ் எ டீச்சராகவும் சரி ஸ்டூடெண்டாகவும் சரி, இந்த ஃபைவ் லைன்ஸ் ஐ திங்க் ஆஃப் அப்துல் கலாம், ஐ ஜஸ்ட் வாண்ட் எவ்ரிபடி டு ஃபாலோ திஸ் ஃபைவ் லைன்ஸ்.
0: சொல்லுங்க மேடம்.
2: ஐ எம் த பெஸ்ட், ஐ எம் பியூட்டிஃபுல், காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, I can do it. I am a winner.
0: Super, super.
2: The students ko fine. Nice. Number teachers ko, I think this 5 points
0: nice,
2: will
0: nice.
2: Make
1: us. Madam. Sir, in the topic sonna mari yaadum aagi. So, oru teacher ala da ellava irukka mudiyum. Oru friend ah irukka mudiyum, appava irukka mudiyum, ammava irukka mudiyum. Neraiya kuzhandhaigalukku nammala pidikkum. So, mentor, role, ellame nammala da irukka mudiyum. So, இந்த ஆசிரியர்ங்கிற ஒரு ப்ரொஃபஷனை என்ஜாய் பண்ணுங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஸோ ஆசிரியரின் வெற்றி மாணவன் பெற்ற மதிப்பெண்ணில் மட்டுமில்லை, அவர் இல்லாத நேரத்திலும் மாணவன் சரியானதை தேர்ந்தெடுப்பத்தில் இருக்கிறது. ஸோ நம்ம இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம சொல்லி கொடுக்குற விஷயங்கள் அவர் எடுப்பாரு. ஸோ எல்லா ஆசிரியர்களுக்கும் இனிய ஆசிரியர் தினம், உங்களை நீங்களே கொண்டாடுங்கள்னு சொல்லிட்டு ஆகாஷவாணிக்கு நன்றி.
0: நன்றி.
5: சாதாரணமாக இருக்கும் ஒரு கலை தான் ஒரு சிற்பி சிறிது சிறிதாக செதுக்கி கடவுளாக படிக்கின்றார். ஒரு மாணவரை தங்களின் அறிவுத்திறத்தாலும் அனுபவத்தாலும் ஆற்றலாலும் நல்ல திறமைகளாலும் சிறந்த மாணவராக மாற்றும்போது பிற்காலத்தில் ஆசிரியர்கள் தான் கடவுளுக்காக சமமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி

0: என் உரையை முடிக்கின்றேன். நல்லதொரு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.
1: இறுதியாக இங்கு பங்கு கொண்ட ஆசை பெருமக்களினருக்கும் இவ்வளோ நேரம் எல்லாரையும் விஷ் பண்ணோம், நம்மளை நம்ம விஷ் பண்ணிட்டோமா பார்த்தீங்களா, அதுதான் டீச்சர்ஸோட ஸ்பெஷாலிட்டி. ஹாப்பி டீச்சர்ஸ் டே ஆல் ஆஃப் யூ. ஆசிரியர் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த அரிய வாய்ப்பை நமக்கு வழங்கி ஆகாஷ்வாணிக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கிறோம். அதே போல இந்த நிகழ்வினை கவனித்துக் கொண்டிருக்கும், உற்று நோக்கி கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், பொதுமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறுகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.
2: Thank you.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது யாதுமாகி ஆசிரியர்கள் ஆன்மாவை ஒளிர செய்பவர்கள். சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் 138வது பிறந்த தினமான 65வது தேசிய ஆசிரியர்கள் தினத்தையொட்டிய சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை வழிநடத்தியவர் நீலகிரி மாவட்ட தனியார் பள்ளிகள் பொறுப்பு கல்வி அலுவலர் பார்த்தசாரதி அவர்கள். உடன் கலந்துரையாடியவர்கள் உதகை பாலகொலா டாக்டர் KJG மெமோரியல் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் யஷ்வந்த் வாசுதேவன் அவர்கள், உதகை எம்பாலாடா ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வி ரங்கநாதன் அவர்கள், உதகை யூனிக் மெட்ரிக் பள்ளியின் தலைமை ஆசிரியை காயத்ரி தேவி அவர்கள், உதகை கிறிஸ்ட் ரெக்ஸ் சீனியர் செகண்டரி பள்ளியின் ஆங்கில பாட ஆசிரியை KM சாந்தி அவர்கள், அறிவியல் பாட ஆசிரியை கே நிர்மலா அவர்கள். அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தேனிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடிஎஃப்எம்
3: செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தரமான கல்வி மிகவும் முக்கியமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவ நிறுவனங்கள் பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நலனுக்காக சேவை சட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். தூய்மையான ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அரசுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை ஏதும் இல்லை என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தேர்வுத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய மண்டலங்களில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகங்களில் டிஎன்ஏ பரிசோதனை இன்று தொடங்கியது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்தார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை அடையாறு, பெருங்குடி மற்றும் சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் நடைபெற்று வரும் பணிகளை மாநில தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலாதா சுதீர்தா முகர்ஜி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: பனிரெண்டு பத்து முதல் 12:40

நேர்லி நீங்க இனி கேட்கலாம் நம்ம ஊட்டி எஃப்எம் 91.8 பொன் மாலை பொழுது. இந்த பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில நாம வாடா மலர் நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். 1950 1980 வரை இந்த திரையுலகத்துல வாடாது இருந்த பாடல்களை நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம் நம்ம ஊட்டி எஃப்எம் 91.8. ஸோ நீங்க செய்ய வேண்டியது கால் பண்ணி உங்களுடைய விருப்பமான பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கலாம், அந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம் நம்ம ஊட்டி 91.8. நீங்க செய்ய வேண்டியது கால் பண்ண 9344909118 என்ற எண்களை தொடர்புலாம், 9342901108 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம், 8300109108 என்ற எண்களையும் தொடர்பு கொள்ளலாம். லேண்ட்லைன் நம்பர் 0423 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966781 என்ற எண்களையும் தொடர்பு கொள்ளலாம். தொல்பொண்டு உங்களுடைய விருப்பமான பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கலாம், அந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம் நம்ம வாடாமலர் பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில். சார் நான் காலெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா வாட்ஸ்அப்பும் பண்ணலாம், 8300109108 என்ற எண்களுக்கு நீங்கள் விரும்பிய பாடல் அந்த பாடல் இடம்பெற்றக்கூடிய திரைப்படம் அதை நீங்கள் சுருக்கமாக டைப் பண்ணி அனுப்பலாம் வாட்ஸ்அப் வழியாக 8300109108 என்ற எண்களுக்கு. வாடாமலர் நிகழ்ச்சியினுடைய துவக்க பாடல் எனது விருப்பமாக நேரில் அனைவருக்காகவும் ஸ்டேடியோனிது உங்கள் ஊட்டி 91.8 இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இணைவது நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி.

0: டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி குரலில் ஒலித்தது அந்த பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஊட்டி எஃப்எம் 91.8 பொன்மாளை பொழுது நிகழ்ச்சிக்காக வாடா மலராக. நிலை உடைய விருப்பமான பாடலை தெரிவிக்கலாம். உள்ளூர் நேர்கள் 9344-9001-8 என்ற எண்களை தொடர்புலாம். வெளியூர் நேர்கள் 9342-9001-8 என்ற எண்களை தொடர்புலாம். புதிய நேர்கள் 8300-9101-8 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்க 8300-9101-8 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம். ஊட்டி எஃப்எம் 91.8 நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் வணக்கம்.
1: ஊட்டி பண்பலைக்கு மாலை வணக்கத்துடன் உங்கள் அன்பு நெஞ்சம் கோவை சிறுவாணிச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: ஃபுல் அட்ரஸே சொல்லிட்டீங்க.
1: என்ன
0: பாடல் வேணுங்க உங்களுக்கு?
1: ஐயா, நல்ல அருமையான பாடலுங்க. விழி அலை மேலே விண்மீன் போல மருத நாட்டு வீரர்கள் படத்துலீங்க.
0: எம்எஸ்
1: சுசீலா பாடிய பாடல் மாலை நேரத்துக்கு இதயத்துக்கு இதமா இருக்குங்க சார்.
0: கண்டிப்பாக நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஊட்டி எஃப்எம் 91.8 ஸ்டே டியூன்.

நேர்லே, கோவை பகுதி அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியம் மற்றும் பீலமேடு கிருஷ்ணவேணி அவர்கள் விருப்பமாக, வாட்ஸ்அப் விருப்பமாக இந்த பாடல் ஊட்டி எஃப்எம் 91.8 ஸ்டே டியூன். இதங்கு ஊட்டி எஃப்எம் 91.8, இங்கே எல்லாமே சமகிட்டு.

0: எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலித்தது அந்த பாடல். புலமை பித்தனின் பாடல் வரிகளோடு டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில். அந்த பாடல் சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திற்காக. ஊட்டி 91.8 காவியத்தில் அழியாத பழைய பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம் நம்ம ஊட்டி 91.8 வாடா மலர் நிகழ்ச்சியில். இந்த பொன்மாலை பொழுதில், இந்த பொன்மாலை பொழுதில் உங்களுடைய விருப்பமான பாடல் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது, உள்ளூர் நேயர்களாக இருந்தால் 9344901 என்ற நிலையில் தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேயர்கள் 9342901 என்ற நிலையில் தொடர்பு கொள்ளலாம். புதிய நேயர்கள் பிரத்யேகமாக 8300101 என்ற எண் கொடுக்கப்பட்டிருக்குது, அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கவும் இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம், 8300101 என்ற எண்களை. நிகழ்ச்சியிலையும் அடுத்த நட்பு, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். நான் உடுமலையிலிருந்து பராசக்தி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா பராசக்தி, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். நிலையத்தில் நலங்களா?
0: நிலையத்தில் எல்லாமே சூப்பராக இருக்கும். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு சிவகாமிங்கிற பாடல் வந்து, வானில் முழு மதிய கண்ணீர் மனத்தில் ஒரு தென்னை கண்ணீர், அந்த பாடல் போடுங்க.
0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் உங்கள் விருப்பமாக நேர்கள் அனைவருக்காகவும் நம்ம ஊட்டி 91.8 வாடாமலர் நிகழ்ச்சிக்காக. ஸ்டே டியூன்.

கே மகாதேவன் இசையில் ஒலித்தது டி எம் சவுந்தரராஜன் குரல் இழந்த பாடல் சிவகாமி திரைப்படத்திற்காக. ஊட்டி எஃப்எம் 101.8 அடுத்த பாடல் ஒலிக்க இருக்கிறது வாட்ஸ்அப் வழி விருப்பமாக. ஸ்டே டியூன், இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமகிட்டு.

ஆல்ப்ஸ் மலையின் சிகரத்தில் அழகிய ரைன் நதி ஓரத்தில் மானைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல்.

0: டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா குரலில் ஒலித்தது அந்த பாடல். சிவந்த மண் திரைப்படத்திற்காக பொள்ளாச்சி ஜெயராமன் விருப்பமாக அந்த பாடல் ஒலித்தது வாட்ஸ்அப் ஒளி விருப்பமாக. ஊட்டி FM 91.8 நிலையத்தில் நேரம் 5:36 நிமிடம். நீங்க கேட்டுட்டீங்க பொன்மாளை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியில நீங்க அடுத்த நட்பு வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
1: சொல்லுங்க
0: சித்ரா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு கலாட்டா கல்யாண பதத்துல நல்ல இடம் நீ வந்த இடம்.
0: கண்டிப்பாக நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஊட்டி FM 91.8 ஸ்டேட்யூன்.

0: கலாட்டா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா குரலில் மீண்டும் ஒழித்தது. அந்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலியின் பாடல் வரிகளோடு. ஊட்டி 1.8 5:42 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பொன் மாலை பொழுது வாடா மலர். காவியத்தில் அழியாத பாடலை கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஊட்டி 1.8. உள்ளூர் நேர்கள் 9344909108 என்ற எங்களை தொடர்பு கொள்ளவும், வெளியூர் நேர்களாக இருந்தால் 9342909108 என்ற எங்களை தொடர்பு கொள்ளவும், புதிய நேர்கள் 8300109108 என்ற எண்களுக்கு உங்களுடைய விருப்பத்தை வாட்ஸ்அப் வழியாகவும் அனுப்பலாம். அதே எண்களுக்கு புதிய நேர்கள் பிரத்யேகமான எண்ணான 8300109108 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு விருப்பமான பாடலை நம்ம ஊட்டி 1.8 கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜி ஜேபி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன். நிகழ்ச்சியில் இனிமாடு தனப்பு வணக்கம்.
1: இனிய அன்பு சகோதரருக்கு இனிமையான மாலை வணக்கம்.
0: இனிமையான மாலை வணக்கம் சொல்லும் சகோதரர் யாரோ?
1: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு? அந்த
1: சந்தோஷத்தோட சந்தோஷமா இருக்கு, அதனால பேச்சு வரல.
0: சந்தோஷம் சந்தோஷத்துல பேச்சு வரல என்பது மிக சந்தோஷமான ஒரு விஷயம். என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு எப்பம் பிரெண்ட்ஸ் குடும்பத்தாருக்கும், மார்ஜிஸ் குடும்பத்தாரும், தங்கள் குடும்பத்தாரும், மாலை நேரத்தில் இணைந்திருக்கும் அனைத்து அன்புகளுக்கும்
0: பாக்கியலட்சுமி 1.8 பண்பலையிலிருந்து.

பாகியலட்சுமி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிக்க கேட்டோம். ஊட்டி 91.8 குண்டூல்பேட்டை ஜெயஸ்ரீ அவர்கள் விருப்பமாக, வாட்ஸ்அப் வழி விருப்பமாக அடுத்த பாடல் ஒழிக்க கேட்கலாம். வாடாமலை நிகழ்ச்சியிலிருந்து ஸ்டே டியூன். இது உங்க ஊட்டி 91.8, இங்கே எல்லாமே சமகிட்டு.

0: வசந்த மாளிகை திரைப்படத்திற்காக பாடல் ஒலிக்க கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 5:51 வாடாமல நிகழ்ச்சியில் அடுத்த நட்பு. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: நீலகிரி மாவட்டம் எடக்காடு ரங்கநாதன் சார்.
0: ரங்கநாதன், என்ன பாடல் வேணுங்க?
1: நலமாக
0: இருக்கும். நலமா இருக்கிறோம்.
1: நிகழ்ச்சியில
0: சந்தோஷம் சந்தோஷம். என்ன பாடல் வேணுங்க
1: சார்? எனக்கு அன்பைவா படத்துல இருந்து புதிய வானம் புதிய பூமி.
0: நீங்கள் கேட்ட இந்த பாடல் ஊட்டி FM 1.8 ஸ்டேட்யூன்.

0: டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலித்தது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் அந்த பாடல் அன்பே வா திரைப்படத்திற்காக வாலியின் பாடல் வரிகளோடு. ஊட்டி எஃப்எம் 91.8 வாடா மலர் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நிறைவான நேயர் நிறைவான பாடல் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: மணிவாசன் சார்.
0: என்ன பாடல் வேணுங்க உங்களுக்கு?
1: எனக்கு அடிமை பெண்லிருந்து தாய் இல்லாமல் நான் இல்லை தானே வரும் பிறந்தில்லை அந்த பாட்டு வைங்க சார்.
0: நிகழ்ச்சியில் நினைக்கிறேன். இதோ நீங்கள் கேட்ட அந்த பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நிறைவான பாடலாக.

0: ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தின் நேரம் 6 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் இன்றும் நாளையும் எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல். நேர்களே, ஊட்டி எஃப்எம் 101.8 இன்று மாலை அறிவிப்பை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டத கமலு, படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம், 7:10 சேலம் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் மன்னிக்கவும் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, முதலில் நிலக்கடலை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் குறித்து கலவை வேளாண் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சந்திரிகா அவர்களின் உரை, தொடர்ந்து தூத்துக்குடி SCAD வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வி பழனிசாமி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் மொழி நேயர்விருப்ப பாடல்கள், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 திரைக்காலம் தொடரும், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் வித்வான் காசி பிரசாத் பாபு அவர்களின் மிருதங்க இசை இடம்பெற கேட்கலாம், தொடர்ந்து வித்தங்கல் ராஜ்புரா அவர்களின் பக்வாத் இசை இடம்பெற கேட்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: இனி நேர்கள் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெய்லி அஞ்சல் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவோர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 அருளிசை, 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் ஒரே பயிர் முறையும் நில பயன்பாடும் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி பி.எம். சகானா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 7:00 காலைக்கதிர் நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ, ஹோமியோபதி மருத்துவத்தின் பொதுவான மருத்துவ குறிப்புகள் குறித்து மருத்துவர் டாலி அவர்கள் வழங்கும் தகவல்கள். திரைகாணத்தை தொடர்ந்து சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் போலி செய்திகள் குறித்து தகவல்களை வழங்குகிறார் ஹீனா ரஹ்மான் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் புதிய தகவலுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். ஆங்கிலம் ஆன் ஏர் மற்றும் ஊரை சுற்றும் காற்று இடம்பெற கேட்கலாம். 8:15 ஆங்கில செய்திகள், டெல்லி அஞ்சல், 8:30 டிரைவ் இன் பீட்ஸ், 9:00 ரெட்ரோ ராகங்கள், ஹீரோயின் ஸ்பெஷல் இடம்பெற கேட்கலாம். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 ரெட்ரோ ராகங்கள், 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விளைநிலையத்தை தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள் இடம்பெற கேட்கலாம். 10:30 பூங்காவனம் டீச்சர்ஸ் டாக் சிறப்பு நிகழ்ச்சி, 11:00 செய்தி சுருக்கம் தொடர்ந்து 11:00 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேனே என தவித்த தருணங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெய்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நம் நலவாழ்வின் நம்பிக்கை குரல், 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:30 மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை, மாலை 4:00 கால கண்ணாடி நாடகம் எழுதியவர் ஆர்.பி. விசேஷ் அவர்கள், அமைப்பு கார்த்திகா அவர் தீபன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் பசுமாடு வளர்ப்பு குறித்து நீலகிரி மாவட்டம் சூலூர் பகுதியைச் சேர்ந்த உழவர் மணிவண்ணன் அவருடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நேர்கள் இதுவரை ஊட்டி 101.8 ஒளிபரப்பாளர் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. President Draupadi Murmu has said, a Vikasit Bharat will only be possible with quality education. She said a society that respects their teachers is a progressive society in right terms. The president was addressing the National Teachers Award Ceremony 2026 in New Delhi on the occasion of Teachers Day today. The president stressed that education is the most effective means of realizing the ideal of equality of opportunity enshrined in our constitution. She said the achievement of negligible primary school dropout rate has been made possible through the efforts of teachers.
2: हम सब देशवासी विकसित भारत के निर्माण के लक्ष्य की ओर आगे बढ़ रहे हैं. विश्व स्तरीय शिक्षा व्यवस्था के बल पर ही विकसित भारत का निर्माण संभव है. हमारे शिक्षक शिक्षा व्यवस्था में प्राणवायु का संचार करते हैं. हमारा ये प्रयास होना चाहिए कि हमारे देश में एक भी विद्यार्थी अच्छी शिक्षा के अवसर से वंचित ना हो.
1: Chief Justice of India Justice Suryakant today emphasized on the importance of the culture of healthy disagreement and deliberation. As a part of the ongoing BRICS Chief Justices Forum in New Delhi, Justice Suryakant addressed the delegations from BRICS member states and partner countries. He emphasized the timely and predictable delivery of justice is necessary. Justice Suryakant reminded how Nalanda University used to be the most eminent educational center where students and researchers from all over the world used to be admitted without any discrimination or barriers. He added that BRICS should also be known as the living Nalanda University. Finance Minister Nirmala Sitharaman has said India is increasingly confident in studying and reclaiming its own heritage from inscriptions and maritime trade to mathematics. Addressing the annual History Prize Award ceremony and the Dr. S. L. Bhairappa Memorial Lecture in New Delhi today, the Finance Minister said decolonization should mean expanding the historical archive, bringing in more languages and giving a wider circle of scholars a voice in interpreting the country's past. She said India is now self-assured and no longer waits for anyone else's permission to study and understand its own heritage. The chairperson of the African Union Commission, Mahmoud Ali Yusuf, has welcomed the United Nations General Assembly resolution that encourages the use of the Equal Earth Cartographic Projection in maps worldwide to replace the Mercator projection widely used so far, which distorts the sizes of continental landmasses. The UN General Assembly has voted to replace the traditional world map with one that reflects the size of Africa more accurately. The Correct the Map resolution, sponsored by Togo and backed by African Union members, passed with the support of 164 nations, including India. Floods continue to affect normal life in several parts of Bihar. The Ganga and several other major rivers are flowing above the danger mark at various places. The administration has intensified relief and rescue operations on a war footing to assist the affected people. In Patna, the water level of the Ganga at Gandhi Ghat, Banka Ghat and Bandarak is flowing above the highest flood level. More than 1,20,000 people have so far been provided meals through community kitchens. The death toll from the devastating flash floods in Nepal has risen to 1,344. Rescue operations are underway in 8 affected districts, while around 5,000 people remain missing. More than 13,000 people have been rescued so far. In Nuwakot district, a 60-year-old woman was rescued alive after being trapped for 10 days under the debris of a 4-story house. She was shifted to hospital for treatment. Nepal has begun using DNA testing to identify victims, as many bodies have been severely damaged or recovered in parts. So far, only 96 bodies have been identified and handed over to their families. In women's cricket, India will take on arch rivals Pakistan in the final Group A clash of T20 Asia Cup at the Dubai International Stadium tonight. The match will begin at 8 p.m. Indian Standard Time. The Melghat and Penge tiger reserves in Maharashtra have emerged as India's most successful sites for the reintroduction of captive-bred vultures, recording encouraging survival rates. And with that, we end this news bulletin.
0: ஊட்டிஎஃப்எம் 101.8 நிலைத்து நேரம் 6:10 நேரில் கேட்கலாம் விளக்கேற்றும் வேலை உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8

டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலித்தது அந்த பாடல். தேவராஜன் இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளோடு சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திற்காக. ஒலித்துக் கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 91.8 விளக்கேற்றும் வேலை. திரையில் வந்த பக்தி பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஊட்டி எஃப்எம் 101.8.

ஒலித்த பாடலுடன் இன்றைய விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி நிறைவேறுது. உங்கள் ஊட்டி FM 91.8 இன்னும் சில நொடிகளில் மணி 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8. மாநில செய்திகளை தொடர்ந்து 6:40 நேரில் கேட்கலாம் பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள்.

0: better than this.
1: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுடன் ஆரோக்கியமான இந்தியாவையும் உருவாக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரசு ஊழியர்களின் நலனை உறுதி செய்யும் வகையில் பணியாளர் நடைமுறை சட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள கடைகளில் தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என்ற மாநில அரசின் உத்தரவை நவம்பர் 1 தேதிக்குள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அரசுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை ஏதும் இல்லை என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதீர்தா முகர்ஜி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவுடன் ஆரோக்கியமான இந்தியாவையும் உருவாக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற இருதய அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மருத்துவ நிறுவனங்கள் இதற்காக பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதயநோய் சிகிச்சை ஆராய்ச்சிக்கு நமது மருத்துவர்கள் பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மருத்துவத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சிகள் நோயாளிகளின் சிகிச்சைக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். மருத்துவ சிகிச்சை மனித உரிமை என்று கூறிய அவர், அனைவருக்கும் தரமான சிகிச்சை அளிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதற்கு இன்று தொடங்கப்பட்ட இந்திய இருதய வால்வு பதிவகம் மிகவும் முக்கியமானது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் நலனை உறுதி செய்யும் வகையில் பணியாளர் நடைமுறை சட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய பணியாளர் நல அமைச்சகம் இதற்காக பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளில் பணியாளர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய செயலகத்தில் பணியாற்றி காலமான ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் காலமான ஊழியர்களின் குடும்பத்தினருக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். சுதந்திர போராட்டத்தின்போது சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கி தமிழக மக்களிடையே சுதேசி உணர்வை விதைத்த கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த தினத்தையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டத்தில் தமது சொத்துக்களை தியாகம் செய்த தன்னலமற்ற தேசபக்தராக வ.உ. சிதம்பரனார் திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார். சிறை தண்டனை கொடுமைகளையும் பொருட்படுத்தாமல் நாட்டின் விடுதலைக்காக செக்கிழுத்தவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வ.உ.சியின் வீரத்தையும் தியாகத்தையும் அவரது பிறந்த நாளில் போற்றுவோம் என்றும் டாக்டர் எல். முருகன் குறிப்பிட்டுள்ளார். டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அரசுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை ஏதும் இல்லை என்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். கோவை மாவட்டம் பேரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முன்னறிவிப்பின்றி டாஸ்மாக் கடையை மூடியவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பியுள்ளதாக தெரிவித்தார். டாஸ்மாக் நிர்வாகம் சிறப்பாக செயல்படுவதற்கு ஊழியர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கு முந்தைய அரசுகள் உரிய தீர்வு காணவில்லை என்றும் அவர் கூறினார். முன்னறிவிப்பின்றி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் டாஸ்மாக் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். ஆசிரியர் தினத்தையொட்டி சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த 396 ஆசிரியர்களுக்கு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் நல்லாசிரியர் விருதுகளை வழங்கினார். இதனிடையே நல்லாசிரியர் விருது பெற்ற சீர்காழியைச் சேர்ந்த முதுகலை ஆசிரியர் திரு ராம்குமார், இந்த விருது கிடைத்துள்ளது மாணவர்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற ஊக்கத்தை தமக்கு அளிப்பதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: நான் உயிரியல் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். கடந்த 20 ஆண்டுகளில் பல மாணவர்கள் மருத்துவராகவும் பல மாணவர்கள் பொறியாளராகவும் பல மாணவர்கள் பல்வேறு துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நான் உறுதுணையாக நின்றிருக்கிறேன். மேலும் அறிவியல் சார்ந்த நிகழ்வுகளுக்கு மாணவர்களை ஊக்குவித்து வருகிறேன். என்னுடைய இந்த பணியை பாராட்டி தமிழக அரசினுடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய பெயரலால் வழங்கக்கூடிய நல்லாசிரியர் விருதானது எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. மேலும் மாணவர்களுக்கு உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்கு தூண்டுகிறது. இந்த விருதினை நான் வந்து மாணவர்களுக்காக மட்டுமே சமர்ப்பிக்கிறேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள கடைகளுக்கு தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என்ற மாநில அரசின் உத்தரவை கடை உரிமையாளர்கள் பின்பற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி திரு சுரேந்தர் வரும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதிக்குள் தமிழில் பெயர் பலகைகள் வைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநில அளவிலான தொழில் வளர்ச்சிக் கூட்டத்தில் பேசிய அவர், தூத்துக்குடியில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கும் புதிய தொழில்களை ஊக்குவிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். காற்றாலை மற்றும் பசுமை எரிசக்தி திட்டங்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான அரசின் திட்டங்களை தொழில் முனைவோர் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய மண்டலங்களில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகங்களில் டிஎன்ஏ பரிசோதனை இன்று தொடங்கியது. தஞ்சாவூரில் இதனை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் திருமதி ரேவதி, 13 பேரின் டிஎன்ஏ மாதிரிகள் பரிசோதனைக்காக எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
0: தஞ்சாவூர் இதில் நம்ம டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து நேற்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நம்ம இங்கே டீம் போட்டிருக்கோம். ஃபோரன்சிக் மெடிசன் டாக்டர் வந்து அதுக்கு கோஆர்டினேட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் 13 பேரோட சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க, டிஎன்ஏ சாம்பிள்ஸ். அதனுடைய ரிப்போர்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணின பிறகு என்ன தகவல் பார்த்து, தஞ்சாவூர்லேருந்து மொத்தம் 16 பேர் போயிருக்காங்க. அவங்களுடைய தகவல் இனிமேல் தான் நமக்கு கிடைக்க வேண்டியிருக்கு. எல்லாரோடையும் நான் டச்சில் தான் இருக்கேன். கண்டினியூஸாக 16 பேரோட ஃபேமிலியோடையும் நான் பேசிட்டு.
2: சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு தெலங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கும் மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
2: மாவட்ட செய்திகள். வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த தினத்தையொட்டி கோவையில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விழுப்புரம் சட்டக்கல்லூரியில் இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் பட்டங்களை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி சினேகா தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூர் பன்ருட்டி வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் தெத்துக்காடு பகுதியில் சிறப்பு கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாமின் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு தினத்தையொட்டி ஆட்சியர் திருமதி பத்மஜா விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை அடையாறு, பெருங்குடி மற்றும் சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் நடைபெற்று வரும் பணிகளை மாநில தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதீர்த்தா முகர்ஜி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-6, 12-10, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் தியா சிட்டேல், யசஸ்வினி கார்படே இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாபியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுடன் ஆரோக்கியமான இந்தியாவையும் உருவாக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரசு ஊழியர்களின் நலனை உறுதி செய்யும் வகையில் பணியாளர் நடைமுறை சட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள கடைகளில் தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என்ற மாநில அரசின் உத்தரவை நவம்பர் 1 தேதிக்குள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அரசுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை ஏதும் இல்லை என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதீப்தா முகர்ஜி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
5: நேரம் 6:40.
6: ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்து நேரம் 6:40. நேரில் இருக்கலாம் பெட்டத கமலு.
7: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
8: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
9: நேர் இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
10: நாக்குவிட்டன ஜன எல்லாக நமஸ்காரா, இது ஊட்டி எஃப்எம் 101.8. நங்க ஜனாவும் சந்தோ நாங்க ஊட்டி எஃப்எம் தோக 6:41 இஜுமணி கெட்டா பெட்டத கமலோ படுகுமொழி பாடல்கள் கேத்தன. ஈ படுகுமொழி பாடல்கள் ஒன்னொந்து ஜனவும் ஒன்னொந்து மாக்கியான பாடல்கள். இதில் சந்தோஷா, துக்கா, ஆனந்தா, யோசனை எல்லா விதவாத கலந்த ஒன்று கலவையாக நாங்கள் ஜனஜனகு கேத்துந்திதா. நீங்கள் ஆர்வமாக கேட்பா ஈ கதையை நான் இங்கே கை பிளே மாடினேன். இந்த ஜனதொகை நாங்கள் கேட்பா ஈ கதை ஏனாந்தேகி நீங்கள் ஓ கேத்து நோடிவி.

பாதுகாப்பதற்காகவே கே என் நேரு மீது தமிழக அரசு மேற்கொண்டுள்ளது என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். புதிய அரசின் இத்தகைய மாட்டோம் என்றும் சட்டத்தின் வழியில் அனைத்தையும் எதிர்கொண்டு வெல்வோம் என்றும் தெரிவித்துள்ளார்.

நங்கெல்லாம் இன்னகிட்ட கேட்டதும் இது பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். ஜனகு சந்தோத்து ஆறு நலவத்துந்தா இழுமணி கெட்டா நாங்க ஊட்டி எஃப்எம் 101.8 தோகை கேத்துண்டிதா. இது நிங்ககாகி நிங்க கிட்ட பாட்டு நிங்கவ தேடி வந்திர கவனமாடி கேத்து நொடிவி. நாயகு இதே ஜாம தோகை நான் நிங்கவா சந்திச்சினேன்.

ஊட்டியஃபம் 101.8 நிலையத்தில் நேரம் 7 மணி. நேரில் கேட்கலாம் திரைகாணம் உங்கள் ஊட்டியஃபம் 101.8 இல். இணைந்திருங்கள் ஊட்டியஃபம் 101.8 உடன்.

0: இன்னும் சில நொடிகளில் மாவட்ட செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம்.
1: நேரம் 7:10, ஆகாஷ்வாணி சேலம் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் ஜி விஜயகுமார் அவர்கள்.
2: நாட்டின் கடைக்கோடியிலிருந்து சர்வதேச தரத்திலான விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் மத்திய அரசு கேலோ இந்தியா திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் கிராம பகுதிகளில் உள்ள திறமையான வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வகையிலான பயிற்சிகள் தொடர்ச்சியாக அளிக்கப்படுகிறது. தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக நாடு முழுவதும் உள்ள 1500 மேற்பட்ட கல்வி நிறுவனங்களில் உள்ள இளம் விளையாட்டு வீரர்கள் மற்றும் இளைஞர் தலைவர்களுடன் உரையாடினார். அடிமட்ட விளையாட்டு உள்கட்டமைப்பு, பயிற்சி மற்றும் போட்டி வாய்ப்புகளை வலுப்படுத்துதல், ஒலிம்பிக் போட்டியை இலக்காக கொண்டு திறமைகளை அடையாளம் கண்டு வளர்த்தல், இளைஞர்களுக்கு எதிர்கால திறன்கள், தன்னார்வ வாய்ப்புகள் மற்றும் தேசத்தை கட்டி எழுப்பும் வாய்ப்புகளை வழங்குதல் குறித்து பிரதமர் விளையாட்டு வீரர்களிடம் கலந்துரையாடினார். இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் சக்தி கைலாஸ் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமரின் உரையாடல் நிகழ்வு நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. மேலும் கேலோ இந்தியா போட்டியில் போல்வால்ட் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற விளையாட்டு வீரர் சக்தி மகேந்திரன் மாணவிகளுடன் கேலோ இந்தியா போட்டியில் பங்கேற்ற அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். பிரதமரின் உரையாடல் தேசிய போட்டிகளில் பதக்கங்களை குவிக்கும் அளவிற்கு ஊக்கப்படுத்தும் விதமாக அமைந்திருந்ததாக மாணவிகள் தெரிவித்தனர்.
3: இப்ப நம்ம ஆழ்நிலை லெவல்ல போனா அங்க உள்ள ஹையர் லெவல்ல பொசிஷன் உள்ள கோச்சஸ் எல்லாம் எங்களை பார்த்து கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அந்த மாதிரி போறப்ப அங்க நாங்க பொசிஷன் பண்ணோம்னா எங்களுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் கிடைக்கும் சார். அந்த ஃபண்ட்ஸ் மூலமா எங்களோட கேம் இம்ப்ரூவ் பண்ணிப்போம். அப்புறம் ஒவ்வொரு சப்போர்ட்ஸும் அவங்க நிறைய தந்துட்டு இருக்காங்க, நிறைய கேம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நான் வந்து ஹேண்ட்பால் பண்றேன், ஹேண்ட்பால் வந்து யாருக்கும் மேக்ஸிமம் தெரியாது. இப்ப இந்த கேலோ இந்தியா மூலமா எங்க கேம் வந்து மேல வந்திருக்கு, நிறைய பேருக்கு இப்ப தெரியுது. இப்பதான் ஹேண்ட்பால் ஒரு கேம் இருக்கா இல்ல இது ஒரு ஒலிம்பிக் கேமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கனால ஃபண்ட்ஸ் நிறைய குடுக்கறாங்க.
4: நேஷனல் போயிட்டு இருக்கு, ஆல் இண்டியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். அது இல்லாம இதுல வர ஃபண்ட் வந்து எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்.
2: மலேசியாவில் உள்ள சுல்தான் இத்ரிஸ் கல்வி பல்கலைக்கழகத்தில் கல்வியல் துறையில் பயிலும் மாணவ மாணவியர் 24 பேர் இணை பேராசிரியர் மனோன்மணி தலைமையில் இந்தியாவில் பயணம் மேற்கொண்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்த மலேசிய மாணவ மாணவியருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் தமிழ் மொழி சார்ந்து நடைபெற்று வரும் இலக்கிய, இலக்கண மற்றும் சமூகவியல் சார்ந்த ஆராய்ச்சிகளை பெரியார் பல்கலைக்கழக தமிழ்துறை மாணவர்கள் மலேசிய பல்கலைக்கழக மாணவ மாணவியருடன் பகிர்ந்து கொண்டனர். தங்களின் வேரை தேடிய இந்த பயணம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக கூறுகிறார் இணை பேராசிரியர் மனோன்மணி.
5: நாங்கள் எங்கள் நாட்டில் விழுதுகளாக இருந்து வேர்களை தேடி வந்தோம். இங்கு எங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு விருந்தோம்பலும் அன்பும் அரவணைப்பும் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கிடைத்தது என்றே கூற வேண்டும். நாங்கள் மிகவும் பெருமிதம் அடைகிறோம். இந்த இணைப்புக்கு காரணமாக அமைந்தது ஒன்றே ஒன்றுதான், அதுதான் தமிழ். தமிழ் தான் நம்ம அனைவரையும் இணைக்கும் பாலமாக இருந்து எங்களை போகும் இடமெல்லாம் அனைவரும் எங்களை வரவேற்று அரவணைக்கிறார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய தாய்மொழியான தமிழ் என்பதை மிகவும் பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: சேலம் மாவட்டத்தின் கடைக்கோடியில் உள்ள நாகியம்பட்டி அரசு நடுநிலைப்பள்ளி அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த செயல்பாடுகளில் சிறந்து விளங்குகிறது. பாடங்களை புத்தகங்களில் இருந்து மட்டும் பயிற்றுவிக்காமல் அவற்றின் நடைமுறை அனுபவத்தையும் தரும் வகையில் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கான வருகை பதிவேடு AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எடுக்கப்படுகிறது. மாநில அளவிலான ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப கல்வி பாடத்திட்ட குழுவில் இடம்பெற்றுள்ள இடைநிலை ஆசிரியர் பிரபாகரன் முயற்சியால் இந்த நடைமுறை சாத்தியமாகி உள்ளது. மாணவர்கள் அதற்கென அமைக்கப்பட்டுள்ள கணினி முன்பு வந்து நின்றவுடன் அவர்களின் பெயர் உச்சரிக்கப்பட்டு வருகை பதிவு செய்யப்படுகிறது. இந்த புதிய நடைமுறை மாணவ மாணவியரை வெகுவாக கவர்ந்துள்ளது.
6: முன்னெல்லாம் என் பேரை சொல்லி சத்தமா பிரசன்ட்னு சொல்லி, இப்ப கேமரா முன்னாடினா முகத்தை பார்த்தா அதுவே பிரசன்ட்னு சொல்லிடும். இது சுயபமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது.
2: நவீன தொழில்நுட்பம் அரசு பள்ளியில் செயலாக்கப்படும் போது அதன் தாக்கம் அடித்தட்டு மக்களுக்கும் போய் சேர்கிறது. பாடமாக பயில்வதை செயல்முறையாக காட்டும் நோக்கில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டதாக கூறுகிறார் ஆசிரியர் பிரபாகரன்.
7: எந்தவள்ளி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நாகியம்பட்டி பள்ளியில செயற்கை நுண்ணறிவு மற்றும் கணினி பார்வை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாணவர்கள் நம்மளுடைய வருகை பதிவை சுயமா மேற்கொள்ற விதமா ஒரு முயற்சி செஞ்சிருக்கோம். அதனால மாணவர்கள் வந்து நம்மளுடைய வருகை பதிவை ஆர்வமாகவும் சுயமாகவும் விரைவாகவும் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்.
2: தேவையே கண்டுபிடிப்புகளின் தாயாக இருக்கிறது. மிக எளிமையான முறையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த AI வருகை பதிவேடு முறை அரசு பள்ளி மாணவர்களின் சிந்தனையை அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு கொண்டு செல்லும் என நிச்சயம் நம்பலாம்.
1: சேலம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். தொடர்வது தமிழில் செய்திகள்.
8: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தரமான கல்வி மிகவும் முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தூய்மையான மற்றும் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். பீகாரில் தொடர் கனமழை காரணமாக 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியாவிற்கு 500 கோடி டாலர் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தரமான கல்வி மிகவும் முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி பேசிய அவர், அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் சம வாய்ப்புகள் வழங்க கல்வி இன்றியமையாதது என கூறினார். ஆசிரியர்களின் பங்களிப்பு காரணமாக பள்ளிகளில் மாணவர்களின் இடைநிற்றல் முற்றிலும் தவிர்க்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கு கல்வி, திறன் வளர்ச்சி, தொழில் முனைவோர் திறன் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கல்வி அறிவு மூலம் இந்தியாவை உலக அளவில் திறன்மிகு நாடாக மாற்ற முடியும் என்றும் அவர் கூறினார். மகளிர் உரிமைகள் மற்றும் கல்விக்காக போராடிய சாவித்ரிபாய் புலேவின் பங்கை அப்போது அவர் நினைவு கூர்ந்தார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தில் இருந்து வந்த குழந்தைகள் கல்வி மூலம் முன்னேற்றம் அடைந்ததையும்

0: எரிவாயு திட்டங்களுக்கு விண்ணப்பம் எதுவும் வரவில்லை என்ற செய்திகளை மத்திய நிலக்கரி அமைச்சகம் மறுத்திருக்கிறது. 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்திற்கு நாளை மறுநாள் வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. இதுவரை தால்சேர் உர நிறுவனம், தேசிய அனல்மின் கழகம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் இத்திட்டத்திற்காக இணையதளம் மூலம் விண்ணப்பித்துள்ளதாக அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. மெத்தனால், சின்காஸ், அமோனியா, யூரியா உள்ளிட்ட பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான இந்த திட்டத்திற்கு கடந்த மே மாதத்தில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தது. முதல் சுற்று நாளை மறுநாள் முடிவடைய உள்ள நிலையில் வரும் செவ்வாய்க்கிழமையிலிருந்து இரண்டாவது சுற்று விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2 மாதங்களுக்கு விண்ணப்பங்களை அனுப்பலாம் என்றும் மத்திய நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவில் நீதித்துறை கட்டமைப்பில் கடந்த சில ஆண்டுகளாக சமரச தீர்வு மையங்கள் முக்கிய பங்காற்றுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தலைமை நீதிபதிகள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள வழக்குகளை முடித்து வைப்பதற்கு இந்த தீர்வு மையங்கள் மிகவும் உதவிகரமாக இருப்பதாக தெரிவித்தார். குறிப்பிட்ட காலத்திற்குள் நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சூரியகாந்த் தெரிவித்தார். நீதிபதிகள் வழக்கறிஞர்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு, சட்ட ரீதியான பயிற்சி, பன்மொழி அறிவாற்றல் உள்ளிட்டவை இந்தியாவின் நீதித்துறைக்கு வலு சேர்ப்பதாகவும் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் குறிப்பிட்டார். சட்டம், நீதி மற்றும் சட்டக்கல்வி தொடர்பான மாதாந்திர சொற்பொழிவுகளை நடத்த உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் இதனை அறிவித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள், முன்னணி வழக்கறிஞர்கள், கல்வியாளர்கள், நிபுணர்கள் மற்றும் சட்டக்கல்வி பயிலும் மாணவர்கள் இந்த சொற்பொழிவில் பங்கேற்று ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் என தெரிவித்தார். சட்டக்கல்வியின் முக்கியத்துவத்தையும் சட்டம் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதற்கு இது உதவிகரமாக அமையும் என்றும் அவர் கூறினார். நீதிபதிகளுக்கும் சட்டத்துறை நிபுணர்களுக்கும் இந்த சொற்பொழிவுகள் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பீகார் மாநிலத்தில் தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் 11 மாவட்டங்களில் 1,26,000 பேர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாட்னாவில் கங்கை ஆற்றில் உள்ள காந்தி படித்துறையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் மக்கள் அங்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் சென்று பார்வையிட முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உத்தரவிட்டுள்ளார். கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மத்திய பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் ஆய்வு செய்தார். போபாலில் மாநில பேரிடர் மீட்புப் படையின் தலைமையகத்திற்கு சென்ற அவர் ஒவ்வொரு மாவட்டத்தின் மழை நிலவரம் குறித்து ஆய்வு நடத்தினார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் பேரிடர் மீட்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். தெலங்கானாவில் புதிய கல்விக் கொள்கையை கொண்டுவர உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார். கொடங்கலில் ஆசிரியர் தின விழாவில் உரையாற்றிய அவர், கல்விக் கொள்கையை மேம்படுத்த ஆசிரியர்கள் அரசுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மாணவர்களின் எதிர்காலத்தை மேம்படுத்த ஆசிரியர்களின் பங்கு இன்றியமையாதது என அவர் குறிப்பிட்டார். கல்வித்துறையில் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் தெலங்கானாவை முதன்மை மாநிலமாக மாற்ற பணியாற்ற வேண்டும் என்றும் திரு ரேவந்த் ரெட்டி கேட்டுக்கொண்டார். திரிபுராவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கின. முதல்கட்டத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பல்வேறு கட்சி வாக்குச்சாவடி நிலை முகவர்களுடன் ஆலோசனை நடத்தினர். வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் தகவல்களை பெறுவது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் அலுவலர்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளனர். வரும் 15 தேதியிலிருந்து அக்டோபர் 14 ஆம்

0: தேதி வரை வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் தகவல்களை பெறவுள்ளனர். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று வாக்காளர்களுக்கு விண்ணப்பங்கள் வழங்கி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பெற்று தேர்தல் ஆணையத்தின் செயலியில் பதிவேற்றம் செய்வார்கள். அக்டோபர் 1ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 23ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவிற்கு 500 கோடி டாலர் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை விற்பனை செய்வதற்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழில்நுட்ப மற்றும் போக்குவரத்து உதவிகள் இதில் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் பாதுகாப்புக்காக அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை கொள்கையின் அடிப்படையில் இந்த ராணுவ தளவாடங்கள் விற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளைகுடா பகுதியில் பொருளாதார மேம்பாட்டுக்கும் அரசியல் ஸ்திரத்தன்மைக்கும் சவுதி அரேபியாவின் பங்கு மிகவும் முக்கியமானது என அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-16, 18-21, 21-18 என்ற செட்கணக்கில் கனடாவின் ரேச்சல் சானை வென்றார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரல்லா தாஸ் சுதீர்த்தா முகர்ஜி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-6, 12-10, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் தியா சித்தாலே யசஸ்வினி கோர்படே இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தரமான கல்வி மிகவும் முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தூய்மையான மற்றும் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். பீகாரில் தொடர் கனமழை காரணமாக 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியாவிற்கு 500 கோடி டாலர் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஊட்டிஎஃப்எம் 101.8 நிலைத்து நேரம் 7:25. நேரில் கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
2: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.

0: நீலகிரி மாவட்டத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்கலாம். நீலகிரி மாவட்டத்திற்கான நாளைய வானிலை முன்னறிவிப்பு, நீலகிரி மாவட்டத்தில் நாளை 7 மில்லிமீட்டர் வரை மழை பெறப்பட வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 17 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 9 டிகிரி செல்சியஸும் பதியாக வாய்ப்புள்ளது. அதிகபட்ச காற்றின் ஈரப்பதம் 90%, குறைந்தபட்ச காற்றின் ஈரப்பதம் 60% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டர் வரையிலும், காற்றின் திசை 270 டிகிரி கோணத்திலும், வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படலாம். வரும் நாட்களில் மழை பெறப்பட வாய்ப்புள்ளதால் விவசாயம் மீதான பணிகளை மழை நேரங்களில் ஒத்திவைக்க பரிந்துரை செய்யப்படுகிறது. விவசாயிகளுக்கான பொதுவான ஆலோசனைகள்: பட்டாணி பயிரில் பியூசேரியம் வாடல் நோயை தவிர்க்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். கார்பன் டாசிம் கிலோவிற்கு 2 கிராம் என்ற அளவில் விதையில் சேர்த்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.25%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் நனைக்க பரிந்துரை செய்யப்படுகிறது. மழை நேரங்களில் போதிய வடிகால் வசதியும் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் நேரங்களில் செய்யவும் பரிந்துரை செய்யப்படுகிறது. கேரட் மற்றும் முள்ளங்கி பயிரில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும்போது ஏக்கருக்கு 1 டன் வேப்பம்புண்ணாக்கு மண்ணிலிடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மூலம் வேப்பம்புண்ணாக்கு 1 ஏக்கருக்கு 250 கிலோ இடுதல் மூலமும், பர்பிசீலியம் லினிசானம் 1 ஏக்கருக்கு 5 கிலோ என்ற அளவிலும் இட வேண்டும். முட்டைக்கோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் இலைவழி மூலம் தெளிப்பதாகவும், மழை இல்லாத நேரங்களில் தெளிக்கவும் பரிந்துரை செய்யப்படுகிறது. உருளைக்கிழங்கு பயிரில் வெட்டுப்புழுக்களை கட்டுப்படுத்த முதிர்ந்த அந்துப்பூச்சிகளை கவர கோடை காலத்தில் ஒளிப்பொறியை நிறுவவும். தெளிப்பு நீர்ப்பாசன முறையை நிறுவி பகல் நேரத்தில் வயலுக்கு பாசனம் செய்யவும். இதன் மூலம் பறவைகள் அந்துப்பூச்சிகளை வேட்டையாடுவதற்கு சரியான வழிவகை செய்யப்படும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு டைகோடெர்மா அஸ்போரிலம் அல்லது பேசிலஸ் சப்டிலிட்டிஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம்புண்ணாக்கு 500 கிராம் என்ற அளவில் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இந்த கலவையை இட பரிந்துரைக்கப்படுகிறது. நேர்கள் இதுவரை வானிலை சார்ந்த அறிவிப்பு, விவசாயம் சார்ந்த அறிவிப்புகள் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: நேரம் 7:30, ஆகாஷ்வாணி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: என்ன செல்வி, கையில நோட்டும் பேனாவோட கிளம்புறத பார்த்தா ஏதோ கூட்டத்துக்கு போற மாதிரி இருக்கே.
6: பரவாயில்லே வள்ளி, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டியே, புத்திசாலிதான்.
5: நம்ம கடையில வந்து ஒரு பழசாறு வாங்கி குடிச்சிட்டு போகலாம்ல, தெம்பா இருக்கும்.
6: வள்ளி ஆசைப்பட்டுட்ட, சரி சரி, ஆனா எனக்கு நேரம் அதிகம் இல்ல. எந்த பழச்சாறு சீக்கிரம் போட முடியுமோ அத போட்டு கொடு, நான் இப்படி உட்கார்றேன்.
5: தம்பி, அக்காவுக்கு ஐஸ் போட்டு தர்பூசணி பழசாறு எடுத்துட்டு வாப்பா. செல்வி, எங்க தோட்டத்துல அறுவடை செஞ்ச நிலக்கடலை இருக்கு, உனக்காக தனியா எடுத்து வச்சிருக்கேன். கூட்டம் முடிஞ்சு இந்த பக்கம் வரப்ப வாங்கிட்டு போ.
6: ஆகட்டவள்ளி.
5: அப்படியே

0: எப்பவும் போல கூட்டத்துல சொல்ற விஷயங்களை நீ குறிப்பெடுத்து வச்சிருப்பல்ல, அது எனக்கும் சொல்லிடு.
1: ஏன் வள்ளி, எத்தனை நாள் தான் இப்படி நான் குறிப்பெடுக்கிற விவரங்களை நீ கேட்டு தெரிஞ்சுக்குவ? நீயும் கூட்டத்துக்கு வரலாம் இல்ல?
0: அதான் நீ அங்க சொல்ற எல்லா முக்கியமான விஷயங்களையும் சொல்லிடுறியே, அப்புறம் என்ன?
1: பிள்ள, நான் எடுத்து வைக்கிற குறிப்பை தானே நீ தெரிஞ்சுக்கிற. ஆனா அங்க வர்ற வல்லுநர்கள் எல்லா விவரங்களையும் விரிவா தெளிவா எடுத்து சொல்லுவாங்க. நீ அங்க வந்தனா முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம் இல்ல?
0: இந்த செல்வி பழசார குடி, நீ சொல்றது சரியாதான் படுது.
1: அப்புறம் என்ன, உடனே கிளம்பு, கூட்டத்துக்கும் நேரம் ஆயிடுச்சு. அங்க போய் எல்லா விவரங்களையும் தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
0: ஆகட்டும் செல்வி. தம்பி, கடைய கொஞ்ச நேரம் பாத்துக்கோ, இதோ செல்வி அக்கா கூட கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன்.

0: நம்ம ஊர் மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்து கிராமத்து மக்கள் எல்லாருமே வந்திருக்காங்களே.
1: நமக்கு தேவைப்படுற விவரங்களை எவ்வளவு தூரம்னாலும் போய் தெரிஞ்சுக்கிடணும் வள்ளி. இதோ விவரங்களை எடுத்து சொல்ல வந்துட்டாங்க பாரு.
0: ஆமா, இத வந்துட்டாங்களே. எதை பத்தின விவரம் எல்லாம் சொல்ல போறாங்க?
1: நிலக்கடலையை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் பத்தின விவரங்களை கலவை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சந்திரிகா அவங்க எடுத்து சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுக்க வள்ளி.
2: நிலக்கடலை பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பருப்பு வகை பயிராக காணப்படுகின்றது. அது இல்லாத இது ஒரு எண்ணெய் வகை பயிராக காணப்படுகின்றது. குறைந்த அளவு நம்ம செலவு பண்ணோம்னா நிறைய அளவு நம்ம மகசூல் எடுக்கலாம், அது மூலமா நிறைய லாபம் ஈட்டலாம். ஆனா இந்த லாபத்தை குறைக்கக்கூடிய நிறைய முறைகள் இருக்கு. ஒன்னு பார்த்தோம்னா வந்து நோயினால பாதிப்பு ஏற்படலாம், இல்ல பூச்சியினால பாதிப்பு ஏற்படலாம். அதுல நிறைய வகையான இடர்கள்னால வந்து இதனுடைய விளைச்சல் பாதிக்கப்படுகின்றது. இதுல நோயினால எப்படி பாதிப்பு வருது, அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க போறோம். நிலக்கடலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தனியா வந்து ஒரு கால சூழ்நிலைகள் தேவையில்லை. எப்ப வேணாலும் நம்ம வந்து விதைக்கலாம், அது நல்லா நம்மளுக்கு மகசூல கொடுக்கும். சரி, இந்த நிலக்கடலையே தாக்கக்கூடிய முக்கியமான நோய்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு வகையான நோய்கள் காணப்படுகின்றது. முதல்ல டிக்கா இலை புள்ளி நோய், ரெண்டாவது பார்த்தோம்னா தண்டு அழுகல் நோய், மூணாவது பார்த்தோம்னா வேர் அழுகல் நோய், அடுத்து பார்த்தோம்னா வந்து துரு நோய், ரொம்ப கடைசியா பாக்குறது பார்த்தோம்னா பட் நெக்ரோசிஸ், அதாவது பெயின் மூலமா பரவக்கூடிய நிலக்கடலை முட்டு நசிவு நோய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் ஓவனா வந்து பாக்கலாம். ஃபர்ஸ்ட் டிக்கா இலை புள்ளி நோய், இது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு நோய் தான். ஸோ இந்த டிக்கா இலை புள்ளி நோய் வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்னு வந்து முன்பருவ இலை புள்ளி நோய், ரெண்டாவது பார்த்தோம்னா பின்பருவ இலை புள்ளி நோய். இந்த முன்பருவ இலை புள்ளி நோய் இதுல பேர்லயே வருது பாருங்க, அதாவது ரெண்டு காலம், அதாவது முற்காலம் பிற்காலம்னு இருக்கும். அப்ப நம்ம விதை விதைச்சு ஒரு மாத கால இடைவேளை, அதாவது 30-45 நாளுக்குள்ள வரக்கூடிய ஒரு நோய் தான் வந்து இந்த முன்பருவ இலை புள்ளி நோய். சரி, இதோட அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். நம்ம செடி வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து நோயினால பாதிக்கப்பட்டிருக்கா இல்ல பூச்சினால பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்ப நோயினால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றப்போ இப்ப நான் சொல்ற அறிகுறி எல்லாம் உங்க செடியில இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை வந்து நீங்க பார்த்து சரி பண்ணிடுங்க. முதல் நிலையில எப்படி இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா, இந்த முன்பருவ இலை புள்ளி நோயில இலைகள்ல இரண்டு பக்கங்களிலும் வட்டமான கரும் பழுப்பு அல்லது கரும் புள்ளி காணப்படும். மேலும் அதுக்கு இந்த நோயை உருவாக்கக்கூடிய நோய் காரணி வந்து பாத்தோம்னா செர்கோஸ்போரா அப்படின்ற ஒரு பூஞ்சான வகை. அந்த செர்கோஸ்போரா அதுக்கு கால சூழ்நிலை காரணமா அது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன புள்ளியா வந்து உருவாக்கும், அப்புறம் வந்து பெரிய அளவுல வந்து அந்த நோயோட தன்மை வந்து அதிகமாகும். அப்புறம் இந்த கரும் பழுப்பு அல்லது கரும் புள்ளி அந்த வட்ட வடிவில் இருக்க புள்ளியை சுற்றிலும் மஞ்சள் நிற வளையங்கள் காணப்படும். இந்த மாதிரி நோய் அறிகுறிகள் முதல்ல பார்த்தோம்னா இலைகள்ல காணப்படும். அப்புறம் வந்து தண்டு, அப்புறம் காம்பு, இந்த மாதிரி நிலக்கடலை மாதிரி எல்லா இடமே வந்து இந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்கும். இது வந்து முன்பருவ இலை புள்ளி நோய். அடுத்து வந்து பின்பருவ இலை புள்ளி நோய். சோ இந்த பேர்லயே வருது பாருங்க, பின் பருவம். அப்போ நம்ம விதைச்சு 55-60 நாளைக்கு மேல வரக்கூடிய ஒரு நோய் தான் வந்து பின் பருவ இலை புள்ளி நோய். குறுவை பருவத்தில் விதைத்த 55-57 நாள்ல இந்த நோயுடைய அறிகுறிகள் வந்து நம்மளுக்கு காணப்படும். இது வந்து குறுவையில் பருவத்துல நம்ம விதைக்கிறப்ப வர அறிகுறி. இதோட அறிகுறி எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, வட்ட வடிவ கருப்பு நிற புள்ளியா இருக்கும். இது எங்க இருக்கும் அப்படின்னா இலையோட மேற்பக்கத்திலயும் இருக்கும், அடி பாகத்திலயும் இருக்கும். இந்த நோயோட தாக்கம் அதிகமாகறப்போ என்ன ஆகும்னா, இலை வந்து காய்ந்து விடும். அது இல்லாத அந்த பாதிக்கப்பட்ட இலை வந்து உதிர்ந்து விடும். அப்படி உதிர்ந்து விழுறப்போ இப்ப நோயினால பாதிக்கப்பட்ட அந்த இலையில வந்து பூஞ்சானம் கண்டிப்பா இருக்கும். அந்த பூஞ்சானம் தான் வந்து அடுத்து நம்ம விதைக்கிறப்போ வர பயிரை தாக்கக்கூடிய ஒரு, அதாவது நுண்ணுயிரியா இருக்கு. சரி, இந்த நோயை வந்து நம்ம இது எந்த மாதிரி நேரத்துல வரும், இதுக்கு வந்து தனியா ஒரு கால சூழ்நிலைகளை தேவையில்லை. நார்மலாவே வந்து இந்த பூஞ்சானம் அதுக்கு வந்து பார்த்தோம்னா மிக குறைந்த அளவுல டெம்பரேச்சர் 20°C இருந்தாவே பார்த்தோம்னா நோயோட தாக்கம் அதிகமா இருக்கும். அது இல்லாத நம்மளுடைய மண்ணில் வந்து நைட்ரஜன் பாஸ்பரஸ் என்ற சத்து அதிகமா இருக்கிறப்ப அந்த நோயோட தாக்கம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி மெக்னீசியம் சத்து குறைவா இருக்கிறப்போ இந்த நோயுடைய தாக்கம் வந்து அதிக அளவுல காணப்படும். அடுத்து இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து நம்ம ரசாயன முறையில் நம்ம கட்டுப்படுத்தலாம், நம்ம இயற்கை முறையில நம்ம இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் இயற்கை முறையை பார்த்துட்டு அப்புறம் ரசாயன முறையை பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இயற்கை முறையில எப்படி எல்லாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, கலப்பு பயிர் அப்படின்னா நம்ம நிலக்கடலையை விதைக்கிறப்போ அதோட சேர்ந்து கம்பு மற்றும் சோளம் 1:3 என்ற விதத்துல நம்ம பயிரிடுறப்போ இந்த நோயோட தாக்கம் தான் நம்ம அதிகமாவே குறைக்கலாம். இப்ப நம்ம ஒரு காலத்துல நம்ம விதை விதைச்சு நம்ம அறுவடை செஞ்சுட்டோம், அடுத்த காலத்துல நம்ம அதே நிலக்கடலையே நம்ம பயிர் பண்ணோம் அப்படின்னா நோயோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல என்ன பண்ணலாம்னா, மாற்று பயிர் பயிரா நம்ம பயிரிடலாம். இப்ப கம்பு, அப்புறம் சோளம், இல்ல எள்ளு வகையான பயிர்களை நம்ம, அதாவது சுழற்சி முறையில நம்ம பயிரிட்டோம் அப்படின்னா நோயுடைய தாக்கத்தை வந்து குறைக்கலாம். இது ஒரு வகையான இயற்கை முறை நோய் கட்டுப்பாட்டு. அடுத்து பார்த்தோம்னா முந்தின பயிருடைய கழிவு. நம்ம போன சீசன்ல வந்து நம்ம பயிர் செஞ்சிருப்போம், அதோட கழிவுனா இப்ப நோய் தாக்கப்பட்ட இலை வந்து உதிர்தும் நம்ம பாக்குறோம் இல்லையா. இலை உதிர்றப்ப அதோட அந்த பூஞ்சானம், நோயை தாக்கக்கூடிய பூஞ்சானமும் அதுல இருக்கிறதுனால அது எங்க உதிரும்னா மண்ல தான் வந்து உதிர்ந்திருக்கும். அப்ப அந்த பூஞ்சானம் வந்து அந்த இலையிலயும் இருக்கும், பிளஸ் வந்து அங்க அந்த மண்லயும் இருக்கும். அப்ப அந்த மண்ல இருக்க நம்ம பூஞ்சானத்தை நம்ம கொல்லணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆழமாக வந்து நம்ம உழவு செய்யணும். அது இல்லாத நம்ம கோடை உழவு பண்ணணும். அப்படி கோடை உழவு பண்றப்போ நம்ம அடிபாகத்துல இருக்க அந்த பேத்தோஜன் அப்படின்னு சொல்ற அந்த நுண்ணுயிரி அது என்ன ஆகும்னா மேல வரப்போ 12 மணி 1 மணிக்கு நம்ம சூரிய வெளிச்சம் அதிகமா இருக்கிறப்போ, சோ வெப்பநிலை அதிகமாகறப்போ அந்த நுண்ணுயிர் நோயை தாக்கக்கூடிய அந்த பேத்தோஜன் சொல்றோம் இல்லைங்களா அந்த பூஞ்சானம், அது வந்து எளிமையான முறையில கொல்லப்படும். இது ஒரு வகையான நோய் கட்டுப்பாடு முறை. மேலும் ரசாயன முறையில எப்படி நோயை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா பூஞ்சான கொல்லிகள் ஆக 2 மருந்து நம்ம பயன்படுத்தலாம். கார்பன்டசிம் 100 கிராம், அப்படி இல்லைன்னா மேங்கோசிப் 200 கிராம் எடுத்து நம்ம 200 லிட்டர் தண்ணியில கலந்து தெளிப்பான் மூலமா தெளிச்சு இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். இந்த முறையில வந்து அதாவது 1 ஏக்கருக்கான பயிரில் இருக்க நோயை கட்டுப்படுத்த இந்த முறையை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததாக நம்ம என்ன நோய் பார்க்க போறோம்னா தண்டு அழுகல் நோய், வேர் அழுகல் நோய். சோ தண்டு அழுகல் அந்த பேர்லயே வருது பாருங்க, அதாவது அழுகின நிலையில இருக்கும். அதுவும் மெயினா தண்டு பகுதி தான் மெயினா வந்து அதுல அழுகின மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நோயை காணப்படுது. தண்டு, தண்டுக்கு அடிப்பகத்துல இருக்கிறது வந்து வேர். இப்ப நம்ம வந்து செடிக்கு தேவையான நீர் பாய்ச்சறப்பவும் சரி, இல்ல ஊட்டச்சத்து நம்ம குடுக்கறப்போ நம்ம மண்ல நம்ம ஊத்துறோம். மண்ல ஊத்துறப்போ இந்த வேர் என்ன பண்ணணும்னா நம்ம ஊத்துறத வந்து அப்படியே வந்து அது உறிஞ்சிக்கும். அது உறிஞ்சி அதுவே வச்சுக்காம தண்டுக்கு அனுப்பும். அப்ப தண்டோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா அந்த செடியில இருக்க மத்த எல்லா பாகத்துக்கும் தேவையான தண்ணி இந்த சத்துக்களை அனுப்புறது தான் தண்டோட வேலை. இப்ப தண்டே வந்து அடிபட்டுருச்சு அப்படின்றப்போ அந்த தண்டுனால அதோட வேலையை செய்ய முடியல. அப்படி செய்ய முடியாததுனால அது என்ன நோய் அறிகுறியே கொடுக்கும், இந்த தண்டழுகல் நோய் வந்துச்சுன்னா அதோட முதன்மையான அறிகுறி என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்க அந்த இலை வந்து மஞ்சள் நிறமா மாறிடும். ஏன் மஞ்சள் நிறமா மாறுதுன்னா ஒளி சேர்க்கை, பசுங்கணிகம் எல்லாமே வந்து ரொம்ப குறைந்த நிலையில காணப்படும். ஏன் அப்படின்னா அதுக்கு அதோட வேலையை செய்யறதுக்கு அதுக்கான போதுமான அளவுக்கு சக்தி இல்லாதனால மஞ்சள் நிறமா காணப்படும். அப்புறம் அதுல வந்து வர அந்த செடியில உருவாகிற பூ உருவாகிறதும் சரி, இல்ல நிலக்கடலை உருவாகிறது எல்லாமே அதோட வேலையை வந்து முழுசா செய்ய முடியாம எல்லாத்துலயுமே வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அது இல்லாத பாதிக்கப்பட்ட செடி பார்த்தோம்னா ரொம்ப வாடி போயிருக்கும். ஏன் வாடி போயிருக்கு அப்படின்னா போதுமான அளவுக்கு தண்ணி இல்ல. ஏன் தண்ணி இல்ல அப்படின்னா தண்டு அழுகி இருக்கிறதுனால தண்டுனால அதோட வேலையை செய்ய முடியாத ஒரு நிலை காணப்படுது. இந்த நோய் தீவிரமாகறப்போ தண்டு அழுகி போயிருக்கும் இல்லைங்களா, அதுவும் அடித்தண்டு பகுதி அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கும். பழுப்பு நிறத்துல வந்து ஒரு தழும்பு மாதிரி இருக்கும், அந்த தழும்பு உள்ள இருக்க திசுக்கள் எல்லாமே அழுகி இருக்கும். அதுக்கு மேல அந்த தண்டு அழுகல் வரப்போ இந்த நோயோட ரொம்ப தீவிரம் அதிகமா இருக்கிறப்போ வெள்ளை கலர்ல பூஞ்சானம் இலைகள் மாதிரி மேல வந்து உருவாகி இருக்கும். அந்த இலைகளுக்கு மேல இந்த நோயை உருவாக்கக்கூடிய பூஞ்சான வித்துகள் காணப்படும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா கடுகு விதை மாதிரி அது வந்து ஒரு சின்ன சின்னதா இருக்கும். அதான் வந்து இந்த தண்டழுகல் நோயை உருவாக்கக்கூடிய வித்துக்கள். சரி, இந்த நோய் வந்துருச்சு, இந்த நோய் வந்து எது மூலயமா பரவும் அப்படின்னா ஒண்ணு அந்த பூஞ்சான வித்துக்கள் வந்து மண்ணிலேயே இருக்கும், அந்த மண் மூலயமா பரவும். அப்படி இல்லைன்னா பாசன நீர் மூலயமா வந்து இந்த நோய் காரணிகள் பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சரி, அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு முக்கியமானது வந்து இந்த வேர்க்கடலை உள்ள இருக்க விதையும் வந்து இதனால இந்த நோயினால அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கும். விதைக்கு மேல வந்து பூஞ்சானம் வளர்ந்திருக்கு நம்ம நல்லாவே பார்க்கலாம். சரி, இந்த நோயை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம்னா மண்ணின் மேல உள்ள கழிவுகள், அதாவது ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பயிரோட பயிர்ல நோய் தாக்கத்தை உருவாக்கக்கூடிய அந்த காரணிகள் மண்ணில் இருக்கும். அந்த மண்ணில் இருக்க நோய் காரணிகளை நம்ம ஃபர்ஸ்ட் அழிக்கணும். எப்படி அழிப்போம் அப்படின்னா கோடை உழவு இல்ல ரொம்ப ஆழமா நம்ம உளுறப்போ வெப்பநிலை காரணமாக அந்த பூஞ்சானம் வந்து அழிஞ்சிரும். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம விதை நேர்த்தி செய்யலாம். விதை நேர்த்தி செய்யறதுக்கு வந்து 2 முறையை பயன்படுத்தலாம். ஒன்னு வந்து ரசாயன முறையை பயன்படுத்தலாம், அப்படின்னா உயிரி கட்டுப்பாடு அப்படின்ற முறையை நம்ம பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உயிரி கட்டுப்பாடு அப்படின்னா பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து பூஞ்சான உயிரி கட்டுப்பாடு, பாக்டீரியா உயிரி கட்டுப்பாடுன்னு 2 வகை இருக்கு. அதுல பூஞ்சான உயிரி கட்டுப்பாடு ட்ரைகோடர்மா விரிடி அப்படின்ற ஒரு பூஞ்சான உயிர் அது வந்து நம்மளுக்கு பவுடர் ஃபார்ம்லயும் இருக்கும் இல்ல லிக்விட் ஃபார்ம்லயும் இருக்கும். இது நம்மளுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்கிற வேளாண்மை மையத்துல வந்து எல்லா இடத்துலயுமே இது காணப்படும். அங்க நம்ம போயிட்டு அந்த பவுடர் ஃபார்ம்ல இருக்க அந்த உயிரி கட்டுப்பாடு நம்ம வாங்கி 1 கிலோ விதைக்கு 4 கிராம் அதை நம்ம விதையோட நல்லா கலந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம விதைக்கலாம். இது ஒரு வகையான முறை. இந்த உயிரி கட்டுப்பாட்டோட சேர்ந்து தொழு உரம் 50 கிராம் தொழு உரத்தோட நம்ம கலந்து நம்ம என்ன பண்ணலாம்னா விதையை வந்து நம்ம நேர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம விதைக்கலாம். இப்படி பண்றதுனால விதை மூலமா வரக்கூடிய நோய்கள், விதையில இருக்கிற பூஞ்சானங்கள் வந்து நிறையவே அழிஞ்சு போயிடும். இது ஒரு வகையான கட்டுப்பாடு முறை. அதுவும் இல்லாத அடுத்து இந்த முறையில பண்ணி எங்களுக்கு வந்து நோய் கட்டுப்பாடு ஆகல அப்படின்றப்போ ஆமணக்கு புண்ணாக்கு பிளஸ் வேப்பம் புண்ணாக்கு 500 kg பர் ஹெக்டர். ஆமணக்கு புண்ணாக்கு பிளஸ் வேப்பம் புண்ணாக்கு ரெண்டுத்தையுமே கலந்து எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் வரும்னா 500 kg பர் ஹெக்டர். ஒரு ஹெக்டருக்கு வந்து நம்ம 500 kg அளவு கலந்து நம்ம மண்ணில் இடலாம். அப்படி இடுறப்போ அதுல இருக்கிற இந்த பூஞ்சானம் வந்து அழிஞ்சிடும். அடுத்து வந்து விதை நேர்த்தி செய்யறதுக்கு நம்ம ரசாயன முறையில என்னென்ன ரசாயனம் பயன்படுத்தலாம், கார்பன் டைசிம் இல்லைன்னா திரம், கார்பன் டைசிம் திரம் 3 g/kg நம்ம எடுத்து விதையை வந்து நல்லா அதுல நேர்த்தி செஞ்சுட்டு அப்புறமாவும் நம்ம விதைக்கலாம். அடுத்து வந்து வேரழுகல் நோய் அப்படின்னு ஒரு நோய் பார்ப்போம். தண்டழுகல் நோய் எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் வேரழுகல் நோய். இதுக்கு நம்ம என்ன மேலாண்மை முறை வந்து ரெண்டுக்குமே ஒரே மாதிரிதான் இருக்கும். இல்ல வேரழுகல் நோய்க்கு தண்டழுகல் நோய்க்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படி பார்த்தோம்னா, வேரழுகல் நோய் வந்து அதே வாடல் நோய் அறிகுறிகளுக்கு தான் காமிக்கும். அப்புறம் இலை வந்து மஞ்சள் கலர்ல மாறும். அப்புறம் அந்த நிலக்கடலையோட விதை வந்து சுருங்கின மாதிரி இருக்கும். அப்புறம் அது மேல பூஞ்சானங்கள் எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும். என்னன்னா வேரழுகல் நோயில வேர் அதிகமா பாதிக்கப்படும். பாதிக்கப்பட்ட பயிரை நம்ம கொஞ்சம் நம்ம மண்ணில இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப எளிய முறையில மேல வந்து வந்துடும். தென் வேர் பகுதியில நிலக்கடலை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். எல்லாம் ஒரு சக்தியா இருக்கிற நிலக்கடலையில ஒரு 50-20 நிலக்கடலையாவது இருக்கும். ஆனா வேரழுகல் நோயில பாதிக்கப்பட்டிருக்க அந்த செடியில பார்த்தோம்னா நிலக்கடலையோட மதிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சு இருக்கும், ஒரு 10-5 அப்படிதான் இருக்கும். மற்றபடி நம்ம மேலாண்மை முறை பார்த்தோம்னா தண்டழுகல் நோய்க்கு என்னென்ன மேலாண்மை முறை பார்த்தோமோ அதே விதை நேர்த்தி செய்யறது, அது இல்லாத நம்ம தொழு உரம் இடுறது எல்லாமே வந்து ஒரே மாதிரிதான் இருக்கும். இந்த வேரழுகல் நோயை உருவாக்கக்கூடிய நோய் காரணி வந்து மண்ணில தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம அந்த ஒரு முறையை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அடுத்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நோய் வந்து துரு நோய். நிலக்கடலையில இலையோட அடிப்பாகத்துல இந்த மாதிரி துரு பிடிச்ச மாதிரி ஒரு அறிகுறிகள் வந்து காணப்படும். இப்படி வரதுனால இது வந்து இலையை மட்டும் பாதிக்க பண்ணாது, இலை மற்றும் அதுல இருக்க பூ மற்றும் காய்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த நோயோட அறிகுறி இலையோட அடிப்பாகத்துல இருக்கும். அதே மாதிரி அதோட மேல் பாகத்துல பார்த்தோம்னா ஆரஞ்சு கலர்ல பூஞ்சான வளர்ச்சி கொப்புள மாதிரி வந்து காணப்படும். சரி, இந்த நோய் வந்து எது மூலமா பரவும் அப்படின்னா காற்று மூலமா பரவும். அப்படின்னா வந்து விதை மூலமாகவும் இந்த நோய் பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது நம்ம எப்படி வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பயிர் பண்ணுறப்போ இந்த நோயுடைய தாக்கத்தை நம்ம வந்து குறைக்கலாம். அதில் தான் முன் பருவத்தில் வரும் நிலக்கடலையின் மூலம் நோய் தோன்றுகிறது. ஸோ நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ரசாயன முறை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா எளிய முறையில் நோயை கட்டுப்படுத்திடலாம். அதுக்கு என்ன ரசாயனம் பயன்படுத்தலாம் அப்படின்னா குளோரோதாலோனில், அது 0.2% குளோரோதாலோனில், அப்புறம் மேங்கோசிப் 0.25% இந்த பூஞ்சான கொல்லி 1 liter தண்ணீர் நம்ம கலந்து தெளிப்பான் மூலமா நம்ம இலைகள் மேல தெளிக்கலாம். இப்படி தெளிக்கிறதுனால இந்த துரு நோயுடைய தாக்கத்தை நம்ம எளிய முறையில கட்டுப்படுத்தலாம். அடுத்து முக்கியமான ஒரு நோய் பார்த்தோம் அப்படின்னா வைரஸ். நோய் காரணிகள், அதாவது நோயை உருவாக்கக்கூடிய காரணிகள், முன்னாடி பார்த்தது நம்ம பூஞ்சையை பத்தி பார்த்தோம், இப்ப வந்து வைரஸ் பத்தி பாக்குறோம். இந்த பூஞ்சையையும் வைரஸ் தான் வந்து பார்த்தோம்னா நிலக்கடலையில அதிக அளவுல பாதிப்பு பிளஸ் இழப்பு வந்து ஏற்படுத்துது. சரி, இந்த என்ன நோய் பார்த்தோம் அப்படின்னா மொட்டு கருகல் நோய். சோ அது பேர்ல வருது பாருங்க, கருகல். அதாவது இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா நோயோட அறிகுறி வந்து கருகின மாதிரி இருக்கும். இதுனா மொட்டு தான் அதிகமா கருகின மாதிரி இருக்கும். அது இல்லாத இலைப்பகுதி பாதிப்படையும், அப்புறம் நிலக்கடலை உற்பத்தி ஆகுது எல்லாமே அதனால வந்து பாதிப்படையும். சரி, இந்த நோய் வந்து எது மூலமா பரவும் அப்படின்னா இலைப்பேன், அதாவது த்ரிப்ஸ் அப்படின்ற ஒரு பூச்சி மூலமா பரவும். சரி, இதை நம்ம இந்த வைரஸை வந்து எப்படி மேலாண்மை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குறுவை சம்பா பருவத்துல முன் பருவ காலங்களை நம்ம விதைக்கணும். அப்படி விதை விதைச்சோம் அப்படின்னா அந்த நோயோட தாக்கம் வந்து குறையும். சோ வருமன் காப்பதே சிறந்தது. நம்ம நோய் வந்ததுக்கு அப்புறமா அதை கட்டுப்படுத்துறதுக்கு முன்னாடி, நோய் வரத்துக்கு முன்னாடியே எப்படி எல்லாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற முறைகளை நம்ம தெரிந்து நம்ம பயிரிட்டோம் அப்படின்னா நோய் வராம தடுக்கலாம். அப்படியே வந்தாலும் அதை எப்படி நம்ம மேலாண்மை பண்றது அப்படின்ற முறைகளை நம்ம சரியான முறையில் நம்ம தேர்ந்தெடுத்து அதை நம்ம பின்பற்றப்போ நோய் வராம தடுக்கலாம், நிறைய மகசூல் நம்ம எடுக்கலாம்.
1: என்ன புள்ள, நிலக்கடலையை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் பத்தின விவரங்களை கலவை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சந்திரிகா அவங்க நல்ல தெளிவா எடுத்து சொன்னாங்கல்ல.
3: ஆஹா செல்வி, நிலக்கடலையில என்னென்ன நோய் பிரச்சனைகள்லாம் நாங்க எதிர்கொள்றோமோ அதை தெளிவா எடுத்து சொல்லி அதுக்கான தீர்வுகளையும் அருமையா தெளிவுபடுத்திட்டாங்களே.
1: அப்படின்னா உனக்கு தேவையான விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டியா?
3: ஆமா, எங்க கழனில ஏற்படுற நோய்களை கட்டுப்படுத்த தேவையான தகவல்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேனே.
1: வள்ளி, அடுத்ததா தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் பத்தி அந்நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வி பழனிசாமி அவங்க எடுத்து சொல்றாங்க, அந்த விவரங்களையும் கேட்டுக்க.
4: கேவிகே வந்து 1995 வந்து நிறுவப்பட்டது. எங்கிட்ட வந்து மொத்தம் 14 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் கிராப்ஸோ இல்லை ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸோ, ஸ்பெசிஃபிக்காக வந்து மில்லட்டு, இது மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பனை மரங்கள் ஜாஸ்தி. இந்த பனை மரங்களில் வந்து இந்த கைவினைப் பொருட்கள் தயாரிக்கிற சம்மந்தமாக வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் நிறையா தொழில் முனைவோர் வந்து உருவாக்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மீன் மதிப்பு கூட்டுதல் பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடி மாவட்டம் வந்து ஒரு கடலோர மாவட்டங்கிறதுனால வந்து மீன் உற்பத்தி வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இதில் வந்து மீன் மதிப்பு கூட்டுதல் சம்மந்தமாக வந்து பயிற்சி கொடுக்கறதுக்கு வந்து நம்மகிட்ட ஒரு மணியல் எக்ஸ்பர்ட், மணியல் சயின்டிஸ்ட் இருக்காங்க. அடுத்தபடியாக இந்த கேவிகே ஸ்கேடு வேளாண் அறிவியல் நிலையத்தோட முக்கிய பொது செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து ஐசிஆர் வந்து ஒவ்வொரு கேவிகேக்கும் வந்து ஒரு நிர்ணயிக்கப்பட்ட வேலைகளை வந்து கொடுக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா பயிற்சிகள், ஸோ ட்ரைனிங் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ட்ரைனிங் உண்டு. ஒன்று வந்து ஆன் கேம்பஸ் ட்ரைனிங். ஸோ இதுக்கு வந்து ஆன் கேம்பஸ் ட்ரைனிங் வந்து விவசாயிகள் வந்து இங்கே நம்ம வேளாண் அறிவு நிலையத்துக்கு வந்து அசம்பிள் ஆவாங்க, அவங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். அடுத்து வந்து நாங்களும் வந்து ஆஃப் கேம்பஸ் ட்ரைனிங் போம். அது ஒரு அவேர்னஸ் ட்ரைனிங்காக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு திறன் மேம்பாட்டு ட்ரைனிங் இருக்கலாம், ஸ்கில் ட்ரைனிங் இருக்கலாம். இது மாதிரி இப்போ தொழில்நுட்பத்தை அடாப்ட் பண்ணுறதுல கண்டினியூஸாக ட்ரைனிங் தேவைப்படும். இப்போ எஃப்எல்டி அப்படிமோ அப்புறம் ஓஎஃப்டிம்போம். ஸோ இது சம்மந்தமாக என்னென்ன ட்ரைனிங் கொடுக்கணுமோ அது எல்லாமே நாங்கள் பயிற்சி கொடுப்போம். அடுத்தபடியே பார்த்தீங்கன்னாக்கா தொழில்நுட்ப மதிப்பீடு அப்படிங்கும், ஆன்ஃபார்ம் டெஸ்டிங் அப்படிமோ, ஆன்ஃபார்ம் டெஸ்டிங். இதில் வந்து என்ன பண்ணோம்னாக்கா புதிய வேளாண் தொழில்நுட்பங்கள் மற்றும் ரகங்கள், இந்த ரெண்டு விஷயங்களுமே வந்து விவசாயியோட அவங்க ஓன் நிலத்திலே வந்து போய் பரிசோதித்து பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு தொழில்நுட்பம் வந்து ஐசிஆரோ இல்லை வந்து ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோ இல்லை வந்து அதை வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த தொழில்நுட்பம் வேலை செய்யுது, நம்ம லொக்கேஷனில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற பட்சத்தில் அதை வந்து அசஸ் பண்ணுவோம். அந்த தொழில்நுட்பம் நம்ம விவசாயிகளுடைய தேவையிலிருந்து ஒரு தொழில்நுட்பத்தை எடுத்து வந்து ஐசிஆர்ட்டிலேருந்து எடுத்து வந்து இல்லை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலேருந்து எடுத்து வந்து அதை நம்ம நிலத்தில் தூத்துக்குடி மாவட்டம் நம்ம விவசாய நிலத்தில் டெஸ்ட் பண்ணி அதை பற்றி நாங்கள் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவோம். இது ஒன்று முக்கியமானது. அடுத்த முக்கியமான மேண்டேட்டட் ஆக்டிவிட்டி அப்படின்னாக்கா முன்னணி செயல் விளக்கம், அதாவது ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிம்பாங்க. இதில் வந்து ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட முன்னேறிய சாகுபடி தொழில்நுட்பங்களை வந்து விவசாயிகளின் வயல்களில் செயல்படுத்தி காட்டுதல், அதிக மகசூல் கிடைக்கிற விஷயத்தை வந்து மற்ற விவசாயிகளை கூட்டு வந்து நாங்கள் காமிப்போம். இந்த பாருங்கள், இந்த விவசாயி இந்த தொழில்நுட்பத்தை அடாப்ட் பண்ணார், அவருக்கு வந்து நிச்சயமாக நம்ம நல்ல மகசூல் வந்திருக்கு, நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு வகையில் வந்து அங்கிட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஒன்று இன்னொரு என்னன்னாக்கா அந்த எஃப்எல்டி அந்த முன்னணி செயல் விளக்கம் நடைமுறைப்படுத்தின விவசாயி வந்து அவரும் அவரோட அனுபவத்தை ஷேர் பண்ணுவார் மற்ற விவசாயிகளுக்கு. அப்படிங்கிறப்ப ஒரு ஸ்ட்ராங் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த நாலேஜ் அண்ட் ஆட்டிடியூட், இது மாதிரி வந்து இந்த ரெண்டு விஷயமே வந்து பார்க்குற விவசாயிகளுக்கு வந்து மாற்றத்தை வந்து ஏற்றுக்க ரெடியாயிருவாங்க மென்டலி. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு நடைமுறைப்படுத்துறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து எங்களுக்கு ஐசிஆர் கொடுத்துருக்க மேண்டேட். இப்போ விவசாயிகளுக்கு விவசாயம் சம்மந்தமாக என்னென்ன தேவைகள் இருக்கோ அதுக்கான பயிற்சிகள் நாங்கள் கொடுப்போம். அது வந்து ஒரு விழிப்புணர்வு பயிற்சியாக இருக்கலாம், அல்லது வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சியாக இருக்கலாம். விழிப்புணர்வு பயிற்சி மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜை கொண்டு போய் சேர்ப்போம், நாலேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிமோ. இந்த பயிற்சிகளுக்கு நாங்கள் டார்கெட் பண்ணுறது ஒரு குரூப் விவசாயிகள், இன்னொரு குரூப் வந்து பண்ணை மகளிர் ஃபார்ம் உமனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா பெண்களோட பங்களிப்பு இன்னும் விவசாயத்தை அதிகமாக அங்கீகரிக்கப்படலை, அதனால் வந்து ஃபார்ம் உமனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அது தனி டார்கெட்டாகவே அச்சீவ் பண்ண சொல்லியிருக்காங்க எனக்கு அஸ் பர் ஐசிஆர் கைட்லைன்ஸ். அப்புறம் முக்கியமான இன்னொரு கேட்டகரி வந்து கிராமப்புறத்து இளைஞர்கள். கிராமப்புறத்து இளைஞர்கள்னு சொல்கிறப்ப தூத்துக்குடி கேவிகே ஸ்கேடு வேளாண் அறிவிலேருந்து ரொம்பவும் சந்தோஷப்படுது, மிகவும் பெருமைப்படுது. ஏன்னா கிராமப்புற இளைஞர்களுக்கு வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் நம்பர் ஒன். டாரி ஜோன் 10 72 கேவிகே இருக்குது. நாங்கள் எவ்ரி இயர் இது மாதிரி ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, இந்த ட்ராப் அவுட்டான பசங்க பொண்ணுங்க எல்லாம் அவங்களெலாம் கூப்பிட்டு வந்து, ஸோ விவசாயம் மற்றும் விவசாய சார்ந்த துறைகளில் என்னென்ன தொழில் வாய்ப்புகள் இருக்குங்கிறத, என்னென்ன ஸ்கில்ஸ் டெஃபிஷியன்சி ஆர் லேக்கிங், இது மாதிரி பசங்கள்கிட்ட இருக்குது அவங்க தேவை எரிஞ்சு நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம், திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறோம். ஸோ இது மூலமாக ஒரு என்டர்பிரினர்ஷிப்பை வந்து டெவலப் பண்ண விரும்புகிறோம். ஸோ இது மூலமாக விவசாயியோட பொண்ணோ பையனோ இருந்தாக்கா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்கனாக்கா ஒரு கூடுதல் வருமானம் அவங்க ஃபேமிலி கிடைக்கும், இது மூலமாக வாழ்வாதாரம் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும், மேம்படும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த எண்ணத்தோடு தான் வந்து இப்போ ரூரல் யூத்துக்கு வந்து ட்ரைனிங் வந்து ரொம்ப எஃபசிஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். இதே ஈக்குவல் ஃபோக்கஸ் வந்து பண்ணை மகளிருக்கு கொடுக்குறோம், விவசாயிகளுக்கும் கொடுக்குறோம். அடுத்தபடியாக வேளாண் ஆலோசனைகள், ஃபார்ம் அட்வைசரி சர்வீசஸ் அப்படிமா, பயிர் மேலாண்மை, பூச்சி மேலாண்மை, நோய் மேலாண்மை, மண் மேலாண்மை, உர மேலாண்மை, இது சம்பந்தமான நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு ஃபீல்டு விசிட் போவோம், டயக்னோஸ்டிக் ஃபீல்டு விசிட் போவோம். ஸோ அங்கே போய் என்ன பயிர் செய்கிறாங்க, அதில் எது மாதிரி பயிர் சம்மந்தமான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, மண் சம்மந்தமான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, நீர் சம்மந்தமான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, மற்றும் அவங்களுடைய இடுபொருள்கள், உரம் போடுறதில் எதுவும் பிரச்சனை இருக்குது, என்ன உரம் போடுறாங்க, எவ்வளோ குவான்டிட்டி போடுறாங்க, இயற்கை உரம் போடுறாங்களா, செயற்கை உரம் போடுறாங்களா, இது மாதிரி இப்போ இரிகேஷன் சோர்சஸ், நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட், அது எப்படி பண்ணுறாங்க, அது மாதிரி நிறையா அவங்களுடைய தேவைகள் இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து தோட்டக்கலை வளர்ச்சி பார்த்திங்கனாக்கா அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் இல்லாமல் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் பார்த்திங்கனாக்கா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ளவர்ஸ். தூத்துக்குடி மாவட்டம் பார்த்திங்கனாக்கா பனானா வந்து ஒரு மேஜர் கிராப், மோர் தென் 8000 ஹெக்டேரில் வந்து இங்கே கல்டிவேட் பண்ணுறோம். பனானா வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஈகோ சிஸ்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் டெவலப் பண்ணுங்கிறதுக்காண்டி கேவிக்கு வந்து நிறைய நடவடிக்கைகள் இதுவரை மேற்கொண்டுகிட்டு இருக்கு. நாங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் கலெக்டரேட் ஆஃபீஸ் இவங்களெலாம் சேர்ந்து என்எஸ்சிபி நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பனானா இவங்க எல்லாத்தையும் சேர்ந்து வந்து எப்படியாவது வந்து எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணணும். ஸோ பனானா குரோயர்ஸ் வந்து ரியலி பெனிஃபிட் ஆகணும், அந்த ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து நிறையா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், இனிமேலும் பண்ணுவோம். நிறைய அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்ளிகேஷன் இருக்குது, பனானாவில் வந்து ரொம்ப கம்மியான அப்ளிகேஷன் இருக்குது, விவசாயிகள் யூஸ்ஃபுல்லாக பண்ணுறதில்லை. ஸோ நாங்கள் வந்து அதை வந்து ஒரு ஸ்பெஷல் கேம்பெயின் மாதிரி கண்டக்ட் பண்ணி பனானா மைக்ரோ நியூட்ரியன்ட், பனானா ஸ்பெஷலுங்கிற ஒரு ப்ராடக்ட்டை வந்து விவசாயிகளுக்கு சப்ளை பண்ணி ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. அடுத்தபடியாக இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லினோ பாதிப்பு வந்து நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஸோ இந்த காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வேளாண்மை, ஸோ இந்த இப்போ எல்நினோனால் வந்து வறட்சி, உபநிலை, சலினிட்டி இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கண்டிஜென்சி பிளான்ஸ், கண்டிஜென்சி பிளான்ஸ்லாம் வந்து ஒரு பிளான் போட்டு, ஸோ என்னென்ன எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸு, என்னென்ன டெக்னாலஜிஸ் அவைலபிள் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் பிளான் போட்டு அதை வந்து விவசாயிகிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். ஸோ அதனால் வந்து எல்நினோட பாதிப்பு வந்து நாங்கள் வந்து ரொம்ப குறைக்கிறதுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் மூலமாக நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னு எதிர்பார்க்குறோம். அடுத்தபடியாக வேளாண் இயந்திரமயமாக்கல், வேளாண் இயந்திரங்கள் மற்றும் தொழிலாளர் பற்றாக்குறைய சமாளிக்கும் தொழில்நுட்பங்களை நிறைய அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். மெயினாக வந்து நம்ம மலையியல் துறை விஞ்ஞானி வந்து மீனில் வந்து மதிப்பு கூடுதல் சம்பந்தமாக தான் நிறைய பயிற்சிகள் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து மதிப்பு கூடுதல் மற்றும் தொழில் முனைவோர் வளர்ச்சி, அறுவடைக்கு பின் வேளாண் விளைபொருட்கள் பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டுதல் மற்றும் பொதியிடுதல் மற்றும் சந்தைப்படுத்துதல், இது எல்லா வகையிலுமே வந்து நம்ம ஹோம் சயின்டிஸ்ட் வந்து நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புகள் எஃபிஓ, 12 ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன், விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனம் வந்து நம்ம கேவிகே மாவட்டத்தில் இருக்குது. நாங்கள் டைரெக்டாக வான்மலை, கதிரொலி மற்றும் பெருந்தலைவர் வாழை எஃபிஓ, இந்த மூணு எஃபிஓவுக்குமே வந்து டைரெக்டாக ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வி ஆர் ப்ரொவைடிங் அவர் ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் ஆர் வி கேன் சே டெக்னாலஜிக்கல் பேக் ஸ்டாப்பிங் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ணை மகளிர் மற்றும் இளைஞர் மேம்பாடு, ஸ்கேடு வேளாண் அறிவு நிலையம் வந்து பண்ணை மகளிர் மற்றும் இளைஞர் மேம்பாட்டுக்கு வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து இந்த ஏரியா ஆஃப் ஸ்கில் ட்ரைனிங், ஸோ இது மூலமாக வந்து ஒரு அடிஷனல் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பண்ணை மகளிர் மற்றும் இந்த ரூரல் யூத்தை வந்து நாங்கள் கொஞ்சம் டார்கெட் பண்ணுறோம். அப்புறம் வந்து டிஜிட்டல் விரிவாக்கம், ஸோ ஆல் சோசியல் மீடியா அண்ட் ஐசிடி டூல்ஸ், மாடர்ன் ஐசிடி டூல்ஸ் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் செயல் விளக்க அலகுகள், ஸ்கேடு வேளாண் அறிவியல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மோர் தென் 30 டெமோ யூனிட்ஸ் இருக்குது, 30 டெமோ யூனிட்ஸ் இங்கே ட்ரைனிங் வர்ற ஃபார்மர்ஸ்க்கு வந்து டைரெக்டாக கூட்டு போய் காமிப்போம். ரொம்ப எக்கனாமிக்கலாக நம்ம டெமோ யூனிட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் லைன் டிபார்ட்மெண்ட்ஸ் கூட சேர்ந்து வி ஒர்க் இன் அ கன்வர்ஜன்ஸ் மோட் டு அச்சீவ் அவர் டார்கெட்.
1: என்ன வள்ளி, தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலையத்தோட செயல்பாடுகளை பத்தி அந்த நிலையத்தோட முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வி பழனிசாமி அவங்க தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல
0: செல்வி. இந்த விவசாயம், விவசாயம் சார்ந்த பயிற்சிகள்லாம் கத்துக்கிறேன்னு என் கடைக்கு வரவங்க நிறைய பேர் பேசுறத கேட்டிருக்கேன். ஆனா இப்பதான் இந்த கேவிக்கையில என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் நமக்காக இருக்குன்னு புரிஞ்சுகிட்டேன்.
1: நானும் விவசாயம், விவசாயம் சார்ந்த பிற தொழில்களுக்கும் இங்க பயிற்சிகளை எப்படி செயல்படுத்திக்கிட்டு வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: இங்க வந்ததுக்கு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டேன், சந்தோஷமா இருக்கு. சரி சரி, வா செல்வி, கிளம்புவோம்.
1: வாப்புல கிளம்புவோம்.
0: அட, நீ நோட்லயும் குறிப்பெடுத்து வச்சுக்கிறல்ல, நல்ல விஷயம். இனி நானும் இது போல கூட்டத்துக்கு வரும்போது நோட்டும் பேனாவும் கொண்டு வந்துடுறேன்.
1: அட, அப்படின்னா இனிமே கூட்டத்துக்கு வர்றதுக்கு எனக்கு துணை கிடைச்சிருச்சுன்னு சொல்லு. நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
5: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
6: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
5: இல்லையானே.
6: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
5: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
6: நீ கில்லாடி தான் போ.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
6: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க. குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
5: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
6: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். 2047 ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவுடன் ஆரோக்கியமான இந்தியாவையும் உருவாக்க வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற இருதய அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மருத்துவ நிறுவனங்கள் இதற்காக பங்காற்ற வேண்டும் என்று கூறினார். இதய நோய் சிகிச்சை ஆராய்ச்சிக்கு நமது மருத்துவர்கள் பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மருத்துவத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சிகள் நோயாளிகளின் சிகிச்சைக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். மருத்துவ சிகிச்சை மனித உரிமை என்று கூறிய அவர், அனைவருக்கும் தரமான சிகிச்சை அளிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்கு இன்று தொடங்கப்பட்ட இந்திய இருதய வால்வு பதிவகம் மிகவும் முக்கியமானது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் நலனை உறுதி செய்யும் வகையில் பணியாளர் நடைமுறை சட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய பணியாளர் நல அமைச்சகம் இதற்காக பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளில் பணியாளர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய செயலகத்தில் பணியாற்றி காலமான ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். காலமான ஊழியர்களின் குடும்பத்தினருக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். இந்தியாவில் நீதித்துறை கட்டமைப்பில் கடந்த சில ஆண்டுகளில் சமரச தீர்வு மையங்கள் முக்கிய பங்காற்றுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தலைமை நீதிபதிகள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள வழக்குகளை முடித்து வைப்பதற்கு இந்த தீர்வு மையங்கள் மிகவும் உதவிகரமாக இருப்பதாக தெரிவித்தார். குறிப்பிட்ட காலத்திற்குள் நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சூரியகாந்த் தெரிவித்தார். நீதிபதிகள் வழக்கறிஞர்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு, சட்டரீதியான பயிற்சி, பன்மொழி அறிவாற்றல் உள்ளிட்டவை இந்தியாவின் நீதித்துறைக்கு வலு சேர்ப்பதாகவும் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் குறிப்பிட்டார். சுதந்திர போராட்டத்தின்போது சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கி தமிழக மக்களிடையே சுதேசி உணர்வை விதைத்த கப்பலோட்டிய தமிழன் வ உ சிதம்பரனாரின் பிறந்த தினத்தையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டத்தில் தமது சொத்துக்களை தியாகம் செய்த தன்னலமற்ற தேசபக்தராக வ உ சிதம்பரனார் திகழ்ந்தார் என்று அவர் கூறியுள்ளார். சிறை தண்டனை கொடுமைகளையும் பொருட்படுத்தாமல் நாட்டின் விடுதலைக்காக செக்கெழுத்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வவுசியின் வீரத்தையும் தியாகத்தையும் அவரது பிறந்த நாளில் போற்றுவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அரசுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை ஏதும் இல்லை என்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். கோவை மாவட்டம் பேரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முன்னறிவிப்பின்றி டாஸ்மாக் கடையை மூடியவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பியுள்ளதாக தெரிவித்தார். டாஸ்மாக் நிர்வாகம் சிறப்பாக செயல்படுவதற்கு ஊழியர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கு முந்தைய அரசுகள் உரிய தீர்வு காணவில்லை என்றும் அவர் கூறினார். முன்னறிவிப்பின்றி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் டாஸ்மாக் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநில அளவிலான தொழில் வளர்ச்சிக் கூட்டத்தில் பேசிய அவர், தூத்துக்குடியில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கும் புதிய தொழில்களை ஊக்குவிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். காற்றாலை மற்றும் பசுமை எரிசக்தி திட்டங்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான அரசின் திட்டங்களை தொழில் முனைவோர் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டார். சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள கடைகளுக்கு தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என்ற மாநில அரசின் உத்தரவை கடை உரிமையாளர்கள் பின்பற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி திரு சுரேந்தர், வரும் நவம்பர் 1 தேதிக்குள் தமிழில் பெயர் பலகைகள் வைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தாா். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-16, 18-21, 21-18 என்ற செட் கணக்கில் கனடாவின் ராச்சல் சானை வென்றார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதீர்த்தா முகர்ஜி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-6, 12-10, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் தியா சிட்டேல் யசஸ்வினி கார்படே இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
0: ஊட்டி எஃப்எம் 101.8 நேரில் இனி கேட்கலாம் நினைத்தாலே இனிக்கும்.

நேரில் இந்த நிகழ்ச்சி உங்களுடைய விருப்பமான நிகழ்ச்சி. நீங்கள் செய்ய வேண்டியது கால் பண்ணுங்க 9344909118 என்ற எண்களுக்கு. உள்ளூர் நேயர்களாக இருந்தால், வெளியூர் நேயர்களாக இருந்தால் 9342909118 என்ற எண்களுக்கும், புதிய நேயர்கள் 8300019118 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய விருப்பமான பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து அந்த பாடலை கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியில் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் நீங்கள் செய்ய வேண்டியது 1980 வரை உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம் இந்த நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில். அந்த வரிசையில் எனது விருப்பமாக உங்களுக்கு ஆனால் பாடல் இதோ ஊட்டி FM 91.8 ஸ்டே டியூன்.

0: ஒலித்தது மீரா திரைப்பட பாடல் ஊட்டி எஃப்எம் 101.8 ஒலித்துக் கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும் உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. நீங்க செய்ய வேண்டியது உள்ளூர் நேயர்களாக இருந்தால் 9344-9901 என்ற எண்களுக்கும், வெளியூர் நேயர்களாக இருந்தால் 9342-9901 என்ற எண்களுக்கும், புதிய நேயர்கள் 8300-1909108 என்ற எண்களுக்கும் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அந்த பாடலை வழங்குவதில் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜிஜேபி. நிகழ்ச்சியில் இணையும் முதல் நட்பு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரங்க பேசுறீங்க? நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சூரியகாந்தி படம் சார், அதுல பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, அந்த பாடல் போடுறீங்களா சார்?
0: நிகழ்ச்சியில் மிக்க நன்றி. நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஊட்டி FM 101.8. ஸ்டே டியூன்.

0: திருக்காக ஒழித்தது அந்த பாடல். டி எம் சவுந்தரராஜன் குரல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், ஊட்டி எஃப்எம் 91.8 நீங்க கேட்டிருக்கீங்க நினைத்தாலே இன்னைக்கும்.
1: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள்.
2: வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி இளையராஜா குரலில் ஒலித்தது. அந்த பாடல் இளையராஜா இசையில் ஊட்டி எஃப்எம் 91.8 நினைத்தாலே இணைக்கும் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ஊட்டி எஃப்எம் 91.8 நேரிலே புது நேர்களாக இருந்தால் பிரத்யேகமான நம்பர் இருக்குது, 830-0019-101-8. நிறைய நேர்கள் வந்து தங்களுக்கு லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஊட்டி எஃப்எம் 91.8 நீங்கள் சாங் கேட்கணும்னா கண்டிப்பாக இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம், 9344-90-101-8. இது உள்ளூர் நேர்களுக்காகவும், 9342-90-101-8 வெளியூர் நேர்களுக்காகவும், புதிய நேர்களாக இருந்தால் 830-0019-101-8 என்ற எங்களுக்கும் தொடர்பு கொள்ளலாம். ஒலித்த அந்த பாடல் ஒலித்தது தேவலவ நேயர் சுதாகரன் மற்றும் கிருத்திகா என்னுடைய விருப்பமாக. நிலையத்தில் நினைத்தாலே எனக்கும் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நட்பு வணக்கம். வணக்கம், நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, பேசலாம். நேரடி இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு, இருந்தாலும் அவருக்காக உலகான பாடல் ஊட்டி எஃப்எம் 91.8 ஸ்டேடியூன். இது உங்க ஊட்டி எஃப்எம் 91.8, இங்க எல்லாமே சமகிட்டு.
1: உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா சார்? ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்,
2: என்ன இங்கிலீஷ், அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப்.
3: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும்
4: கவிதை. கவிதை
3: ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
5: மொழி தெரிஞ்சு பேசுறது நல்ல விஷயம், தெரியாத ஒரு மொழிய பேச முயற்சிக்கிறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். தைரியமா, தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. குட் லக்.

ಪಾಡು

தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட

0: ஒலித்தது பலே பாண்டியா திரைப்பட பாடல். உங்கள் ஊட்டி எஃப்எம் 91.8 நீங்க கேட்டிருக்கீங்க நினைத்தாலே இணைக்கும் நிலையத்தில். நேரம் 8:33 நிகழ்ச்சியிலையும் அடுத்த நட்பு. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் எடக்காடு கமல்தீன் பேசுறேங்க.
0: கமல்தீன், என்ன பாடல் வேணுங்க?
1: எனக்கு மைக்கேல் மாதன காமராஜன் பாடல இருந்து பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் அந்த பாடல் வேணும் சார்.
0: கண்டிப்பாக நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஊட்டி எஃப்எம் 91.8 ஸ்டே டியூன்
1: சார்.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
0: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
2: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பாற வண்டி இழுக்குது,
3: பாடுபட்டு பாட்டுகள் எழுந்து படிக்குது.
0: உங்க களைப்பை போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடிதம் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
4: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமாடா.
0: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

வாட்ஸ்அப் வழியாக விருப்பம் தெரிவித்திருந்த நேயர் தாராபுரம் எம் துரைராஜ் அவர்கள் விருப்பமாக அடுத்த பாடல் ஊட்டி FM 1.8 ராஜகுமாரன் திரைப்படத்திற்காக. ஸ்டேடியூன், இது உங்க ஊட்டி FM 1.8. இங்கே எல்லாமே சமகிட்டே.

0: ஊட்டியம் 101.8 நினைத்தாளே இணைக்கும் நிகழ்ச்சியில் ஒலித்தது ராஜகுமாரன் திரைப்பட பாடல் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நட்பிட்டு பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: அன்பு அறிவிப்பாளர் நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களுடன் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குள வட்டம் கனியூர்ல இருந்து அண்ணாதுரைங்க சார்.
0: அண்ணாதுரை நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு சார். உங்களை மாதிரி நீங்களா எங்களுக்கு உச்சாரம் கொடுக்குறீங்களா சார்? நெசு வேலைங்க சார், எங்களுக்கு தானே சார் வேலை.
0: நன்றி நன்றி. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு
1: சார்? முதல் மரியாதை
0: கண்டிப்பாக. இதோ நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஊட்டி 101.8 நிகழ்ச்சியில். இணைந்தமைக்கு நன்றி.

வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு ஓடிஎஃப்எம் 101.8.

0: மயிலிறகாய் மனதைவருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
1: நிகழ்ச்சி நேயம் அடுத்த நட்பு பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார். இக்கம் வெற்றின வேலூர் மாவட்டம் கற்கடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சந்திரசேகர், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு ஊட்டி எஃப்எம் 101.8?
2: கண்டிப்பா சத்ரியன் இது திரைப்படத்தின் பெயர் சார். இதுல இருந்து மாலையில் யாரோ மனதோடு பேச, இந்த பாட்டினுடைய இசை வரிகள் காட்சி அமைப்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பாடல் ஒளிபரப்புறீங்களா?
1: கண்டிப்பாக காற்றலில் அந்த பாடல் இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இருந்து. ஸ்டே டியூன்.

0: ஸ்வர்ணதா குளரில் ஒழித்து தந்த பாடலி ராஜா இசையில் சத்ரியன் திரைப்படத்திற்காக ஊட்டி எஃப்எம் 91.8 நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நிறைவான நேயர் வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கங்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: மந்திரமூர்த்தி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு நிறைவாக நிகழ்ச்சியை நிறைவு செய்ய?
1: பாலச்சந்தர் இயக்கிய படம் இது. அப்புறமா வந்து எம் எஸ் விசுவநாதன் இசையமைப்புல ஜெயசாஸ் பாடியிருப்பாரு. ரஜினிகாந்த் அறிமுகமான இந்த படத்தில் இந்த காட்சியில் கமல,
0: நீங்களே எல்லாமே சொல்லிருங்க.
1: பாடல் இடம்பெற்ற படம் அபூர்வ ராகங்கள்.
0: ஓகே, நன்றி.
1: அதிசய ராகம், ஆனந்த ராகம்,
0: ரைட். நேரே வந்து எல்லா நிகழ்ச்சியினுடைய அப்போ இதையும் பொறுப்பை ஏற்று முடிச்சிட்டாரு. இதோ நிறைவாக நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நிறைவான பாடல் நினைத்தாலே இருக்கும் நிகழ்ச்சிக்காக ஸ்டே டியூன்.

0: mission to rescue people trapped inside hydropower project tunnels in Nepal hit by flash floods. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். சித்ராவின் குரலில் ஒலிக்கும் பாடலின் படம் இதயத்தை திருடாதே.

நேரம் 9:30. நேர்கள் திரைக்காணம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் ஒழிக்கும் பாடலின் படம் மாப்பிள்ளை.

0: ஏய் சாட்சி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டு கொட்டு கொட்டு போது தெரியுமா?
1: இதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்ல இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, பேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.

எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் ஒழித்த பாடலின் படம் சிவா ஒழிக்கும் பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் பி சைலஜா குரல்களில் பெண் புத்தி முன்புத்தி திரைப்படத்திற்காக.

நேர்கள் திரைக்கணம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து சுசீலாவின் குரலில் பாடல் ஒலிக்கிறது. பாடலின் படம் நினைவு சின்னம்.

वेदमाण सुनिए।

ಫರ್ಮಾಯಿಷಿ ಚಕ್ರಧಾ.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 34.6°C இயல்பானது. குறைந்த அளவு வெப்பநிலை 26.4°C. இயல்புக்கு 0.5° கூடுதல். பெய்த மழை அளவு 0.1 மில்லிமீட்டர். நிலவே ஈரப்பதம் 91%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.3°C. இயல்புக்கு 1.6° கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 26.8°C. இயல்புக்கு 1.4° கூடுதல். நிலவிய ஈரப்பதம் 83%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இரவு நேரத்தில் லேசானது முதல் மிதமான இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலையாக 35-36°C. குறைந்த அளவு வெப்பநிலையாக 26-27°C ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கையை கேட்டீர்கள். இனி நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம். தொடர்ந்து வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை உரிமை குரல். தமிழமுதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புகைப்பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 6வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கொச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாரம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 முதல் 8:30 திரைக்காரம். 9:00 இசைப்பெட்டகம். குன்னக்குடி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் வயலின் இசை. சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். மாயவரம் டி எஸ் ராஜாராம் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல். 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். ஆர் சாய் கணேஷ் அவர்களின் மாண்டலின் இசை. பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின். நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மேல் இசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நகர்ப்புற தூய்மை பாரதம் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கணிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற கல்லூரி இணை பேராசிரியர் எஸ் ரவி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 2:15 திரைகாணம். 2:40 இசைப்பயிற்சி. கற்பக மனோகரா பாபநாசம் சிவன் பாடல். ராகம் மலையமாரதம் கண்டச்சாப்பு தாளம். ஆசிரியர் டாக்டர் சுபாசினி பார்த்தசாரதி அவர்கள். மாணவர்கள் மீரா சங்கரன் ஆர் திவ்யா ஆகியோர். 2:55 வானிலை. 3:00 விடுமுறை விருப்பம் நேயர் விருப்பம். 4:00 கால கண்ணாடி நாடகம். எழுதியவர் ஆர் பி விசேஷ். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். 5:00 குட்டீஸ் நேரம். மாணவர்களை செதுக்கும் சிற்பிகள். ஆசிரியர் தினம் குறித்த பி எஸ் சச்சிதானந்த் அவர்கள் வழங்கும் உரை. சங்கீதம் சந்தோஷம் விசுருதா கே ஐயர் பாட்டு. நீதிக்கதைகள் சொல்பவர் எம் லக்ஷயா. கப்பலோட்டிய தமிழன் வ உ சிதம்பரனார் அவர்கள் குறித்த காருண்யன் சரவணன் வழங்கும் உரை. 5:30 கிராமிய தென்றல். என் சுப்பிரமணிய தம்பிரான் குழுவினர் வழங்கும் கண்ணன் தூது துரியன் வாது தெருக்கூத்து. 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம். 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி ஆர் சிவகுமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். செல்லப்பிராணி உணவு மற்றும் உணவுசார் தொழில் முனைதல். சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஏ கோபாலகிருஷ்ணன் அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 9:15 திரைகாணம். 10:00 ரவி வாஸ்ரி அகில் பாரதிய சங்கீத் சபா. என் ஆர் பிரசாந்த் அவர்களின் பாட்டு.